தாய்லாந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்தில் பயணம் செய்த 8 பேர் மாண்டனர். மேலும் 30 அதிகமானோர் காயமுற்றனர். நேற்று மதியம் பரபரப்பு மிக்க பெங்காக்கின் மத்திய பகுதியில் விமான நிலைய ரயில் இணைப்பு பாதையின் மக்காசான் நிலையத்துக்கு அருகே விபத்து ஏற்பட்டது. சிவப்பு விளக்கில் ரயில் தண்டவாளத்தில் பேருந்து சிக்கிக்கொண்டதாக ஆரம்ப புலனாய்வு சொல்கிறது. அதனால் ரயில் வந்து கொண்டிருந்த போதிலும் வேலியை மூட முடியவில்லை. வேலியை இயக்குபவருக்கும் ரயில் ஓட்டுநருக்கும் இடையே என்ன பேச்சு நடந்தது என்று புலனாய்வாளர்கள் விசாரிக்கின்றனர். தண்டவாளத்தில் பேருந்து சிக்கிக் கொண்டிருப்பதாக கூறிய போது ரயில் ஓட்டுநரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்று கூறப்படுகிறது. ரயில் பேருந்து மீது மோதி தீப்பற்றுவதும் பல வாகனங்கள் விபத்தில் சிக்குவதும் காணொளியில் பதிவாகியிருக்கிறது. பிரிட்டனில் அண்மையில் பதவி விலகிய சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் பிரதமர் கேர்ஸ்டாமரை எதிர்த்து போட்டியிடப் போவதாக கூறியிருக்கிறார். பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் தொடரும் நேரத்தில் அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. பிரிட்டனில் அடிக்கடி பிரதமர்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றனர். அண்மையில் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி பின்னடைவை சந்தித்தலா அதற்கு பொறுப்பேற்று பிரதமர் விலக வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர்கள் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர். பிரதமர் ஸ்டாமர் விலகப்போவதில்லை என்று கூறுகிறார். ஆளும் தொழிற்கட்சியின் விதிமுறைப்படி பிரதமரை ஒருவர் எதிர்க்க வேண்டுமானால் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. கிரேட்டர் மான்செஸ்டர் மேயர் ஆண்டி பர்மனும் களம் காண விரும்புகிறார். அவருக்கு யாராவது நாடாளுமன்ற இடத்தை கொடுத்து கட்சி அவருக்கு போட்டியிட வாய்ப்பு தந்து அதில் அவர் வென்று பிறகுதான் போட்டிக்கு வர முடியும். பல வாரம் பிடிக்கும். தைவான் அது ஒரு சுயேட்சையான நாடுதான் என்று வலியுறுத்தியிருப்பதாக பிபிசி கூறுகிறது. சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு சுதந்திர பிரகடனம் செய்ய வேண்டாம் என்று தைவானை கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு பேசிய தைவானிய அதிபர் அலுவலக பேச்சாளர் கரன்கோ தைவான் ஒரு சுயேட்சையான நாடுதான் என்பதை தனியாக சொல்ல தேவையில்லை என்று கூறினார். தைவான் சுதந்திர பிரகடனமும் செய்யாது, சீனாவோடும் இணையாது என்று அவர் சொன்னார். இப்போதற்கும் நிலையில் மாற்றமில்லை என்றார் அவர். இதற்கு முன் தைவான் அதிபர் வில்லியம் லாய் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை, தைவான் சுயேட்சையான நாடுதான் என்று கூறியிருந்தார். இந்தியாவும் நெதர்லாந்தும் உறவை உத்திபூர்வ பங்காளித்துவத்துக்கு உயர்த்தியிருக்கின்றன. நெதர்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டச் பிரதமர் ராப் எட்டனை சந்தித்து பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் முதலீடு, தற்காப்பு உள்ளிட்ட துறைகளில் கூட்டு முயற்சியை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல இணங்கின. இருநாட்டு உறவில் கடந்த 10 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். திரு மோடி முன்னணி டச்சு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் சந்தித்தார். இந்தியாவில் உள்ள வாய்ப்புகளை நாடும்படி அவர் கேட்டுக்கொண்டார். மாலத்தீவு அரசாங்கம் காணாமல் போன இத்தாலிய முக்குளிப்பாளர்களை தேடும் நடவடிக்கையை ரத்து செய்திருக்கிறது. தேடி மீட்கச் சென்ற மீட்பு படை வீரர் மாண்டதை தொடர்ந்து அரசாங்கம் அந்த முடிவை எடுத்தது. மாலத்தீவு தேசிய தற்காப்பு படையைச் சேர்ந்த ஸ்டாஃப் சார்ஜன் முகமது மஹூதி ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் உயிர் பிரிந்தது. காணாமல் போன 5 இத்தாலிய முக்குளிப்பாளர்களில் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மாலத்தீவில் ஏற்பட்டிருக்கும் ஆக மோசமான முக்களிப்பு பேரிடராக இது கருதப்படுகிறது. இத்தாலிய வெளியுறவு அமைச்சு அந்நாட்டின் 5 மாண்டதை உறுதிப்படுத்தியது. ஜெனோவா பல்கலைக்கழக உயிரியல் பெண் பேராசிரியர், அவரது மகள், 2 இளம் ஆய்வாளர்கள் ஆகியோர் மாண்டனர். இந்திய பெருங்கடலில் இருக்கும் மாலத்தீவு 800 பரப்பளவுக்கு சுமார் 1200 பவள தீவுகளை கொண்டது. கார்பந்து FA கிண்ணத்தை மான்செஸ்டர் சிட்டி கைப்பற்றியிருக்கிறது. நேற்று இரவு நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சிட்டி செல்சியை தோற்கடித்தது. சிட்டி பயிற்றுவிப்பாளர் பெப் கார்டியோலா 10 முன்பு வந்தார். இதுவரை அவர் 6 பிரீமியர் லீக் பட்டம், 3 FA கிண்ணம், 5 லீக் கிண்ணம், 1 சாம்பியன்ஸ் லீக் பட்டத்தை வென்றிருக்கிறார். இதற்கிடையே பிரீமியர் லீக் பட்டியலில் 9 இடத்தில் இருக்கும் செல்சி முன்னைய ரியால் மட்ரிட் பயிற்றுவிப்பாளர் ஷாபி அலோன்சோவை புதிய நிர்வாகியாக 4 ஒப்பந்தம் செய்திருக்கிறது என்று ஸ்காய் ஸ்பாட்ஸ் கூறுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஹலோ, என்ன இன்னும் தூக்கமா? காலையில 8 மணி ஆயிடுச்சு, 8:07 ஆயிடுச்சு, சூரியன் வந்துருச்சு, பகல்லாம் வந்துருச்சு, நிலவு ஓடிடுச்சு, கோழியும் கூவிடுச்சு. அடுத்த ரெண்டு பாடல்கான லீட நான் கொடுத்துட்டு இருந்த நேர்களே, இளையராஜாவோட இசையில இரண்டு பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. 80s பாடல்களை பெரும்பாலும் நம்ம அடுத்த ஒரு மணி நேரத்தில் கேட்க போறோம். ஒரு அங்கம், ஒரு புதிர் அங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும் போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: நிலவு திரைப்பட பாடலை கேட்டீங்க நேர்களே. நேரம் இப்பொழுது 8:15.
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நிகழ்ந்துள்ளது துவாசை நோக்கி செல்லும் AYE வெஸ்ட் கோஸ்ட் வே எக்ஸிட் பகுதியில். வாகனம் பழுதாகி இருக்கு. CTE நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூக்கு பிறகு வரும் பகுதியில் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாசிலேபாக்கம் முன்பாக வரும் பகுதியிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE எங்னியோ அவென்யூக்கு பிறகு வரும் பகுதியிலும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE தங்காபுலாவாடுக்கு பிறகு வரும் பகுதியிலும், BKEக்கு பிறகு வரும் முதல் தடத்திலும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் கிராப், மெக்டானல்ஸ், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
7: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
8: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல ஒரு குரலை நான் ஒலிபரப்பு செய்ய போறேன். என்னுடைய குரல் மட்டும் இல்ல, இந்த பிரபலத்துடைய குரலையும் நான் ஒலிபரப்பு செய்ய போறேன். இவர் யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ரொம்ப சுலபமான ஒரு குரலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க எப்படி இந்த போட்டியில வெற்றி பெறுறீங்க அப்படிங்கறத நான் பார்க்க தான் போறேன். சரி வாங்க, இதுதான் அந்த பிரபலத்துடைய குரல். நேர்களை நல்லா கேளுங்க, அப்புறம் கேட்கலன்னு சொல்லப்படாது சரியா?
1: I was not focused on my career. I was வந்துட்டு ஓகே போலாம், இன்னும் ஜாலி. ஏன்னா I was still young. அந்த சின்ன வயசுல கல்யாணம் கூட ஆயிடுச்சு.
0: சின்ன வயசுல கல்யாணம் ஆயிட்டு அவரு கரியர்ல போக்கஸ் இல்ல. யாரு இவரு, யார் யார் யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில குரல் பதிவா அனுப்பி வைத்தீங்கன்னா சிறப்பா.

0: நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் AYE வெஸ்ட் கோஸ்ட் வே எக்ஸிட் பகுதியில் விபத்து நிகழ்ந்துள்ளது. SLE நோக்கி செல்லும் CTE அங்முக்கிய அவென்யூ 1 நுழைவாயில் அந்த பகுதியில் சாலை பணிகள். சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாசே லாபாக்கு முன்பாக வரும் முதல் தடத்திலும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அதனால
7: எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க.
1: ஒரு குரலை நான் ஒளிபரப்பு செய்திருந்த நேர்களை யாரது யாரது அப்படின்னு கேட்ட பொழுது நிறைய நேர்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆனா நான் தேடுற பதில் அது இல்லை. ஏனா இவருடைய குரல் வந்துட்டு வேற மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் வாங்க வாங்க, இந்த குரல் யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. மறுபடியும் நான் ஒளிபரப்பு
8: செய்யறேன்.
1: அது சேர்ந்திருக்கும் பதில பார்க்கலாம். எங்க அவங்க? ஐயோ, எங்க எங்க எங்க? புஷ்பா வாங்க.
9: ஹாய் காயு, காலை வணக்கம்.
1: வணக்கம்.
9: ஒரு கெஸ்ஸிங்ல தான். சந்தோஷ் நாராயணன்.
1: சந்தோஷ் நாராயணன் மாதிரி இருக்கான் நம்மளுடைய புஷ்பாக்கு. அந்த குரலை கேட்டவுடன் இல்லை, பதில் அது இல்லை. புவனேஸ்வரி கார்த்திக் அப்படின்னு வந்து யூகிச்சிருக்கிறாங்க, அதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக.
10: கண்டிப்பா. I was not focused on my career. I was வந்துட்டு இருக்கோம், ஓகே போலாம். இன்னும் ஜாலி. I was still young. அந்த சின்ன வயசுல கல்யாணம் கூட ஆயிடுச்சு. I'm a kid and I got another kid. ஓ
1: சரி, யாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குறிப்பு உங்களுக்காக நான் வழங்குறேன். அதாவது இவரு 1996 சினிமாக்கு அறிமுகம் செய்யப்பட்டாரு. அவருடைய ஹேர் ஸ்டைல் அப்பவே வந்து பேசப்பட்டது. அவருடைய பேரை வச்சு இன்னாருடைய கட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவெட்ட போனீங்கன்னா அழக அப்படியே உங்களுக்கு முடியும் வெட்டி விடுவாங்க. யாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப வாங்க, நல்ல துள்ளலான இரண்டு பாடல்கள் வருது, கேளுங்க மகிழுங்க. ஒளி 9:08 தொடர்ந்து இணைந்திருங்க.
11: அடிக்குத்தால நந்தவனா

0: விபத்து நிலவரம்.
1: சுவாசி நோக்கி செல்லும் AYE West Coast Way எக்ஸிட் பகுதியில் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: வந்திருக்கும் பதில்களை நம்ம பாத்திரலாம். நேர்களே, ஜாஸ்மின் வந்து குணால்னு சொல்லிருக்காங்க. MMK அபாஸ் முருகன், முருகன் வந்துட்டு அபாஸ் சொல்லிருக்காங்க. ஹரி சரவணன் அபாஸ் சரவணன், நீங்க என்ன சொல்றீங்க? வணக்கம். அதே பதில தனேஷ் சொல்லிருக்கீங்க. பானு மற்றும் மங்கை வந்துட்டு முரளி, வித்தியாசமான பதிலா இருக்குது. புவனேஸ்வரி மறுபடியும் முயற்சி செய்திருக்கீங்க அபாஸ். டிராவிடன் அபாஸ் சொல்றாங்க. லட்சுமி
7: காலி வணக்கம். காயத்ரி
1: வணக்கம்.
7: லட்சுமி பேசுறேன். என்னுடைய பதில் அபாஸ். அவருடைய பர்த்டே 21st May. அவருடைய படம் வந்து காதல் தேசம். அவருடைய ஹேர் ஸ்டைல் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்துல, 1996.
1: நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமி. அடுத்ததாக பிரேம் வந்துட்டு அவரும் அபாஸ் தான் சொல்றாரு. அடுத்த நேயர் இவர் என்ன சொல்றாரு பாப்போம். ராஜேஷ்,
8: அந்த வாய்ஸ் ஆக்டர் அபாஸ் சொல்றது.
1: சரி சரி சரி, அதான் எல்லாரும் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல
9: என்ன? வந்துட்டு ஓகே போலாம். இன்னும் ஜாலி, ஏன்னா அவர் ஸ்டில் யங். அந்த சின்ன வயசுல கல்யாணம் கூட ஆயிடுச்சு. ஆமா கேட்ட நான் கூட நதக்கிடுது.
1: I'm a kid, I've got another kid. அப்படின்னு சொன்ன வருது நம்மளுடைய அபாஸ். ஆம் நேர்களே, நம்மளுடைய லட்சுமி சொன்ன மாதிரி அவருடைய பிறந்தநாள் வந்துகிட்டே இருக்கு. மே மாதம் 21st தனது 51st பிறந்தநாளை அவர் கொண்டாட இருக்காரு. அதனாலதான் அவருடைய குரலை, ரொம்ப நாள் கேட்காத குரலா இருந்துச்சுல, அதனாலதான் போட்டேன். அவர் வந்தப்பெல்லாம் 1996 ஹலோ டாக்டர் அப்படிலாம் ஹார்ட் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு போன ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அபாஸ் அவருடைய வாழ்க்கையை லிவ் இட் அப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம காலையிலயும் பேசியிருந்தோம் லிவ் இட் அப் அப்படின்னு. இவரும் அந்த ஒரு லிவ் இட் அப்க்கு ஒரு சிறந்த உதாரணம். ஹாப்பி பர்த்டே அபாஸ். இப்ப அபாஸ் நடித்து வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக. பதில நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நேர்களே.

0: நிகழ்ச்சிகளுக்கு
1: எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒளி 968
1: கேட்டாலே பரவசம் 96.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இது ஒரு பிபிடி.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: பரவசம் நல்ல நல்ல பாடல்களை கேட்டு இருக்கும் பொழுது நீங்க இப்ப பல வேலைகள் ஈடுபட்டு இருப்பீங்க. சில பேரு சந்தையில இருக்கலாம், சில பேர் இப்பதான் தூங்கி முழிச்சிருக்கலாம், இன்னும் பல பேர் வந்துட்டு உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு செய்தி வந்துட்டே இருக்கிறீர்களே, சிங்கப்பூர்ல புதிதாக 30 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட பாதைகளை அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? சொல்லவே இல்லையே அப்படிங்கிறீங்களா? ஆமா நேர்களே, புக்கெட் பாத்தோக், கிளெமன்டி, ஜூரங் வெஸ்ட் மற்றும் குயின்ஸ்டவுன் ஆகிய வட்டாரங்கள்ல இந்த பாதைகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க. 50 பேருந்து நிறுத்தும் இடங்களில் மாற்று பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறதாக நம்முடைய ஆணையம், நில போக்குவரத்து ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டிகள் மற்றும் இந்த தனிநபர் நடமாட்ட சாதனம் PMD எல்லாம் பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க மற்றும் பாதசாரிகள் ஆகியோருக்கு இது கூடுதல் பாதுகாப்பை தரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. விரிவான பாதைகளுக்கு ஏற்ப சுமார் 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள கூரை வேந்த இணைப்புகள் மறுவடிவமைக்கப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்திருக்குது. அதனால உங்களுடைய உடற்பயிற்சியை செய்யறதுக்கு, அதாவது குறிப்பாக சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வட்டாரங்கள்ல மறுபடியும் சொல்றேன், புக்கெட் பாத்தூ, கிளெமன்டி, ஜூரங் வெஸ்ட், குயின்ஸ்டவுன், இந்த வட்டாரங்கள்ல புதிதாக அமைக்கப்பட்ட இந்த சைக்கிள் ஓட்ட பாதைகளை நீங்க கண்டறிஞ்சு உங்களுடைய உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைய எப்பொழுதுமே வாழ தவறாதீங்க.

0: விஜயின் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில மனதை திருதி விட்டாய் திரைப்பட பாடல் கேட்டீங்க. அதற்கு முன்பாக வைரமுத்துவின் வரிகள்ல ஏ ஆர் ரஹமானுடைய இசையில ஆயுத எழுத்து திரைப்பட பாடல கேட்டீங்க. நேரம் இப்பொழுது 9:21 ஆக போகுது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகி இருக்கு. MCE நோக்கி செல்லும் AYE ஜூரம் டவுன் ஹால் ரோடுக்கு பிறகு வரும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வுட்லண்ட்ஸ். இதனை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் பகுதியில் சாலை பணிகள் பல இடத்துல நடந்துகிட்டு இருக்க நேரிலே. துவாசை நோக்கி செல்லும் PIE டோகுவான் ரோடுக்கு பிறகு வரும் முதல் தடத்திலும், SLE நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோடுக்கு பிறகு வரும் மூன்றாம் தடத்திலும், PIE நோக்கி செல்லும் KJE வுட்லண்ட்ஸ் ரோடுக்கு பிறகு வரும் முதல் தடத்திலும், மேலும் SLE நோக்கி செல்லும் CTE அங்கோக்கியோ அவென்யூ 5 பிறகு வரும் 5 தடத்திலும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. BYD-க்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய BYD-சில் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள். மட்டும்தான்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேக்க தவறாதீங்க.
3: சொந்தங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்.
4: An apple a day keeps the doctor away அப்படின்னு நம்ம வந்து பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். வாழ்நாள் முழுக்கவும் ஆப்பிள பார்த்துட்டு எங்க அம்மா அப்பெல்லாம் சொல்றது அதுதான், ஆப்பிள சாப்பிடு, டாக்டர் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஆப்பிள்னால இங்க ஒரு ஊர்ல அன்பு பாலமே வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுங்களால நம்ப முடியுதா? அதன் பற்றின தகவல் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் உங்களுக்கு வழங்க போறேன் நேர்களே. இப்ப வாங்க, ஐயா மற்றும் தம்பி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பாடல்கள் கேட்டுட்டு வந்துருவோமா?

0: திரைப்பட பாடலை கேட்டீங்கன்னு நீங்களா ரொம்ப நோட்டி தெரியுமா. அதுக்கு முன்பாக இந்த சாமி இல்ல ஐயா ஐயா சாமியா ஐயா படத்துல இருந்து பாடல் போட்டிருந்தேன், ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு. நம்ம ஸ்வீட்டி என்ன தரமா சொல்றாங்க, அந்த காலத்துல எல்லாம் வாட்ஸ்அப் இல்லையா, அதனாலதான் ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாராம். என்னது இது நாட்டி கேல்? இப்ப இந்த பாட்டு ரகசியமாய் ரகசியமா எவ்வளவு நல்ல பாட்டு தெரியுமா. நான் அந்த காலத்துல எல்லாம் காதலிக்கும் பொழுது அந்த பாட்டை வந்து இப்ப ஒளிபரப்பு செய்தா நம்ம ஸ்ரீராம் என்ன சொல்றாரு, என்ன கயு லவ் மூட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு கேக்குறாரு. வாட் இஸ் திஸ்? ஸ்ரீராம் மற்றும் ஸ்வீட்டி உங்களுக்கு இந்த மெசேஜ் தான்.
1: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
0: பாட்டை நான் மாத்திட்டலாம், அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேய் பாட்டு வருது. சிநேகிதிய திரைப்படத்தில இருந்து கேளுங்க மகிழுங்க. ஒளி 9:08 தொடர்ந்து இணைந்திருக்க.
2: கரடி வந்து வழி மறிச்சா

0: வித்யாசாகருடைய இசையில சிநேகிதியே திரைப்பட பாடலை கேட்டுகிறீர்களே. அதற்கு முன்பாக நான் முத்துக்குமார் வரிகள் கொடுக்க கார்த்திக் ராஜா இசையமைக்க டும் டும் டும் திரைப்பட பாடல் சாதனா சர்க்கம் ஹரிஹரன் பாடலை பாடியிருந்தாங்க. இப்ப போக்குவரத்து நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். 9:43 ஆக போகுது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: PIE இதனை நோக்கி செல்லும் BKE மாண்டாய் ரோடுக்கு பிறகு வரும் முதல் மற்றும் இரண்டாம் தடங்களை தவிர்த்திடுங்க, விபத்து நிகழ்ந்துள்ளது. ECPE நோக்கி செல்லும் KPE டெம்பனிஸ் ரோடுக்கு பிறகு வரும் பகுதியில் வாகனம் பழுதாகி இருக்கு. MCE நோக்கி செல்லும் AYE ஜூரம் டவுன் ஹால் ரோடுக்கு பிறகு வரும் பகுதியிலும் வாகனம் பழுதாகி இருக்கு. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் சற்று அதிகரித்து காணப்படுது. MCE நோக்கி செல்லும் AYE யுவென்சிங்கு பிறகு வரும் நான்காம் தடத்தில் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: முதல்
7: வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
6: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
7: ரவிஜி
6: சஜினி
7: வணக்கம் சிங்கே.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
0: ஆப்பிள் சாப்பிடும் பொழுது உட்கொள்ளும் பொழுது உடம்பு ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இந்த ஆப்பிள் மூலம் அன்பு பாலம் இணைத்திருக்கிற அந்த கதையை கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது நம்மளுடைய மனதிற்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. சீனாவில் நடந்த ஒரு விஷயம் இது. ஜி அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்துட்டு 4000 கிலோ ஆப்பிள விற்பனை செய்யறதுக்கு பக்கத்து மாநிலத்திற்கு வந்து பயணம் செய்திருக்கிறாரு. அங்க போன அவரு லாரியில போயிருந்த அவருக்கு வந்து திடீரென பக்கவாதம் வந்திருக்குது. அதனால அவருடைய வலது கை மறுத்து போனதுடன் பேச்சும் வந்து குளர ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு உடனடியாக அங்க இருக்கிற அந்த ஊர் மக்கள் நடந்து போறவங்களாக இல்லாம அங்க இருந்து அவங்களால முடிந்ததை செய்து ஒரு மாற்றத்தை உண்டு படுத்திருக்கிறாங்க. இதை வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த செய்தியை கேட்ட உடனே விவசாயி சீயோடைய சொந்த ஊரான அந்த யாங்சாங் வந்துட்டு என்ன செய்திருக்காங்க தெரியுமா? உதவி புரிந்த அந்த மாவட்ட மக்களுக்கு தங்கள் ஊர் சுற்றுத்தலங்களை ஓராண்டுக்கு இலவசமாக சுற்றி பார்க்க அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல நேர்களே, பதிலுக்கு இந்த மாவட்டம் உதவி செய்தாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களுடைய மாவட்டமும் அதே போன்ற சலுகையை விவசாயி சீயோடைய ஊர் மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. வாவ், இதுக்கு தாங்க நாங்க தலை வணங்கணும். உதவி அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய உதவிதான் தேவைப்படும் அப்படின்லாம் இல்ல, அந்த நேரத்துல அப்படி தேவைப்பட்ட உதவியை அப்படி சட்டுன்னு செஞ்சுட்டு போறீங்க பாத்தீங்களா, அந்த உதவிக்கு தான் விலையே இல்ல, விலை மதிப்பே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்பிள் சாப்பிடும் பொழுது இந்த ஒரு சம்பவத்தை நீங்க நினைவு கூர்ந்து பார்க்கலாம் இல்லையா?

0: இப்படி நாங்க ஆடி கழித்த காலங்கள்லாம் அதெல்லாம் மறக்க முடியுமா? இந்த பாடல் காதல் தேசம் திரைப்பட பாடல் ஏராமனுடைய இசையில கேக்கி மற்றும் ஸ்ரீனிவாஸ் அனுபமா இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடலை கேட்கும் பொழுது எங்கேயோ போயிடுச்சு. ஐயோ, என் வயசு தெரிஞ்சிருச்சா? சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். பிறகு வரும் முதல் தடத்தில் விபத்து, எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடி சுரங்கம், மர்ச்சன்ட் ரோடுக்கு பிறகு வரும் நான்காம் தடத்தில் சாலை பணிகள்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: அடுத்த குற்ற கண்காணி தேர்வு. அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
6: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
7: எங்களுக்கு இன்னும் வேணும்.
6: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய நான்கு சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
7: எனக்கு எல்லாமே வேணும்.
6: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
0: சரி நேயர்களே, 4 மணி நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சியில வழங்கி கடையை சாத்துற நேரமும் வந்தாச்சு. நம்ம சாந்தி அக்கா வந்துட்டாங்க, பழைய பாடல போட்டு தாக்க போறாங்க, தூக்க போறாங்க. ஆனா நம்ம காலையிலிருந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், ப்ளூ, ஹூ இஸ் யோர் ப்ளூ பர்சன் இன் யோர் லைஃப் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளூ அப்படிங்கறது ஒரு நிறம் மட்டுமில்ல, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு முக்கியமான நபரை குறிக்கும் ஒரு வண்ணமாக இருக்குது அப்படின்னு நம்ம பாத்திருந்தோம். அப்புறம் நம்ம சூர்யாண்ண வந்திருந்தாரு, அவரு வந்து ஒரு சில அப்படி சிந்தனை துளிகளை வந்து தெரிக்க விட்டுட்டு போனாரு. நல்ல ஒரு உற்சாகமான பேச்சுடன் 7 மணி செய்திகளுக்கு பிறகு ஒரு தலைப்பு வெட்டி பேசியிருந்தோம். அதாவது லிவ் இட் அப், ரிட்டையர்மெண்ட்க்கு பிறகு ஹவு டு லிவ் இட் அப் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். நேர்கள் பல பேர் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. நானும் வந்துட்டு படித்த ஒரு ஆய்வில் இருந்து குறிப்புகளை உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நம்புற நேர்களே. 8 மணிக்கு மேல யாருது நம்ம அப்பாஸ், அப்பாஸ் வந்துட்டு அவருடைய குரலை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்த நீங்களும் ரொம்பவே அழகாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. இப்ப 9 மணிக்கு மேல சீனாவில் நடந்த அந்த ஆப்பிள் சம்பவம் மற்றும் சிங்கப்பூர்ல புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சைக்கிள் பாத்வேஸ் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது நேர்களே. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்க ஹலோ காயத்ரி. ஜில்லா வராரு, ஜில்லாவா உங்க வாழ்க்கைய எப்போதும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டே போங்க.

காலை மணி 10 மீடியா ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பெங்காக்கில் ரயிலும் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்து குறித்து தாய்லாந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்தில் பயணம் செய்த 8 பேர் மாண்டனர், மேலும் 30க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். நேற்று மதியம் பரபரப்பு மிக்க பெங்காக்கின் மத்திய பகுதியில் விமான நிலைய ரயில் இணைப்பு பாதையின் மக்காசான் நிலையத்துக்கு அருகே விபத்து ஏற்பட்டது. சிவப்பு விளக்கில் ரயில் தண்டவாளத்தில் பேருந்து சிக்கிக் கொண்டதாக ஆரம்ப புலனாய்வு சொல்கிறது. அதனால் ரயில் வந்து கொண்டிருந்த போதிலும் வேலியை மூட முடியவில்லை. வேலியை இயக்குபவருக்கும் ரயில் ஓட்டுநருக்கும் இடையே என்ன பேச்சு நடந்தது என்று புலனாய்வாளர்கள் விசாரிக்கின்றனர். தண்டவாளத்தில் பேருந்து சிக்கிக் கொண்டிருப்பதாக கூறிய போது ரயில் ஓட்டுநரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்று கூறப்படுகிறது. ரயில் பேருந்து மீது மோதி தீப்பற்றுவதும் பல வாகனங்கள் விபத்தில் சிக்குவதும் காணொலியில் பதிவாகியிருக்கிறது. மாலத்தீவு அரசாங்கம் காணாமல் போன இத்தாலிய முக்குளிப்பாளர்களை தேடும் நடவடிக்கையை ரத்து செய்திருக்கிறது. தேடி மீட்கச் சென்ற மீட்புப் படை வீரர் மாண்டதை தொடர்ந்து அரசாங்கம் அந்த முடிவை அறிவித்தது. மாலத்தீவு தேசிய தற்காப்பு படையைச் சேர்ந்த ஸ்டாஃப் சார்ஜன் முகமது மஹூதி ஆபத்து

200 பவளத்தீவுகளை கொண்டது. மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யும் நாளை நமதே நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கியிருக்கிறது. இளையர்கள் முதல் பெரியோர் வரை நூற்றுக்கணக்கானோர் அதில் கலந்து கொண்டுள்ளனர். நிகழ்ச்சி ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் எஸ்ஜி E2I அமைப்புகளுடன் இணைந்து நடத்தப்படுகிறது. மக்கள் வேலைவாய்ப்பு, திறனை மேம்படுத்துவது போன்றவை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள அந்த அமைப்புகள் முகப்புகளை வைத்திருக்கின்றன. லெவண்டா எம்ஆர்டி அருகே இருக்கும் ஜலான் பசார் சமூக மன்றத்தில் காலை 9 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கியது. மதியம் 1 மணி வரை நிகழ்ச்சி நடைபெறும். கேளிக்கை, உணவு, அதிர்ஷ்ட குழுக்கள், பரிசுகள் என பங்கேற்பாளர்களுக்கு பல அம்சங்கள் காத்திருக்கின்றன. ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் தொகையை எப்படி பயன்படுத்துவது, மாறிவரும் வேலை சந்தைக்கு ஏற்றவாறு எப்படி தயார் செய்து கொள்வது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் அமர்வுகளை நடத்துகிறது நாளை நமதே. ஹோமஸ் நீரிணையை கப்பல்கள் கடப்பதற்கு உதவும் புதிய நடைமுறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. ஈரானிய நாடாளுமன்ற பாதுகாப்பு தலைவர் இப்ராஹிம் அசிசி புதிய நடைமுறையின்படி ஈரானோடு ஒத்துழைக்கும் நாடுகளின் வர்த்தக கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றார். ஐரோப்பிய நாடுகள் அனுமதி கேட்டு ஈரானுடன் பேசிக் கொண்டிருப்பதாக அந்நாட்டு தேசிய ஊடகம் சொன்னது. ஏற்கனவே சீனா, ஜப்பான், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் கப்பல்களை ஈரானிய படை அனுமதித்திருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்காவும் ஈரானும் நடத்தி வரும் பேச்சில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஹமாஸ் அதன் ராணுவ தலைவர் கொல்லப்பட்டது ஆபத்தான, இதுவரை நடந்திராத சண்டை நிறுத்த அத்துமீறல் என்று கூறியிருக்கிறது. அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் உதவும் மற்ற நாடுகளும் மேற்கொண்டு தாக்குதல் நடத்தாமல் இஸ்ரேலை தடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியது. இசாதீன் அல் ஹதாத் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டார். சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்த பிறகு கொல்லப்பட்ட ஆக உயரிய ஹமாஸ் தலைவர் அவர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அக்டோபர் 7 தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களில் அல் ஹதாத்தும் ஒருவர் என்று கூறினார். இதற்கு முன் பல படுகொலை முயற்சிகளில் அவர் தப்பியிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்தது. பிரிட்டனில் அண்மையில் பதவி விலகிய சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் பிரதமர் கிறிஸ்டாமரை எதிர்த்து போட்டியிடப் போவதாக கூறியிருக்கிறார். பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் தொடரும் நேரத்தில் அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. பிரிட்டனில் அடிக்கடி பிரதமர்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றனர். அண்மையில் உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி பின்னடைவை சந்தித்ததால் அதற்கு பொறுப்பேற்று பிரதமர் விலக வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர்கள் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர். பிரதமர் ஸ்டாமர் விலகப் போவதில்லை என்று கூறுகிறார். ஆளும் தொழிற்கட்சியின் விதிமுறைப்படி பிரதமரை ஒருவர் எதிர்க்க வேண்டுமானால் 20 விழுக்காட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. கிரேட்டர் மென்செஸ்டர் மேயர் ஆண்டி பர்மனும் களம் காண விரும்புகிறார். அவருக்கு யாராவது நாடாளுமன்ற இடத்தை கொடுத்து கட்சி அவருக்கு போட்டியிட வாய்ப்பு தந்து அதில் அவர் வென்று பிறகுதான் போட்டிக்கு வர முடியும். பல வாரம் பிடிக்கும். தைவான் அது ஒரு சுயேட்சையான நாடுதான் என்று வலியுறுத்தியிருப்பதாக பிபிசி கூறுகிறது. சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு சுதந்திர பிரகடனம் செய்ய வேண்டாம் என்று தைவானை கேட்டுக் கொண்டார். அதன் பிறகு பேசிய தைவானிய அதிபர் அலுவலக பேச்சாளர் கரன்கோ தைவான் ஒரு சுயேட்சையான நாடுதான் என்பதை தனியாக சொல்ல தேவையில்லை என்று கூறினார். தைவான் சுதந்திர பிரகடனம் செய்யாது, சீனாவோடும் இணையாது என்று அவர் சொன்னார். இப்போது இருக்கும் நிலையில் மாற்றமில்லை என்றார் அவர். இதற்கு முன் தைவானிய அதிபர் வில்லியம் லாய் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை, தைவான் சுயேட்சையான நாடுதான் என்று கூறியிருந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த நேரத்து செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலி 968 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மறுபடியும் ஆரம்பிக்கிற ஒலி 968 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். அதாங்க இந்த வாட்ஸ்அப் பக்கம் பார்க்கவே கூடாது, கண்ணு அங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பல பேரும் வந்து இந்த முதல் பாடலை கேட்ட உடனே வந்து குறுந்தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டு நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க யாருடைய பாடல்கள் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னால நிகழ்ச்சிக்கு அறிமுகம் நான் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா பல பேர் வந்து முதன்முறையா நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் வழக்கம் போல உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்க வந்துட்டு நான் சாந்தி குருசாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல பல பேரும் வீட்டுல ஓய்வா இருப்பீங்க, சில பேர் என்னை மாதிரி வேலை செய்யும் வர்க்கமே வேலை இடத்துல இருந்து வானொலி கேட்டுட்டு இருப்பீங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, சில பேர் வாகனத்துல எங்கேயாவது போயிட்டு இருப்பீங்க. அந்த கேப்ல வானொலி கேட்டுருவோமே, கொஞ்ச நேரம் ஒலி கேட்டுருவோமே அப்படிங்கிற அந்த ஆசையில வானொலி கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. எது எப்படியோங்க, கொஞ்ச நேரமாவது ஒலி ஒலிக்காக உங்க நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து உங்க நேரத்தை ஒதுக்குறீங்க இல்லையா? அதுக்காகவே உங்ககிட்ட நான் நன்றி சொல்லிக்கணும். நன்றி நன்றி நன்றி. சரி, இன்று யாருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நம்ம கேட்க போறோம் அப்படிங்கறத பல பேர் இப்பவே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அன்பரசி தான் முதல் நேயரா இல்ல அன்பரசியா? சரண்சாமி இல்ல அன்பரசி தான் முதல் நேயரா. காலை வணக்கம் சாந்தி, இன்று வந்து ஜமுனா ராணியின் பாடல்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஜமுனா ராணியின் பாடல்கள்னா உண்மையிலே ஒன் ஆஃப் த ஆங்கிலத்தை சொன்னாங்க, ஒன் ஆஃப் த நைசஸ்ட் வாய்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களையும் தொடர்ந்து சரண் சாமி 83 அவரும் சொல்லியிருக்காரு, வணக்கம் இன்று வந்து ஜமுனா ராணி பாடல்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பிடித்த பாடகி அவங்கதா அப்படின்னு அவரும் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா, இன்று வந்து மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனா ராணியின் பாடல்களை தான் நாம கேட்க இருக்கோம். ஏன்னா இன்று மே 17 அவங்களுக்கு பிறந்த நாள், அதனால அவங்களுடைய பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்க இருக்கோம். இப்ப என்னை மாதிரி நான் வந்து அந்த பழைய பாடல்கள் தலைமுறையை சேர்ந்தவ கிடையாது. 50கள் 60கள் பாடல்கள் கேட்டு நான் வளரல, நான் வந்து 80கள் 90கள் பாடல்களை கேட்டுதான் வளர்ந்தேன். அதனால இந்த செந்தமிழ் தேன்மொழியாள் பாடல் வந்து இதுக்கு ஒரு ஃபீமேல் வெர்ஷன், பெண் கூட அந்த பாடலை பாடியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து செந்தமிழ் தேன்மொழியாள் வந்து ஆண் பாடகர் பாடியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தெரியுமே தவிர, ஜமுனா ராணி இந்த பாடலை பாடியிருக்காங்க, இதுக்கு பெண் பாடகி இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த முதல் பாடலா தேர்ந்தெடுத்து போட்டதுக்கான. பாத்தீங்களா, நீங்களாம் அந்த காலத்திலேருந்து பாடல்கள் கேட்டுட்டு வரீங்க அப்படிங்கறதுக்கான உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க, ஜமுனா ராணி பாடல்கள் தானே அப்படின்னு. ஆமா, அவங்களுடைய பாடல்கள் தான் கேட்க இருக்கும். தொடர்ந்து என்னுடைய இணைஞ்சிருங்க, அவங்க பற்றி தகவல்களும் இருக்கு, ஜமுனா ராணி பற்றி சுவாரஸ்யமான ஒரு தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னுடைய இணைஞ்சிருங்க, தொடர்ந்து ஜமுனா ராணியின் பாடல்களை கேட்கலாமா?

0: கால்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய கால்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியா கோர். பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீவாட்சில் நீங்கள் பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா கோப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, மற்றும் Feel It All with Coca-Cola.
1: உலகின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
2: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
1: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
3: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Star Avenue மிரக்காப்பில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
2: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333 888.
4: May 17 பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணிக்கு பிறந்த நாள். இப்போ நடிகைகளை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி நடிகை அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கவர்ச்சி பாடகின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? பாடகி ஜமுனா ராணிக்கு ஆரம்பத்துல அந்த பேரு தான் இருந்துச்சு. அத பற்றி திரையுலகின் முக்கிய பிரமுகர் திரு சித்ரா லட்சுமணன் இந்த பேட்டியின் மூலம் விளக்குறாரு, கேளுங்களேன்.
5: மகாதேவி திரைப்படத்துக்காக ஒரு பாடல் பதிவாக வேண்டி இருந்தது. அந்த படத்தினுடைய கதாநாயகியான சாவித்ரி உருக்கமாக பாடுகின்ற ஒரு பாடல். அந்த பாடலுக்கு அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர்கள் ஒருவரான MS விஸ்வநாதன் இசையமைத்தவுடன் இந்த பின்னணி பாடகி இந்த பாட்டை பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அந்த பாடலை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் உடனே அதுக்கு மறுப்பு தெரிவித்த அந்த படத்துடைய இசையமைப்பாளர்கள் ஒருவரான MS விஸ்வநாதன், அந்த அம்மா பல கவர்ச்சி பாடல்களை பாடியிருக்காங்க, அதனால் அவங்க இந்த உருக்கமான பாடலை பாடினால் சரியாக வராது என்று தன்னுடைய கருத்தை சொன்னார். கடைசியாக இந்த பிரச்சனை அந்த படத்தினுடைய கதாநாயகனான MGR வரைக்கும் சென்றது. அப்ப MGR பல கவர்ச்சி பாடல்களை பாடி இருக்கிறதுனால அந்த பாடகியை கவர்ச்சி பாடகி என்று நீங்க முத்திர குத்துவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த பாடகியை அந்த படத்திலே பாட வைத்தார். அந்த பாட்டு மிக பிரபலமான ஒரு பாடலாக அமைந்து அந்த பாடகிக்கும் மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது. அந்த பாடகியுடைய பெயர் ஜமுனா ராணி.
4: அவர் சொல்ற அந்த பாட்டு மகாதேவி திரைப்படத்துல இடம்பெற்ற பாட்டு தான், காமுகர் நெஞ்சில் அப்படிங்கிற ஒரு பாடல். அது இப்படிதான் இருக்கும்.

அப்படிதாங்க அந்த பாட்டு வரும். முதன் முதல்ல வந்து கவர்ச்சி பாடல்கள்ல இருந்து அவங்க கொஞ்சம் நகர்ந்து வந்து ஒரு மெட்டான பாடல், ஒரு சோக பாடல், மெலடியான ஒரு பாடல் அவங்க பாடினாங்கன்னா அது இந்த பாட்டு தான். அதுவும் வந்து கவிஞர் கண்ணதாசன் அந்த படத்துக்கு கதை எழுதியிருந்ததுனால அவருடைய பேச்சு அங்க செல்லும் அப்படிங்கறதுனால அவரு கைப்பட தேர்ந்தெடுத்த பாடகிதான் இந்த பாடலுக்காக ஜமுனா ராணி. திரைப்படங்களுக்கான பலவிதமான பாடல்களை நமக்கு கொடுத்த ஒரு பாடகி ஜமுனா ராணி இல்லையா? தொடர்ந்து ஜமுனா ராணியின் பாடல்களை கேட்கலாமா?

0: ஜமுனா ராணியின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். ஏன்னா இன்று அவங்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால. பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் வரிகள் எழுத ஜமுனா ராணி பி பி ஸ்ரீனிவாசோடு அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு அன்பு எங்கே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. இசையமைப்பாளர் வேதாவின் இசையில் தஞ்சை ராமையாதாஸ் வரிகள் எழுத ஏ எம் ராஜாவோடு அந்த பாடலை பாடியிருந்தாங்க ஜமுனா ராணி.
1: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி

0: மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனா ராணியின் பிறந்த நாள். அதனாலதான் அவங்களுடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் வரிகள் எழுத பி பி ஸ்ரீனிவாசோடு ஜமுனா ராணி பாடிய அந்த பாடலை கேட்டீங்க. மென்மையான பாடல்கள் கூட ஜமுனா ராணி அவ்வளவு அழகா பாடுவாங்க அப்படிங்கறத மீண்டும் வலியுறுத்துறதுக்காகத்தான் அந்த பாடலை நான் ஒளியேற்றி இருந்தேன். அதற்கு முன்பு எங்க குடும்பம் பெருசு திரைப்படத்திலிருந்து டி ஜி லிங்கப்பாவின் இசையில் ஏ எம் ராஜாவோடு ஜமுனா ராணி பாடிய பாடலையும் கேட்டீங்க.
1: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
2: எனக்கு எல்லாமே வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டேப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டேப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
0: மே 17 தேதி பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி அவர்களுக்கு பிறந்த நாள். பெரும்பாலும் அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இசை குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து இசை கத்திருந்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே சிறப்பா பாடி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதுக்கு ஜமுனா ராணி ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நல்ல பாடக்கூடிய திறமைய அவங்க வச்சிருந்தாங்க. அது அவங்க அம்மா ஆரம்பத்துல நம்பலன்னா பாத்துக்கங்களேன். அதை பற்றி பாடகர் மனுவோடு ஒரு சின்ன திரை பேட்டியில தோன்றி இருந்தப்போ விளக்குறாங்க ஜமுனா ராணியே, கேளுங்களேன்.
3: ஜமுனா ராணி அவர்களுக்கு இசை வந்து முறைப்படி கத்துக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணது உண்டா சின்ன வயசுல?
4: அதாவது 4 வயசுல நானு கேள்வி ஞானம் சொன்னதே இந்த MK.T.R.ராஜ் அவர் பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுல பாடிக்கிட்டே இருப்பேன் நான். எங்க தாத்தா கேட்டுட்டு எங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா பாடுற, எல்லாரும் அவங்க பாடுற மாதிரியே பாடிட்டு இருக்காங்க. எங்க அம்மா நம்பல, இதெல்லாம் சும்மா அப்படி என்ன இந்த ஏஜ்ல பாடுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன எங்க மாமா ரயில்வே சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க, அதுல என்னை கூட்டிட்டு போய் பாட வச்சிருக்கிறாரு. 4 வயசு தான் எனக்கு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் வெள்ளி கப்பு, ரொம்ப நல்ல வாய்ஸ் அப்படின்னு. அப்பதான் எங்க அம்மாவுக்கே நம்பிக்கை வந்தது. உடனே அவங்க கர்நாடிக் கிளாசிக்கல் ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. கர்நாடிக் மியூசிக் எல்லாம் இருக்கு இல்லையா, கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
0: குடும்பத்திலே இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, எதை சொல்றாங்க? அவங்க அப்பா வந்து திரு கே வரதராஜலு, அம்மா வந்து ஒரு வயலின் கலைஞர் திரௌபதி அப்படிங்கறது அவங்களுடைய பெயர். அதனால ரத்தத்திலேயே அவங்களுக்கு இசை கலந்திருக்குங்க. அத அவங்க அம்மா உணர்ந்த பிறகுதான் அவங்கள வந்து இசை வகுப்புக்கெல்லாம் அவங்க அனுப்ப ஆரம்பிச்சாங்க. நல்ல வேளை அதை வந்து அவங்க கண்டுகிட்டாங்க, இல்லனா ஜமுனா ராணி மாதிரியான தனித்துவம் வாய்ந்த குரல் கொண்ட ஒரு பின்னணி பாடகி நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. தொடர்ந்து ஜமுனா ராணியின் பாடல்களை கேட்கலாமா?

0: பின்னணி பாடகி கே ஜமுனா ராணியின் பிறந்த நாள். அதனாலதான் அவங்களுடைய பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டுட்டு வரும். பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் தனிக்குரல் கீதமா அந்த பாடலை பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு வளையாபதி திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜனோடு அந்த பாடலை பாடியிருந்தாங்க ஜமுனா ராணி.
1: இது ஒரு வித்தியாசமான

0: ஃபிராக்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
3: விளம்பரத்துல என்னுடைய குரலை கேட்டுட்டு அதன் பிறகு நானே பேசுறது வினோதமா இருக்கு. சரி, நிகழ்ச்சியில் கடந்த ஒரு மணி நேரமா நாம மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணியின் பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டோம். ஏன்னா இன்று, அதாவது மே 17 அவங்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால அவங்களுடைய பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டோம். பா, என்ன குரல் ஜமுனா ராணிக்கு, நம்ப மாட்டீங்க நீங்க. இந்த அதிமதுரா பாடலை கேக்குறப்போ இங்க மைக்குக்கு பின்னால சொல்ல முடியாத, எனக்கே ஏன்னு தெரியல, கண் கலங்கி நான் உட்கார்ந்திருந்தேன். அப்பேற்பட்ட குரல் அவங்களுக்கு. அவங்கள போய் ஒரு கவர்ச்சி பாடகி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து இந்த மாதிரி பாடல்கள் தான் அவங்களால பாட முடியும் அப்படின்னு அவங்கள புறக்கணிச்சு உட்கார வச்சது, அதெல்லாம் என்னால ஜீரணிக்கவே முடியல. ஆனா என்ன பண்றது, சினிமா உலகம் அப்பேற்பட்ட ஒரு உலகம் இல்லையா, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் என் கூட சேர்ந்து பல பேர் ஜமுனா ராணியின் பாடல்களை கேட்டு லயிச்சுங்க அப்படிங்கறது வாட்ஸ்அப் பக்கமா வந்தா எனக்கு தெரியுது. அத்தனை ரசிகர்கள் இப்பவும் இருக்கீங்க ஜமுனா ராணிக்கு இல்லையா, அப்பேற்பட்ட குரல். ஜமுனா ராணி தான் நம்மளோட இல்லையே தவிர, அவங்களுடைய குரல் என்றென்றைக்கும் நம்மளோட இருக்கும், அவங்க பாடி வச்சுட்டு போன இந்த மாதிரி பாடல்களோட இல்லையா. தொகுப்பின் நிறைவு பாடலுக்கு நாம வந்துட்டோம். மரகதம் திரைப்படத்துக்காக SM சுபையா நாயுடுவின் இசையில் JP சந்திரபாபுவோடு அவங்க ஒரு பாடல் பாடியிருந்தாங்க, தெரியுமே. அந்த பாடல் தான் அவங்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்த ஒரு பாடல். அந்த பாடலே இந்த தொகுப்பின் நிறைவு பாடல். ஆஹா, என்ன இந்த பாட்டுக்காக காத்திருந்தேன், இந்த சாந்தி பிள்ளை போடவே இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. இந்த பாடல் முடிஞ்சு ஹலோ ஒலி வந்துகிட்டே இருக்கு. நான் விட்டதை ஹலோ ஒலியில நீங்க பிடிங்க. உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள், 50கள் 60கள் 70கள்ல இருந்து வந்த பாடல்கள், அது ஜமுனா ராணி பாடல்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த பழைய பாடலாகவும் இருக்கலாம். விரும்பி கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678896788968. இந்த பாட்டு முடிஞ்சு ஹலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968, கேட்டாலி பரவசம், நான் சாந்தி.

0: ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்ப காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்க நான் சாந்தி. அதுலயும் இப்பொழுது முதல் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கே தெரியுமே, ஹலோ ஒலி பழைய பாடல்கள் தொகுப்பு தான் இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள், அதாவது 50கள் 60கள் 70கள்ல இருந்து வந்த பாடல்களை நீங்க விரும்பி கேட்கும் நேரம் இது. வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678 9689 நேயர் கலாராணி நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்கிறாங்க.
1: காலை வணக்கம் சாந்தி, நான் பேசுகின்றேன். இன்றைக்கு நான் விரும்பி கேட்கும் பாடல் குளமா குணமா படத்திலிருந்து, உலகில் 2 கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள். அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன் சாந்தி. இந்த வேளையில வானொலி கேட்டிருக்கும் அனைவருக்கும் இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன். நன்றி சாந்தி, நன்றி.
0: நிச்சயமா கலாராணி, உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் இந்திரா ராவும் பாடல் விரும்பி கேட்கிறாங்க. சாந்தி, ஜமுனா ராணி பாடல்களை ஒலியேற்றி எங்களை சந்தோஷப்படுத்துறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து காதல் மலர் கூட்டம் ஒன்று, இந்த பாடலை நாங்கள் விரும்பி கேட்கிறோம். என்னுடைய தங்கைகள் ஈஸ்வரி, சாந்தி மற்றும் எல்லோருக்காகவும் விரும்பி கேட்கிறோம், உங்களுக்காகவும் சேர்த்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டிருக்காங்க. உங்க வீடியோவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த காணொளி கேட்கவே பயமா இருக்கு. இப்பெல்லாம் சோசியல் மீடியா ரொம்ப ஓங்கி இருக்கிற இந்த காலத்துல உங்க காணொலியை பார்த்தோம் அப்படின்னு சொல்றப்பவே பகீர்னு இருக்குங்க. நல்ல காணொலியா இருந்தா சந்தோஷம்தான், இல்லைனா அதை அப்படியே அடியோட மறந்துருங்க. என்னுடைய டிக்டாக் வீடியோஸை பத்தி நீங்க டிக்டாக் இல்ல இன்ஸ்டாகிராம் வீடியோஸை பத்தி தான் சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இருந்தாலும் கலாராணி மற்றும் இந்திரா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் முதல் 2 பாடல்கள். இந்த காணொலியா இருக்கும்.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம்

செவந்தி உன்மே நிவண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இது

0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். நேயர் வசந்தி இங்க அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நான் முதலேயே சொல்லியிருந்தேன், நான் ஒலியேற்றிய ஜமுனா ராணி பாடல்கள் தொகுப்புல உங்களுக்கு பிடித்த பாடல் இடம் பெறலனா நான் விட்டதை நீங்க ஹலோ ஒலியில பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோ பிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி வசந்தி வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க வாங்க. தாரா தாரா வந்தாரா தெய்வ பிறவி திரைப்பட பாடல அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் என் பட்டியல்ல இருந்துச்சு வசந்தி, ஆனா ஏற்கனவே தெய்வ பிறவி திரைப்படத்திலிருந்து வேற ஒரு பாடலை நான் ஒளியேற்றி இருந்தேன். காலை வயசு கட்டான சைசு அந்த பாட்டு போட்டுட்டதுனால மறுபடியும் அதே படத்திலிருந்து வேற ஒரு பாடல் வேண்டாமே அப்படிங்கறதுனால இந்த பாட்டை வந்து நான் எடுத்துட்டேன். ஆனா எனக்கு தெரியும் ஹலோ ஒலியில யாராவது விரும்பி கேப்பீங்க அப்படின்னு. அப்படிதான் வசந்தி நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி வசந்தி. உங்க விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. இதான் நேயர்களே, உங்களெல்லாம் தான் நான் மல மாதிரி நம்பி இருக்கேன். நான் விட்ட பாடல்களெல்லாம் நீங்க பிடிச்சிருவீங்க
1: அப்படின்னு.
0: சரி, உங்களையும் தொடர்ந்து நேயர் ஜைனாவும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தன்னுடைய கணவர் சம்சுரின், சகோதரி நூர் ஜஹான் மற்றும் நண்பர்கள் ஸ்ரீ மணிவண்ணனுக்காக குங்குமம் திரைப்படத்திலிருந்து தூங்காத கண்ணின்று ஒன்று அந்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. அருமையான பாடல்கள் இரண்டுமே. வசந்தி மற்றும் ஜைனா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலியின் அடுத்த 2 பாடல்கள்.

0: முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
1: என்ன முடிய போகுதானே?
0: KFC இன் சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இத வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
1: என்ன சொல்றீங்க?
0: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
1: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
0: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC யில் மட்டுமே.

0: நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. மே 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.
1: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் ஹலோ ஒலி பழைய பாடல்கள் தொகுப்பு தான் உங்களுக்காக இடம்பெற்று இருக்கு. நேயர் மீனா அழகர் சாமி அடுத்த பாடலை விரும்பி கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டால். ஆஹா, என்ன ஒரு பாட்டு! அந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கீங்க மீனா. நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் ஜெல்டாவும் அடுத்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. 70களில் வெளிவந்த ரொம்ப அழகான ஒரு பாடல், மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷின் இசையில் வந்த ஒரு பாடல், உள்ளத்தில் 100 நினைத்தேன் அப்படிங்கிற பாடல். நிச்சயமா மீனா மற்றும் ஜெல்டா நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலியின் அடுத்த 2 பாடல்கள்.

0: மாதம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் ஹலோ ஒலி பழைய பாடல்கள் தொகுப்பு தான் உங்களுக்காக இடம்பெற்று இருக்கு. நேயர் சின்னசாமி பாடல் விரும்பி கேட்கிறாரு. எப்போதும் வாட்ஸ்அப்ல என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு, ஆனா பாடல் விரும்பி கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பல நேயர்கள் பாடல் விரும்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறதுனால வழி விட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த வாரம் வந்து கேட்டிருக்காரு, சாந்தி எப்போதும் உங்ககிட்ட பாட்டு விரும்பி கேட்பேன், இன்னைக்காவது என்னுடைய பாடலை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
1: எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே, அந்த பாடலை ஒளிபரப்ப முடியுமா? ரொம்ப நாளாச்சு உங்களுடைய பாடல் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், முடிந்தால் இப்பாடலை ஒளிபரப்பு மாற்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். இப்பாடலை உங்களுக்கும் மற்றும் அனைத்து ஒளிநேயர்களுக்காகவும் விரும்பி கேட்கிறேன், அதோடு என் குடும்பத்தினருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சில நேயர்கள்கிட்ட அந்த புரிதல் இருக்கும். பல நேயர்கள் வந்து பாடல் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க, நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நாள், விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை பல நேயர்களுக்கு இருக்கும். அதுல நேயர் சின்னசாமியும் ஒருத்தர். அதனால வந்து நன்றிகள் உங்ககிட்ட சொல்லி உங்க பாடலை இன்று நான் ஒளியேற்றுறேன். ஒரு ஹலோ ஒலி நடைபெறப்போ கிட்டத்தட்ட 200 வாட்ஸ்அப் மெசேஜஸ் சில நேரம் வந்து குமியும். அதை படிக்கிறதுக்கு கூட நமக்கு சில நேரத்துல நேரம் இருக்காது. சில நேயர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ டிக் கூட வராது, அப்பனா நாங்க அந்த மெசேஜ பார்க்கவே இல்ல, எங்களுக்கு அதை படிக்க கூட நேரம் இல்லைன்னு அர்த்தம். சில நேயர்களுக்கு ப்ளூ டிக் வந்திருக்கும், ஆனா பாடல் வந்திருக்காது. சில பல காரணங்கள்னால அந்த பாடல் இடம்பெற்றிருக்காது. நேரம் பற்றாக்குறையா இருக்கலாம், அந்த பாடல் இல்லாம போயிருக்கலாம், ஆனா அதை உங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் பத்திருக்காது. ஏன்னா ஹெலோ ஒலி அப்படிங்கறது வெளியில உங்களுக்கு கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கும், ஆனா எங்களுக்கு அது பரபரப்பான ஒரு நேரம். அதனால சின்னசாமி சார் நிச்சயமா உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. சின்னசாமி சார் உங்களையும் தொடர்ந்து நேயர் புவனேஸ்வரி அடுத்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. வணக்கம் சகோதரி. இன்று இந்த நிகழ்ச்சியின் நாயகி அவங்க ஜமுனா ராணிய சொல்றாங்க, ஏன்னா பாடல் தொகுப்பு முதல்ல இடம்பெற்று இருந்தப்போ அவங்க குறுந்தகவல் அனுப்பிட்டாங்க. இன்று இந்த நிகழ்ச்சியின் நாயகியின் முக்கிய பாடல் அது கிடைக்குமா? குலே பகாவலி திரைப்படத்திலிருந்து ஆசையும் நேசமும் அப்படிங்கிற பாடலை அவங்க பாடியிருப்பாங்க, அந்த பாடலை ஒளியேற்ற முடியுமா அப்படின்னு விரும்பி கேட்டிருக்காங்க. நிச்சயமா புவனேஸ்வரி ஒரு மாதிரி விக்கலோட விக்கி விக்கி அவங்க பாடியிருப்பாங்க, ஏன்னா பாடல் காட்சி அப்படி அமைஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கு ரொம்ப பொருத்தமான பாடகியா நம்ம ஜமுனா ராணி அமைஞ்சாங்க. சின்னசாமி மற்றும் புவனேஸ்வரி நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலியில் உல்லாசம் தொகுப்ப பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். முதல்ல பின்னணி பாடகி ஜமுனா ராணியின் பாடல்களை தொகுப்ப போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ தமிழக நேயர் பாலசுப்ரமணியம் ஒரு குரல் பதிவு அனுப்பியிருந்தாரு, என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன்.
2: காலை வணக்கம் சகோதரி, நான் இந்தியா திருப்பூரில் இருந்து பாலசுப்ரமணியம்.
1: வணக்கம்.
2: இந்த பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல வாக்குல சிதறி இருக்கும் போது அதனுடைய அழகு தெரியுது, அதை ஒரு சேர மாலையாக கட்டும் பொழுதே அதனுடைய அழகு வெளிக்கிறது. அதே போலவே ஜமுனராணி அவர்கள் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்கே சிதறி கிடைக்கிறது. இப்போ ஒரு சேர கொடுக்கும் பொழுது இந்த பாடல்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த மாலை போல அழகாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சி வணக்கம்.
1: சரியா சொன்னீங்க பாலசுப்ரமணியம் சார், அதாவது இத்தனை பாடல்கள் அவங்க பாடி பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் நொராய்ஷாவும் பாடல் விரும்பி கேட்கிறாங்க. என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து எனக்கு பிடித்த எம்ஜிஆர் பாடல், தத்துவ பாடல் இது, இதை போடுங்க அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டிருக்காங்க. நிச்சயமா மணிவாசன் மற்றும் நொராய்ஷா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹெலோ ஒலி தொகுப்பின் அடுத்த

0: உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுள் ஏன் கல்லாராம், மனம் கல்லாய் போன மனிதர்கள்.
1: ஹலோ ஒலியின் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு நேயர் சாதி.
2: ஹலோ ஒலி, வணக்கம. சந்தி
1: வணக்கம்.
2: நான் சாதி பஞ்சாவில பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு கர்ணம் படத்துல வந்து இரவும் நிலவும் வளரட்டுமேங்கிற பாடல், இந்த பாடலுக்கும் இந்த மதத்துக்கும் ஒற்றுமை இருக்கும் சாந்தி. இந்த பாடலில் ஒவ்வொரு வரியிலையும் மேமேங்கிற வார்த்தை வரும். அருமையான பாடல். சுசீலம் பாடல் பாடல் கர்ணம் படத்துல வந்து நேரம் வந்து ஒளிபரப்புங்க. இந்த பாடல் எனக்கும் உங்களுக்கும் ஒளி நேயர்களுக்கும் விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமா, இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். அழகான பாடல் வரிகள் அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். ஆமா, ஒவ்வொரு வரிக்கும் பின்னாடி மே மே மே அப்படின்னு தான் அந்த வரி முடியுது இல்லையா? ஆஹா, புது விஷயம் ஒன்று கத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சாதிக். நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக.

0: கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றைய பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள் உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
2: இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் நிறைவு பாடல விரும்பி கேட்கிறாங்க நேயர் லட்சுமி. சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து MSV இசையில் TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் இதுதான். ஹலோ ஒலியின் நிறைவு பாடலா வருது. மற்ற நேயர்களையும் மன்னிச்சிருங்க. மீண்டும் அடுத்த வாரம் அல்லது வேறொரு நிகழ்ச்சியின் ஹலோ ஒலிக்கு மனம் தளராம நீங்க முயற்சி செய்யுங்க, சரியா? இந்த பாடல் முடிந்த செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். எப்படி சந்திக்க போறேன்? வானொலிகள்லயும் சந்திப்பேன், டிக்டாக் லைவ் வாயிலாவும் சந்திப்பேன். 80s 90s இருந்து பாடல்களை கேட்டுக்கிட்டே அப்படியே தகவல்கள் அங்கமும் என்னோட சேர்ந்து கேளுங்க டிக்டாக் லைவ் வாயிலா, சரியா? இந்த பாடல் முடிந்து செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

நண்பகல் மணி 12 மீடியா புள்ளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஹோமஸ் நீரிணையை கப்பல்கள் கடப்பதற்கு உதவும் புதிய நடைமுறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. ஈரானிய தேசிய பாதுகாப்பு தலைவர் இப்ராஹிம் அசிசி புதிய நடைமுறையின்படி ஈரானோடு இசைந்து செயல்படும் நாடுகளின் வர்த்தக கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றார். ஐரோப்பிய நாடுகள் அனுமதி கேட்டு ஈரானுடன் பேசிக் கொண்டிருப்பதாக அந்நாட்டு தேசிய ஊடகம் சொன்னது. ஏற்கனவே சீனா, ஜப்பான், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் கப்பல்களை ஈரானிய படை அனுமதித்திருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்காவும் ஈரானும் நடத்தும் பேச்சில் முன்னேற்றம் இல்லை. ஹமாஸ் அதன் ராணுவ தலைவர் கொல்லப்பட்டது ஆபத்தான, இதுவரை நடந்திராத சண்டை நிறுத்த அத்துமீறல் என்று கூறியிருக்கிறது. அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் உதவும் மற்ற நாடுகளும் மேற்கொண்டு தாக்குதல் நடத்தாமல் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியது. இசாதீன் அல் ஹசாத் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டார். சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்த பிறகு கொல்லப்பட்ட ஆக உயரிய ஹமாஸ் தலைவர் அவர். இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அக்டோபர் 7 தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களில் அல் ஹதாத்தும் ஒருவர் என்று கூறினார். இதற்கு முன் பல பழுகோடை முயற்சிகளில் அவர் தப்பியிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்தது. அமெரிக்காவின் USS ஃபார்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 11 மாதத்துக்கு பிறகு நாடு திரும்பியிருக்கிறது. உலகின் ஆகப்பெரிய போர்க்கப்பல் அது. 11 மாதம் வெளியே இருப்பது வியட்நாம் போருக்கு பிறகு இதுவே முதன்முறை. போர்க்கப்பல் வெனிசுலாவின் அதிபர் நிக்கலஸ் மஜுராவை பிடிப்பதில் உதவியது. ஈரானிய போரில் கை கொடுத்தது. சுமார் 5000 வீரர்கள் அதில் பயணம் செய்தனர். போர் தவிர்த்து நெருப்பு ஏற்பட்டு வீரர்கள் சரியாக தூங்கக்கூட இடமில்லாமல் பெரும் அவதிக்கு ஆளாயினர். வெர்ஜீனியா மாநிலத்தில் கரையடைந்த வீரர்களை வரவேற்க அவர்களின் குடும்பங்கள் காத்திருந்தன. USS பெயின்பிரிட்ஜ் போர்க்கப்பலும் திரும்பியது. தற்காப்பு அமைச்சர் பீட் எக்ஸத் நன்றாக வேலை செய்தீர்கள் என்று வீரர்களை பாராட்டினார். இத்தாலியின் வடக்கில் இருக்கும் மொடெனா நகரில் ஓர் ஆடவர் கூட்டத்துக்குள் காரை ஓட்டிச் சென்றதில் 8 பேர் காயமடைந்திருக்கின்றனர். கடுமையாக காயமுற்ற 4 மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருக்கின்றனர். கார் ஓட்டுநர் இடத்தை விட்டு தப்பி ஓட முயன்றார். ஆனால் பொதுமக்கள் அவரை விடவில்லை. அவரை அதிகாரிகள் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றனர். அவர் பெயர் சலீம் ஹெல் கௌத்ரி என்றும் அவருக்கு 31 வயது என்றும் அதிகாரிகள் கூறினர். அவர் இத்தாலியில் பிறந்தவர். ஏன் அந்த வேலையை செய்தார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலானி அது ஒரு மோசமான சம்பவம் என்று குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்களோடும் அவர்களின் குடும்பத்தோடும் துணை நிற்பதாக அவர் கூறினார். மொடெனா நகர் மேயர் கார் ஓட்டுநர் வேண்டுமென்றே கூட்டத்துக்குள் காரை ஓட்டிச் சென்றதாக தெரிவித்தார். இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்திருக்கிறது. கம்போடியா, மியான்மர் போன்ற நாடுகளில் கெடுபிடி அதிகமாகிவிட்டதால் மோசடி கும்பல்கள் இலங்கை

0: இளைஞர்கள் வேலையை விட்டு ஓய்வு பெறுகின்றனர். கடந்த 3 ஆண்டு நிலவரத்தை மலேசிய கல்வி அமைச்சு தெரிவித்ததாக ஸ்டார் நாளேடு கூறியது. கட்டாய ஓய்வு, விருப்ப ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அது. சராசரியாக ஆண்டுக்கு சுமார் 5200 ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெறுகின்றனர். மலேசியாவில் மொத்தம் 430,000 அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். ஓய்வு வயதுக்கு முன்பே ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு விருப்பமின்றி போவதே முக்கிய காரணம் என்று மலேசிய கல்வி அமைச்சு சொன்னது. மீடியாகாப் செய்தி ஏற்பாடு செய்திருக்கும் நாளை நமது நிகழ்ச்சியில் 200 அதிகமானோர் கலந்து கொண்டுள்ளனர். வேலை வாய்ப்புகள், திறன் வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளையும் தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிறது நாளை நமதே. ஸ்கில்ஸ் ஃபியூச்சர்ஸ் E2I அமைப்புகளுடன் இணைந்து ஆண்டுதோறும் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு மக்களிடமிருந்து நல்ல வரவேற்பு. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்களில் ஒருவர் திருவாட்டி காளியம்மா.
1: எனக்கு வந்து ஆர்வமா, ரொம்ப வேலைக்கு ஆர்வமா இருக்காங்க. வயசானாலும் பரவாயில்ல, வேலை செஞ்சு ஆகணும். எனக்கு ரொம்ப ஆர்வம், எனக்கு அந்த கோர்ஸ் படிக்கணும், இது இல்லை வேலையில பத்தி கத்துக்கணும். அவங்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு உதவி பண்றேங்கிறாங்க. அதனால ரொம்ப ஆர்வத்தோட வந்திருக்கேன். எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், தயாரா இருக்கேன்.
0: செயற்கை நுண்ணறிவு குறித்தும் வேலை பயிற்றுவிப்பாளர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் வந்ததாக சொன்னார் திரு மணி.
2: இங்கே வந்தது காரணம் ஸ்கில்ஸ் ஃபியூச்சரை பற்றி மேலாக தெரிஞ்சுக்கவும், இப்போ அதிக பேசப்படுற ஏஐங்கிறத வந்து என்னங்கிறத அறிஞ்சுக்க வந்திருக்கேன். மேலும் அந்த கேரியர் கோட்ங்கிற பற்றியும் இன்னும் வேலை வாய்ப்புகள், எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத அறியவும் இங்கே வந்திருக்கேன்.
0: லெவண்ட எம்ஆர்டி நிலையம் அருகே இருக்கும் ஜலான் விசார் சமூக மன்றத்தில் நாளை நமதி நடைபெறுகிறது. அது குறித்த விவரங்களை செய்தி இணைய பக்கத்திலும் தொடர்ந்து வரும் செய்தி தொகுப்புகளிலும் 8:30 தொலைக்காட்சி செய்தியிலும் தெரிந்து கொள்ளலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களே. இந்த 1 மணி நேரம் எப்படி உங்களை நான் சந்திக்கிறேன், வானலைகள்லையும் சந்திக்கிறேன். அதே நேரம் உங்களுக்காக டிக்டாக் லைவ் வாயிலாவும் நான் நிகழ்ச்சி வழங்கிக்கிட்டு இருக்கேன். அதனால டிக்டாக் லைவ் ஒலியினுடைய டிக்டாக் லைவ் பக்கம் நீங்க இன்னும் வந்ததில்லைன்னா இப்போ வாங்க வந்து ஒலியினுடைய டிக்டாக் லைவ் பக்கத்தை ஃபாலோ பண்ணி என்னோட இணைய 80கள் 90களில் இருந்து பாடல்கள் சேர்ந்து கேட்கலாம். அப்படியே மைக்ல இருந்து கொஞ்சம் பின்னால வரேன். தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் இந்த வாவ் தகவல்களை நீங்களாம் ஒழுங்கா கேக்குறீங்களோ இல்லையோ நேர்களே, ஆனா அந்த வாவ் அதுக்காகவே பல பேர் வந்து சேர்றீங்க அப்படின்னு வந்து அது மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, சில பேர் வந்து என்னை எம்ஆர்டி நிலையங்கள்ல, ரயில் நிலையங்கள்ல என்னை நிறுத்தி தயவு செஞ்சு அந்த வாவ் மட்டும் எனக்காக ஒரு வாட்டி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அதையும் நான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. அவ்வளவு அன்பு உங்க மேலாம். சரி, அந்த மாதிரி 80கள் 90களில் இருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு என்னோட இணைஞ்சிருக்க சரியா.

0: பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். இளையராஜாவின் இசையில் கர்ஜனை திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. டி கே எஸ் கலைவாணன் மற்றும் எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஜென்டில்மேன் திரைப்பட பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகள் எழுத எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:22
1: நேரம். போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுது இரண்டு இடங்கள்ல ஏஒய்இ நோக்கி செல்லும் எம்சிஇ சுரங்கப்பாதை அதாவது டனல் குறிப்பாக சென்ட்ரல் புலவார்டுக்கு முன்பு அந்த வாகனம் பழுது. சிடிஇஐ நோக்கி செல்லும் எஸ்எல்இ குறிப்பாக மண்டாய் அவென்யூவுக்கு பிறகும் வாகனம் பழுது. மற்றொரு இடத்திலையும் வாகனம் பழுது. எம்சிஇஐ நோக்கி செல்லும் ஏஒய்இ குறிப்பாக ஜூரோங் டவுன் ஹால் சாலைக்கு பிறகும் வாகனம் பழுது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிவாயிடிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டிசியில் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
0: தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். வாவ் தகவல்கள்னா என்னங்க? நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற, அதிசயிக்க வைக்கிற, ஆஹா இது நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு நம்மள சொல்ல வைக்கிற தகவல்கள். ஆனா அதெல்லாம் அப்படியே இழுவியா சொல்லிட்டு போகாம அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு போற ஒரு அங்கம் தான் இந்த வாவ் தகவல்கள் அங்கம். அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? உங்க உடல்ல இருக்கக்கூடிய சில உடல் உறுப்புகள் இவற்றுக்கெல்லாம் பேரு இருக்குன்னு கூட இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. ஆனா வாவ் தகவல்கள் அங்கம் இருக்கிறதுனால இப்போ தெரிஞ்சுக்குங்க. உங்க உதடுகளுக்கு மேல அதாவது மூக்குக்கும் உதடுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில ஒரு டிப்பு மாதிரி வருது இல்லையா, அதுக்கு பெயர் ஃபில்ட்ரம். அப்புறம் உங்களுடைய நகக்கண்ணை பாருங்க, அதாவது உங்க நகங்களுக்கு மேல பாதி நிலா மாதிரி ஒயிட் கிரசன்ட் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பெயர் லுனுலா. உங்க புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த பகுதி யுமின் நெத்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல மேன், அதாவது உங்க புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த பகுதிக்கு பெயர் கிளபெல்லா. அப்புறம் உங்க கால் கட்டை விரல் அதுக்கு பெயர் ஹெலக்ஸ். உங்க காதினுடைய காது இருக்குல்ல, ரெண்டு காது, அந்த காதினுடைய வெளிப்புறத்துக்கு பெயர் பின்னா. உங்களுடைய கண் இமைகள், நீங்க கண்ணை மூடுறப்ப மேல் இமையும் கீழ் இமையும் சந்திக்குது இல்லையா, அந்த சந்திக்கிற இடத்துக்கு பெயர் கேன்தஸ்.
5: ஓஹோ
0: ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன பயன் சாந்தி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்த முறை உங்க வீட்டுல உங்க பிள்ளையோ உங்க கணவரோ பாரு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லி இந்த புருவத்துக்கு இடையில ஒரு இடத்த காட்டுவாங்கல்ல, அப்ப வந்து நீங்க சொல்லலாம், எங்க இந்த பகுதியா, கிளபெல்லாவா, கிளபெல்லா வலிக்குதா அப்படின்னு நீங்க கேக்குறப்போ உங்க பிள்ளையோ உங்க கணவரோ உங்களை ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்க. அந்த நேரம் உள்ளுக்குள்ள அப்படியே உங்களுக்கு ஒரு குளிர்ச்சி வரும் தெரியுமா? அதுக்கு நீங்க இந்த வாவ் தகவல்கள் அங்கத்துக்கு நன்றி சொல்லலாங்க. தகவல் யூனிவர்சிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சைனா என்ன சொல்லுது தெரியுமாங்க? தயவு செஞ்சு இதை வந்து உங்க கணவர்கிட்டயோ இல்ல உங்க காதலர்கிட்டயோ உங்க மகன்கிட்டயோ சொல்லிடாதீங்க. ஆனா அடிக்கடி இந்த லீக் ஆஃப் லெஜண்ட்ஸ் அப்படிங்கிற இணைய விளையாட்டை விளையாடுறதுனால நமக்கு குறிப்பிட்ட சில அறிவாற்றல் திறன்கள் அதாவது காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து மேம்படுதான். முக்கியமா ஒரு விஷயத்து மேல நம்ம கவனம் செலுத்துறது, நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன், நம்மளுடைய நினைவாற்றல், மெமரி, எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன், இதெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்தாங்க.
5: ஓஹோ
0: அப்படிங்கறத நீங்க வாவ் தகவல்கள் அங்கத்துல கேட்காத மாதிரியே இருந்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதையே ஒரு காரணம் காட்டி அடிக்கடி நான் லீக் ஆஃப் லெஜண்ட்ஸ் விளையாட போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வாவ் வாவ் தகவல். இது அண்மையில தன்னுடைய ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில காதர் பகிர்ந்துகிட்டாரு. நான் கூட கேட்டேன், ஆனா இத வாவ் தகவல்கள் அங்கத்துல பகிர்ந்துகிட்டா தப்பில்லையே அப்படின்னு நினைச்சேன். இந்த கிளவுன் ஃபிஷ் இருக்குல்லங்க, அதான் ஃபைண்டிங் நீமோ படத்துல வந்துச்ச அந்த ஆரஞ்சும் வெள்ளையுமா இருக்கிற மீன், அதுதான் கிளவுன் ஃபிஷ். கிளவுன் ஃபிஷ பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஹைராக்கி இருக்குமா, அதாவது படிநிலை. அதுல இந்த கிளவுன் ஃபிஷ்கே முதன்மையான மீன் வந்து எப்போதுமே ஒரு பெண் மீனா, ராணி மீனா தான் அது இருக்குமா. அந்த பெண் மீன் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து ஆக உயர்ந்த பதவியில இருக்கிற ஒரு ஆண் மீன் இருக்கும்ல, அந்த ஆண் மீன் என்ன செய்ய தெரியுமா, தன்னுடைய இனத்தை ஆணிலிருந்து பெண்ணுக்கு மாத்திக்கிட்டு அந்த ராணி பதவிக்கு அந்த ஆண் மீன் போயிடுமா.
6: ஓஹோ, என்னடி சொல்றேன், நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற?
0: ஆமாங்க, இந்த மாதிரி இன மாற்றம் செய்து கொள்ளும் தன்மை இந்த கிளவுன் ஃபிஷ்க்கு இருக்கா. வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் அதனால இன மாற்றம் பண்ணிக்க முடியுமா, அதன் பிறகு மீண்டும் அந்த ஒரிஜினல் இனத்துக்கு போக வாய்ப்பே இல்லையா. நல்ல வேலைங்க நாமலாம் மீனா பிறக்கல, மனுஷன்களா பிறந்துட்டோம். இல்லனா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன், அதெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும், நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருக்கணும்.

0: அண்ணம்.
1: ஆஹா, பேசும் அண்ணம். ஆனா நான் இங்க பேச முடியாம தவிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பாடல்களை இசை இசையமைப்பாளர் இளையராஜா அப்படியே அப்படியே தெளிக்க விட்டு போயிருக்காரு. கமல், டேக்கிட் எடுத்துக்கங்க அப்படின்னு அங்கங்க அப்படியே சிந்திட்டு போயிருக்காருங்க. நாம தான் அதே முத்து மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு அவர் போட்டுட்டு போயிருக்காரு. 100வது நாள் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பே சக்கரவர்த்தி திரைப்படத்துக்காக பாடலை கேட்டீங்க. தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் மனு S ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்து என்ன?
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: தகவல்கள் அங்கத்துல நாம சந்திக்கிறோம். ஏற்கனவே மூன்று வாவ் தகவல்கள் உங்களோட பரிமாறிக்கிட்ட இல்லையா? அடுத்த வாவ் தகவல் என்ன? 1830களில் டொமேட்டோ கேட்சப் அப்படிங்கறது உண்மையிலேயே ஒரு மருந்தா விற்கப்பட்டுச்சாங்க. இப்போதான் நம்ம வந்து அதை அப்படியே சாப்பாடுக்கு தொட்டுக்கிற சாஸா சாப்பிடுறோம். அப்போலாம் அது ஒரு மருந்தா தான் விற்கப்பட்டுச்சாம். வயிற்றுப்போக்கு, அஜீரணம், அப்புறம் மஞ்ச காமால, இது எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணமா தான் டொமேட்டோ சாஸ் உண்மையிலேயே விற்கப்பட்டுச்சாம்.
1: ஓஹோ,
0: ஆமா. இப்ப என் மகளெல்லாம் பாத்தீங்கன்னா டொமேட்டோ கேட்சப்பையே தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறா. பேசாம இது உண்மையிலே ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு டொமேட்டோ கேட்சப் விட்டுருவாளோ? அடுத்த வாவ் தகவல், இந்த அங்கத்துல பலவிதமான ஃபோபியாவை பத்தி, பயத்தை பத்தி நாம பேசுவோம் இல்லையா? ப்ளூட்டோஃபோபியா அப்படின்னு ஒரு ஃபோபியா இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, குளிக்கிறது, கழுவுறது, சொந்தமா நம்மளே சுத்தம் பண்ணிக்கிறத நினைச்சாலே வர ஒரு அலர்ஜி கலந்த ஒரு பயம், அதுதான் ப்ளூட்டோஃபோபியாவா.
1: ஓஹோ,
0: எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு இந்த ப்ளூட்டோஃபோபியா இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாளுக்கு ஒரு முறை குளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். எல்லா சின்ன குழந்தைகளுக்கும் நிச்சயமா அப்ளூட்டோபோபியா இருக்கு. நம்ம வீட்டு செல்ல பிராணிகளுக்கும் அப்ளூட்டோபோபியா நிச்சயமா இருக்குன்னு நான்
2: நினைக்கிறேங்க.
0: நிறைவா இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், உலகத்திலேயே ஆக அகலமான நாக்கு அளவு கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் அகலத்துக்கு இருக்குமாங்க. 8 சென்டிமீட்டர் அப்படிங்கறது சராசரியா ஒரு பெண்ணினுடைய நாக்கின் நீளம், நம்மளுடைய நாக்கு உள்ள வரைக்கும் போகும் தெரியும்ல. அந்த மொத்த நாக்க நீங்க வெளியே எடுத்து அளவு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு 8 cm நீளம் இருக்கும். அந்த நீளத்தின் அளவுக்கு அகலம் ஒருத்தருடைய நாக்குல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா, அது 8 சென்டிமீட்டரா.
1: ஓஹோ,
0: அவர் யாரு அப்படின்னு எனக்கு தெரியலங்க, ஆனா அவர் வாய்க்குள்ள அந்த நாக்கு எப்படி உட்கார்ந்து இருக்கும் அப்படிங்கறத நினைச்சுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. அதை பத்தி ஆராய்ச்சியில தான் அடுத்து இறங்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.

0: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டிசியில் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றை பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
2: என்ன முடிய போகுதானே?
1: KFC-ன் சம்யாங் புல்டாக் கபோடோரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
2: என்ன சொல்றீங்க?
1: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபோடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
2: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
1: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-யில் மட்டுமே.
3: சரி நேர்களே, பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால நிறைவா ஒரு பாடலை கேட்டுருவோம். அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து வாலியின் இசையில் இளையராஜா பாடலுக்கு இசையமைக்க SP பாலசுப்ரமணியம், SJanaki பாடல் பாட வராங்க. பாடல் முடிந்து செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். டிக்டாக் வழியா என்னோடு இணைந்திருக்கும் நேர்களே, உங்களுக்கு விடைபெறும் நேரம் வந்துருச்சு. நான் அங்க வந்து உங்ககிட்ட பாய் சொல்றேன். செய்திகள் முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன். 2000 ஆண்டுக்கு பிறகு வெளிவந்த பாடல்களை கேட்கலாம். அப்படியே கருத்து கண்ணம்மா இந்த வாரமும் ஒரு குட்டி கதை வச்சிருக்க. சரியா? இது ஒளி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் வளமை போல் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை.

கேட்டது விநாயகர் துதியாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கும் தமிழதியில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ரேபி ரேகா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ரவி ரேகா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் நிகழ்ச்சியிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிஃபா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் ஹரிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி ஐயப்பன் தோல் மாலையுடன் தீபன் சக்கரவர்த்தி குழுவினர்.

கேட்டது தீபன் சக்கரவர்த்தி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் கிறிஸ்தவ கீதமாக செல்வி ஜான் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக செல்வி ஜோன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாரிகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக உன்னிமனன் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக உன்னிமனன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையில் இருந்து புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர்

கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினரது ஒலிப்படையில் இருந்து புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்திப்பாமரைகள். பக்திப்பாமரைகளில் இனி கிறிஸ்தவ கீதமாக உன்னிமனன் மஞ்சு குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது உன்னிமனன் மஞ்சு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக நெல்லை அபுபக்கர் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நெல்லை அபுபக்கர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்களின் நிறைவாக கிறிஸ்த காலமாக டாக்டர் அருண் மகாதேவன் குழுவினர் பாடிய

கிருஷ்ணகானம் மக டாக்டர் அருண் மாதவன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

நேர்கள் எமது நிகழ்ச்சியினை பிரதி ஞாயிறுதோறும் TRT தமிழொலியில் கேட்டு பயன்பெறலாம். அத்தோடு எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com anbinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே,

எக்காலம் முழங்கிடவே உயிரையே எழுகின்றார் ஆண்டவர். ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம்.

0: 1 முதல் 11 முடிய தியோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூயாவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 47.

இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:17-23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூயாவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்வர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 28 இறை சொற்றொடர்கள் 16-20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரைக் கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இது உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
1: அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு விண்ணேற்றமடைந்தது எந்த இடத்திலிருந்து என்பது குறித்து விவிலியத்தில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும், அவர் ஒலிவ மலையிலிருந்து விண்ணேற்றமடைந்திருக்கலாம் என்பதை ஒரு சில விவிலிய சான்றுகள் மூலம் யூகிக்க முடிகிறது. இயேசு விண்ணேற்றமடைந்தவுடன் சீடர்கள் எருசலேம் திரும்பியதாக லூக்கா கூறுகிறார். மேலும் இயேசு விண்ணேற்றமடைந்தது ஓய்வு நாளாக இருந்தபடியால் சீடர்கள் அதிக தூரம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இதன் அடிப்படையில் எருசலேமுக்கு அருகிலிருந்த ஒரு மலையிலிருந்து, அதாவது ஒலிவ மலையிலிருந்து, இயேசு விண்ணேற்றமடைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த விண்ணேற்பு விழா சுட்டிக்காட்டும் இரு கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். முன்னைய 40 பின்னைய 40, அதாவது இயேசு உயிர்த்த பின்பு 40 நாட்கள் தம் சீடர்களோடு தங்கியிருந்த பின்பு விண்ணேற்றமடைந்தார். இந்த 40 நாட்களில் அவர் செய்த பணிகளையே இன்றைய முதல் வாசகத்தில் லூக்கா சுருக்கமாக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இயேசுவின் இவ்வுலக பயணத்தின் இந்த இறுதி 40 நாள் பணிகளுக்கும், பணிவாழ்வின் தொடக்கத்தில் பாலைவனத்தில் அவர் இருந்த 40 நாட்களுக்கும் ஒரு மறைமுக தொடர்பு இருப்பதை விவிலியத்தில் நாம் பார்க்க முடிகிறது. முதல் 40 நாட்களில் அவர் இறையாட்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களையும் அனுபவங்களையும் தனக்கு நேர்ந்த சோதனைகள் மூலமும் தனது ஜபத்தின் மூலமும் கற்றுக்கொண்டார். இறுதி 40 நாட்களிலோ இந்த இறையாட்சியின் தன்மைகளை பிறருக்கு கற்பித்தார். முதல் 40 நாட்களில் தூயாவியின் வல்லமையாலும் கொடைகளாலும் தான் நிரப்பப்பட்டார். பின்னைய 40 நாட்களில் அதே தூயாவியை தம் சீடர்கள் மீது பொழிந்தருளினார். முன்னைய 40 நாட்களில் நற்செய்தி அறிவிப்பதற்கான அதிகாரத்தையும் பேய்களை ஓட்டுவதற்கான வல்லமையையும் தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பின்னைய 40 நாட்களில் மேற்கூறிய அதே அதிகாரங்களை தம் சீடர்களுக்கு கொடுத்தார். முன்னைய 40 அனைத்து விதமான அர்த்தமற்ற ஆசைகளையும் அடிமைத்தனங்களையும் வெற்றி கொண்டார். பின்னைய 40 தம் சீடர்களுக்கு அதற்கான வல்லமையை வழங்கினார். இந்த ஒப்பீடு நமது கிறிஸ்தவ வாழ்விற்கான மிக முக்கியமான செய்தியை சொல்லுகிறது. தனிப்பட்ட வாழ்வில் நாம் நல்லவர்களாக, சக்தி பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக வாழ்வதற்கான வல்லமையை இயேசு சீடர்கள் வழியே நமக்கு வழங்கியுள்ளார். இவ்வல்லமையை பெற்று மேன்மையான வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் இவ்வல்லமையை பிறருக்கு வழங்குவதற்கான அழைப்பையும் விண்ணேற்பு விழா முன்வைக்கிறது. நாம் ஆன்ம பலம் பெற்றவர்களாக மாறுவது மட்டுமல்லாமல் பிறருக்கு பலம் தரவும், நாம் விடுதலை பெற்றவர்களாக மாறுவது மட்டுமல்லாமல் பிறருக்கு விடுதலை கொடுக்கவும், நாம் இறை அனுபவம் பெற்றவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் அவ் அனுபவத்திற்கு மற்றவர்களை அழைக்கும் மக்களாக மாறவும் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, கிறிஸ்தவ தொடர் ஓட்டம். விண்ணேற்பு விழா விடுக்கும் இரண்டாவது அழைப்பு இது. நாம் அனைவரும் தொடர் ஓட்ட போட்டிகளை தொலைக்காட்சியிலோ அல்லது நேரடியாகவோ பார்த்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடும் ஒரு வீரர் பின்பு தன்னிடம் உள்ள குச்சியை தனது அணியை சார்ந்த அடுத்த வீரரிடம் கொடுப்பார். அவரும் தொடர்ந்து ஓடி அடுத்த வீரரிடம் குச்சியை கொடுப்பார். இவ்வாறு ஓடும் ஓட்டத்தில் ஒரு வீரர் மிக நன்றாக ஓடி மற்றொரு வீரர் சரியாக ஓடவில்லை என்றால் அந்த அணி தோல்வியுறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதே போல கிறிஸ்து தனது இவ்வுலக வாழ்வு பயணத்தை முடித்துவிட்டு அதை தொடர்ந்து ஆற்றுவதற்கான அழைப்பை தன் சீடர்களிடம் கொடுத்து விட்டு சென்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இதையே சுட்டி காண்பிக்கின்றன. இத்தகைய கிறிஸ்தவ தொடர் ஓட்ட பயணத்தில் நமது பங்கை கவனத்தோடும் கரிசனையோடும் செய்கிறோமா? திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் வாழ்வின் பண்பாட்டையும் அன்பின் நாகரிகத்தையும் ஏற்படுத்துவது கிறிஸ்தவர்களாகிய நமது தலையாய கடமை என்கிறார். சாக்ரட்டீஸிடம் ஒரு முறை ஒருவர் மனிதனுக்கும் மாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டபோது, ஒரு மாடு மற்றொரு மாட்டை பற்றி அக்கறை கொள்ளாது, ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல, மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் அப்படி அக்கறை செலுத்துபவர்கள்தான் உண்மையான மனிதர்கள். ஒருவேளை அப்படி ஒரு மனிதன் மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்தவில்லை என்றால் அம்மனிதன் கொழுத்து தின்ற பண்டியை என்றி வேறொன்றுமில்லை என்றாராம். சுயநலமற்றவர்களாக, பிறரன்புள்ளவர்களாக, நீதி நெறியின்படி வாழும் மனிதர்களாக வாழ்வதற்கான அழைப்பைத்தான் இயேசுவின் விண்ணேற்பு விழா சவாலாக முன்வைக்கிறது. இச்சவால்கள்தான் நம் கிறிஸ்தவ வாழ்விற்கு அர்த்தம் தரக்கூடியவையாக இருக்கின்றன. இத்தகைய பணிகளை செய்ய நாம் தனித்து விடப்படுவதில்லை, மாறாக தூயாவியின் துணையும் இயேசுவின் உடனிருப்பும் நம்மோடு உள்ளது என்பதையும் இன்றைய வாசகங்கள் தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. இதோ உலகம் முடிவுவரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற நற்செய்தி வரிகளும் இவ்வுண்மையை சுட்டி காட்டுகின்றன. இவ்வுண்மையை உணர்ந்தவர்களாக நற்பணிகளில் ஈடுபடுவதற்கான வல்லமையை நாம் இன்றைக்கு இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம்.
2: அமைதியின் ஊற்றும் உறைவிடமான இறைவா, உமது திருப்பெயர் என்றும் வாழ்த்து பெறுவதாக. உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் உமது பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இனத்தால், இடத்தால், நிறத்தால், குணத்தால், மதத்தால், மொழியால், தொழிலால் அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறுபாடுகளை மறந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு உலக மேன்மைக்காக உழைக்கும் வரந்தாரும். நாடுகளிடையே பகை உணர்வுகள் மறைய, உலகிலே சமாதானம் நிலவ அருள் தாரும். அன்பான இறைவா, எமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் செலவிடும் நேரத்திற்கு தக்க கைமாறு நல்கி அருளும். எமது இனிய இதயங்களின் குடும்ப தலைவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம். தெய்வமே, உழைக்கும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும். குடும்ப தலைவிகளையும் ஆசீர்வதியும். மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை அவர்கள் செய்ய உடலிலும் உள்ளத்திலும் அவர்களுக்கு நலன் தாரும். அவர்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் வளரச் செய்தரலும். தெய்வமே, வேலையில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அவர்களின் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிறுவனங்களுக்கு தூண்டுதல் தாரும். சீதன கொடுமையினாலோ பகை உணர்வினாலோ தடைப்பட்டிருக்கும் திருமண ஏற்பாடுகள் தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு காண செய்தரலும். குழந்தை பாக்கியமில்லாதோரின் குறைகளை களைந்து அவர்கள் மக்கள் பேறு அடைந்து தங்கள் சந்ததியால் உம்மை வாழ்த்தி வணங்க செய்தரலும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் பிரிக்கும் சக்திகள் அகன்று போகவும் அருள் தாரும் இறைவா. கைவிடப்பட்டதாக உணரும் முதியவர்களுக்கு பிறர் ஒன்றுகோலாக இருந்து ஆதரவு அளிக்க அருள் புரியும். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கும். தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதமாக குணம் கொடுத்திடும் தெய்வமே, எல்லாவற்றையும் உம் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறையமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறையமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்பணி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் எடுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.

நிலைய கழிக நேரம் 8:39. உறவுகள் இதுவரை கேட்டது புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சி. தொகுத்து வழங்கியிருந்தார்கள் மறையாசிரியர் சில்வெஸ்டர் தம்பிராஜா மற்றும் அவர்தன் குழுவினர். அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது எல்லோருக்கும் நலமான வளமான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை சக்தியை வேண்டிக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழொலியில் தொடர்வது.

0: இன்றைய ராசி பலனில் முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று 17ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்த நாளாக இருக்கின்றது. துணிச்சலாக முடிவெடுப்பீர்கள், அதனாலேயே நன்மையே ஏற்படும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூக உறவு ஏற்படக்கூடும். பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு உங்களிடம் வருவார்கள். பிற்பகலுக்கு மேல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாலையில் உறவினர் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். மேஷ ராசி அன்பர்களுக்குரிய பலாபலன்கள் தொடர்ந்து. ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கான பலாபலன்களை இன்று 16ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை பார்க்கும் பொழுது, இன்று உங்களுக்கு மிகவும் உற்சாகமான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். பயணங்களால் உங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை இன்று தவிர்த்து விடவும். மாலையில் பாடசாலை நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் நாளாகவும் இன்று இருக்கின்றது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது, இன்று நீங்கள் அதிகமாக பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் உங்களது வேலை சுமை அதிகரித்திருக்கும். உறவினர் வருகையால் குடும்பத்தில் சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சிலருக்கு திடீர் பயணத்தின் காரணமாக உடல் அசதி கூட ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் தொடர்ந்து கடகராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி தரும் ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. புதிய முயற்சிகளை காலையிலே தொடங்கிவிடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியும் ஆதாயம் தருவதாக இருக்கும். பாடசாலை காலங்களில் உள்ள நண்பர்களை சந்தித்து மிகவும் மகிழும் வாய்ப்பு இன்று இருக்கின்றது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் இவர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகினால் தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும் நாளாக அமைகின்றது. சலுகைகளும் கிடைக்கும் நாளாக இன்று இருக்கின்றது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களது பலாபலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கின்றது. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். அலுவலகத்தில் வளமையான நிலையே காணப்படும். இன்று உங்களுக்கு சக வியாபாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து துலாராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது, இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். உறவினர்கள் வருகையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் அணுகுவது நல்லது. சிலருக்கு வெளியூரில் இருந்து கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். மாலையில் நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் அதிகரிக்கும் பணியின் காரணமாக சற்று சோர்வாக இருப்பீர்கள். துலாராசி அன்பர்கள் தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களே, மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். மனதில் உறுதியுடன் செயல்படும் நாளாகவும் இருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள், எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஒன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைப்பிடிக்கவும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். இன்று தனுசு ராசி அன்பர்கள், தொடர்ந்து மகர ராசி அன்பர்களை, மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளில் உங்கள் உற்சாகத்துடனே நீங்கள் இன்று ஈடுபடுவீர்கள். பிள்ளைகள் கேட்பதை மகிழ்ச்சியுடனே வாங்கி கொடுப்பீர்கள். உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு உணவு விடயத்தில் அலர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கௌரவமாக இருப்பது நல்லது. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் குடும்பத்தின் அமைதியை கெடுக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து கும்பராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களது பலாபலன்களை இன்றைய நாளில் பார்க்கும் பொழுது தொடங்கும் காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும். சிலருக்கு திடீர் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். உணவு வகைகளால் அலர்ச்சி ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லவும். கும்பராசி அன்பர்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களை, மீனராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துறையில் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துறை வழியில் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளருடன் சிறு சிறு சச்சரவு ஏற்படக்கூடும். மீனராசி அன்பர்களுக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலங்களை பார்த்தோம். நிலைய கலியக நேரம் 8:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வாலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்தும் வாழ்நிலைக்கு வருவது
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தனாம்.
0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வென்று நிலைய கலையன் சார்பில் வாழ்த்திக் கொள்வதில் நாங்கள் பெருமகள் அடைகின்றோம். நீங்களும் இந்த நேரத்தில் வந்து உங்கள் உற்றார் உறவினர், எமது அன்பு உறவுகள் யாராக இருந்தாலும் உடனடியாகவே வந்து அவர்களது வாழ்த்தை தெரிவிப்பதன் மூலம் எங்களையும் மகிழ்வித்து அவர்களும் மகிழ்ந்து நீங்களும் மகளும் நிகழ்வாகவே இது இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு பிறந்த நாளோ ஒரு சுப தினத்திலோ எல்லோரும் வந்து வாழ்த்தும் போது ஒரு புது உற்சாகத்துடன் அன்று அவர்களது நாள் புது நாள் பிறந்தது மாதிரி புது வருடங்களில் அவர்கள் இத்தனையோ திட்டங்களை வைத்திருப்பார்கள். அப்படி அதற்கு உற்சாகம் கொடுக்கும் நாளாகவே நிகழ்வாகவே இது அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம்.
0: இனிமையான காலை வணக்கத்துடன் எங்கள்
2: கமலவேணி
0: இல்ல எங்கள் பத்மராணி இணைந்திருக்கின்றீர்கள். பத்மராணி சொல்லுங்கள் பாப்போம்.
2: எங்கள் பாடகர் உதயன்,
0: பாடகர் உதயன் ஓம்
2: மற்றும் மோகன் பதனி தம்பதிகளின் செல்வ புதல்வன் சுஜீவன், இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல சவாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு என்றென்றும் வாழ நல்வாழ்வு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றிகள். பத்மநாதன் அக்கா நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கத்துடன் எங்கள் வதனா.
3: ஆமா நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாகவே இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள்?
3: ஆமா நாங்களும் நலம். இன்று பிறந்த நாளைக்கான உங்கள் பாடகர் உதயன் அவர்களுக்கும் மோகன் வதனி தம்பதிகளின் புதல்வன் சுஜீவன் இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் ஒன்றென்றும் நலமாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றிகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், எங்கள் யோகேஸ்வரி அம்மா. சுஜீவன் சுஜீவன் எங்கள் மோகன் பதனி தம்பதிகளின் செல்வ புதல்வன்
2: சுஜீவன் எங்களுக்கு பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களோட விருந்த உங்களோட காட்சியில மகளுடன் விட வருகின்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து பைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் கேது, ரஜினி நாயேந்திரன்.
0: வணக்கம், எங்கள் ரஜினி நாயேந்திரன் நலமாக இருக்கின்றீர்களா?
4: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுஜீவன் பாடகர் உதயர் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றிகள். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் சகோதரன்.
0: ஜெர்மனியில இருந்து
5: நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
5: ஓ, நாங்களும் எல்லோரும் நலமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் ஏனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாடகராகிய திரு உதயன் அவர்களுக்கும் செல்வன் சுஜீவன் அவர்களுக்கும் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்கவாக என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விடவிருந்தேன் சகோதரன். நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
5: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம் கீது, திருமதி தேவேந்திரம்.
0: எங்கள் ரதியம்மா. ரதியம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
6: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலம் தானே?
0: நலமாகவே இருக்கணும். நலத்துடன் வாழ்த்திடுங்களம்மா.
6: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பாடகர் உதயனுக்கும் மற்றது சுஜீபன் அவருக்கும் இருவருக்கும் எங்கள் குடும்ப சாரு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சுந்தரமூர்த்தி. வணக்கம்.
7: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் உதயன், சரியா? செல்வக்குட்டி உதயனுக்கும் மற்றது சோரி சுசீகனுக்கும் மற்றது உதயன் பாடகர்
0: உதயனுக்கும்
7: என் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதை இருவரும் ஒன்று போல் ஒன்றும் பல்லாண்டு காலம் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லொரு இந்த கரசனாலும் அவர் வாழ வேணும் என்று உதயனை வாழ்த்தி கொண்டு மற்றது இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றி. மூத்தி அண்ணா நன்றி வணக்கம்.
7: நன்றி நன்றி.
0: இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம். உங்கள் பாமக நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
8: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரன் உதயன் எல்லா செல்வங்களோடு சீருந்திருக்குமா இன்னும் நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் வாழ்த்தி கொண்டு அத்துவன் செல்வன் சுஜீவன் மோகனுக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவரும் நலமாக
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம் கேது, ஜெயமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: உங்கள் புங்கையூர் ராஜா அண்ணன் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
9: நாங்க நலமா இருக்கிறோம் கேது. எப்படி இருக்கிறீர்கள்?
0: அதே
9: அதே மாதிரி இருக்க வேண்டும் வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் உதயன் அவர்களுக்கு சகல ஐஸ்வரம் பெற்று சகல செல்வம் பெற்று மனைவி புள்ளையை விட்டு அவர்களோட இதா கிடந்து சிரஞ்சீவியாக நோய் நொடி இன்றி முருகன் திருவள்ளுவா அருள் பாதித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகிறோம். அடுத்தது சுவீபன் மோகன் சகல அசுரம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்த தாய்க்கு நல்ல பிள்ளையாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடி இன்றி முருகன் திருவள் பாதித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். நன்றி வணக்கம் கேளு.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் பைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் கேது அண்ணா.
0: வணக்கம் வணக்கம்.
10: நாங்கள் நிலம் அதுபோல் நீங்களும் நிலமாக எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் எங்கள் பாடகர் உதயநாவுக்கும் செல்வன் சுஜீவனுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்றைய நாள்கள் என்றென்றும் உடல் உள ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாகவும் சிறப்பாக வந்திருக்க எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுவேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
11: வணக்கம் ராகினி அல்வம், நீங்க நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
11: ஆமாம், நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் பாடகர் உதயனுக்கு எங்கள் குடும்பத்தில் சார்பில் பல்லாண்டு காலம் வாச வாழ்கண்டு வாழ்த்தி கொண்டு மோகன் வதனி தம்பதிகளின் மகன் சுஜீவனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கண்டு. நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து வைத்தவர்கள் நன்றி நன்றி வணக்கம். தங்களது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து எங்கள் பாடகர் உதயன் அவர்கள் தனது பிறந்த நாளை மிக உற்சாகமாகவே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்.
12: பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து எங்கள் மோகன் வதனி தம்பதிகளின் செல்வ புதல்வன் சுஜீவன் தனது பிறந்த நாளை இன்று உற்சாகமாகவே கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர்கள் இருவருக்கும் எங்களது கலியன் சார்பாக எங்களது பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு அவர்கள் எல்லோருக்குமாக நாம் தரும் பாடல்

இன்றைய தினம் தங்களது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். ஜெர்மனியிலிருந்து எங்கள் அன்புக்குரிய பாடகர் உதயன் அவர்கள் தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அதுபோல் எங்களது பாசத்துக்குரிய மோகன் வதனி தம்பதிகளின் செல்வ புதல்வன் சுஜீவன் அவர்கள் தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கும் எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு நிகழ்வுடாக வந்து வாழ்த்திய அனைவருக்கும் அழைப்பு கிடைக்காமல் வாழ்த்த நினைத்த அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்வது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இல்லைய கழிக நேரம் 9:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழ் அலியில் தொடர்வது

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல். கார்ஷிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். 2009 போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 பூர்த்தியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வளிச்சியுடன் நடைபெற இருக்கிறது. யுத்தத்தின் இறுதி காலம் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை தேசிய வீரர்களாக மாற்றுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இன்றும் இந்த யுத்தத்தினால் படுகொலை செய்யப்பட்ட வடக்கின் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை என்று சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளரும் முற்போக்கு சோசியலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான இந்திரானந்த டி சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார். மண்மீட்பு போராட்டத்தின் போது ராணுவ அதிகாரிகளின் சொகுசு தங்குமிட வேலியில் மலைக்கு தரப்பால் கட்டியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மிரட்டியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக பிரித்தானிய பாராளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கடிதம் மூலம் இதனை உறுதியளித்திருக்கிறது. வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 பூர்த்தி அடைந்திருப்பதை முன்னிட்டு அரசியல் பிரதிகள் மற்றும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிகள் உள்ளிட்டோர் தமிழ் மக்களை முன்னிறுத்திய ஒருங்கிணைந்த அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து கடந்த வியாழனன்று பிரித்தானிய பாராளுமன்றத்தில் அவர்கள் கூடி ஆராய்ந்திருக்கிறார்கள். கம்பகா மல்வானை பகுதியில் அமைந்துள்ள உரிமையாளர் எவருமற்ற அரசுக்கு சொந்தமான இல்லத்துக்குள்

தினம் மே 27ஆம் தேதி கூடுகிறது. குறிப்பிட்டதொரு பண பரிமாற்ற கட்டமைப்பில் நாணயம் ஒன்றுக்கு பிரயோகிக்கப்பட்ட நாணயம் மாற்று வீதத்தில் ஏற்பட்ட தவறு மற்றும் அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் சிலர் மேலதிக பணத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பாக மக்கள் வங்கி அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. உலக சந்தையில் நிலவும் கடுமையான விலையேற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அண்மைய மாதங்களில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக பாரிய தொகையை செலவிட்டுள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த தேர்தல் காலத்தில் 12 லட்சம் ரூபாவுக்கு விட்ஸ்ரக சிற்றுந்துகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தற்போதைய அரசாங்கம் இன்று வாகனங்கள் மீது 50% கூடுதல் வரியை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். 50% புதிய மேலதிக வரி அமுல்படுத்தலை தொடர்ந்து வாகன இறக்குமதிக்கான சகல வரிகளும் இனி உயர்வடையும். சாதாரண மக்கள் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு வாகனங்களின் விலை உயர்வடையும். புதிய வரி தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது வரி வீதத்தை குறைக்க வேண்டும் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் பிரதி செயலாளர் ரோசன் ரொட்ரிகோ தெரிவித்திருக்கிறார். அதிகரித்து வரும் உலகளாவிய டீசல் விலை மற்றும் ஊழியர்களின் சம்பள உயர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைசேரியிடமிருந்து 1.91 பில்லியன் ரூபாய் அவசர நிதி ஒதுக்கீட்டை வழங்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை போக்குவரத்து அமைச்சூடாக கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு மேலான காலமாக காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவியுயர்வுகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு எதிராக எழுந்துள்ள பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் குறித்து சுயதொழில் செய்பவர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் சால்ஸ் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். பனவாசலவுக்கு அருகில் இடம்பெற்ற ரயில் தடம் புரண்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரயில்வே ஸ்வீட் பாயிண்ட் ரயில் பாதை மாற்றி ஒன்றிலிருந்து உலோக கூறுகள் அகற்றப்பட்டதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்கினர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு முடக்கப்பட்டதால் ஏற்பட்ட தவறான பணப்பரிமாற்றம் மற்றும் இந்தியாவின் சென்னை கிளையில் நிறுவனத்தின் நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை ஆகிய 2 சம்பவங்கள் தொடர்பான ஊடக அறிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 60 இலங்கை குற்றவாளிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 30 பேர் தாங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு திடீரென தப்பியோடி தலைமறைவாகிவிட்டதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ருமேனியாவின் தொழிற்சாலைகளில் அதிக சம்பளத்துடனான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்கள் வாயிலாக இளைஞர்களை ஏமாற்றி 100,000 ரூபாய் மோசடி செய்த கொட்டாஞ்சினை பகுதியில் உள்ள போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அந்திருக்கிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிலேனியம் சிட்டி வீடமைப்பு தொகுதியில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்த சந்தேக நபர்களை அக்கறைப்பற்று விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளார்கள். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுத்தாகுடை வீதி பகுதியில் நேற்று இரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 28,713 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு டெங்கு தொற்றினால் 15 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர்ஸ்தானிகராக மைத்ரி குல்கர்னி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். காவல்துறை, மகளிர் நலன், இளையர் நலன் ஆகியவை அவர் பொறுப்பில் இருக்கும். நிதியமைச்சராக செங்கோட்டையன் பொறுப்பேற்கிறார். தமிழக முதல்வர் விஜயை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் நேற்று சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை ஜூன் 15ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தால் சட்டவிரோதமாக வெளியான விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதானை நீக்க வலியுறுத்தியிருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை தற்போது ஏற்பட்டுவிட்டதாக திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவிக்கிறார்.
நாடாளுமன்றத்தின் 16 நிலைக்குழுக்கள்

மற்றும் இந்திய பொதுக்கணக்கு குழுவின் ஆலோசனை கூட்டங்களில் சராசரியாக 53% உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்பதாக மக்களவை வலைதள தரவுகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் நெதர்லாந்தை சென்றடைந்தார். இந்த நிலையில் நெதர்லாந்தில் அவர் பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் 11ஆம் நூற்றாண்டு சோழர் கால செப்பேடுகளை பிரதமர் மோடி முன்னிலையில் நெதர்லாந்து அரசு திருப்பி அளித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டினால் புவியில் ஒரு அங்கமாக பாகிஸ்தான் இருக்காது என்று ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துபிவேதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய இணையமைச்சர் பம்தி சஞ்சய் குமாரின் மகன் பம்தி பகரத் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டு அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜரானார். திருநெல்வேலியில் பெண்ணொருவரை இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் நேற்று வெட்டி கொலை செய்துள்ளார்கள். உதகை அரச தாவரவியல் பூங்காவின் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இந்த கண்காட்சி மே 28ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற இருக்கிறது. விமான நிறுவனங்கள் மற்றும் பயணிகள் பயன்பெறும் வகையில் விமான எரிபொருள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைக்க டெல்லி அரசு நேற்று குறைத்திருப்பதாக முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளிலிருந்து வெள்ளி இறக்குமதி செய்ய கடும் கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நேற்று விதித்திருக்கிறது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,18,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் தாய்வான் ஒரு சுயேட்சையான நாடுதான் என்று அந்த நாட்டு அதிபர் அலுவலக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸ் அதன் ராணுவ தலைவர் கொல்லப்பட்டது ஆபத்தான, இதுவரை நடந்திராத சண்டை நிறுத்த அத்துமீறல் என்று கூறியிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் நாளேடு வெளியிட்ட கட்டுரை குறித்து அவதூறு வழக்கு தொடுக்கப் போவதாக இஸ்ரேலிய அரசாங்கம் மிரட்டியிருக்கிறது. அண்மையில் பலஸ்தீன கைதிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதாக நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மே 19ஆம் தேதி 2 நாள் பயணமாக சீனா செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் கூட்டணி அமைத்து செயல்பட்டதான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. போரில் உயிரிழந்த 528 உக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை அந்த நாட்டிடம் ரஷ்யா ஒப்படைத்திருக்கிறது. பிரித்தானிய தொழிற்கட்சியில் தலைமைத்துவ போட்டி தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ்ட்ரிங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மருக்கு பதிலாக தொழிற்கட்சியின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான எந்தொரு தலைமைத்துவ போட்டியிலும் தான் போட்டியிடப் போவதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ்ட்ரிங் உத்தியோர்வாக உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் தொடர்ந்து பாதையை கடக்க முயன்ற பொது பேருந்து மீது சரக்கு தொடர்ந்து மோதிய கோரபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் சுறாமீன் தாக்குதலில் 38 வயது நபர் ஒருவர் இறந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள். இன்று காலை அவர் 4 மீட்டர் நீளம் கொண்ட பெரிய வெள்ளை சுறாமீனால் கடிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. மாலத்தீவுகளில் முக்குளிக்க சென்ற 5 இத்தாலியர்கள் இறந்து போனார்கள். அனைத்துலக மோசடி கும்பல்கள் மலேசியாவின் விசா விலக்கு கொள்கையை அவற்றுக்கு சாதகமாக பயன்படுத்துவதாக மலேசிய காவல்துறை தலைவர் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவில் ஆண்டுக்கு 12,000க்கு அதிகமான ஆசிரியர்கள் வேலையை விட்டு போகின்றார்கள். கட்டாய ஓய்வு, விருப்ப ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையாது. சராசரியாக ஆண்டுக்கு சுமார் 5,200 ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெறுகிறார்கள். மலேசியாவில் மொத்தம் 430,000க்கு அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். கொங்கோ எண்ணெய குடியரசின் கிழக்கு இத்தூரி மாகாணத்தில் பரவி வரும் எபோலா நோய் பரவலை சர்வதேச ரீதியில் கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு பிரகடனப்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 60வது ஆட்டத்தில் கொல்கத்தா ரைட் ரைடர்ஸ் 29 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸை நேற்று வென்றிருக்கிறது. IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வீரர் கேமரூன் கிரீன் 1,000 ஓட்டங்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெற இருக்கும் ஒற்றுமை கோப்பைக்கான 28 பேர் கொண்ட இந்திய கால்பந்து அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை பயிற்சியாளர் காலித் ஜமீல் இந்த அணியை அறிவித்திருக்கிறார்.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.77 ரூபாய் இந்திய பெறுமதியில் 111.68 ரூபாய் ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 326.70 ரூபாய் இந்திய பெறுமதியில் 96.07 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.92 ரூபாய் இந்திய பெறுமதியில் 122.02 ரூபாய் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.39 ரூபாய் இந்திய பெறுமதியில் 128.03 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.87 ரூபாய் இந்திய பெறுமதியில் 69.86 ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க. உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி, பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சியை தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சாய் இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நிலைய கழிக நேரம் 9:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது

0: NS ஜுவல்லரி ஆதரவில் காலை பூந்தென்றல். நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் உமது கனிவான ஞாயிறு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு ஆதரவு கரம் வழங்கும் துருக்கியில் அமைந்திருக்கும் என்எஸ் ஜுவல்லரி ஸ்தாபனத்தாருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். ரஜினி நாயேந்திரன்.
0: ரஜினி நாயேந்திரன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு
0: என்றால் நீங்கள் எவ்வளவு எவ்வையற்றுக்கெல்லாம் எதிர்ப்பு காட்டுவீர்கள், எவ்வளவு எதிர்ப்பு என்று நினைக்கின்றீர்கள்?
1: வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரச்சனை வயங்கோர்
0: வரும். எதிர்ப்பு வராம இல்லாத இடமே இல்லை. என்ன
1: எதிர்ப்பு வராத இடம் இல்ல, நான் எதிர்த்துதான் நிப்பேன். நான் செய்யாதபடியே நான் செய்தேன் சொன்னால் நான் அவரை எதிர்த்துதான் நிப்பேன்.
0: உண்மையிலேயே ஒரு மனது பாதிக்கப்படும் பொழுது ஒருவர் செய்யும் செயல் அது எதிர்ப்பாகவே மாறும்.
1: எதிர்ப்பாகவே மாறும். என்ன நல்ல விஷயங்களை செய்தாலும் அதான் ஞாபகத்துக்கும் வருமா?
0: ஆமா ஆமா. எங்களுக்கு அந்த பார்வையிலேயே விளங்கும்.
1: என்ன அப்படி பார்த்தர்? தான் கதைக்கும் பொழுது நான் எதிர்ப்பு காட்டக்கூடாது. தான் கதைக்கும் எல்லாத்தையும் முடிவா நான் கோபமா இருந்தாலும் எல்லாம் கேட்க
0: வேணும்.
1: அந்த டைம்ல கதைச்சாலும் என்ன அப்படி ஒரு
0: எதிர்ப்பு பாருங்கள். சமூகத்துல இருக்கு, அரசியல்ல இருக்கு, கல்வியில இருக்கு, பணியிடத்துல இருக்கு, குடும்பத்துல இருக்கு, என்ன
1: எல்லா அளவும் எல்லா அளவும் எதிர்ப்பு இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டோட மகள் வந்து நிறைய என்ஜாய்க்கு போய் வந்தவா. அங்க சரியான எதிர்ப்பு
0: என்ன
1: ஏதோ போராடி இப்ப ஒரு நல்ல இடத்துல இருக்கிறான்.
0: எதிர்ப்புகள் நாங்கள் இப்படி ஒன்று செய்ய போறோம், ஆனால் சிலதுகள் நாங்கள் எதிர்பாராத எதிர்ப்புகள் எல்லாம் வரும். என்ன
1: நாங்கள் சொல்ல தேவையில்லை. இப்பதானே கையுக்குள்ள உலகமே கையுக்குள்ள வந்துட்டு
0: இந்த பாடசாலைக்கு செல்லும் பொழுது பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற எதிர்ப்புகள் எல்லாம் சொல்லி வேலை இல்லை. என்ன
1: அவ்வளவு கடந்துதானே இப்ப நம்ம பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு முன்னேற்றத்துக்கு பல எதிர்ப்பை மறித்தான் அந்த இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குது. என்ன
0: உலகத்திலே எல்லோருக்கும் தனித்தனியா சிந்திப்பதற்கு ஆற்றல் இருக்கின்றது. அவர்களுக்கே தெரியும் நாங்கள் செய்வது சரியா பிள்ளையா என்று அவர்களே முதல் ஜட்ஜ் பண்ணிடுவார்கள். என்ன ஆனால் தாங்க முடியாத கட்டத்தில் தான் எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள்.
1: எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். அதை விட அதை தன்மானமும் விடாது.
0: என்ன
1: அது மிக முக்கியம்.
0: முக்கியம். சரி, உங்களுக்கான பாடலை
1: தெரிஞ்சு
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்தவங்க நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி நாகேந்திரம். அவருக்கும் ஒரு நாட்டையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ருசாலி.
1: என்ன
0: பாடல்?
1: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான்.
0: பாடல்
1: நல்ல பாடல். சுஜாதாவும்
0: பாடியிருப்பார்கள்.
1: சுஜாதாவும்
0: கமலஹாசன்
1: நடிச்சிருப்பாங்க. ஊமையா நடிச்சிருப்பாங்க.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள். எதிர்ப்பு
1: எதிர்ப்பு எல்லா எல்லார்கிட்டையும் தான் காட்டுறோம் நம்ம எதிர்ப்ப. சிலர்கிட்ட காட்டாத அமைதியா வந்துடுறோம். வந்ததும் வீட்டுல வந்து சொல்றோம், இந்த மாதிரி செஞ்ச அங்க இந்த மாதிரி செஞ்சாங்க. அப்பயே அங்க வந்து எதிர்ப்ப காட்டவில்லை என்று நம்மள திட்டுவாங்க.
0: இல்ல, பல இடங்களில் நாங்கள் எதிர்ப்பை காட்டாமல் அநியமாகவே பேசாமல் வந்துடுகின்றோம்.
1: என்ன
0: எதிர்ப்பை காட்டுகின்ற பொழுதுதான் அதில் சரிவுல இருக்குது என்பது எதிராளியே புரிந்து கொள்வார்.
1: என்ன,
0: எல்லாவற்றுக்கும் நாங்கள் பேசாமல் வந்துவிட்டால் அதை விட இவர்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லி தங்கள் காரியங்களே கொண்டு செல்வார்கள். என்ன,
1: அதுவும் அவங்களும் தங்க காரியங்களும் கொண்டு செல்வாங்க. நம்ம கிட்ட வந்து நம்ம எதிர்ப்பு சொன்னா சும்மா விட மாட்டாங்க, சண்டைக்கு வருவாங்க.
0: இல்ல, குடும்பத்தில் கூட பாருங்கள், பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அவர்கள் சரி உணவு சரியில்லை என்று எதிர்ப்பை காட்டினால்தான் அடுத்த நாள் உணவை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன,
1: நேற்று
0: அப்படி கொடுத்தனால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மாற்று வழியை யோசிப்பீர்கள்.
1: அது சரியா? அது அது மாதிரி செய்யறது உண்டு.
0: சரி, உங்களுக்கான பாடலை வழங்குகின்றோம். இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்த

முண்டடா வெயில் என்ன நின்னை என்ன வெண்ணெய் என்ன மஞ்சள் என்ன காணாத கண்கள் ரெண்டில் எல்லாம் முண்டடா தென்றல் காட்டும் ஊமை காற்று தேவன் காட்டும்

மலரும் போதே வாசம் தெரியுது, வளரும் போதே பாசம் புரியுது. தாய் தந்தை செய்த பூஜை வீணாகவில்லையே. மலரும் போதே வாசம் தெரியுது, வளரும் போதே பாசம் புரியுது. தாய் தந்தை செய்த பூஜை வீணாகவில்லையே. கந்தன் நன்று மந்திரம் சொன்னான், கண்ணன் நன்று கீதை சொன்னான், மகன் சொன்னது.

0: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தான் விளையாட.
1: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ரொசாலி. அவருக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சுந்தரமூர்த்தி. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? காலையில மழை பெய்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது தெரியவில்லை.
2: என்ன
1: பாடல்?
2: அதான் எதிர் நீச்சல் போடணும். சரியா? எதிர்ப்பு வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்
1: நீச்சல்.
2: எதிர்நீச்சல்ன்றது வந்து உண்மையில மனுஷனுக்கு எதிர்நீச்சலா வாழ வேணும், வாழ்ந்தா தான் அந்த அதுல வெற்றி காணலாம். சில வெற்றி காண வேணும்னா இன்னொரு வளர்ச்சி இன்னொரு இடம் கிடைக்கும். சரியா?
1: இல்லையா வாழ்க்கை சப்பண்டு போயிடும். என்ன
2: அதுதான் நல்லவனா போயிடும். இப்ப சாதாரணமா கேளு, அந்த எதிர்ப்பப்ப வருது தெரியும் பாப்போம், குடும்பத்துக்கு எப்ப வருது சொல்லுங்க பாப்போம். நாங்க அம்மாவோட அம்மா அப்பாவோட இருந்து வாழ்ந்த காலத்துல எந்த எதிர்ப்பும் வராது. வீட்டுல சும்மா சகோதரங்கள் அடிபடுறதோ ஒற்றுமையா வரதோ அது இயற்கை தானே. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையை தேடி போறோம்
1: இல்லை.
2: அதிகப்பா அந்த எதிர்ப்பண்டா என்னன்றத நான் அறிஞ்சுவேன். சகலதையும் அறிஞ்சன நான். இப்ப நான் எதிர்த்து ஒரு சில சகோதரத்தோட கதைக்கிறதே இல்லை. நாங்க அதைக்காக என்ன சொல்றோம் இதை பற்றாம இல்லையா? எனக்கு தெரியும் உன்னதுதான் சொல்லுவோம். சரிங்க. ஒரு சில இவர அந்த குடும்பத்துல வந்த உடனே அவன் சொல்ற பொம்பளை சொல்றத கேட்டு கேட்டு கேட்டு அப்படிக்கான ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்காண்டி நான் இதாண்டு போவதில்லை, நொந்து போவதில்லை.
1: சரியா?
2: எதிர்த்தாலும் நான் இப்ப ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றுக்கும் தூக்கி வந்து விட்டேனா தூக்கி வந்து விடையே அது வந்து அவன் சந்தோஷம் இருக்கணும், அவன் பிள்ளைகள் இருக்கணும், வீடு கிடக்கு வாசல் இருக்கு, எல்லாரும் இருக்கணும். ஆனா என்னட்ட இது அத்தனையும் இல்லை. சரியா? கார் கூட இல்லை, கார் கூட இல்லை வித்தட்ட. சரியா? அப்ப
1: எதிர்த்து நல்லா விட்டேன் தெரியும் அதுல
2: சாதாரணமா இப்ப அங்க இருக்கிறவ இங்க இருக்கிறவ இல்ல. இந்த நிதி பொறுப்புங்களுக்கு என்னதான் சரியா? நிதிய பொறுப்பும் இது நான் எதிர்த்து தானே நிக்கணும் அங்க உள்ளதையோட.
1: சரியா?
2: குடுக்குறோம் இல்ல உங்கள்ட்ட வேண்டி போட்டு நான் குடுக்க இதுதானே அதான். அப்ப அங்க இருக்கிறவ சொல்லுவேன் இங்க என்ன மீட்டிங் வைக்கிறேன், நாங்க மீட்டிங் வைக்க சொல்லுவேன் இந்த சுந்தரனே கணக்க கதைக்க வேணாம்னு சொல்லுங்க. அப்ப அவ்வளவு அந்த என்ன ஆனா உள்ளுக்கு பாசம் இருக்கு எல்லார்ட்ட, இவன் இருந்தபடியா தான் இப்படி இப்படி செய்யலானே. சரியா? அந்த இது இருக்குது. ஆனா அந்த நேரத்துக்கு அவைக்கு அந்த பதிலும் சில சில பேருக்கு மேல சகோதரத்துக்கு என்ன யாருக்கண்டா என்ன. ஆனா அம்மா அப்பாக்கையும் இந்த எதிர்ப்புகள் இருக்கு சில இடங்கள்ல. சரியா? அது பாருங்க சில இடங்கள்ல பிள்ளைகளுக்கு பிள்ளைகளே அம்மா அப்பா இப்ப இங்கே இப்ப கொஞ்சம் இங்க எல்லா பிள்ளைகளும் வளர்ந்து அதுகள் தாங்களாயே முன்னுக்கு வந்து தாங்களாயே தண்டு படிச்சு பட்டங்கள் விட்டு எல்லா பிள்ளைகளையும் தான் சொல்றேன். சரியா? ஒவ்வொரு தொழில போகுதுகள் அப்ப தேனார் இப்ப நாங்கள் எல்லாம் இப்ப அந்த பிள்ளைகளின் வழியில தான் போய் கொண்டிருக்கிறோம். நாங்க எதிர்க்கல அது பிள்ளைகளை
1: என்ன
2: எல்லாம் சரியான வழியில போகுது பிள்ளைகளை எல்லாம் சொல்றது. எங்களுக்கு இப்ப என்ன உடலுக்கு பாக்குறாண்டாலும் எங்களுக்குள்ள உடலுக்கு போய் என்னென்ன எதிர்ப்பு சத்திகளோட கதை அதை எல்லாம் பார்த்து பார்த்து சொல்லுது எனக்கு என்ன பொறுத்தளவுல. அப்ப அப்படி இருக்கேக்கு அந்த எதிர்ப்பை நான் சொல்றேன். இன்றைக்கும் நாங்க எங்கிட்ட வாழ்க்கை முடிஞ்சிருந்தனாக்கும் போராட வேணும். சரியா? போராடித்தான் வெற்றி காண வேணும். வெற்றி காண்றோமோ காணையிலோ அந்த எதிர்ப்போட வாழ வேணுமென்றாதான் என்னுடைய கொள்கை என்று கேட்டு கொண்டு வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சர் போட்டு பார்ப்போம் நாங்கள் வாழ்க்கையில. சரியா?
1: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
2: நன்றி.

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

0: ஒலித்தப்பாடலை விரும்பி கேட்டிருந்தாருங்கள். முத்தியண்ணா அவருக்கும் வந்து நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம், கேது
0: ஜெர்மனியிலிருந்து எங்கள் ராஜாண்ணா. ராஜாண்ணா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன். என்ன பாடல்?
1: பாடல் வந்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்.
0: கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். என்ன? ஆமாம், சரி சொல்லுங்கள் பாப்போம். எதிர்ப்பு?
1: எதிர்ப்பு வந்து குடும்பத்திலும் இருக்கும். கேது எல்லாத்தையும் எதிர்த்தன் அந்த ஒரு ஆம்பளையா பிறந்தாங்களே எதிர்த்து தன் பாதாடி.
0: பெண்களுக்கு கூட எதிர்ப்பு இருக்கு. ஆண்களா பிறந்த இல்ல உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசி எறும்பு கூட நீங்கள் உழக்கினீங்கள் என்றால் எதிர்ப்பை காட்டும்.
1: நாங்க வழிய நடந்து போய்களே எறும்பு கூட்டம் ஒன்று வருமல்ல. அப்ப நாங்க என்னடா காலகால அங்க அங்க தகுத்தாலும் அந்த எறும்பு கூட்டம் வந்துட்டு இருக்குமே.
0: ஆமாம் ஆமாம், அதுதான் அந்த எதிர்ப்பு எப்படி எப்படி உருவாகின்றதோ அதை எப்படி எப்படி சமாளிக்கின்றீர்கள் என்றதுதான் இப்பொழுது.
1: அது வந்து கேது நீங்களும் சமாளிச்சீங்க, நானும் சமாளிச்சுட்டேன். என்ன 42 வருஷம் கேது வாழ்ந்த எத்தனை வருஷம் தெரியாது எனக்கு. ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இந்த எங்களுக்கு ஒரு பிறக்கிற பொம்பளை பிள்ளைகள் இருக்கல்ல, அவையை தவிர்த்து நாங்கள் போகவே இல்லை. அது என்ன எதிர்ப்பை சாதிச்சுட்டு சாதிச்சுட்டு அப்படியே அவளைய வாழ்ந்துட்டு ரெண்டு புள்ள பொம்பளை பிள்ளை எனக்கு இருக்குது. அது சாதிச்சுட்டு
0: உங்களோட பிரச்சனை என்ன சொல்லுங்க? ஆபம்
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிள்ளை பிறக்காம விட்டாது, பிறந்திருந்தா இந்த கதை இல்லாம போயிருக்கும்.
1: அது ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா
0: நீங்க
1: அது என்னத்தை வந்து
0: மற்ற ரோட்லும் ஓடி இருப்பீர்கள். இப்ப ஒரே ரோட்லயும் ஓட வேண்டியா கிடக்கு.
1: ஒரே ரோட்ல ஓட வேண்டியிருக்கேன். இப்ப வந்து ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா கொஞ்சம் அவருக்கு மூணாவது பிள்ளை இருந்ததாக்கும். அது இப்ப வந்து அவருக்கு 20-25 வயது இருக்கும் நினைக்கிறார். அப்ப அவர் வந்து என்னப்பா என்ன சொல்லியிருப்பேன். அதுதான் நாங்க இருக்கு, நாங்க இந்த இதுக்குள்ள வந்தபடியா
0: எல்லாம் இறைவன் செயல். அந்த எதிர்ப்பு எல்லா இடங்களும் இருந்தால் அநேகமாக ஒருதற்கு மொழி சார்ந்தோ அல்லது தனது வேலை சார்ந்தோ அல்லது தனது உரிமைகள் சார்ந்தோ இவைகளுக்கு சார்ந்துதான் இந்த எதிர்ப்புகளை நாங்கள் காட்ட உழைக்கிறோம்.
1: என்ன
0: ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய தனி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த எத்தனையோ கழகங்கள் எத்தனையோ உரிமைக்காக போராடுவர்கள் எல்லாம் வருகின்றார்கள் தானே.
1: நமக்கு அந்த ஒரு குடும்ப ஒரு நலன் இருக்கலாம். வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம் இதாக போய்விட்டது, பிள்ளைகள் வாழ்ற காலம் வந்து விட்டது.
0: அதனால இல்ல அந்த எதிர்ப்பு காட்டும் சில தவறான முடிவுகள் திருத்துறைக்கு வழி சமைக்கும், சமூக நீதி கிடைக்கும். சில நேரங்கள்ல இது எதிர்ப்பு காரணால கலவரம் கூட வரலாம். என்ன?
1: இல்ல இல்ல, குடும்பத்துல எதிர்ப்பு காட்டுக்கு நாங்க வந்து தப்பு தவறு செய்யலேண்டா அதை சுட்டி காட்டலாம். ஒண்ணு செய்ய நீ வந்து இது இது வாழ்றீங்க சொல்லி சொல்லி சொல்லலாமே. வாழ்ந்து முடிச்சிட்டோம், இனி வாழ போறது
0: வயசாச்சு. சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து பூங்கையூர் ராஜா. அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜேசுதாசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேதுவண்ணா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நலமாக இருக்கின்ற நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்களா?
0: உற்சாகமாகவே இருக்கின்றோம். உற்சாகத்துடன் நீங்களும் இன்று காலை வேளையில் இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சியே.
1: எங்களுக்கு உண்டை ஞாயிற்றுக்கிழமை உங்களோட வந்திருக்க கதைக்கு உண்டும் அந்த தலைப்புகளையும் கொண்டு வரீங்கள். அப்ப உங்களிடம் ஒரு பாடலும் கேட்டு உங்களோட உரையாடுவதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான்.
0: என்ன பாடல்?
1: தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். மக்களுக்கு எம்ஜிஆர் அவருடைய பாடல். படம் தெரியவில்லை, பாருங்கள்.
0: சரி சொல்லுங்க.
1: மற்ற நீங்கள் அந்த எதிர்ப்பு என்று
0: சொன்னீங்களா?
1: அருமையான ஒரு தலைப்பு. எதிர்ப்பு பாருங்க, அரசியல் என்றால் சொல்லுவார்கள் எதிர்கட்சி வேணும்ட்டு. அதே மாதிரி விளையாட்டு போட்டி என்றால் எதிரணி என்கிறோம். பட்டிமன்றம் வந்தால் எதிர்த்தரப்பு வாதம் என்கிறோம். அப்போ நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த எதிர்ப்பு இருக்கிறது. அது சில எதிர்ப்புகள் வந்து ஒரு நல்ல விடயங்களை சீரழிக்கிறதுக்காக இருக்கும். சில எதிர்ப்புகள் அந்த சீரழித்த விஷயங்களை தூக்கி நிறுத்துவதற்கான எதிர்ப்பாக இருக்கும். என்ன, நாங்கள் ஒருவன் எங்களுக்கு கெடுமதி செய்கிறான் என்றால் நாங்கள் எதிர்த்து கொண்டிருப்போம், அவன் என்ன இப்படிப்பட்டவன் என்று சொல்லி. அதே போல அவர்கள் எங்களுக்கு செய்கிறார்கள், நாங்கள் எதிர்த்து கொண்டிருப்போம். இந்த எதிர்ப்பு என்பது இல்லாவிட்டால் சில விடயங்களை செய்ய முடியாது. இது குடும்பத்தில இருந்து இன்றைய உலக நாடுகள் வரைக்கும் அந்த பெயருக்கும் அந்த சொல்லுக்கும் உரிய விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த எதிர்ப்பும் எதிர்ப்பவர்களை எதிர்க்கிறதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்று பாருங்கள், நாங்கள் எங்கட தாய் நாட்டை எடுத்தால் கேதுவண்ணா, நாங்கள் எதிர்த்து போராடியதான் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தோம். அது காரணம் நாங்கள் எதிர்த்து போராடி இல்ல எங்களை அன்றைக்கு எல்லாரையும் முடிச்சு விட்டுருப்பாங்க.
0: அப்பவே போட்டு கொடுத்திருப்பாங்க.
1: இன்றைக்கு எதிர்த்து போராடி பாருங்க, முள்ளி வாய்க்காலுடைய 17வது
0: ஆண்டு
1: இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தினுடைய 6ஆம் நாள். நாளை முள்ளிவாய்க்காலுடைய 18வது ஆண்டு நினைவு கூறுகின்ற நாள். அப்போது நாங்கள் இந்த எதிர்ப்புகளை அணித்தபடியாதான் நாங்களும் நீண்ட காலம் வாழ்ந்தோம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து எங்களை அழித்தார்கள், பல நாடுகள் இணைந்து. இப்ப இந்த வலியுறவோடு இருக்கின்ற வேளையிலே கேதுவண்ணா, இந்த எதிர்ப்பு என்ன என்று சொன்னால் என்ன, எதிராளியோடு மோதலாம், கூட இருந்து குடிபறிக்கிறவன் இருக்கிறான் இல்லோ, ஒரே கோப்பையில சாப்பிட்டு ஒன்றாக இருந்து நல்லொரு நிர்வாக விடயத்திலே ஒன்றாக இருந்து தங்களுடைய குடும்ப மனைவி பிள்ளைகள் என்று அர்ப்பணித்த குடும்பத்தோடு இருந்த ஒருவன் துரோகம் செய்ய வெளிக்கிடுவானே இருந்தால் அந்த எதிர்ப்புக்கு வேறு எது எதிரொன்றும் இல்லை. இது அண்மையில் 2-3 நாட்களின் முன்னர் பாலனி ஊடாக வந்த பலிகளின் வரிகழிவைகள் நான் சொல்கிறேன் என்ற காரணம் என்ற என்னுடைய மெஞ்சுக்குள்ளையும் மனதுக்குள்ளையும் அது கிடந்து அலைமோதுகிறபடியால் எந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை நாட்டுக்கு தேவையான ஒரு காரியத்தை நகர்த்தி செல்கின்ற பொழுது எதிராளியோடு அடிபடலாம் அண்ணா. ஆனால் ஒன்றுக்கு ஒரு சட்டி சொல்லுவார், ஒன்றுக்கு குழைச்சி நாங்கள் ஒரு சட்டிக்கு சாப்பிட்றோம். நாங்கள் எங்கட குடும்பம் நாங்கள் அப்படித்தான் பழகுறோம் என்று சொல்லுகிறோம் என்றுங்களோ, அப்படி அதுக்குள்ள இருந்து ஒருதன் துரோகியாக வெறுக்கிறவனாக மாறினால் நெறிப்படுத்துவதும் நிறைய கஷ்டமாக இருக்கும். அதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த தர்மம் தலை காக்கும். நாம் என்ன செய்தோமோ எது செய்தோமோ நிச்சயமாக கடவுள் மீது ஒரு பழியை போட்டு விடுகின்றோம். வேறு வழி இல்லை. என்ன நாங்கள் இது அப்படியான எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது எந்த வழியில் எப்படி செய்வதென்றால் அந்த ஒரு சக்தியை நம்பி இறைவன் மீது வழியை போட்டு நாங்கள் எதிர்த்து நிற்கின்றோம். இந்த எதிர்ப்புகளை நாம் உடைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு
0: யேசுதாசன் உங்களுடன் அந்த ஒரு தட்டில் சாப்பிட்ட கதை எல்லாம் இருக்குதானே? ஒரே வீட்டில் சாப்பிடும் பொழுது மேலே பாருங்கள், ஒரே வீட்டில் இருப்பார்கள், ஒரே தட்டில் சாப்பிடுவார்கள். ஆனால் ஒரே குப்பையில் போட்டு சாப்பிடும் பொழுது மற்றவர் சாப்பிடுவர்கள் இவருக்கு வைக்காமலேயே முழுக்க சாப்பிட்டாலும் மற்றவர் பேசாமல் எதிர்ப்பு காட்டாமல் இருப்பார்.
1: என்ன
0: அவற்றை வளர்ச்சிக்காக ஓம் நான் இதை விட்டு கொடுக்குறேன் என்று. ஆனால் இவர் அவர் நன்றாக வளர்ந்தவின் இவரை அடிப்பது நியாயமா?
1: அதுதான் சொல்றேன், அந்த நியாயமா அடிக்கின்ற பொழுது நாங்கள்
0: இல்ல அந்த சாப்பிடும் பொழுது என்றானா தனக்குன்றா கொஞ்சத்தை இவர் சாப்பிட்டு இருக்க வேண்டும். என்ன
1: அதுதான்,
0: ஆனால் அவர் முழுக்க சாப்பிட்டு விட்டு
1: அண்ணா அந்த எண்ணங்களை ஊட்டுகின்ற அவர் அந்த அப்படிப்பட்டவருக்கான எதிர்ப்புணர்வுகளை ஊட்டுகின்ற இன்னும் உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பொழுது இவருக்கு கொடுக்கணும் என்று தீர்மானிக்க மாட்டார்கள்.
0: நான் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இது இரத்தத்திலே ஊறி வந்திருக்கின்றது, விட்டு கொடுக்கின்ற தன்மையும் இரத்தத்திலே ஊறி வந்திருக்கின்றது, முழுக்க சாப்பிடுகின்ற தன்மையும் இரத்தத்திலே ஊறி வந்தது. திடீரென்று முளைத்ததல்ல, இன்று நேற்று முளைத்ததில்லை, இது ஆரம்ப காலத்தில் பிறப்பில் இருந்தே இப்படித்தான் வந்திருக்கின்றது. இல்ல
1: உண்மைதான், நீங்கள் சொல்லுகிற கருத்தும் நான் சொல்லுகிற கருத்தோடும் அந்த வழிவகைகள்
0: இன்றைக்கும்
1: இருக்கின்றதாக நீ இல்லை என்று பழகியவர்களாக இருக்கின்ற பொழுது எதிர்ப்பு எங்களுக்கு வீட்டுக்குள்ளே அல்லது அந்த ஒன்றாக கூடி சாப்பிடுறதுக்குள்ளே வருமானால் அதை நாங்கள் தகர்ப்பதும் அதை நிறுத்துவதும் நிற்பாட்ட முடியாமல் வரிகளுக்குள்ள கடந்து சுமந்து செல்வோம். அப்போ எதிர்ப்பு எதிர்ப்பாகவே இருந்து கொண்டிருக்கும், அதற்கு வழி என்ன என்பதை கண்டுபிடிப்பதும் அதற்கான தீர்வை நாம் தீர்மானிப்பதும் இறைவன் கையிலேயே கொடுத்து விடுவோம். வேற வழி
0: தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்,
1: உயிர் காக்கும், கூட இருந்தே குளிபறித்தாலும் பார்ப்போம், கொடுத்தது காத்து கூறிக்கொண்டு பாடலை தாரங்கள் பாரம்பரிய பின்னூடாக கேட்டு மகிழ்வோம். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.

சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன். அவருக்கும் ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிலைய கலிக நேரம் 10 மணி.

பி டி கேசன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெறவுள்ளது. யுத்தத்தின் இறுதி காலம் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை தேசிய வீரர்களாக மாற்றுவதற்காகவே மாத்திரம் பயன்படுத்தப்பட்டது. இன்றும் அந்த யுத்தத்தினால் படுகொலை செய்யப்பட்ட வடக்கின் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை என சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளரும் முற்போக்கு சோசியலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமாகிய இந்திரானந்த டி சில்வா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மீட்பு போராட்டத்தின் போது ராணுவ அதிகாரிகளின் சொகுசு தங்குமிட வேலியில் மலைக்கு தரப்பால் கட்டியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மிரட்டியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக பிரித்தானிய பாராளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கடிதம் மூலம் உறுதியளித்திருக்கின்றது. கட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருப்பதை முன்னிட்டு அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் தமிழ் மக்களுக்கு மக்களை முன்னிறுத்திய ஒருங்கிணைத்த அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து கடந்த வியாழன் அன்று பிரித்தானிய பாராளுமன்றத்தில் கூடி ஆராய்ந்திருக்கின்றார்கள்.

கம்பகா மல்வானை பகுதியில் அமைந்துள்ள உரிமையாளர் இவருமற்ற அரசுக்கு சொந்தமான இல்லத்துக்குள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒரு பகுதியினர் அத்துமீறி நுழைந்து அதனை ஆக்கிரமித்துள்ளமைக்கு எதிராக தும்பை பிரதேச செயலாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். இலங்கையில் பதின்ம வயது காப்பகங்கள் அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை காவல்துறை, பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றது. குறிப்பிட்டதொரு பண பரிமாற்ற கட்டமைப்பில் நாணயம் ஒன்றுக்கு பிரயோகிக்கப்பட்ட நாணய மாற்று வீதத்தில் ஏற்பட்ட தவறு மற்றும் அதன் மூலம் வாடிக்கையாளர் சிலர் மேலதிகமாக பணத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பாக மத்திய வங்கி அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. உலக சந்தையின் நிலவும் கடுமையான விலையீட்ட இறக்கங்களுக்கு மத்தியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அண்மைய மாதங்களில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக பாரிய தொகையை செலவிட்டுள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான காலமாக காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்குனர் ஒருவரது மின்னஞ்சல் கணக்கு முடக்கப்பட்டதால் ஏற்பட்ட தவறான பணப்பரிமாற்றம் மற்றும் இந்தியாவின் சென்னை கிளையில் நிறுவனத்தின் நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவை ஆகிய இரண்டு சம்பவங்கள் தொடர்பான ஊடக அறிக்கைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விளக்கமளித்திருக்கின்றது. சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 60 இலங்கை குற்றவாளிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு திடீரென தப்பியோடி தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்த சந்தேக நபர்களை அக்கறை பெற்று விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கையின் வடக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள வளிமண்டலவியல் தாளமுக்க நிலை வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கைக்கான இந்திய பிரதிநிதி உயர்ஸ்தானியராக மைத்ரோ குர்கானி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் சிபிஎஸ்இ தனது பாடத்திட்டத்தில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக முதல்வர் விஜயை மக்கள் நீதிமய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் எம்பி நேற்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் 16 நிலை குழுக்கள் மற்றும் இந்திய பொதுக்கணக்கு குழுவின் ஆலோசனை கூட்டங்கள் சரியாக 53% உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்பதாக மக்களவை வலைத்தள தரவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டினால் புவியில் ஒரு அங்கமாக பாகிஸ்தான் இருக்காது என்று ராணுவ தலைமை தளம்

உள்நாட்டு அதிபர் அலுவலக பேச்சாளர் கூறியிருக்கின்றார். சமாசதன் ராணுவ தலைவர் கொல்லப்பட்டது ஆபத்தான, இதுவரை நடந்திருந்தாத சண்டை நிறுத்த அத்துமீறல் என்று கூறியிருக்கின்றது. நியூயார்க் டைம்ஸ் நாளேடு வெளியிட்ட கட்டுரை குறித்து அவதூறு வழக்கு தொடுக்கப் போவதாக இஸ்ரேலிய அரசாங்கம் மிரட்டியிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்க நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 19ஆம் தேதி இரண்டு நாள் விஜயமாக சீனாவுக்கு செல்லவிருப்பதாக கூறப்படுகின்றது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் ரயில் பாதையை கடக்க முயன்ற போது பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய கோர விதத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மாலத்தீவுகளில் முக்குளிக்க சென்ற 5 இத்தாலியர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். அனைத்துலக மோசடி கும்பல்கள் மலேசியாவில் விசா விலக்கு கொள்கை அவற்றுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக மலேசியா காவல்துறை தலைவர் முகமது காலிக் இஸ்மாயில் கூறியிருக்கின்றார். மலேசியாவில் ஆண்டுக்கு 12,000 அதிகமான ஆசிரியர்கள் வேலையை விட்டு போகின்றார்கள். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 60வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 29 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸை நேற்று வென்றிருக்கின்றது. இங்கிலாந்தில் நடைபெற இருக்கும் ஒற்றுமை கோப்பைக்கு 28 பேர் கொண்ட இங்கிலாந்து கால்பந்து அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்றுக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துண்டாக தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.tamilolli.com. இன்று ஒரு ஹீரோ இலங்கை பெறுமதியில் 379 ரூபாய், 77% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய், 68% ஒரு US டாலர். இலங்கை பெறுமதியில் 326 ரூபாய், 70% இந்திய பெறுமதியில் 96 ரூபாய், 7% ஒரு சுவிஸ் பிராங்க். இலங்கை பெறுமதியில் 414 ரூபாய், 92% இந்திய பெறுமதியில் 122 ரூபாய், 2% ஒரு UK பவுன். இலங்கை பெறுமதியில் 435 ரூபாய், 39% இந்திய பெறுமதியில் 128 ரூபாய், 3% ஒரு கனேடிய டாலர். இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய், 57% இந்திய பெறுமதியில் 69 ரூபாய், 86% காணப்படுகின்றது. இத்துடன் VT கேசங்கரியன் VT சூப்பர் ஸ்டோர் ஸ்தாபனத்தாரின் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவரிடம் வரும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordrelak VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள்

0: இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: கழிகை நேரம் 10:12. நீங்கள் கேட்டுக்கொண்டு தொடர்வது காலை பூந்தன்றல் என்எஸ் ஜுவல்லரி ஆதரவில். தொடர்ந்து இணைப்பினூடாக வந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் கேது பாலேந்திரா.
1: வணக்கம் வணக்கம். எங்கள் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலம். நீங்கள்?
1: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் பாலேந்திரா. சரி, சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: பாடல் வந்து டக்கன் எடுத்து விட்டுட்டு யோசிக்கல. என்ன பாட்டேன்?
1: ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக. ஓ
2: ஞாயிறு என்பது கேட்கலாம். என்ன தலைப்பு கேட்ட பாட்டு கேட்கலாம். அதை விட காதல் இந்த பாடக்கு நல்ல
1: பாட்டு என்பது. ஓ சரி,
2: இது மற்றது நீங்க சொன்ன மாதிரி முள்ள முள்ளலாம் எடுக்கலாம். எதிரி வந்து வந்துட்டு அதை வந்து நாங்கள் செய்யல காட்டோம். அந்த துட்டால செய்யக்கூடாது, இரு என்ன சொல்றது, குத்துல குத்துல மாதிரி செய்யக்கூடாது. நேர நேர பிரச்சனையா முடிக்கணும். மொழியா இந்த இப்ப மூர்த்தி சொந்தம்
1: எதிர்ப்பு சொல்லுங்க
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: எதிர்ப்பு எதிர்ப்பு என்று வந்து விட்டால் அது அந்த சில நேரம் தவறாக இருக்கலாம், இல்லை இதா இருக்கலாம். ஆனா ஒரு நியாயம் என்று இருக்குமோ, இல்ல அந்த தர்மம் அது இல்லாம இருக்கும் தானே. இப்ப பிள்ளைக்கு சாப்பாடு நாங்கள் கொடுக்க புள்ள வீணாம் என்று சொல்லுது. ஆனால் தாய்க்கு தெரியும், அது கொடுத்தா தான் புள்ள வளருமண்டு. ஆனா புள்ள அது சாப்பிட மாட்டேன் நிக்குது. அப்ப நாங்கள் அடித்துத்தான் இல்லையா, விரட்டித்தான் கொடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கேன். ஆனா அவர்கள் எதிர்ப்பின் மத்தியில் நாங்கள் நல்லதை தான் செய்கின்றோம். சில விடயங்கள் என்ன அனுபவங்கள் மூலமும் அப்படியா இருக்கிறது தானே. ஆனால் எதிர்ப்பு எல்லாவற்றுக்கும் காட்ட முடியாது என்ன?
2: எதிர்ப்பு எல்லாவற்றுக்கும் காட்ட முடியாது. இப்ப மூர்த்தியா இருந்த பில்லா மூர்த்தி சொன்னது போல இப்ப நானும் வந்து இன்றைக்கு மேல ஒளிஞ்சு மறப்பில்ல. நானும் இன்றைக்கு வந்து கடங்காலம் சொந்த வீடு இல்ல, பிள்ளைய வழியா படிப்பிச்சு முன்னேற்றி விட்டு
1: இருக்கிறேன்.
2: நான் வாடகை வீட்டுலதான் இருக்கிறேன். ஆனால் எதிரியால் கூடாது அப்படியா? இப்ப நீர் சொன்ன மாதிரி காருக்குள்ளவன் வசதி பணக்காரன் சொல்லி அது வீடு வீட்டு உள்ளவன் பணக்காரன் சொல்ல நாளைக்கு வட்டிக்கு எடுத்து கொண்டலாம். அதை வச்சுக்கிறவன் நாங்கள் வசதிக்காரர் காசு காலத்துல எனக்கு இப்ப என்ன நடந்தாங்க நான் சொல்ல இல்ல. நாங்க கரகாலத்து சினிதாப்பாங்க ரெண்டு பேரும் நான் சொல்ல இல்ல. எனக்கு ஒருக்கா லண்டனுக்கு வலிக்கிறது ரெண்டு நாளைக்கு தான் மாலிசிகளுக்கு வாங்கிட்டு விட்டாரு.
1: உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒருவரால் தான் செய்யப்படுகின்றது.
2: இப்ப என் பேரை கொடுத்து பொன்னித்துறை பாலேந்திரன் பேரை கொடுத்தா தான் பேங்க்ல கட் பண்ணுவாங்க.
1: எதிர்ப்புகளை நேரடியாக காட்டுவதன் மூலம் தான் எதிரியும் விளங்கிக் கொள்வார்
2: என்ன?
1: சொன்ன
2: விளங்கிக் கொள்ள அதை விட்டுட்டு போய்க்குள்ள உடலுக்கு
1: ஒவ்வாமை வரும் என்ன?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, அவன் கார் எடுத்துக்கொண்டு பிள்ளையால பிள்ளையோட போனா பாட்டி முடிச்சு போனா கொட்டைக்கு அடிவடை விட்டுவான். இன்னி அறியாமலே குறைக்க தொடங்கி அதுக்கு செய்தவன். அதெல்லாம் வம்பு வேலை. நேரடியா என்னவா இருந்தாலும் நேரடியா செய்யணும். என்ன புதல்ல கேட்டு நான் வந்து நேரடியாக காட்டுவேன்.
1: என்ன இல்ல உண்மையில பல பேர் பாருங்கள், அந்த வாய்மொழி எதிர்ப்போடையே நிப்பாட்டி போடுறது என்ன? சில பேர் அமைதியான எதிர்ப்பு காட்டிட்டு போவார்கள், என்ன சும்மா பார்த்துட்டே போவார்கள், அமைதியான எதிர்ப்பு காட்டிட்டு அந்த மனு அளிக்கிறது, போராட்டம், வேலை நிறுத்தம் இப்படி செய்வார்கள். சில பேர் வாய்மொழி எதிர்ப்பு செல்வார்கள், சில பேர் சட்ட ரீதியான எதிர்ப்பு எடுப்பார்கள்.
2: சட்ட ரீதியா செய்வார்கள். நான் வந்து எதுவும் மேல செய்யல காட்டி விட்டுவேன்.
1: பின்னாடி
2: 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அக்காண்ட கலவரங்களும் திறந்தவர் பிரான்ஸ்ல பரிசுல
1: வீட்டுக்கு
2: போயிட சுவலைக்கு மேல வீட்டுக்கு போயிலே. நான் செய்யலே காட்டின எதிரியன்னு வந்துட்டா பெண் அது இந்த உடஞ்ச கண்ணாடி
1: மாதிரி
2: அதை புரிஞ்சல. அதே மாதிரி என்னுடைய மகன் கல்யாண வீட்டுக்கு நீர் வந்த நீர்
1: என்ன
2: நீர் வந்த நீர் கல்யாணம் நான் போய் சொல்லல. எனக்கு இங்க 2 அக்கா பிரான்ஸ் 1 அக்கா ஊர்ல, 2 அக்காக்கு நான் சொல்ல இல்லையே என்ன. எத்தனையோ பேர் சொல்லி பார்த்து எத்தனையோ பேர் சொல்லிச்சுனா மாதிரி பவி சொல்லு கல்யாணம் வந்து 1000 பயிர் அக்கா 2 அக்கா இருக்கா சொல்லுண்ட என்ன. நான் வீடு தேடி போவோம் இல்ல சொல்லுவோம் இல்ல என்ன சொல்லாதான் வந்து இருந்தா கல்யாணம்
1: நான்
2: சொல்ல உண்மையில இருந்தா அது எதிரியன்னு வந்துட்டா கேது நாங்க செய்யலாம் தான். நாளைக்கு அவைக்கு திருத்தத்து கிடாம இருக்கு
1: கண்டிப்பா
2: திருந்தது கிடாம இருக்கு. அப்படி நாங்க அந்த என்னன்னு சொல்றது அது நாங்கள் என்ன போதும் நான் வந்து செய்யல காட்டுவேன். ஏன்னா எனக்கு அந்த எதிரியன் வந்துட்டா நான் கேட்டால சரியான கஷ்டம் அதை திட்டிக்கு அழிக்கிறது
1: என்ன.
2: இப்ப எதுல நாங்கள் இப்ப இருவரும் இன்னும் எதிரியாக இல்லை என்ன அது சந்தோஷம். இப்ப கிட்டத்தட்ட எத்தனை 80 ஆண்டு
1: 80 இல்ல 80 முதல்
2: 80 முதல் 2 பேருமே 79 78 இந்த இன்றைக்கும் எதிரி ஆயில எதிரியாக போறது அளவுக்கு மிச்சம் எட்டாங்களுக்கு அவன் எதிரி வயது தாண்டிட்டு
1: சிரமித்தாக்கு நன்றி வாழேந்திரா பாடலை கேட்போம்.
2: நன்றி
1: வணக்கம். நன்றி வணக்கம்.

0: ஒலித்தை பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்ஸிலிருந்து திரு வாலர் பாலேந்திரா அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம், எங்கள் கமலவேணி பாடகி கமலவேணி, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள்
0: நலம் தான். நலத்துக்கு என்ன குறை என்ன?
1: என்ன சொல்லுங்க, எதிரி என்று சொல்லி எனக்கு இதுவரைக்கும் எதிரி என்று நான் யாரையும் பார்த்ததும் இல்ல, நான் எதிரா போனதும் இல்ல.
0: ஆனா எதிர்ப்பு காட்டி இருக்கிறீங்கள்.
1: எதிர்ப்பு
0: என்னோட கதை கேட்க ஏதாவது சொல்லி போட்டு நான் ஒரு பாட்டு போட்டாலே உங்களுக்கு எதிராக போட்ட மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்.
1: அது எங்கட கண் பார்வையில தான் அந்த எதிர்ப்புல நாங்கள் அந்த எங்கட பார்வையில
0: மனம் அப்படி பதிவு செய்து விடும்.
1: மனம் டக்கண்டு இது எனக்கு அந்த பாட்டு
0: போட்டு
1: அவையெல்லாமே சாங்கலா
0: நினைச்சுக்கோட
1: போட்டிருக்க
0: மாட்டேன்.
1: நான் கன இடங்கள்ல அறிஞ்சும் இருக்கிறேன், எனக்கு அதான் இந்த பாட்டு போட்டாதான் சொல்லி வந்திருக்கு தான். நாங்கள் எந்த நோக்கத்தோட பாக்குறோமோ அந்த நோக்கம் எங்களுக்கு அது புள்ளியா தான் தெரியும். எதிரி என்று நாங்கள் யாரையுமே தண்டையில, ஆனா எதிர்ப்பண்டு வந்தால் சேர்ந்து அது இந்த உடஞ்ச பானமே தான் சேர்ந்து விட்டா என்ன.
0: எதிர்ப்பு வந்து நாங்கள் அந்த நியாயமான இப்ப போராட்டங்கள் எல்லாம் நடக்கிறது தானே, அவர்களுக்கு சிந்திக்கிற அந்த பகுதியில சிந்திக்காமலே விட்டு விடுவார்கள். இப்படி எதிர்ப்பு எவ்வளவு எதிர்ப்பு கூட வருகின்றதும் அப்பொழுதுதான் அவர்களும் சிந்திப்பார்கள், ஓஹோ இதுல ஏதோ பிழை இருக்கின்றது, நியாயம் இருக்கின்றது, நாங்களும் இதற்காக மீளாய செய்ய வேண்டும் என்று
1: செய்ய வேணும். அந்த எதிர்ப்பால திருந்தராக்களும் கனபேர்
0: நிறைய பேர் எதிர்ப்பால திருந்தா நாங்கள் எல்லாம் மாஸ்டர் அடிக்கடி திருந்தியா இருப்போம்.
1: எதிர்ப்பால நாங்கள் கோபத்திலே சில நாங்கள் எடுத்த விடைய சொல்ல முடியாட்டி கூட எங்களுக்கு அதுல கோபம் வரும்,
0: கோபம் வரும்,
1: சொல்ல வேணும் ஒரு ஒரு எதிர்ப்ப நாங்கள் காட்டுவோம் அதுலே அந்த இடத்துல. அப்படி அந்த கன
0: விஷயங்களுக்கு சொல்ல வந்த விடயத்தை நான் தவறாக புரிந்து கொண்டாலும் அதுவும் ஒரு எதிர்ப்பு தான்.
1: அருமையான
0: கருத்து என்ன பட்டி மன்றத்துக்கு பேச வர இல்ல
1: அது கேது கொஞ்சம் இரவு தானே அந்த இதை படுத்திருப்பினோம். அப்ப நான் அதுல கதை கேட்க கொஞ்சம் கஷ்டம் உண்டு, பாட்டுக்கு ஏதோ முக்கித்தாக்கி வாரது அதால நான் கதைக்க
0: பட்டிமன்றத்துக்கு வந்தாதான் எதிர்த்து எதிர்த்து குரல் கொடுக்கலாம்.
1: நான் இப்ப இந்த
0: பாட்டு பகை கொண்ட உள்ளம் துயரத்தில் இல்லம்
1: தீராத கோபம் யாருக்கு லாபம்,
0: யாருக்கு லாபம்,
1: யாருக்கு எங்களுக்கு அவைக்கு லாபம். நாங்கள் கோபப்பட்ட நாங்கள் யாரோட கோபிக்கிறோமோ அவைக்கு லாபம்.
0: நான் ஒண்ணு சொல்லுகிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இதோ பாடலை தருகிறோம். நன்றி, வணக்கம். நான் இருக்கும் நிலையிலிருந்து என்ன சொல்வேன். நன்றி, நன்றி,
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி, சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷரிமஹால்.
2: நிலைய கிளிக நேரம் 10:33 அடைந்திருக்கும். அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். எங்கள் பாமக பாமக நலமாகவே இருக்கின்றோம். சரி, என்ன பாடல்?
3: எனக்கு வந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு,
2: கொண்டு வல சாட்சி,
3: கொண்டு வல சாட்சி, அது முக்கியமா தேவையில்லை
2: இருக்கும். நிச்சயமா தான். என்ன
3: நிச்சயமான ஒரு பொருள்?
2: சரி சொல்லுங்க. எதிர்ப்பை பத்தி,
3: எதிர்ப்பு தானே உலகத்துல கூட நடக்குது.
2: ஆனா எதிர்ப்பு பல இடங்கள்ல நாங்கள் காட்ட வேணும். என்ன
3: கடவுளுக்கு கூட எதிரி இருந்தா தானே, ராமருக்கு கூட ராவணன் எதிரி தானே,
2: ஆண்டவனுக்கு கூட என்ன இருந்தவர் தானே, தாசு இருந்தவர், எங்கட தலைவர் கூட இருந்தவர்,
3: எல்லாரும் தலைவர்
2: சத்தச்சக்கவான
3: சொல்லி நடங்காத எதிரிகள் எல்லாம் இருந்தவர். இப்ப எங்கட வானொலிய கூடி பாருங்க, நாங்கள் எத்தனை குழந்தைகள் வந்து படிக்கணும், எத்தனை வயசு போனவே, இப்ப ஜோய் சரியம்மா எல்லாம் ஒரு வயசு போனவா, அவங்க ஒரு ஆறுதல் இந்த
2: ரேடியோ,
3: அதுக்கு கூட வில்லன்கள் எதிரிகள் இருக்கணும், எல்லாத்துக்குமே எதிரியும் வில்லனும் இருந்து கொண்டுதான் இருக்கணும்.
2: மது வானொலியில் அவர்கள் மேற்கொள்வது அதர்மம். அதர்மம் என்றால் அப்படி அந்த அந்த சில விடயங்களே அந்த நித்திரையிலும் நச்சு நச்சு கவலைப்படுற விஷய விடயங்கள் இருக்குல்ல,
3: விடயங்கள் இருக்கு, மனிதாத்திய கொள்ளுற விஷயங்கள் இருக்கு.
2: அப்படியான விடயங்கள் தான்.
3: ஒரு ஆள் ஒரு விஷயமும் செய்ய விடாமல் தடுக்கிற விஷயங்களே நிறைய இருக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அது எங்களோட முடிக்கணும், அதுக்காண்டி ஆட்டியா முடிக்கிறது ஒட்டுக்கல் அறிய கூட
2: உண்மையிலேயே. வானொலியை பொறுத்தவரை எங்களது உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா?
3: அது எல்லாரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்.
2: அப்ப
3: எங்களுக்கு நாங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு வரையிலே இவ்வளவு அறிவு வளர்த்து கொண்டு வரை சுமார் ஒரு லோக்கல்கள் மட்டும் வந்து நாங்க ஒரு பேக்கத்தி கொண்டு. ஆனா இங்க வந்த அப்புறம் பாருங்க எங்களை ரேடியோவால நாங்க அறிவை
2: வளர்த்தாலும் பல விடயங்களை பல விடயங்களை தேடக்கூடியதாக இருந்ததும்
3: தேடக்கூடியதா இருக்கும். இப்ப நற்சிந்தனைக்கு வர எல்லாரும் எல்லாம் கூடி இதவே என்ன இன்றைக்கு என்ன கதைக்கலாம் என்ன செய்யலாம்
2: மற்றது சில இடத்து அர்ப்பணிப்புகளை கூடி அட இப்படி எல்லாம் அர்ப்பணிப்பு இருக்கா என்று வியக்கும் அளவுக்கு இந்த வானொலி எத்தனையும் அறிவிப்பாளரை கண்டிருக்கீங்களா? அது என்ன
3: சில ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு
2: போகாமலே
3: இது இருக்குது போயலாம்
2: எல்லாத்தையும் எல்லாத்தையும் துறந்து உண்மை இல்லையா? அதெல்லாம் ஒரு நாளும் செய்ய முடியாத ஒரு அதுவும் புலம்பெயர் தேசத்திலும் இயலாத ஒரு காரியம். என்ன
3: எங்களை வீட்டிலேயே பிள்ளைகள் செலவுல எங்கேயும் போவாங்கன்னு சொன்னாலே சொல்லுங்க. அன்றைக்கு அவன்டைக்கு ப்ரோக்ராம் இருக்கா அப்ப அம்மா வரமாட்டான், தாங்களே முடிவெடுத்துருவாங்க. அம்மா வரமாட்டான், அம்மா விட்டுதான் இப்ப அம்மா வரமாட்டான் தாங்களே
2: உண்மையிலேயே தாங்க முடியாம இருந்தது
3: என்ன நல்ல பாட்டுகள் ரேடியோவும் எங்களுக்கு ஒரு ஆறுதல். ஒரு மனுஷர் அவையவே செய்யறது அவையவே தண்டனை சண்டை பாடல கிடைக்கும். அதுக்கு நாங்கள் எதிரியா உருவாக கூடாது.
2: நாங்கள் எதிர்ப்பு சொல்லத்தான் வேணும். எல்லாருக்கும்
3: பின்னாடி ஆக நாரிப்போம்.
2: சென்னை கடவுளுக்கு எதிரியா போயிடும், கடவுளுக்கு எதிரியா போயிடும். எதிர்ப்ப காட்டாவட்டம் வேண்டாம்.
3: நன்றி
2: வணக்கம்.
3: நன்றி
2: வணக்கம். கவலமணி அவர்களது பாடலை தொடர்ந்து

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை.

0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான்
1: ஒலித்த பாலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி பாமா ராஜரட்னம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் கேது, நான் ஜோசிரி குணராஜா.
1: வணக்கம் வணக்கம். எங்கள் ஜோசிரியம்மா, ஜோசிரியம்மா நலமாக இருக்கின்றீர்களாம்?
2: நலமாக இருக்க வேணும் தானே?
1: ஓ, நலமாக நீங்கள் நலமாக சிரித்து நான் உற்சாகமாக இருந்தா தானே நாங்கள் எல்லாரும் உற்சாகமாக இருக்கலாமா?
2: வழி இல்லாத கட்டமே இப்ப நடக்குது.
1: ஓ,
2: உள்ள விடுவதோ என்ன செய்கிறது என்று தெரியாம கிடக்குது. எதிர்ப்பு எதிர்ப்பு. நானும் இப்படித்தான் நம்பி நம்பி எல்லாம் செய்து கொண்டு இஞ்சால வந்தால் இப்ப எல்லாம் தலைகளை மாறி எல்லாம் எதிர்மாறா நிக்குது. ஆனா எதிர்த்து போராடக்கூடிய நிலைமை எங்களுக்கு இல்லை. இப்ப அங்க போக வழி இல்லை. அப்ப அந்த எதிர்ப்பு என்ன செய்யறது, ஒண்ணும் செய்ய இல்லாம கிடக்கு. ஆனால் அதை எதிர்த்து போராட வேணும்.
1: எங்களுக்கு பலம் இல்ல. அப்படி இப்படி நினைத்தோம்னா அந்த அந்த உண்மையான நியாயம் தர்மத்தை அழிக்க
2: விளக்கிடுவாங்க. பலம் இல்ல, உடம்பு பலம் இல்ல. இப்ப போய் ஒரு இதண்டா எங்களை செஞ்சங்காதுக்கே ஒரு அள்ளி வச்சுட்டாங்க. எல்லாம் போடு, எங்களுக்கு இங்கே இந்த ஆண்டவன் வந்து இங்கே விட்டு இந்த அரசாங்கம் இந்த பிள்ளைகளும் அரசாங்கமும் எங்களை கலங்க விடாம இருக்குது. அதோட ரேடியோ வானொலி இருந்தது அதை நினைச்சு அதை நிவர்த்தி செய்தால்தான் அந்த எனக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லாட்டி நிம்மதிய கிடையாது. கடவுள் ஒரு நாளைக்கு இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன். எப்படி ஒரு நாளைக்கு இந்த படம் எனக்கு கிடைச்சேரி விட்ட கண்ணீருக்கு உண்மையான கண்ணீருக்கு படம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் குற்றம் புரிந்தேன். நான் என்ன குற்றம் புரிந்த நான் எனக்கு அந்த படம் வேணும்.
1: இருவர் இணைந்திருக்கிறார்களோ அவர்களை இணைத்துக் கொண்டு அந்த பாடலை
2: தருகின்றேன். எல்லாம் ஒவ்வொரு பாட்டா வருகிறது வாயிலே சரி வைக்கிறேன், கேட்போம்.
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா. இணைந்திருந்தார் எங்கள் ஜோதிஸ்வரியம்மா. தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம். குணநாயம்மா, நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: சொல்லுங்கள்.
3: கலப்பு வந்து எதிரி.
1: எதிரி இல்ல, எதிர்ப்பு. எதிரி இல்ல, எங்களுக்கு எதிரி ஆட்டுக்கிற உலகத்துல எங்களுக்கு எதிரி இல்ல, எதிர்ப்பு.
3: எதிர்ப்பு வார்த்தைக்கு வார்த்தை எதிர்ப்பு இருக்கும்
1: தானே.
3: எதிர்ப்பு இருந்தா தான் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு.
1: சரியாக்குவதற்கு எதிர்ப்பு
3: தேவை.
1: அந்த எதிர்ப்பு வந்து நியாயமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும்.
3: ஒருத்தர் காட்டுக்கு ராஜா சிங்கம், அதுக்காண்டி இன்னொருதனே விடலாமோ? இல்ல, அதுக்கு சிங்கம் இருந்து போராடும்
1: போராடும்.
3: நானே ராஜா, நானே மந்திரியன்
1: இருக்கலாது.
3: எல்லாத்தையும் எதிர்த்து போராடுவோம். போராடினாத்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டோம்.
1: நீங்கள் ஏதாவது பாடல் நினைச்சிருந்தா சொல்லுங்கள், அதே நிறம் என்றால் போட்டு விடுகின்றேன்.
3: நான் என்னத்த என்ன நினைச்சேன், புத்தி உள்ள மனிதர் புத்திசாலி இல்லத்தான் இல்ல,
1: வெற்றி காண்பதில்லை.
3: வெற்றி காண்பதில்லாதான் இருந்தால் போடுங்கள், அல்லது ஒன்றோடு ஒன்று இணைத்து விடுங்கள்.
1: நன்றி வணக்கம். இணைந்திருக்கின்றார் அடுத்தது வைபருடாக. வணக்கம்
4: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எங்கள் பாடகி மீனா மகேஸ்வரன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாம்? நலத்துடன் மீனா மகேஸ்வரன் சொல்ல போறீர்கள் எதிர்ப்பை பற்றி.
4: நான் எதிர்பார்த்தான் ஜிஆர்டில முன்னேறி இருக்கேன்.
1: எதிர்பார் அதுதானே என்ன உங்களுக்கு சரியானது நேர்மையானது என்று நீங்கள் கருதுவதை நீங்கள் எடுக்க எடுத்து அந்த வழிதான் உங்கள் வழி.
4: எதிர்த்து மற்றது அவ சொல்ல சொல்ல நான் இன்னும் கூட செய்யணும்.
1: எதிர்ப்பு பலமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நாங்கள் பேசாமல் இருந்து விட்டால் எதிர்க்கவில்லை என்று அவர்கள் முடிவெடுத்து இன்னும் கூடுதலாக போவார்கள். என்ன
4: திருப்பி திருப்பி
1: நேற்று காலையெல்லாம் பக்கத்துல பெருசா சத்தம் போட்டு பாட்டு போட்டார்கள். நான் இன்று ஒரு முடிவோடு வந்திருந்தேன், சத்தம் போட்டால் சத்தம் இல்லாமல் ஆக்குவதற்கு. இல்ல சத்தம் இல்லாமல் அங்கே ஆக்குவதற்கு என்ற முடிவோடு இருந்தேன். இதுவரையும் சத்தம் கேட்கவில்லை. நாங்களும் அந்த எதிர்ப்பு காற்றுல முழு துணிவாக இருக்க வேண்டும். என்ன
4: நாங்கள்
1: பெரிய இடைஞ்சல் கொடுத்தண்டு மற்றவர்களுக்கு பிடிக்காத ஒன்றையும் பெரிய அவர்களுக்கு ஆக்கினே கொடுத்தா அவர்கள் எதிர்ப்பு காட்டினா நாங்கள் தான் எங்களை சிந்திக்க வேண்டும். ஆனால் நாங்கள் போல அமைதியாக நேர்மையாக தர்மத்தின்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது யார் எதிர்ப்பு காட்டினாலும் நாங்கள் பயப்படுத்தவே இல்லை. நாங்களும்
4: நன்றி
1: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
5: வணக்கம்,
1: எங்கள் சந்திரசேகர்.
5: எதிர்ப்பு வரும்பொழுது மறுப்பு வெறுப்பு துடிப்பு வந்து நெருப்பா மாறும்.
1: நெருப்பா மாறணும்.
5: நெருப்பா மாறணும். எதிர்ப்பை பொடி பொடியாக்குன்ற தைரியம் எங்களுக்கு வெறுமென்று கூடிக்கொண்டு விட வருது. நன்றி வணக்கம்.
1: சுருக்காய் கூறுகின்றிருந்தீர்கள். எதிர்ப்பு இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நிலையே கலிகனிடம் 10:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்எஸ் ஜுவல்லரி ஆதரவில் காலை பூந்தன்றல் இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
6: நான் தேவன் ஜெயமலிங்க வைக்கிறேன்.
1: வணக்கம் வணக்கம். எங்கள் தேவண்ணா. தேவண்ணா நலமாக இருக்கின்றீர்களா?
6: ஓ மீகே ஸ்கூட் உண்டியே மீகே ஸ்கூட் மீகே ஸ்கூட் என்றால் எனக்கு நலம். நான் நீங்கள் நலம் வேண்டா மீகே ஸ்கூட்
1: அலஸ்கலா கைனோ ப்ராப்ளம்
6: அலஸ்கலா அலஸ்கலா சவா
1: கைனோ ப்ராப்ளம்
6: அந்த நேரத்துல வந்து போலீஸை வந்து அடாவடி அந்த கொட்டகையை அகற்றிக்கிறது சொல்லி அப்ப இப்ப எங்கட மண்ணிலேயே வந்து போட்டு எங்களுக்கு அடாவசி நாங்க கத்தாமல் இவைய அகட்டு அது வந்து இப்ப மக்களுக்கு இப்ப நான் வீட்டுல வந்து கேட்கல இந்த வீட்டுக்கு போனக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா இது எங்க நீதி சொல்றது கேது புரியுதா? அப்ப இதுக்கு வந்து இப்ப நாங்க இப்ப 72 வருஷம் போராடி கொண்டு இருக்கோம். அப்ப இது அப்ப கவலையான விஷயம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு எந்த எதுக்கு எந்த வல்லம் எது வந்தாலும் நாங்கள் எதிர்த்து அதுக்கு எதிராக கிளம்புவாங்க சொல்லி என்று சொல்லிக்கொண்டு மற்றது எங்களுடைய மக்கள் ஆரோக்கியமே சொல்லி நாளைக்கு
1: எங்களுடைய
6: அவளுக்கு நான் எங்களை தரிசு அழைத்து அவளுக்கு அஞ்சலியை சொல்லிக்கொண்டு நான் உங்களுடைய பாட்டோட என்னதான் சவனம் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி வணக்கம். ஜெர்மனியிலிருந்து தேவன் இணைந்திருந்தார்.

0: என் மகிழ்ச்சி என் இன்பம் அத்தனை மறந்து போய்விட்டத.
1: அமைதி அழிந்தது.

0: அமைதி எழுந்தது, புயல் எழுந்தது, ஆணவமும் போல் ஒழிந்தது,
1: ஒழிந்தது, ஒழிந்தது. என் ஆணவம், என் கர்வம், என் அம்பாவம் அத்தனை அத்து போய்விட்டதே.

0: செய்வதேது?
1: பார்த்தவள் குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் தந்தேன், கட்டுரலையும் இழந்தேன், இந்த கண்ணையும் இழந்தேன்.

0: எதிர்ப்பு என்பது ஒருவரது கருத்து, செயல், முடிவு அல்லது சட்டம், கொள்கை அல்லது நிகழ்வுக்கு எதிராக அல்லது ஒப்புக்கொள்ளாமல் மறுப்பு தெரிவிப்பது தானே எதிர்ப்பு என்று நாங்கள் கூறுகின்றோம். ஒரு நபர் அல்லது ஒரு குழு இணைந்து தங்களுக்கு ஏற்றதில்லை என்று நினைக்கும் விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் எதிர்ப்பு எனப்படுகின்றது. இது சமூக, அரசியல், கல்வி, பணியிடம், குடும்பம் போன்ற பல துறைகளில் தோன்றியிருக்கின்றது. எதிர்ப்பின் முக்கிய காரணங்களாக அந்த ஒப்புக்கொள்ளாமை, அந்த ஒரு கருத்தை மறுத்தல், ஒரு கருத்து வெளிப்பாட்டதா வாய்மொழி, எழுத்து போராட்டம் போன்ற முறைகளை தெரிவிப்பு, அல்லது ஒரு உரிமை போராட்டம், உரிமை பாதுகாப்பு, தனிநபர் இல்லை சமூக நலனுக்காக செயல்படும் நடவடிக்கை, மாற்றத்துக்கான முயற்சி, அதாவது தவறாக கருதப்படும் விடயங்களை நாங்கள் திருத்த வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு எதிர்ப்பாகத்தான் இருக்கின்றது. எதிர்ப்பின் வகைகள் அமைதியான எதிர்ப்பாக இருக்கலாம், வாய்மொழி எதிர்ப்பாக இருக்கலாம், சட்ட ரீதியான எதிர்ப்பாக இருக்கலாம், இல்லை சமூக எதிர்ப்பான இருக்கலாம். ஆனால் சமூகம் தொடர்பான எதிர்ப்புகள் தான் நீண்ட வெற்றியை கொடுத்திருக்கின்றது, ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியையும் மாற்றியிருக்கின்றது, ஒவ்வொருவரது சமூகங்களையும் மாற்றியிருப்பது இந்த சமூக எதிர்ப்பாக இருக்கின்றது. அநேகமாக வேறு என்னத்தை சொல்லலாம், சமூக நீதி கிடைப்பதற்கு இந்த எதிர்ப்பு என்பது அவர்களுக்கு ஒரு அநியாயம் ஒன்று, அநீதி ஒன்று இடம்பெறும் பொழுது இந்த சமூக நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை பலரும் ஒருமித்த குரலில் அதை எழுப்பதன் மூலம்தான் அந்த சமூக நீதி கூட இருக்கும். ஒரு தவறான முறையில் ஒன்று நடக்கும் பொழுது இந்த சமூக அமைதி கூட பாதிக்கப்படுகின்றது. ஆகவே எதிர்ப்பு என்பது ஜனநாயக சமூகத்தில் மக்களின் கருத்து மற்றும் உரிமைகளை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய செயல் ஆகும் என்று தெரிவித்து கொண்டு, இதுவரை நேரமும் காலை பூந்தன்றல் நிகழ்வினுடாக இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் காலை பூந்தன்றல் நிகழ்வுக்கு ஆதரக்கரம் தரும் இன்னஸ் ஜுவல்லரி ஸ்தாபனத்தாருக்கும் உமது நன்றியை தெரிவித்து கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய காலை பூந்தன்றல். இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள்.
1: பிறர் பாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கூற்றுக்கரு என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனுக்கு தருவாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும். இது என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வார் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க.
2: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: VT Superstore, Gare Lagonnais-Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-Lagonnais.
3: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Tolibisi-Lakam, Cyber-Ontre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டே ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டே மார்க்கெட்.
8: நீ சொல்லி விட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
9: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
9: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
7: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
10: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய.
7: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
10: காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
7: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 7265 Fraser Street, Vancouver, Canada.
7: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
7: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
7: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
10: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 09-51-15-82 3 அல்லது 06-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
0: நிலைய கலிக நேரம் 11:05. விடி கேசன் கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். 2009 போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 14 ஆண்டுகள் பூர்த்தியடைய நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவுமன்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற உள்ளது. யுத்தத்தின் இறுதிக்காலம் மஹிந்த ராஜபக்சே போன்றவர்களை தேசிய வீரர்களாக மாற்றுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இன்றும் இந்த யுத்தத்தினால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் பட்ட வடக்கின் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை என்று சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளரும் முற்போக்கு சோசியலிச கட்சியின் மத்திய உறுப்பினருமாகிய இந்திரானந்த டி சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார்.

ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தான் தயாராக இருப்பதாக பிரித்தானிய பாராளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு தமிழக முதல்வர்

பட்ட நாணய மாற்றத்தில் ஏற்பட்ட தவறு மற்றும் அதன் மூலம் வாடிக்கையாளர்களால் சிலர் மேலதிகமாக பணத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பாக மக்கள் வங்கி அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. உலக சந்தையில் நிலவும் கடுமையான வெளியேற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அண்மைய மாதங்களில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக பாரிய தொகையை செலவிட்டுள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. அதிகரித்து வரும் உலகளாகிய டீசல் விலை மற்றும் ஊழியர்களின் சம்பள உயர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைசேரியிலிருந்து 1.91 பில்லியன் ரூபாய் அவசர நிதி ஒதுக்கீட்டை வழங்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை போக்குவரத்து அமைச்சு ஊடாக கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான காலமாக காவல்துறை உத்தியோகங்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 60 இலங்கை குற்றவாளிகளில் பாதிக்கும் மேற்பட்டோர் தாங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு திரியுது என தப்பியோடி தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர்ஸ்தானியராக மைத்ரோ குர்கனி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நல்லூர் கந்தசுவாமி கோவில் வேண்டாந்த பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெறவுள்ளது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் திண்டுக்கல்லில் மூடப்படும் என்று அறிவித்த டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வர் விஜயை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் எம்பி நேற்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டினால் புவியில் ஒரு அங்கமாக பாகிஸ்தான் இருக்காது என்று ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா துவிவேதி எச்சரிக்கை செய்திருக்கின்றார். தொடரும் விளையாட்டு செய்தி தலைப்புகளில் தைவான் ஒரு சுயேட்சை நாடுதான் என்று அந்த நாட்டு அதிபர் அலுவலக பேச்சாளர் கூறியிருக்கின்றார். நியூயார்க் டைம்ஸ் நாளிடு வெளியிட்ட கட்டுரை குறித்து அவதூறு வழக்கு தொடுக்கப் போவதாக இஸ்ரேலிய அரசாங்கம் மிரட்டியிருக்கின்றது. போரில் உயிரிழந்த 528 உக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை அந்த நாட்டிடம் ரஷ்யா ஒப்படைத்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் சுறாமியின் தாக்குதலில் 38 வயது ஆடவர் ஒருவர் இறந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். தொடரும் விளையாட்டுச் செய்திகளில் ஐபிஎல் போட்டியின் 60வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 29 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டனை நேற்று வென்றிருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணய மாற்றத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் ஒரு உத்தியோக இணையதளமான www.tatamilnadu.com. இன்று 1 யூரோ இலங்கை பொறுமதியில் 379.77 ரூபாய் இந்திய பொறுமதியில் 111.68 ரூபாய் ஒரு US டாலர் இலங்கை பொறுமதியில் 326.70 ரூபாய் இந்திய பொறுமதியில் 96.07 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பொறுமதியில் 414.92 ரூபாய் இந்திய பொறுமதியில் 122.02 ரூபாய் ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 435.39 ரூபாய் இந்திய பெறுமதியில் 128.03 ரூபாய் ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237.87 ரூபாய் இந்திய பெறுமதியில் 69.86 ரூபாய் காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவரிடம் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: இன்றைய சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 87 பகைமாட்சி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 867. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்று அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்று அடுத்திருந்து மானாத செய்வான் பகை.
1: எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை, அந்த நரி தலையனின் பகையை நான் பெற்றாக வேண்டும். அப்படி பெறுவதுதான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகும். அருகில் அமர்ந்திருந்த புலவரிடம் அவரால் புகழ்ந்து பாடப்பெற்ற அரிமானெஞ்சன் சொன்னான், கயல்நாடு என்னும் சித்தரசுக்கு தலைவன் தான் அரிமானெஞ்சன். அவனுக்கு நெருங்கிய நண்பனாக விளங்கிடும் வாய்ப்பு பெற்றவன் தான் நரி தலையன். பேரு கேட்டாற் போல சூது மதி கொண்டு சூழ்ச்சி வலை பின்னி அரிமா நெஞ்சனுடைய அன்புக்குரிய சுற்றத்தாரையும் நண்பர்களையும் விரட்டிவிட்டவன். இந்த உண்மையை புலவர் எடுத்துரைத்த போதெல்லாம் அதை நம்ப மறுத்தான் அரிமா நெஞ்சன். இப்போதும் அதே புலவரிடம் அவன் நரித்தலையனின் பகையை பொருள் கொடுத்தாவது பெற்றிட வேண்டும் என்று கூறியதும் அவர் வியப்பில் ஆழ்ந்தார். கயல் நாட்டு காவலனா இவ்வாறு பேசுவது? நரி தலையன் மீது திடீரென இப்படி கோபம் பொங்குவானேன்? அவன் தீயவன், தீயனும் கொடியவன் என்று நான் எடுத்து கூறிய போதெல்லாம் என் பேச்சை ஏற்றுக்கொள்ள மறுத்தாய். இப்போது அவன் எந்த பகையும் உன்னோடு கொள்ளவில்லை, நண்பனாகத்தானே இருக்கிறான். திடுமென அவனை பகைவனாக்கிக் கொள்வதால் பயன் என்ன என்று புலவர் கேலி புன்னகையை புரிந்தவாறு அரிமா நெஞ்சனை கேட்டார், புலவரே என்னை மன்னித்து விடுக. தொடக்கத்தில் அந்த துரோகியை பற்றி நீவிர் எச்சரித்த போது என் செவிகள் அடைபட்டு கிடந்தன. என்னுடன் மிக நெருக்கமாக இருக்கிறானே என்று எண்ணி ஏமாந்தேன். அடுத்து கெடுக்கும் கூட்டத்தைச் சேர்ந்தவன் நரித்தலையன் என்பதை அவனது அண்மைக்கால செயல்கள் வாயிலாக தெளிவாக உணர்ந்து கொண்டேன். அரிமா நெஞ்சனின் கண்கள் கலங்கின. புலவர் அவனுக்கு ஆறுதல் வழங்கியவாறு அறிவுரை கூறினார், என் செய்வது, எளிதில் யாரையும் நம்பிவிடும் இயல்பு உனக்கு. யாரிடமும் அவன் பெற முடியாத மதிப்பை நீ அவனுக்கு அளித்தாய். கொள்ளிக்கட்டையால் தலையை சொறிந்து கொள்வது என்பார்களே, அதே போல நரி தலையனுக்கு நண்பர்கள் வரிசையில் முதலிடம் வழங்கினாய். இன்று அவனை பகைவனாக ஆக்கிக் கொள்ள என்ன விலை கொடுக்கவும் தயார் என்கிறாய். இதைத்தான் வள்ளுவர் அழகாக எழுதியிருக்கிறார். அதாவது தன்னை அடுத்திருந்தவாறே தனக்கு மாறான காரியங்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்போதாவது அந்த குரல் மொழி உன் கண்ணை திறந்து கண்டு களி தேர்வசை கொள்கிறேன். சித்தரசன் செந்தமிழ் புலவரை கட்டி தழுவிக்கொண்டு எங்கே என்னை திருத்திய அந்த குரலை உங்கள் வாயால் ஒருமுறை சொல்லுங்கள் புலவரே என்றான். புலவர் அந்த குரலை இசையுடன் பாடி காட்டினார். அந்த குரல் இதோ, கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. பகை மாட்சி என்ற தலைப்பில் அதிகாரம் 87 பாடல் 867.
2: அக்கிரம

0: அரசு லாட்சபலில் ரூல்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0662261115. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 44-440-60-50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79-230-80-04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

0: சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் MGR அக்டோபர் 1ஆம் தேதி தமிழகம் திரும்பினார். அவர் மூலம் விடுதலை புலிகளை வற்புறுத்த இந்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. தமிழரின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் தோல்வியடைந்த கையோடு ரமேஷ் பண்டாரி ஓய்வு பெற்றார். அவருக்கு அடுத்த இந்திய வெளியுறவு செயலராக AP வெங்கடேஸ்வரன் நியமிக்கப்பட்டார். ராஜேந்திர முதிர்ச்சி நிறைந்த AP வெங்கடேஸ்வரன் இந்திய அரசின் கடந்த கால தவறுகளை திருத்த முயன்றார். அதனால் பிரதமர் ராஜீவின் வெறுப்புக்கு ஆளானார். அன்னை இந்திராவின் ஆலோசகராக இருந்த ஜி பார்த்தசாரதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். எனவே ஈழத் தமிழருக்கு ஆதரவாக உள்ளார் என்று ஜெயவர்த்தனா குற்றம் சாட்டியதை ராஜீவ் நம்பியதால் ஜி பார்த்தசாரதி பதவி விலக நேர்ந்தது. கிட்டத்தட்ட அதே காரணங்களால் AP வெங்கடேஸ்வரனும் வெளியேற நேர்ந்தது. ஏற்கனவே தோல்வியை சந்தித்த போதும் இந்தியாவின் நடுவர் முயற்சியை கைவிடுவதற்கு ராஜீவ் காந்தி தயாராக இல்லை. ஜெயவர்த்தனாவுடன் தொடர்ந்து சமரச முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கத்துடன் தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான பானா சிதம்பரம், நட்வார் சிங் ஆகிய 2 அமைச்சர்களை இந்திய அரசின் சிறப்பு பிரதிகளாக ராஜீவ் காந்தி நியமித்தார். 1986 நவம்பர் நடுப்பகுதியில் தென்னாசியா நாடுகளின் ஷாக் மாநாடு பெங்களூரில் நடைபெற இருந்தது. இந்த மாநாட்டின் போது இந்திய இலங்கை அரசு தலைவர்களது சந்திப்பு இடம்பெற இருந்தது. இது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு என்பதால் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டு அதனை ஒரு மகத்தான ராஜேந்திர சாதனையாக இந்த மாநாட்டில் அறிவித்து போலிட்ட விரும்பினார் ராஜீவ் காந்தி. தமிழ் மக்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் வகையில் ஒரு தீர்வு திட்டத்தை வகுக்குமாறு உள்நாட்டு பாதுகாப்பு இணையமைச்சர் சிதம்பரத்திடம் வெளியுறவு இணையமைச்சர் நட்வார் சிங்கிடமும் பிரதமர் ராஜீவ் கேட்டுக் கொண்டார். 1986 ஏப்ரல் கடைசியில் சிதம்பரமும் நட்வார் சிங்கும் கொழும்புக்கு சென்று தன்னகரில் 4 நாட்கள் தங்கி அதிபர் ஜெயவர்த்தனாவையும் அவரது மூத்த அமைச்சர்களான லலித் அத்துலத் முதலி, தேசிய பாதுகாப்பு அமைச்சர் காமினி தீசநாயக்கா, மகாவலி அபிவிருத்தி அமைச்சர், ஏசிய சாமித் வெளியுறவு அமைச்சர் இவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். சிங்கள அரசியல் தலைவர்களுடன் நிகழ்த்திய நீண்ட கருத்து பரிமாற்றத்தின் விளைவாக இந்திய அமைச்சர்களுக்கு ஒரு உண்மை புலனாக தொடங்கியது. தமிழர்களின் அடிப்படை விருப்பங்கள் சம்பந்தப்பட்ட மட்டில் குறிப்பாக தமிழ் தாயக கோரிக்கை குறித்து சிங்கள தலைமை இறுக்கமான கடுமையான போக்கை கடைபிடித்து வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. வடகிழக்கு மாகாணங்களை இணைத்து ஒரே மாகாணமாக மாற்றுவதற்கும் கடும் எதிர்ப்பு இருந்ததையும் அவர்கள் கண்டுகொண்டார்கள். 1986 ஜூன் மாத கடைசியில் இந்திய அமைச்சர்களின் வருகை அடுத்து இனப்பிரச்சனை பற்றி வாதிக்கும் நோக்குடன் அரசியல் கட்சிகளின் மாநாடு ஒன்றை கூட்டினார் ஜெயவர்த்தன. தமிழர் தரப்பில் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது. பிரதான எதிர்கட்சியான இலங்கை சுதந்திர கட்சி இந்த மாநாட்டை புறக்கணித்தது. இந்த மாநாடு 4 மாதங்களாக நடைபெற்று தமிழ் மாகாணங்களுக்கு மிக குறைந்த அளவில் அதிகார பரவலாக்கம் வழங்கும் ஒரு தீர்வு திட்டத்தை வகுத்ததோடு முடிவிட்டது. வருமான அதிகாரங்கள் மறுக்கப்பட்ட, நில உரிமையற்ற, சட்ட ஒழுங்கு நிர்வாக அதிகாரம் இல்லாத வெறும் கண்துடைப்பான தீர்வு திட்டமாக அது அமைந்தது. தமிழ் மக்களின் மையமான கோரிக்கைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டன. வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு தமிழ் பேசும் மக்களுக்கு மொழிவாரியான ஒரு தனித்துவமான மாநிலம் உருவாக்கப்பட்டு தமிழர் தாயக கோரிக்கைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையை மாநாட்டில் பங்கு கொண்ட சகல சிங்கள அரசியல் கட்சிகளும் புறந்தள்ளின. அனைத்து கட்சிகள் மாநாடு போன்றே அரசியல் கட்சிகள் மாநாடும் தோல்வியில் முடிவுக்கு வந்தது. போரும் சமாதானமும் என்ற இருமுனை தந்திர அணுகுமுறையை கடைபிடித்தார் ஜெயவர்த்தன. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண நேர்மையான முறையில் தான் முயல்வதாக இந்தியாவுக்கும் உலகுக்கும் ஏமாற்று வித்தை காட்டுவதற்காக மாறி மாறி அரசியல் கட்சிகளின் மாநாடுகளை கூட்டி இனப்பிரச்சனையை இழுத்தடித்து வந்தார் ஜெயவர்த்தன. அதே சமயம் பாகிஸ்தானுடனும் இஸ்ரேலுடனும் ஒப்பந்தங்கள் செய்து பெருந்தொகையான ஆயுத உதவியை பெற்று சிங்கள ராணுவ இயந்திரத்தை வலுப்படுத்தி வந்தார். அத்துடன் இந்தியாவுக்கு நடுவர் பாத்திரத்தை வழங்கி தமிழ் விடுதலை போராளி அமைப்புகளுக்கு இந்திய அரசு வழங்கி வந்த அரசியல் ஆதரவையும் ராணுவ உதவிகளையும் நிறுத்துவதில் வெற்றியும் கண்டார். சமாதான பேச்சுகளில் தமிழ் அமைப்புகள் விட்டுக் கொடுக்காத கடும் போக்கை கடைபிடிப்பதாக நம்ப வைத்து ராஜீவ் ஆட்சிப்பிடத்துக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் ஒரு பெரும் பிளவையும் ஏற்படுத்தினார். பேச்சுக்களை சூத்திர கருவியாக பாவித்து இந்திய அரசுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் ஒருபுறம் முரண்பாட்டையும் பகமையையும் வளர்த்துவிட்டு மறுபுறம் தமிழரின் சுந்தர இயக்கத்தை ராணுவ பலம் மூலம் நசுக்கிவிடும் நோக்கத்துடன் சிங்கள படைகளை நவீனமயப்படுத்தி விரிவாக்கம் செய்தார். ஜெயவர்தனாவின் நயவஞ்சக அரசியலை புரிந்து கொள்ள தவறிய ராஜீவ்காந்தி அவரின் நரிதந்திர போரைக்குள் சிக்கிக் கொண்டார். 1987 ஆண்டு ஜனவரி முதல் வடமாநிலத்தில் சிவில் நிர்வாகத்தை விடுதலை புலிகள் இயக்கம் மேற்கொள்ளப் போவதாகவும் அனைத்து அரசு துறைகளின் பணிகளை ஒருங்கிணைக்க தமிழீழ தலைமைச் செயலகம் ஒன்று அமைக்கப் போவதாகவும் பிரபாகரன் திடீரென அறிவித்தார். இந்த அறிவிப்பு சிங்கள அரசுக்கு மட்டுமல்ல இந்திய அரசுக்கும் அதிர்ச்சி அளித்தது. இதனைத் தொடர்ந்து 116 இடங்களில் மக்கள் நீதிமன்றங்களை புலிகள் அமைத்தார்கள். வணிகர்களும் தொழிலதிபர்களும் இனிமேல் புலிகளிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. தமிழர் பகுதிகளில் இருந்து சிங்கள ராணுவம் விரைவில் விரட்டி அடிக்கப்படும், சுந்தர தமிழீழ அரசு நிறுவப்படும் என்று புலிகள் அறிவித்தார்கள். புலிகள் தன்னிச்சையாக சுந்தர அரசை அமைக்க முயல்வதாக சிங்கள அரசு குற்றம் சாட்டியது. பெங்களூரில் நடைபெற இருக்கும் சாக் மாநாட்டின் போது பிரபாகரனையும் ஏவர்த்தனாயையும் சந்தித்து வைத்து பேச வைக்க இந்திய அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். யாழ்ப்பாண குடா நாட்டின் மீது பெரும் படையெடுப்பை சிங்கள ராணுவம் தொடங்கியது. புலிகள் பல முனைகளில் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். இந்த சூழலில் 1987 மார்ச் 13 தேதி அன்று இந்திய அரசின் பிரதிநிதியாக முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான தினேசிங் கொழும்புக்கு சென்றார். ஜெயவர்தனாவுடன் தனிமையாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கு 6 முன்பாகத்தான் தனது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜெயவர்தனா பேசும்போது ராணுவ நடவடிக்கையை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்த இந்தியாவை கண்டனம் செய்தார். ஆனால் தினேசிங் வந்து பேசிய பிறகு ஜெயவர்தனாவின் போக்கில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது. ஏப்ரல் 11 தேதியிலிருந்து 10 போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்வதாக ஜெயவர்தனா அறிவித்தார். தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடையே நடைபெறும் போட்டா போட்டி அரசியலில் ஈடுபடாமல் பிரபாகரன் ஒதுங்கி நின்றார். ஆனால் டெலோவின் தலைவரான ஸ்ரீ சபாரத்னம் அவ்வாறு இருக்காமல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியை சார்ந்து நின்றார். அவரது இயக்கத்தைச் சேர்ந்த பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். முதலமைச்சர் MGR அவர்களோடும் நட்புறவோடு இருக்கும்படி அறிவுரை பகிர்ந்தார்கள். ஆனால் ஸ்ரீ சபாரத்னம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்திய ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவு தனக்கு இருப்பதால் தமிழக முதலமைச்சரை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் கருதினார். மேலும் மத்திய அரசுடன் திராவிட முன்னேற்ற கழகர் கருணாநிதிக்கு நல்ல உறவு அப்போது நிலவியது. அதுவும் ஸ்ரீ சபாரத்னத்துக்கு மேலும் ஊக்கம் அளித்தது. ரோ உளவுத்துறையுடன் மிக நெருக்கமாக அவர் உறவாடினார். ரோ அதிகாரிகளும் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை அளித்தார்கள். ஈழ பிரச்சனையில் இந்திய அரசு டெலோ இயக்கத்துக்கு மட்டுமே சகல உதவிகளையும் செய்யும் என்று பொய்யான வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். அவரின் இந்த நடவடிக்கையின் விளைவாக விடுதலை புலிகளுடன் அவருக்கு உரசல் ஏற்பட்டது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்திய அரசின் நோக்கங்கள் குறித்து விடுதலை புலிகளின் தலைமை சந்தேகம் கொண்டிருந்தது. தங்கள் போராட்டத்துக்கு இந்திய அரசை நம்புவது ஒருபோதும் உதவிகரமாக இருக்காது என்று விடுதலை புலிகள் கருதினார்கள். வடமராட்சியில் டெலோ பொறுப்பாளராக இருந்த தாஸ் புலிகளுடன் மோதல் கொள்கையை கடைபிடித்தார். பொதுவாக டெலோ உறுப்பினர்கள் மக்களின் வெறுப்புக்கு ஆளானவர்களாக இருந்தார்கள். அகந்தை நிறைந்தவர்களாக கையில் ஆயுதங்களோடு திரிந்து மக்களை அச்சுறுத்தி வந்தார்கள். அவர்களுடைய வாகனங்களை மிக வேகமாக ஓட்டி மக்களை தெரித்து ஓட வைத்தார்கள். மது அருந்துதல், சிகரெட் புகைத்தல் போன்றவை அவர்களிடையே சர்வ சாதாரணமாக இருந்தன. கழுத்தில் தங்கச் சங்கிலி, விரல்களில் மோதிரங்கள், விலை என்ற கைக்கடிகாரங்கள் ஆகியவற்றை அணிந்து ஆடம்பரமாக திரிந்தார்கள். அவர்களின் இந்த போக்கு குறித்து இந்திய பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டபோது, மக்களை எப்போதுமே தூரத்தில் வைத்திருக்க வேண்டும், அவர்களிடம் நெருங்கி பழகினால் நம்மீது உள்ள பயம் போய்விடும் என்று கூறினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதேவேளையில் விடுதலை புலிகள் இயக்கம் மிக கட்டுப்பாடுடன் இயங்கியது. அதன் காரணமாக மக்களிடையே மதிப்பையும் ஆதரவையும் பெற்றது. இதை கண்டு டெலோ உறுப்பினர்கள் ஆத்திரமடைந்தார்கள். வணிகர்களையும் செல்வம் படைத்தவர்களையும் கடத்தி சென்று லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தால் தான் விடுவிப்பது, தங்களை எதிர்ப்பவர்களை ஈவிரக்கம் இல்லாமல் சித்திரவதை செய்து படுகொலை செய்வது போன்ற சமூக விரோத வேலைகளில் சினவு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டார்கள். வீடுகளில் பூந்து கொள்ளி அடிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. தமிழ்நாட்டில் டெனோ இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டார்கள். ரோ உளவுத்துறையின் தூண்டுதலின் பேரிலே அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். அதற்கான பழியை விடுதலை புலிகள் மீது சுமத்தினார்கள். தங்களுக்கு ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவு இருப்பதால் காவல்துறை தங்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது என்று டெனோ இயக்கம் நம்பியது. போராளி இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதை கண்டித்த மூத்த உறுப்பினர்களான ரமேஷ், சூதன் ஆகிய இருவரையும் விடுதலை புலிகளின் தூண்டுதலின் பேரிலே இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சுமத்தி அவர்களை சிறைவைத்து சித்திரவதை செய்ய ஸ்ரீ சபாரத்னம் உத்தரவிட்டார். இதற்கு எதிராக டெனோ இயக்க உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் திரண்டு மெரினா கடற்கரையில் உண்ணா நோன்பு போராட்டம் நடத்தினார்கள். இறுதியில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு டெனோ அலுவலகத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த இருவரையும் விடுவித்தார்கள். இதன் பின்னர் ரமேஷ் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி சென்று விட்டார். ஆனால் அவர் மீண்டும் தமிழகம் திரும்பிய போது ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆட்கள் கைது செய்து அவர் மீது கொலை குற்றம் சுமத்தி இறுதியாக அவரை கொன்றுவிட்டார்கள். இபிஆர்லவின் தலைவர் பத்மநாபா, ஈரோஸ் தலைவர் பாலகுமார் ஆகியோரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியிடம் அழைத்து சென்று புகைப்படம் எடுக்க வைத்ததில் ஸ்ரீ சபாரத்னத்தின் பங்கு மிக பெரிதாகும். இந்த படத்தை கருணாநிதி அனைத்து பத்திரிகைகளுக்கும் கொடுத்து வெளியிட வைத்தார். இதன் மூலம் ஈழத்தமிழ் போராளிகள் தனது பக்கமே இருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்த முயன்றார். வடமராட்சி பகுதியின் டெலோ பொறுப்பாளரான தாஸ் தனக்கு மிஞ்சியவராக வளர்ந்து வருவதை ஸ்ரீ சபாரத்னம் விரும்பவில்லை. டெலோவின் மற்றொரு தலைவரான பொபி என்பவருக்கும் தாசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எனவே யாழ்ப்பாணம் திரும்பிச் சென்று இந்த மோதலை தடுத்து நிறுத்துமாறு ஸ்ரீ சபாரத்னத்தை அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய அவர் விரும்பாவிட்டாலும் இந்தியாவில் தொடர்ந்திருக்கவும் அவர் விரும்பவில்லை. ரோ உளவுத்துறையின் மீது உள்ள அவரது நம்பிக்கையும் குறைந்துவிட்டது. யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீ சபாரத்னம் திரும்பிய போது அவரது இயக்கத்தினர் அவருக்கு பெரும் வரவேற்பு கொடுத்தார்கள். அவர் வந்து சேர்ந்தவுடன் தாசை அழைத்து பேச்சு நடத்தினார். எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு டெலோ முகாம்களுக்கும் ஸ்ரீ சபாரத்னம் சென்று பார்வையிட்டார். கல்வியங்காட்டில் உள்ள தலைமை முகாமில் தான் அவர் பெரும்பாலும் தங்கியிருந்தார். மார்ச் 10 அன்று ஸ்ரீ சபாரத்னத்துக்கு நெருக்கமான பொபி நெல்லியடிக்கு சென்று தாசை சந்தித்தார். இருவருமாக மோட்டார் சைக்கிளில் அச்சுவேலி அருகே சென்றார்கள். ஆனால் அங்கு விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் மறுநாள் யாழ்ப்பாண மருத்துவமனை அருகே தன்னை சந்திக்கும்படி தாசை பொபி வேண்டிக் கொண்டார். அவ்விதமே மறுநாள் தனது 4 மெய்க்காவலர்களுடன் தாஸ் மருத்துவமனைக்கு சென்றார். அவர்களுக்காக காத்திருந்த பொபியும் அவரது ஆதரவாளர்களும் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டு தாசையும் அவருடன் இருந்த 4 கொன்றார்கள். இந்த சண்டையில் மூத்த நீதிபதி ஒருவரும் மருத்துவமனை ஊழியர்களும் படுகாயமடைந்தார்கள். அடுத்த நாளே யாழ்ப்பாணம் எங்கும் டெலோ சுவரொட்டிகள் காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தாசை பொறுப்பானவர் என்பதால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதென்று அந்த சுவரொட்டிகள் தெரிவித்தன. ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆணையின் பேரில்தான் தாஸ் கொலை செய்யப்பட்டார் என்பதை அறிந்த தாஸ் ஆதரவாளர்கள் இயக்கத்தை விட்டு விலகினார்கள். மார்ச் 12 அன்று இந்த படுகொலைகளை கண்டித்து யாழ்ப்பாண மாணவர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தினார்கள். அவர்கள் மீது ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆதரவாளர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள். இதன் விளைவாக 2 மாணவர்கள் கொல்லப்பட 8 மாணவர்கள் படுகாயமடைந்தார்கள். டெலோ இயக்கத்துக்குள் இப்படி உட்கட்சி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் விடுதலை புலிகள் சிங்கள ராணுவத்துக்கு எதிராக தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவோணமலை ஆகிய பகுதிகளில் விடுதலை புலிகள் நடத்திய 8 முக்கிய தாக்குதல்களின் விளைவாக சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்த 57 பேர் கொல்லப்பட்டார்கள். சிங்கள ராணுவம் வெறியுடன் திருப்பி தாக்கியது. இதன் விளைவாக அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு எதிராக ஏப்ரல் 17 அன்று யாழ்ப்பாணத்தில் பொது வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டது.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரபன்னியன் வழிவந்த வேரன்

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிப்புரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமா.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜரா பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: தேவி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி, இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நிலவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: ரம்ஜான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை, ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

சங்கமத்திலே இனி தொடர்ந்து வரையிருப்பது. இன்றைய நாடகமாக வானிலைகளில் வருகிறது மறு ஒலிபரப்பு.

0: அலுவலகத்தை போட்டு வருவேன். இந்த கேட் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வைக்கணும் சரிங்கோ, காஞ்சிருக்கணும் நாம் வர்றதுக்குல பெயிண்ட் இல்ல. ஆனா புள்ளைய மட்டும் போட்டு சாக்கில கட்டி பொடியில வைக்கணும், புகழ் புகழோடு வந்து ஏற்றி விடணும்.
1: வெயில் இல்ல
0: என்ன இப்ப முடிய 9-10 மணி ஆகுது,
1: காய்மறியா அடிச்சு
0: காஞ்சிரும்.
1: சரி சரி,
0: பெயின் காஞ்சிரும், வர தூக்கி வைக்க தக்கனியா இருக்கும், வீட்ட தக்கனியா மேல
2: நீங்கள்
1: மலமண்டு அந்த பார்த்துக்கல மிஷினை போட்டு புள்ள போட்டு அவன் வந்து கத்துவான், உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி, உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி, அவன் வந்து கத்துவான், நான் கலந்து பெயிண்ட் அடிக்கிறேன், நீங்கள் மிஷின் அடிங்கோ மலவாண்டு புள்ளி அடிங்கோ அடிக்க தெரியும்
2: தானே,
1: அடிங்க வந்து தெரியாது அவன் நீ அவங்க அங்க பார்த்தோன்னு வந்துட்டு அவனை நிக்கிறேன் கேட்பான், நான் வந்து ரெண்டு உங்களோட ரெண்டு பேரோட மாறி மாறி ஒவ்வொருத்தன ஒவ்வொரு பேச சொல்லி கொண்டிருப்பாங்களப்பா, சும்மா பேசாம கடையில் நின்றுக்கலாம்.
2: நீ நான் புல்லு இதுல விட்டுற, நீங்க தகுந்த கதை கம்பியோட ரெண்டு பெயிண்ட் அடிக்க விடாம பாரம் வந்து பாருங்க. அப்புறம் யாரு வரான்னு
1: அவன் போய் நீ அவன் வந்தாண்டா அவ அதை விட வந்தவா,
2: அவன் வந்தாதான் போவான், என்ன வேற முடிஞ்சாலும் அந்த
1: அந்த
2: மேக்கப் பண்ண போறான் பாத்துட்டு போயிருவான். என்னத்துக்கு
1: நீங்க சைட் அடிக்க வந்தீங்களே
2: இல்லையாப்பா, போன சொல்லிட்டு போ மேக்கப் பண்ண போறான்டு, என்னத்துக்கு நின்று பாருங்க தானே,
1: கடைசியா கிழிஞ்ச வாய் தான் போக போகுது. சரி அதை விட்டு ஃபயர் பண்ணி பாக்காம பிரச்சனை,
2: நீங்க கதவை பாருங்க, நீ நீங்க என்ன பார்க்காம
1: இன்னைக்கு மழவாண்டு நீங்க புள்ள மட்டும் போ சரியா, அங்க சைட்டா போட்டு அங்க சரியால போட்டிருப்பாங்க சரியே. ஓகே.

0: அந்த வரேன் வரேன் வரேன் நீங்கள் திறந்து மிஷினை தூக்கிட்டு மம்பட்டி சில பிள்ளை கட்டுமா
1: நீங்க
0: என்ன
1: சொல்றீங்க
2: ஆறு இப்ப தொழிலாளி யாரு முதலாளி புதுசா
1: இருக்கணும்
2: தண்ணியே தண்ணியங்களுக்கு வேலை முடியல
1: வேலை செய்யணும்
2: வேலை செய்ய நீங்க சொல்றீங்க உங்களோட மச்சான் வந்து சொன்னா
1: என்ன செய்யறது அவன் மச்சான
2: தங்கச்சிண்ட ஒரு சொன்னா என்ன சொல்றது
0: வீட்டுக்கு வீட்டுக்கு வர
1: போறீங்களோ இல்லையோ நீங்கள்
2: நாங்க வந்து என்ன செய்யறது என்ன செய்வோம் நாங்க
1: அங்க அடையும் உண்டு அடையும்
2: மறக்கல
0: இல்ல
1: தங்கச்சி
0: நான் பெண் வேலை செய்யறத செய்ய வேண்டாமோ
1: பிடிக்கும்
2: கமலால பாத்துட்டு வந்து கத்தப்படுறான்
1: சமம்
0: சாப்பிடுவான்
3: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் தமிழ்கடை பத்ரோன் அங்கம் 4. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், கேது, ராகவன், ஜோஜ், ரதினி. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
4: மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
5: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
4: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பாஸ்மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெக் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரூயி பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0146-07-16-0 or 06-52-66-30. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். சஜ்ஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிக்கிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜ்ஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜ்ஜன், 01 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர். தரமான பொருட்களை தேடி அணுக வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டர், பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா, 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே சங்கம்.

0: உலகின் மறுபக்கத்தில் தியாவின் எண்ணங்கள்.
1: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ப்ரொஃபசர் ஜியாங், பேராசிரியர் ஜியாங் என்று அழைக்கப்படும் ஜியாங் சேக்கன் ஒரு சீன கனேடிய கல்வியாளர் மற்றும் வர்ணனையாளர் ஆவார். அவர் சீனாவின் நோஸ்ட்ராடமஸ் என்று வைரல் பெரும் புகழை தற்போது பெற்றுள்ளார். இவர் டொனால்ட் டிரம்பின் ஜனாதிபதி வெற்றி மற்றும் அமெரிக்க ஈரான் போர் ஆகியவற்றை சரியாக கணித்துள்ளார். மேலும் அமெரிக்கா இந்த போரில் தோல்வியடையும் என்றும் கூறியிருக்கின்றார். அவரது பகுப்பாய்வு மற்றும் புவிசார் அரசியல் முன்னறிவிப்புகள் அவருடைய மிகவும் பிரபல்யமான பிரிடிக்டிவ் ஹிஸ்டரி முன்கணிப்பு வரலாறு என்ற யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் இந்த ப்ரொஃபசர் ஜியாங் என்று பார்க்கும்போது, இவர் 1976 சைனாவில் பிறந்து டொராண்டோவில் வளர்ந்து இவர் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றார். அவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் அல்ல, மாறாக ஒரு தனிப்பட்ட எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் பெய்ஜிங்கில்

மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பார்த்தனான பரந்தாமனுடைய துணை நமக்கு நம்பிக்கையாக நம்முடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்ல காத்திருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் உறுதியாக பின்பற்ற தொடங்கிவிட்டால் வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடுகிறது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ துயரங்கள் உங்களை அடுக்கடுக்காக தாக்கும் பொழுது இரண்டு கண்களையும் மூடுங்கள், நெத்தி புருவத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், சம்மணம் விட்டு அமருங்கள், உங்களுடைய மூச்சு காற்றை ஆழமாக கண்மூடி கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தீர்வுக்கான திறவுகோலை நீங்கள் தேடத் தொடங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இதில் சில தடைகள் வரலாம், சில தடுமாற்றங்கள் வரலாம், ஆனால் இந்த முயற்சியில் தளராமல் உங்கள் அடிகளை ஆழமாக எடுத்து வைக்க கற்றுக்கொண்டால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுடைய அந்தராத்மாவினுடைய ஆற்றல் தளம் அடுத்த நிலைக்கு உங்களை அழகாக நகர்த்தி செல்லும். அது சித்த புருஷர்களை, மெய்ஞானிகளை, அவதூதர்களை உங்களை நோக்கி அழைத்து செல்லும். அவர்களுடைய ஆர்ஷண கதிர்வீச்சு உங்களுக்குள்ளும் ஏற்படும். அந்த மாற்றத்தை அனுபவிப்பதற்கான கள நிலையை, யதார்த்தத்தை நாம் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே வாழ்வியலுடைய புரிதலுடைய முதல் இலக்கு, முதல் ஏணிப்படி. இதில் இந்த ஏணிப்படிகளில் ஒவ்வொன்றாக நம்முடைய பயணம் அடுத்த அடுத்த அடிகளை எடுத்து வைக்கப்படும் பொழுது நம்முடைய இறுதி இலக்கு எளிமையானதாக, தூய்மையானதாக, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சில நிரந்தரமான சான்றுகளை இந்த மண்ணில் விதைத்ததை விட நாம் மாற்று நிலையை அடைவதற்கான, நம்முடைய பிறவியினுடைய இலக்கை அடைவதற்கான பயணத்தில் நாம் வெற்றியடைய கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி அமைந்துள்ள இந்த மாய சூழல்களை உடைக்க கற்றுக்கொண்டுள்ளோம் என்ற வாழ்வியல் கல்வியை நாம் உணர்கின்றோம். இது கொஞ்சம் டஃபாக தெரிஞ்சாலும் இது எளிமையானது, இது யதார்த்தமானது. இதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்தால் புரிதலுக்கான விடை கிடைக்கும், வாழ்க்கை இனிமையாக அமையும், வாழ்க்கை வண்ணமயமாக மாறும். அங்கே வன்முறை இல்லை, வண்ணம் இல்லை, வக்ரம் இல்லை, குரோதம் இல்லை, ஆணவம் இல்லை, அன்பு என்பது நிறைந்து அதனுடைய அடுத்த நிலையாகிய கருணை என்ற கனிவு நிலை அடைந்து அது மிகவும் பக்குவப்பட்டு ஞான மோன யோக நிலையை அடைவதற்கான ஏணிப்படிகளில் நாம் பயணிப்போம் என்பது உண்மை நிதர்சனம். ஞானிகள் மனிதனை ஒரு ஏணியோடு ஒப்பிட்டுள்ளார்கள். ஏணி இரண்டு விஷயங்களுக்கு பயன்படும். அதை நீங்கள் மேலே ஏற்றுவதற்கும் உபயோகிக்கவும் முடியும், அதே போன்று கீழே இறங்குவதற்கும் உபயோகிக்க முடியும். இரண்டு செயல்களுக்கும் நீங்கள் அதே ஏணியைத்தான் பயன்படுத்துகிறீர்கள். உங்களது திசை மட்டுமே மாறுகிறது, ஏணி அதே ஏணிதான், ஆனால் முடிவுகள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அறிவும் திறமையும் எல்லோரிடமும் உள்ளது, ஆனால் அதை வழிநடத்தும் விதத்தில்தான் வெற்றியும் தோல்வியும் உள்ளது. அதாவது சுட்டுவிடும் என தெரிந்தும் சூடாக இருக்கும் தீயை குடிப்பதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் தத்துவம். ஆகையால் முயன்றால் எதுவும் முடியும், பயிற்சியால் எல்லாம் படியும். முடியாததை முயற்சி உடைக்கும், வெற்றியும்

உற்சாகத்தையும் வாழ்வில் படைக்கும். விதைகள் அனைத்தும் விருட்சங்கள் ஆவதில்லை. விதி என்று புலம்புவதும் இல்லை. இருந்தாலும் விதைகள் உறங்குவதில்லை. மொட்டுக்கள் அனைத்தும் மலராக மலர்வதில்லை. இருந்தாலும் மொட்டுக்கள் முளைக்காமல் இல்லையே, மலராமல் இல்லையே. காய்கள் அனைத்தும் கனியாவதில்லை. ஆனாலும் காய்கள் காய்க்காமல் இருப்பதில்லை. ஆனால் மனிதன் மட்டும் மாயைகளை கண்டு மயங்குவதும், பிரச்சனைகளை கண்டு புலம்புவதும், விதியை நினைத்து நொந்து போவதும் சகஜமாகிவிட்டதே. ஏன்? எதிர்பார்ப்பும் ஆசைகளும் தானே காரணம். எதிர்பார்ப்புகளை எரித்து ஆசைகளை ஆராய பழகிக் கொண்டால் விடியலெல்லாம் மலர்ச்சிதான், வாழ்வெல்லாம் வசந்தம்தான். முயற்சி செய்தால் வசந்தத்தின் வாசலில் நீங்கள்தான். குத்தி காட்டும் மனிதர்களும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை. கண்ணாடியில் இருக்கும் அழகு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ, அதை போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எந்த எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமானதில்லை. வாழ்க்கையானது சுமூகமாக சுகமாக வாழ்வதற்கு முரண்பாடாக இல்லாமல் எதையும் இயல்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அது டாடாவின் அலுவலகம். டாடா எத்தேச்சையாக கேமராவில் ஒரு நபரை பார்க்கின்றார். உதவியாளரை அழைத்து, யார் இந்த பையன், ஏன் உட்கார்ந்திருக்கிறார் என கேட்கிறார். அவர், உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு மாதமாக தினமும் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் உதவியாளர். அப்படியா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை 9:30 9:00 9:30 வரை கால் மணி நேரம் அப்பாயின்மெண்ட் என கூறிவிடுங்கள் என்கிறார். டாடாவுக்கு ஒவ்வொரு நொடியும் பணம். நேரத்தை வீணாக்க மாட்டார். அந்த இளைஞனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் தெரிவிக்கப்பட்டது. கொடுத்தது கால் மணி நேரம். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதுவே எனக்கு அதிகமான நேரம் என்று இளைஞன் ஆச்சரியமாக கூறிய இளைஞனை ஆச்சரியமாக பார்த்தனர் அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள். குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது. காலை 8:30 இந்த இளைஞன் உள்ளே இருந்தான். 9:00 அனுமதிக்கப்படுகின்றான் இளைஞன். குட் அண்ட் கிரேட் மார்னிங் சார். டாடா. மார்னிங். என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தாய்? உடனே சொல், எனக்கு நேரம் இல்லை. இளைஞன், ஒரு பிசினஸ் விஷயமாக உங்களிடம் பேச வேண்டும். டாடா. என்ன பிசினஸ்? இளைஞன், நீங்கள் உப்பு விற்க வேண்டும். டாடா. தம்பி, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி இருக்கின்றது? எவ்வளவு பெரிய தொழில்களை செய்து கொண்டுள்ளேன். என்னை உப்பு விற்க சொல்லும் அளவு அது பெரிய பொருளா? இளைஞன், சார், உப்பு சிறிய பொருள்தான். ஆனால் இந்தியாவில் 140 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் தினமும் பயன்படுத்தக்கூடியது இன்றியமையாத பொருள் அது ஒன்று. ஏழை, பணக்காரர், நடுத்தர வர்க்கம் என்று எங்கும் அந்த உப்பின் தேவை இல்லாமல் வாழ முடியாது. அது இல்லாமல் நீங்களோ நானோ உணவை உண்ண முடியாது. தினமும் பயன் அடிக்கடி வாங்கப்படக்கூடியது. நமக்கு இவ்வளவுக்கு உப்பு கிடைக்கிறது, நாம் இவ்வளவுக்கு விற்கலாம். உங்கள் டாடா பிராண்ட் என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவார்கள். நாம் அதில் தரத்தை உயர்த்துவோம். அயோடின் அளவை நல்லிலைக்கு நிலைப்படுத்துவோம். அயோடின் இல்லாத உப்பு சந்தையில் மக்களுடைய மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியையும் பாதிக்கிறது. அதை கலந்து கொடுத்தால் இந்தியாவின் எதிர்காலம் ஒளிமயமாக
இருக்குமல்லவா என்ற யதார்த்தத்தை எடுத்து வைக்கின்றான். உங்கள் டாடா பிராண்ட் என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவார்கள். அதனால் தான் வேறு எங்கும் போகாமல் இங்கு வந்தேன். டாடா 2 நிமிடம் யோசிக்கின்றார். பின் இளைஞனிடம், சரி வெளியே போ, கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிடு, அட்வான்ஸ் பெற்றுக்கொள், நாளை மறுநாள் முதல் நம் உப்பு வெளிவர வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். எப்படி கால் மணி நேரத்தில் முடிந்தது பாருங்கள். 2 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டரை, அதன் லாபத்தை டாடாவால் யூகிக்க முடிந்திருக்கிறது. அதுதான் வெற்றியின் ரகசியம். எந்த ஒரு முடிவையும் உடனே காலம் தாழ்த்தாமல் எடுப்பது வாழ்க்கையினுடைய வெற்றியை, மாற்றத்தை ஒரு நொடியில் ஏற்படுத்திவிடும். ஒருவேளை அந்த இளைஞனின் வார்த்தையை நிராகரித்திருந்தால் அவன் வேறு நிறுவனத்தை நாடியிருப்பான். வாய்ப்பு ஒருமுறை நம்மை தேடி வரும். அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில்தான் நாம் வெற்றி அடங்கியிருக்கிறது. புரிந்தவர்களுக்கு இது பாடம், புரியாதவர்களுக்கு இது வெறும் கதை. புரிந்தவர்கள் வெற்றி பெறுங்கள். படித்ததில் பிடித்தது. இன்று டாடா சால்ட், டாடா உப்பு உலகம் முழுக்க தன்னுடைய கரங்களை விரித்து பறந்து விரிந்து இந்த பாரதத்தின் பெருமையை நிலைநிறுத்துவதோடு உலகம் முழுக்க பயணிக்கின்றது. தரமான உப்பு, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பு நமக்கு ஆற்றலை, சக்தியை வழங்கும் ஒரு அற்புதமான திறவுகோல். அதை எப்படி வியாபாரத்தினுடைய உச்சத்தை அடைய வைத்தான் ஒரு இளைஞன், அதை டாடா எவ்வாறு பயன்படுத்தி கொண்டார், இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். உப்பு என்று ஒதுக்கியிருந்தால் அந்த இளைஞன் அந்த இலக்கை எட்டி பிடித்திருப்பானா? டாடா நிறுவனமும் அதை பயன்படுத்தி கொண்டதால் இன்று மார்க்கெட்டில் தரம் நிறைந்த உலக பொருளாதாரத்தினுடைய அடிவேரை, அடிநாதத்தை டாடா அன்றே அந்த இளைஞனின் மூலம் கண்டுபிடித்து விட்டார். நமக்குள்ளும் அதேபோல் ஆயிரக்கணக்கான ஆற்றல் தளங்கள் உறைந்து கிடக்கின்றன. அதை உணரவும் நுகரவும், அதை வெற்றியின் படிக்கட்டில் மாற்றவும் கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது. எப்போது வேண்டுமென்றாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம். காற்றினை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும். ஒருவர் மேல் அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும். அதுபோலவே அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும். குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீங்கள் கையோடு வைத்திருக்கலாம். அதுவும் எப்போது உடையும் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்து போய்விடும். அன்பு நிரப்பப்பட்ட இதயத்தை ஒருபோதும் வார்த்தைகளால் காயப்படுத்த கூடாது. அது காற்றின் நிரப்பி வைத்திருக்கும் உங்கள் பலூன் மீது நீங்களே ஊசியை ஏற்றியது போன்றது. இந்த உலகத்தில் உண்மை என்பது யாரிடமும் மருந்துக்கு கூட கிடையாது. ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு நாடகமே நடக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவர்கள் தேவைக்கு மட்டுமே நடிக்கிறார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை விட கீழே இருக்கும் ஒருவரை ஏளனம் செய்யாதீர்கள். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலம் மிக்கது என்பதை நினைவில் கொள்க. மனிதர்களை சமமாக நேசிக்க தவறிவிட்டு கடவுள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று எண்ணுவது சரியாகுமா என்று யோசியுங்கள். உன்னை சூழவுள்ள அனைத்தும் நீ உடைந்து போய் விடுவதை கட்டாயப்படுத்தினாலும் வலிமையாக இரு. பயம் வியப்பு இரண்டுமே ஆபத்தாகும்.
பயத்தால் அடுத்த அடி நகர முடியாது, வியந்தால் அடுத்த நொடி கடக்க முடியாது, பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காது, நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான், நிதானமாகவே இருங்கள், நீங்கள் தேட வேண்டியதில் தெளிவாக இருங்கள், நீங்கள் அடைய வேண்டியது உங்கள் விழியருகில் இருக்கும். அடிக்கடி மனம் சோகத்தில் ஆழ்வதற்கு ஒரே காரணம் ஒரே சிந்தனையில் இருப்பதே. அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், புன்னகை எப்போதும் உங்கள் பக்கமே. குக்கர் கூட அழுத்தம் அதிகமானால் கத்தி கதறி தீர்த்து விடுகிறது. பாவம், இந்த ஆண்களுக்குத்தான் அதற்கும் வாய்ப்பு இல்லை. வார்த்தைகள் சொல்லும் பதிலை விட வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கை சொல்லும் பதில்களே வலிமையானது. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், நீ உன்னை வடிவமைத்துக் கொண்டே இரு. கடந்துவிட்ட நொடி கால்கடுக்க காத்திருந்தாலும் திரும்ப வரப்போவதில்லை. உன்னை பார்த்து வாழ்ந்தால் உயர்வு கிடைக்கும், அடுத்தவனை பார்த்து வாழ்ந்தால் அமைதி கெடும். தூக்கிவிட ஒருவன் இருந்தால் தடுக்கிவிட ஆயிரம் பேர் இருப்பார்கள். கடந்த காலம் மாறப்போவதில்லை, நிகழ்காலம் காத்திருக்க போவதில்லை, எதிர்காலம் ஏமாற்றுவதில்லை. இனிமையான இலக்கை நோக்கிய உனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நம்முடைய பயணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிழமைகளிலும் சங்கமத்தில் உங்களோடு சங்கமிக்கும் உங்கள் அனமும் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திப்போம், நற்சிந்தனைகளில் சிந்திப்போம்.

சரணியர்களே, இத்துடன் இன்றைய சங்கமத்தை நிறைவு செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு விடைபெற்று செல்கிறோம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ற

0: வந்தார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் nululagam.com.
3: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
0: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
0: Vicky Superstore, Gala Gonesse, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
0: Mélodie et Tordre Brelaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பாரிஸ் லாட்சப்பில் அமைந்திருக்கும் வீட்டி கேசன்கரி. கால்லியர் கோணஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் இலங்கை செய்திகளோடு இணைந்திருப்போம். சுவிஸ் நாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகைகள் பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது. மாணிப்பாய் காவல்துறை பிரிவுக்கு உள்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த வள்ளிபுரம் சந்திரசேகரம் வயது 66 என்பவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நீண்டகாலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் சனிக்கிழமை அது தொடர்பில் மாணிப்பாய் காவல்துறையிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணிப்பாய் காவல்துறை வீட்டுக்கு சென்றபோது துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டு காயங்களுடன் முதியவரின் சடலம் காணப்பட்டது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் கேமரா சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் தேதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டது. வீட்டுக்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை சேதமாக்கிய பின்னர் முதியவரை படுகொலை செய்து வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை முதியவரின் உடற்கூற்று பரிசோதனையின் போது உடலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கூரிய ஆயுதங்களால் குத்தப்பட்டவைக்கான அடையாளங்களும் காணப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தன் நிகழ்வு நாளை தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முட்டத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற உள்ளது. கடந்த 12ஆம் தேதி ஆரம்பமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நினைவேந்தல் ஊர்தி பயணம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரல், உள்ளூராட்சி சபைகளில் அஞ்சலி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் 3 தசாப்த கால போரில் உயிர் நீத்த உறவுகள் நினைவு கூறப்பட்டனர். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 18ஆம் தேதியான நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்களாக பலரும் கலந்து கொண்டு பொதுச்சூடர் ஏற்றி தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர். இதுகுறித்து கருத்துரைத்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் இணைத் தலைவர் அருள்பணி சின்னத்திரை லியோ ஆம்ஸ்ட்ராங், நினைவேந்தல் நிகழ்வில் கட்சி, இனம், மதம், பிரதேசம் போன்ற குறுகிய மனப்பான்மைகளை கடந்து ஈழத்து மக்களாக ஒன்றிணைந்து இத்துயர நாளை நினைவு கூற வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். அத்தோடு இந்த நிகழ்வில் உயிரிழந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்துவதுடன் தமிழர்களின் தேசிய நலன்கள் மற்றும் அபிலாசைகளை வலியுறுத்தும் வகையிலும் இது அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதுமாத்திரமின்றி இந்த ஆண்டும் பொதுமக்களில் சிவில் அமைப்புகளின் உள்ளிட்ட சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வெவ்வேறு பாகங்களிலும் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகளினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
இதேவேளை கொழும்பில் வெள்ளவத்தை அலெக்சாண்ட்ரா வீதியின் முடிவிற்கு எதிர்ப்புறத்தில் உள்ள கடற்கரையில் நினைவேந்தல் நிகழ்வை மாலை 5 மணிக்கு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் லண்டன், கனடா, பிரான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிலும் தமிழகத்திலும் நாளைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழரசுக் கட்சியின் வவுனியா கிளையினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று கட்சியின் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன், து ரவிகரன், ஞா ஸ்ரீநேசன், ஹ கோடீஸ்வரன், இ ஸ்ரீநாத், ரா சாணக்கியன், பிரதேச சபைகளின் தவிசாளர்களான ப பாலேந்திரன், தி கிருஷ்ணவேணி உள்பட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது வீதியால் பயணித்த பொதுமக்களும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி அருந்தி சென்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை 22 நாடுகள் சேர்ந்து மவுனிக்க செய்திருந்தன. மீண்டும் நாம் அகிம்சை ரீதியான போராட்டத்திலேயே தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். நாட்டிலே சம அந்தஸ்துடன் வாழ்வதற்காக இவ்வாறான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் என மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தை தொகுதியில் நடைபெற்றது. மண்முனை தென்னிர்வில் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தர வினோத்ராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் இறுதிக்காலம் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை தேசிய வீரர்களாக மாற்றுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இன்றும் இந்த யுத்தத்தினால் படுகொலை செய்யப்பட்ட வடக்கின் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை என சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளரும் முற்போக்கு சோசியலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான இந்திரானந்த டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்காலுடன் வரலாறு முடிந்து விட்டதா என்ற தலைப்பில் சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கருத்தரங்கு நேற்று கொழும்பில் செடெக் நிறுவன மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஆயுத மோதலின் இறுதி மாதங்களில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான குற்றங்களை உலகம் நினைவு கூர்கின்றது என ஆஸ்திரேலியா செனட்டர் டேவிட் சூப்ரிச் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய செனட் சபையில் இடம்பெற்ற தமிழ் இனப்படுகொலை நினைவு வார விவாதத்தின் போது உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் சுமார் 3 லட்சம் மக்கள் பாதுகாப்பான வலயம் எனப்பட்ட பகுதிகளுக்குள் முடக்கப்பட்டு குண்டுவீச்சுக்கள் மற்றும் பீரங்கி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டனர். தமிழின படுகொலை என்பது 2009 ஆம் ஆண்டில் ஒரே ஒரு நாளில் மட்டும் நடந்துவிடவில்லை. அது பல தசாப்தங்களாக நிகழ்ந்தவுடன் தற்போதும் தொடர்கின்றது என தெரிவித்துள்ளார். மண்மீட்பு போராட்டத்தின் போது ராணுவ அதிகாரிகளின் சொகுசு தங்குமிட வேலியில் மலைக்கு தரப்பால் கட்டியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பலாலி காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி மிரட்டியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மலி வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படும் பகுதிக்குள் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு காணி உரிமையாளர்கள் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மயிலிட்டில் உள்ள ராணுவ அதிகாரிகளின் சொகுசு தங்குமிடத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்த வேளை திடீரென மழை பெய்தமையால் மழைக்கு ஒதுங்கி நிற்க பங்களாவின் எல்லை வேலியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தரப்பால் கட்டியுள்ளனர். அதனை அடுத்து கொட்டும் மழைக்குள்ளும் அவ்விடத்துக்கு வந்த பலாலி காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி தரப்பாலை உடனே கலட்டுமாறும் இல்லையெனில் இதில் உள்ளவர்களை கைது செய்வேன் என மிரட்டியுள்ளார். அதனை அடுத்து அங்குள்ளவர்கள் அதனை காணொலி எடுக்க முற்பட்ட வேளை அவர்களுடன் தர்க்கம் புரிந்துவிட்டு அவ்விடத்திலிருந்து திரும்பிச் சென்றார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது.
அது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், கீரிமலை பட்டுத்துறை வீதியில் கடற்கரை பக்கமாக உள்ள காணிகள் உயர் பாதுகாப்பு வலயமாகவோ ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியாகவோ காணப்படவில்லை. ஆனாலும் அந்த காணிகளை மக்களிடம் ராணுவத்தினர் கையளிக்கவில்லை. குறித்த பகுதியிலேயே ராணுவ தளபதிகளுக்கான சொகுசு தங்குமிடமும் காவல்துறை மற்றும் ராணுவத்தினரின் பயன்பாட்டிற்கேன சுமார் 1 கிலோமீட்டர் நீள கடற்கரை பகுதியை தம்வசம் வைத்துள்ளனர். அத்துடன் பலாலி பகுதியில் சந்தை கட்டிட தொகுதி பொதுமக்கள் பாவனைக்காக விடப்பட்டு இருந்தாலும் அப்பகுதியில் ராணுவத்தினரின் வீதியோர உணவகங்களே காணப்படுகிறது. அப்பகுதியில் தனியார் வியாபாரம் செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. அதே போன்ற குறித்த கடற்கரை பகுதியில் இருந்து முன்னர் மீன்பிடி நடவடிக்கைக்கு சென்றவர்கள் தற்போது அப்பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் ராணுவத்தினர் அனுமதி வழங்கவில்லை. குறித்த பகுதியிலுள்ள காணிகளை இன்னமும் மக்களிடம் மீள கையளிக்காது ராணுவத்தினர் தமது பயன்பாட்டுக்காக வைத்துள்ளார்கள். பாதுகாப்பு காரணங்களின்றி தமது உல்லாச வாழ்வுக்காக தனியார் காணிகளை அடாத்தாக பிடித்து வாழும் ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறி எமது காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும், எமது வாழ்வாதாரங்களை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்தனர். அதேவேளை கீரிமலை பருத்தித்துறை வீதியில் கடற்கரை பக்கமான காணிகளை ஓரிரு மாதங்களில் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடந்த 3ஆம் தேதி யாழில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக பிரித்தானிய பாராளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கடிதம் மூலம் உறுதியளித்துள்ளது. பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் முறையே தலைவர் மற்றும் துணைத் தலைவருமான டேம்ஸ் யோபியன், மெக்டோனா மற்றும் உமாகுமரன் ஆகியோர் அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக தெரிவாகியுள்ள ஜோசப் விஜய்க்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழுவின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி பெற்ற வெற்றிக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்கள், இலங்கையில் உள்ள தமிழர்கள் மற்றும் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. உங்களது தலைமைத்துவம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்தும் என்றும் அனைத்து சமூகங்களினதன் நலனை மேம்படுத்தும் என்றும் நாம் உறுதியாக நம்புகின்றோம். பிரித்தானியாவில் வாழும் தமிழ் புலம்பெயர் சமூகம் தமிழ்நாட்டுடன் ஆழமான மற்றும் நிலையான தொடர்பை கொண்டுள்ளது. கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்தவும் நாம் உங்கள் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருந்ததை முன்னிட்டு அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் தமிழ் மக்களை முன்னிறுத்திய ஒருங்கிணைந்த அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து கடந்த வியாழனன்று பிரித்தானியா பாராளுமன்றத்தில் கூடி ஆராய்ந்துள்ளனர். இந்த சந்திப்பில் புலம்பெயர் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புலம்பெயர் தமிழர் அரசு அமைச்சுக்களின் பிரதிநிதிகள், புத்திஜீவிகள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நிறைவையொட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கட்டமைப்பு முன்முயற்சி வழிநடத்தப்படும் ஒரு செயல்முறையாகும். இது தமிழர்களுக்கான நீதியான மற்றும் நிலையான தீர்வை உள்ளடக்கிய அரசியலமைப்பு ஆவணத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதற்கமே தயாரிக்கப்படும் ஆவணம் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய அரசியலமைப்பு மறுசீரமைப்பு முயற்சிகளின் போது இலங்கை அரசாங்கத்திடமும் சர்வதேச சமூகத்திடம் கையளிக்கப்படும். தமிழர்கள் ஒரு தேசிய இனம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் தாயகம். தமிழர்கள் தங்களது சொந்த அரசியல் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை கொண்டிருக்கின்றனர் என்பனவே இந்த முன்முயற்சியின் அடிப்படை கோட்பாடுகள் ஆகும்.
கம்பகாம் மல்வானே பகுதியில் அமைந்துள்ள உரிமையாளர் எவருமற்ற அரசிற்கு சொந்தமான இல்லத்துக்குள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒரு பகுதியினர் அத்துமீறி நுழைந்து அதனை ஆக்கிரமித்துள்ளமைக்கு எதிராக தொம்பே பிரதேச செயலாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அரச காணியொன்றுக்குள் சட்ட விரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டின் கீழ் சம்பந்தப்பட்ட மாணவர் குழுவிற்கு எதிராக தொம்பே காவல் நிலையத்தில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மல்வானே பகுதியில் அமைந்துள்ள உரிமையாளர் இல்லாத இந்த வீட்டையும் காணியையும் பல்கலைக்கழக விடுதி தேவைகளுக்காக தமக்கு ஒதுக்கி தருமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கடந்த 14ஆம் தேதி முதல் அந்த இல்லத்தில் தங்கியிருந்து தங்களது போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். மாணவர்களின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக நவ ஜனதா பெரமுன கட்சி நேற்று தொம்பே காவல் நிலையத்தில் மற்றொரு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் பிரதி தலைவர் உபதிச குமாரதுங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இந்த புதிய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்பது ஜனதா விமுக்தி பெரமுனவின் ஒரு பகடையாக்கமும், மாணவர்களுக்கு மாணவர் போராட்டங்கள் பற்றி தெரியாவிட்டால் எங்களிடம் மாறுங்கள், நாங்கள் கற்றுத்தருகின்றோம். இங்கிருந்து கழனி பல்கலைக்கழகத்துக்கு 24 கிலோமீட்டரும் யக்கல ஆயுர்வேத பல்கலைக்கழகத்துக்கு 22 கிலோமீட்டர் தூரமும் காணப்படுகின்றது. இவ்வளவு தூரத்திலுள்ள இந்த இல்லத்தை பல்கலைக்கழக விடுதியாக மாற்றுமாறு மாணவர்கள் எப்படி கோர முடியும்? அண்மையில் ஏற்பட்டுள்ள டிட்வா சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கின் போது இந்த கட்டிடம் 50 அடி வரை நீரில் மூழ்கியது. இதன் மேல் மாடி மாத்திரமே எஞ்சி இருந்தது. இவ்வாறான ஆபத்தான இடத்தை மாணவர் விடுதியாக பயன்படுத்த முடியாது. எனவே ஏவிபியின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்குள் மாணவர்கள் சிக்கி ஏமாற வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். பிரதேச செயலாளரும் ஒரு அரசியல் கட்சியாக தங்களும் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பிற்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளதால் காவல்துறையினர் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் மாணவர்களை அங்கிருந்து அகற்றுவார்கள் என எதிர்பார்ப்பதாக உபதிச குமாரதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 13 வயது கற்பங்கள் அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை காவல்துறை, பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. குடும்பங்களுக்குள் ஏற்படும் பரஸ்பர பாசப்பிணைப்பு குறைபாடே இளம் சிறுமிகள் இவ்வாறு துரஸ்டவசமான சூழ்நிலைகளுக்கு முகங்கொடுப்பதற்கு பிரதான சமூகவியல் காரணியாக காணப்படுவதாக காவல்துறையின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் உணர்வு பூர்வமான தேவைகள் குறித்து போதிய கவனம் செலுத்தாத போது அவர்கள் வெளியில் இருந்து அன்பையும் அரவணைப்பையும் தேடிச் செல்வதாக காவல் நிலையங்களுக்கு கிடைக்கும் புகார்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான சட்டவிரோத மற்றும் முதிர்ச்சியற்ற கற்பங்கள் காரணமாக பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுவதுடன் அவர்களின் எதிர்கால கனவுகளும் சீர்குலைவதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. அத்துடன் பிள்ளைகளுடன் திறந்த மனதுடன் பேசி அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பகிர்ந்து கொள்ள பாதுகாப்பு சூழலை உருவாக்குமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளின் தொலைபேசி மற்றும் சமூக ஊடக பயன்பாடுகளை கண்காணிப்பதோடு அவர்களின் திடீர் நடத்தை மாற்றங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர்கள் சேர்க்கப்படாதவர்கள் மற்றும் பதிவுகளை திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியவர்கள் உடனடியாக தத்தமது கிராம உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2026 வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர் சேர்க்கப்படாத தகுதியுடைய நபர்கள் தற்போதைய பதிவுகளில் முகவரி, பெயர் அல்லது தேசிய அடையாள அட்டை விவரங்களில் மாற்றங்கள் உள்ளவர்கள் 9 பிப்ரவரி முதலாம் தேதிக்கு முன்னர் பிறந்த புதிய வாக்காளராக பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் ஆகியோர் தத்தமது விவரங்களை சரிபார்ப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் தகுதியுடையவர்கள் ஆவர். இதுவரும் உத்தியோகபூர்வ வாக்காளர் பதிவு நடைமுறைகளுக்கு முன்னதாக தகுதியுடைய அனைத்து குடிமக்களும் தங்களது வாக்காளர் விவரங்கள் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிய விவரங்கள் மற்றும் வழிகாட்டல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை மதிப்பீடு செய்வதற்காக எதிரும் மே 27ஆம் தேதி கூட உள்ளது. இந்த இரு மீளாய்வுகளும் நிறைவேற்று சபையினால் வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான அடுத்த கட்ட நிதியுதவி விடுவிக்கப்படும். முன்னதாக
கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த மீளாய்வுகள் தொடர்பான பணிப்பாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த நிறைவேற்று சபை கூட்டத்துக்கு முன்னதாக மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவை ஈடு செய்யக்கூடிய விலை ஈடலை, மீள நிலைநிறுத்தல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நிதி உத்தரவாங்க மாதங்களை உறுதிப்படுத்தல் போன்ற சில முக்கிய முன் நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. இந்த மதிப்பீடு வெற்றிகரமாக நிறைவடையும் பட்சத்தில் 4 ஆண்டுகால விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்கும் மொத்த நிதி உதவி சுமார் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்டதொரு பணப்பரிமாற்ற கட்டமைப்பில் நாணயம் ஒன்றுக்கு பிரயோகிக்கப்பட்ட நாணய மாற்று வீதத்தில் ஏற்பட்ட தவறு மற்றும் அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் சிலர் மேலதிக பணத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பாக மக்கள் வங்கி அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த தவறுதலான பண மறிப்பாட்டங்கள் கடந்த 2023 மே மாதம் முதல் 2023 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பிட்ட சில வாடிக்கையாளர்கள் குறித்த தொகைக்கும் மேற்பட்ட பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை அண்மையில் கண்டறியப்பட்டு அதன் பின்னர் அது முழுமையாக சரி செய்யப்பட்டு விட்டதாக மக்கள் வங்கி பொதுமக்களுக்கு அறிய தந்துள்ளது. இந்த தவறு கண்டறியப்பட்ட உடனேயே வங்கி முழுமையான உள்ளக மீளாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துடன் உரிய செயல்பாட்டு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி உள்பட உரிய ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை அதிகார தரப்புகளின் ஆலோசனையின் கீழ் இந்த விடயத்தை வங்கி தற்போது மீளாய்வு செய்து வருகின்றது. இவ்விடயத்தால் ஏற்பட்டுள்ள நிதி ரீதியான இழப்பு சுமார் 256 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொகையை வங்கி ஏற்கனவே குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான தனது நிதி அறிக்கையில் முழுமையாக உள்வாங்கியுள்ளது. தற்போதைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேலதிக நிதி இழப்பீடு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அந்த இழப்பினை மீட்கும் நடைமுறைகளை வங்கி ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதுடன் குறித்த வாடிக்கையிடமிருந்து அதனை மீளப்பெறும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நிலவும் அத்தியாவசிய மருந்து தட்டுப்பாடு, மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை மற்றும் நிர்வாக குறைபாடுகள் குறித்து உடனடியாக கண்டறிந்து விநியோக மற்றும் சேவை தொகுதிகளை அவசரமாக மீளாய்வுக்குள்படுத்துமாறு சுகாதார பிரதியமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட முகாமத்த கலந்துரையாடலின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முதன்மையான மற்றும் பிரதான பரிந்துரை மருத்துவமனையாக விளங்கும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பாதிக்கும் பல்வேறு சவால்கள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது அத்தியாவசிய மருந்துகளுக்கு நிலவும் தொடர்ச்சியான தட்டுப்பாடு, மருத்துவ உபகரணங்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்படும் காலதாமதங்கள், ஊழியர் பற்றாக்குறை மற்றும் நிர்வாக ரீதியான குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இவ்வாறான காரணிகளால் நோயாளிகளுக்கான சிகிச்சை சேவைகளின் வினைத்திறன் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக சுகாதார நல்லுறவுகள் இதன்போது சுட்டிக்காட்டினார். உலக சந்தையில் நிலவும் கடுமையான விலை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அண்மைய மாதங்களில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக பாரிய தொகையை செலவிடப்பட்டுள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு மே 6 மற்றும் மே 10 ஆகிய தேதிகளில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது அண்மைய 2 டீசல் கப்பல்களையும் பொறுப்பேற்றுள்ளதுடன் அடுத்த சில வாரங்களுக்கு புதிய கப்பல்கள் எதுவும் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என தெரிய வருகிறது. நாட்டிற்கு தேவையான எரிபொருள் இருப்பு தற்போதைக்கு போதுமானதாக உள்ள போதிலும் கொள்வனவு செலவுகள் தொடர்ந்து உயர் மட்டத்திலேயே காணப்படுவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமத்த பணிப்பாளர் மயூரா நெத்திக்குமாரே தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் ஏற்பட்ட வெளியேற்றம் காரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மிக அதிக விலைக்கு டீசலை கொள்வனவு செய்ய வேண்டியிருந்தது. ஏப்ரல் முதல் வாரத்தில் 38,814 பெரல் சூப்பர் டீசல் பிபாய் 1 $373.76 என்ற மிக உயர்ந்த விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. அதே வாரத்தில் 293.804 பிபாய் டீசல் மற்றும் 284.219 பிபாய் டீசல் என்ற விலைகளில் இறக்குமதி செய்யப்பட்டன. ஒட்டுமொத்தமாக மார்ச் மாதம் முதல் மே மாதம் முற்பகுதி வரை டீசல் இறக்குமதிக்கான விலை பிபாய் 1 $172.74 முதல் $303.76 வரை உயர் எல்லை வரை பாதிவாகி இருக்கிறது. டீசலுடன் ஒப்பிடுகையில் பெட்ரோல் இறக்குமதி செலவு சற்று குறைவாகவே காணப்பட்டுள்ளது.
கடந்த தேர்தல் காலத்தில் 12 லட்சம் ரூபாய்க்கு விட்ஸ் ரகஸ் சிற்றோந்துகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தற்போதைய அரசாங்கம் இன்று வாகனங்கள் மீது 50% கூடுதல் வரியை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பின் முழு பொறுப்பை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமும் அதன் 180 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமே ஏற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 50% புதிய மேலதிக வரி அமுல்படுத்தலை தொடர்ந்து வாகன இறக்குமதிக்கான சகல வரிகளும் இனி உயர்வடையும். சாதாரண மக்கள் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு வாகனங்களின் விலை உயர்வடையும். புதிய வரி தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது வரி வீதத்தை குறைக்க வேண்டும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் பிரதி செயலாளர் ரொசான் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். டொலர் மற்றும் பிரித்தானியாவின் பவுன் ஆகிய நாணய அலகுகளின் பெறுமதி உயர்வு மற்றும் சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீட்டு வரி 2.5% உயர்வு ஆகியவற்றின் பின்னணிக்கும் மத்தியில் வாகன இறக்குமதியின் போது சுங்கவரிக்கு மேலதிகமாக 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சினால் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 2026/5/18 முதல் கடன் பெற்று பத்திரம் திறக்கும் சகல வாகனங்களுக்கும் அமுல்படுத்தப்படும் வகையில் இந்த 50% வரி அமுல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய சகல வாகனங்களிலும் விலை சடுதியாக உயர்வடையும். புதிய மேலதிக வரி கமைய மிரார் ரக காரின் விலை 5 முதல் 6 லட்சத்தாலும் வெகனார் ரக காரின் விலை 7 முதல் 7 லட்சத்தாலும் வெசல் ரக காரின் விலை 17 லட்சம் முதல் 18 லட்சத்தாலும் யாரிஸ் ரக வாகனத்தின் விலை 14 லட்சம் முதல் 15 லட்சத்தாலும் ரேஸ் ஹைபிரிட் ரக காரின் விலை 12 லட்சம் முதல் 13 லட்சத்தாலும் புரோடோ ரக காரின் விலை 35 லட்சம் முதல் 40 லட்சத்தாலும் உயர்வடையும். 50% புதிய மேலதிக வரி அமுல்படுத்தலை தொடர்ந்து வாகன இறக்குமதிக்கான சகல வரிகளும் இனி உயர்வடையும். சாதாரண மக்கள் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு வாகனங்களின் விலை உயர்வடையும். புதிய வரி தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது வரி வீதத்தை குறைக்க வேண்டும் என்றார். அதிகரித்து வரும் உலகளாவிய டீசல் விலை மற்றும் ஊழியர்களின் சம்பள உயர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைசேரியிடமிருந்து 1.91 பில்லியன் ரூபாய் அவசர நிதி ஒதுக்கீட்டை வழங்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை போக்குவரத்து அமைச்சு ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேலான காலமாக காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அப்பகுதியின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு எதிராக எழுந்துள்ள பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் குறித்து சுயதொழில் செய்பவர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் சால்ஸ் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பேருந்து நிலைய மறுசீரமைப்பு பணிகளின் போது தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி அதன் மூலம் போக்குவரத்து சபை தலைவர் பெருமளவு கமிஷன் பெற்றுக் கொண்டுள்ளார். அத்துடன் பேருந்து நிலையத்துள்ள தற்போதைய கடைகளை அகற்றிவிட்டு தனது ஆதரவாளர்களுக்கு அவற்றை பகிர்ந்தளிக்க அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்றார். தன்னிச்சையான அதிகார துஷ்பிரயோகங்கள் மூலம் சிறு வணிகர்களை பாதிக்கும் வகையில் செயல்படும் இத்தகைய உயர் அதிகாரிகளுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அமீரகத்தில் உள்ள சேவை வழக்கினர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு முடக்கப்பட்டதால் ஏற்பட்ட தவறான பணப்பரிமாற்றம் மற்றும் இந்தியாவின் சென்னை கிளையில் நிறுவனத்தின் நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை ஆகிய 2 சம்பவங்கள் தொடர்பான ஊடக அறிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. ஐக்கிய அமீரகத்தில் இடம்பெற்ற மின்னஞ்சல் மோசடி துபாயை தளமாக கொண்ட சேவை வழங்கினர் ஒருவருக்கு செலுத்தப்பட வேண்டிய 974,000 ஐக்கிய அரபு அமீரக திர்ஹாம் பணம் தமக்கு கிடைக்கவில்லை என அந்த நிறுவனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தெரியப்படுத்தியுள்ளது. விசாரணையில் குறிப்பிட்ட சேவை வழக்கினர் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் கணக்கை 3 தரப்பு 1 முடக்கியுள்ளமை கண்டறியப்பட்டது. அவர்கள் வங்கி விவரங்களை மாற்றியமைத்ததுடன் போலி ஆவணங்களையும் உத்தியோகபூர்வ தகவல் தொடர்பு வழிகள் ஊடாக அனுப்பியுள்ளனர். இதனால் தாங்கள் உண்மையான சேவை வழங்கினருடனேயே தொடர்பு கொள்கின்றோம் என நம்பி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இப்பணத்தை செலுத்தியுள்ளது. இந்த விடயம் தெரிந்தவுடன் அந்த வங்கி கணக்கிற்கான மேலதிக கொடுப்பனவுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன.
சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 60 இலங்கை குற்றவாளிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு திடீரென தப்பியோடி தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து குற்றப்புணர்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், இந்த குற்றவாளிகள் எந்த நாட்டுக்கு தப்பியோடி இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி வைத்து தேவையான அனைத்து சர்வதேச சட்ட நடவடிக்கைகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சர்வதேச காவல்துறையினரின் சிவப்பு எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 42 குற்றவாளிகள் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வெற்றிகரமாக கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்தது. எஞ்சியவர்களையும் கைது செய்வதற்கான சர்வதேச ஒத்துழைப்புடன் கூடிய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ருமேனியாவின் தொழிற்சாலைகளில் அதிக சம்பளத்துடனான வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்கள் வாயிலாக இளைஞர்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கொட்டாஞ்சேனை பகுதியிலுள்ள போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை பகுதியில் இயங்கி வந்த இந்த முகவர் நிலையம் பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளம் வாயிலாக ருமேனிய தொழிற்சாலைகளில் பாரிய வேலைவாய்ப்புகள் என போலியான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்துள்ளது. இதனை நம்பி தொடர்பு கொள்ளும் இளைஞர்களிடம் தொழிற்சாலை களஞ்சியம், ஹோட்டல், துப்புரவு தொழில், கட்டிட தொழில் மற்றும் வெதுப்பக தொழில் பிரிவுகளில் வேலை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதற்காக தலா 16 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டுள்ளதுடன் 3 அல்லது 4 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக இந்த முகவர் நிலையத்தின் உரிமையாளர் போலி வாக்குறுதி அளித்தார். முகவர் நிறுவனத்தின் வார்த்தைகளை நம்பி 5 லட்சம் ரூபாய் கடன்பட்டு ருமேனியாவுக்கு சென்ற இலங்கை இளைஞர்கள் அங்கு நடுத்தெருவில் விடப்பட்டுள்ளனர். வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு களஞ்ச வேலைக்கு பதிலாக மேன்பவர் நிறுவனங்கள் ஊடாக எவ்வித சம்பளமும் இன்றி பாரிய கப்பல்களில் மசகு எண்ணெய் அகற்றும் ஆபத்தான பணிகளில் அவர்கள் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். எங்களிடமிருந்து முழுமையாக 16 லட்சம் ரூபாய் வாங்கினார்கள். நாங்கள் கேட்டது தொழிற்சாலை களஞ்சிய வேலை, ஆனால் எங்களை இந்த ஆபத்தான தனிப்பிரிவில் வேலை செய்ய வைத்துள்ளனர். கைகளும் கால்களும் மீங்கி கொப்பளங்கள் வந்துள்ளன. 2 மாதங்களாக இங்கு இருக்கும் யாருக்கும் சம்பளம் கொடுக்கவில்லை. தொழில் அனுமதி பத்திரம் எடுத்து தருவதாக கூறி தனியாகவும் பணம் வாங்குகிறார்கள். மிகவும் ஏழை நடுத்தர மக்கள் தான் இங்கு வந்து ஏமாந்து போயிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய மோசடி வியாபாரமாகும். பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் இந்த அவல நிலை குறித்த தகவல் கிடைத்ததும் இது தொடர்பாக விரிவான தேடுதல் நடத்தப்பட்டது. இதில் குறித்த கொட்டாஞ்சேனை முகவர் நிலையத்தின் உத்தியோகபூர்வ பதிவு கடந்த மார்ச் மாதத்துடன் காலாவதி ஆகியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது. பதிவு இல்லாத பின்னணியிலும் மேலும் ஒரு தொகுதி இளைஞர்களை ஏமாற்றி ருமேனியாவுக்கு அனுப்புவதற்காக இந்த நிறுவனம் கொட்டாஞ்சேனையில் நேர்முக தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் வடகடல் மற்றும் நடுக்கடல் கரையோர பகுதிகளில் கடற்படையினரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 830 கிலோகிராமுக்கும் அதிக அளவான பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்த சந்தேக நபர்களை அக்கறை பெற்று விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு அம்பாறை மாவட்டம் நீந்தாவூர் காவல்துறை பிரிவுக்குள்பட்ட புறநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கல்கிசை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கூலுத்தாகொடை வீதி பகுதியில் நேற்று சனிக்கிழமை இரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 925 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 28,713 டெங்கு நோயர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் டெங்கு தொற்றினால் 15 மரணங்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் மருத்துவர் பிரிசில்லா சமரவீரா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் வடக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல தாளமுக்க நிலை வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் அதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் மழையுடனான காலை நிலையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இன்று காலை 5:30 வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர்ஸ்தானியராக மைத்ரே குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். மைத்ரே குல்கர்னி தற்போது இந்திய உயர்ஸ்தானி காரியாலயத்தின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையிலேயே அவர் பதவி உயர்த்தப்பட்டுள்ளார்.
நல்லூர் கந்தசாமி கோவில் வருடாந்த பெருவிழா இதுவரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு, ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல், வீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்து வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பெருவிழா பட்டோலை அடங்கிய காளாஞ்சி ஆலய கணக்கு பிள்ளையால் கையளிக்கப்பட்டது. அதனை யாழ் மாநகர முதல்வர் வி மதுவதனி மற்றும் ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வு பாரம்பரிய முறைப்படி பல ஆண்டுகாலமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். இலங்கை செய்திக்கு அனுசரணை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com.

0: Paris, Lachapelle.
1: 11 à 13 rue Caille, 75 000 dix Paris.
0: Viti Superstore, Garlagone, Sasselil.
1: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
0: Mélodie et Tordrelke, Viti Cash and Curry, Paris, Lachapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
2: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
4: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். திண்டுக்கல்லில் மூடப்படும் என்று அறிவித்த டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். CPSE தனது பாடத்திட்டத்தில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இதன்படி வரும் 2026-27 கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் இனி 3வது மொழி ஒன்றை கட்டாயமாக படிக்க வேண்டும் என CPSE அறிவித்துள்ளமை இது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் சட்டவிரோதமாக வெளியான விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதானை நீக்க வலியுறுத்தியுள்ளார். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தல் வினாத்தாள் ஏற்கனவே கசிந்தது பின்னர் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை அந்த தேர்வை ரத்து செய்துள்ளது. முறைகேடு செய்தவர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார். காவல்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன் ஆகியவை அவர் பொறுப்பில் இருக்கும். நிதியமைச்சராக திரு செங்கோட்டையன் பொறுப்பேற்கிறார். முதல்வரின் பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் அலுவலகத்தின் அறிக்கை கூறியது. சென்ற வாரம் திரு விஜய் தமிழ்நாட்டு முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்ற பின்போது ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தப்படும் என்று அவர் மக்களுக்கு உறுதியளித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.

தமிழக முதல்வர் விஜயை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் எம்பி நேற்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கமலஹாசன் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், தமிழக முதல்வர் தம்பி விஜயை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன். தமிழகத்தை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டார். சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்தது. பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழக அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருக்கிறேன், நன்மை மலரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் இரு அணிகளும் அளித்துள்ள மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும், உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் ஏசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைமுறை ஜூன் 15 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் சர்ச்சை ஓய்ந்துள்ள நிலையில், 1.5 கோடிக்கு மேற்பட்டோரின் சாதி சான்றிதழை மீண்டும் சரிபார்க்க பாஜக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை உள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி நலத்திட்டங்களால் பலன் அடைந்த தமிழக மாணவர்கள் ஸ்வீடனில் முதல் நிலை பட்டம் பெற்ற நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தின் 16 நிலை குழுக்கள் மற்றும் இந்திய பொது கணக்கு குழுவின் ஆலோசனை கூட்டங்களில் சராசரியாக 53% உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்பதாக மக்களவை வலைதள தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆந்திராவில் பிறப்பு விகிதத்தை ஊக்குவிக்கும் வகையில் 3வது குழந்தை பெறுவோருக்கு 30,000 ரூபாயும் 4வது குழந்தை பெறுவோருக்கு 40,000 ரூபாயும் வழங்கப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தில் ஒரு பகுதியாக வெள்ளிக்கிழமை நெதர்லாந்துக்கு சென்றடைந்தார். இந்த நிலையில் நெதர்லாந்தில் அங்கு பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் 11ஆம் நூற்றாண்டு சோழர்கால செப்பேடுகளை பிரதமர் மோடி முன்னிலையில் நெதர்லாந்து அரசு திருப்தி அளித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டினால் புவியியல் ஓர் அங்கமாக பாகிஸ்தான் இருக்காது என்று ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவேதி எச்சரித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் பந்தி சஞ்சய் குமாரின் மகன் பந்தி பாகிரத் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டு அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜரானார். திருநெல்வேலியில் பெண் ஒருவரை இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் நேற்று வெட்டி கொலை செய்துள்ளனர். திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பத்தூர் அருகே காட்டு யானைகளின் நடமாட்டத்தால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இந்த கண்காட்சி மே 28 வரை 11 நாட்கள் வரை நடைபெற உள்ளது. சர்வதேச சுற்றுலாத்தலமான நீலகிரி மாவட்டத்துக்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஏப்ரல் மே மாத கோடை சீசனின் போது மட்டும் சுமார் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். கோடை சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ள நிலையில் உதகையில் நடைபெறும் ரோஜா கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். விமான நிறுவனங்கள் மற்றும் பயணிகள் பயன்பெறும் வகையில் விமான எரிபொருள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைக்க டில்லி அரசு நேற்று குறைத்ததாக முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வெள்ளி இறக்குமதி செய்ய கடும் கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நேற்று விதித்துள்ளது. தமிழகத்தில் மீண்டும் ஜவுளி நூல் விலை உயர்ந்திருப்பது தொழில்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சண்முக விலாச மண்டபத்தின் இரும்பு கோட்டை உடைத்துக்கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோயிலுக்குள் உள்நுழைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்று விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹120 குறைந்து 1 சவரன் ₹1,18,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹15 குறைந்து 1 கிராம் ₹14,750 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை ₹15 குறைந்து ₹890 விற்பனையாகின்றது. தொடர்வது உலகச் செய்திகள். தைவான் ஒரு சுயேட்சியான நாடுதான் என்று அந்த நாட்டு அதிபர் அலுவலக பேச்சாளர் கூறியுள்ளார்.
அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு இருநாள் பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அமெரிக்கா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு சுதந்திர பிரகடனம் செய்ய வேண்டாம் என்று அவர் தைவானை கேட்டுக் கொண்டார். ஹமாஸ் அதன் ராணுவ தலைவர் கொல்லப்பட்டது ஆபத்தான, இதுவரை நடந்திராத சண்டை நிறுத்த அத்துமீறல் என்று கூறியிருக்கிறது. இஸ்ரேல் மேற்கொண்டு தாக்கல் நடந்ததை அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் உதவும் மற்ற நாடுகளும் தடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியது. இஸ்லாதீன் அல் ஹதாத் நேற்று முன்தினம் கொல்லப்பட்டார். சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்த பிறகு கொல்லப்பட்ட ஆக உயரிய ஹமாஸ் தலைவர் இவராவர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அக்டோபர் 7 தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களில் அல்ஹதாத்தும் ஒருவர் என்று கூறினார். இதற்கு முன் பல படுகொலை முயற்சிகளில் அவர் தப்பியிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்தது. ஹமாஸ் படையின் மூத்த அரசியல் தலைவர்களையும் தளபதிகளையும் இஸ்ரேலிய உளவு பிரிவும் ராணுவமும் குறிவைத்து தாக்கி வருகின்றன. நியூயார்க் டைம்ஸ் நாளேடு வெளியிட்ட கட்டுரை குறித்து அவதூறு வழக்கு தொடுக்கப் போவதாக இஸ்ரேலிய அரசாங்கம் மிரட்டியிருக்கிறது. அண்மையில் பாலஸ்தீன கைதிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதாக நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டுள்ளது. அதனை எழுதிய திரு நிக்லஸ் கிறிஸ்டாப் 14 பாலஸ்தீனர்களை பேட்டி எடுத்திருந்தார். அவருடைய அனுபவங்களை மையமாக வைத்து கட்டுரை எழுதப்பட்டது. ஆனால் திரு கிறிஸ்டாப் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பயன்படுத்தியதாக இஸ்ரேல் கூறியது. அவதூறு வழக்கு தொடுக்க இஸ்ரேலுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்று நியூயார்க் டைம்ஸ் பதில் கூறியிருக்கிறது. இஸ்ரேலிய அரசியல்வாதிகளுடன் அந்த நாட்டு ஊடகங்களும் அந்த கட்டுரை குறித்து சினம் அடைந்துள்ளன. நியூயார்க் டைம்ஸ் தலைமையகத்துக்கு வெளியே பல யூதர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மே 19 இரண்டு நாள் பயணமாக சீனா செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் கூட்டணி அமைத்து செயல்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் உள்ள பெரும்பாலான அரபு நாடுகள் இஸ்ரேலை இன்னும் அதிகாரப்பூர்வமாக தனி நாடாக அங்கீகரிக்காமல் உள்ளன. அதேபோல் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தில் செயல்படும் ஹமாஸ் இயக்கத்தினரின் ஆயுதப் போரிடத்தை அந்த நாடுகள் ஆதரித்து வருகின்றன. இதனால் அரபு நாடுகளுடன் இஸ்ரேலுக்கு கருத்து வேறுபாடு நிலவும் நிலையும் அமெரிக்காவின் முயற்சியின் பேரில் கடந்த ஆண்டு அரபு நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆபிரகாம் உடன்படிக்கை கையொப்பமானது. இதன் மூலம் இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய அரபு அமீரகம் அங்கீகரித்தது. இதனால் இரு நாடுகளிடையே பல ஆண்டுகளாக நிலவிய கருத்து வேறுபாடு மறைந்து சுமூக உறவு ஏற்பட்டுள்ளது. போரில் உயிரிழந்த 528 உக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை அந்த நாட்டிடம் ரஷ்யா ஒப்படைத்துள்ளது. இதுகுறித்து உக்ரைனின் போர்க்கைதிகளுக்கான துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் தொழிற்கட்சிகளில் தலைமைத்துவ போட்டி தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் பெஸ் ஸ்ரீடிங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய பிரதமர் ஹீர் ஸ்டாமருக்கு பதிலாக தொழிற்கட்சியின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான எந்த ஒரு தலைமைத்துவ போட்டியிலும் தான் போட்டியிடப் போவதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் பெஸ் ஸ்ரீடிங் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் ரயில் பாதையை கடக்க முயன்ற பொது பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய கோர விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பேங்காக்கின் மத்திய பகுதியில் விமான நிலைய ரயில் நிலையம் அருகே நேற்று பிற்பகலில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுறாமியின் தாக்குதலில் 38 ஆடவர் ஒருவர் இறந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார். இன்று காலை அவன் 4 மீட்டர் நீளம் கொண்ட பெரிய வெள்ளை சுறாமீன்களால் கடிக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. உயிருக்கு போராடி அவரை மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. பெர்த் நகருக்கு அருகில் இருக்கும் ரொட்னெஸ்ட் தீவில் சம்பவம் நடந்தது. அது பயணிகளிடையே மிகவும் பிரபலமான தீவாகும். அங்கு செல்லும் அனைவரும் அதிக கவனத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். கடந்த ஆண்டு மார்ச்சுக்கு பிறகு மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் சுறாமியின் தாக்குதலால் ஏற்பட்ட முதல் மரணம் இதுவாகும். மாலைத்தீவுகளில் முக்குளிக்க சென்ற 5 இத்தாலியர்கள் இறந்தனர். 50 மீட்டர் ஆழத்தில் உள்ள குகைகளை சுற்றி பார்க்க முயன்றபோது அசம்பாவிதம் நடந்ததாக இத்தாலியின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜெனோவா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 4 பேர் அந்த குழுவில் இருந்தனர். அவர்களில் சூழலியல் பேராசிரியர் மோனிகா மோண்டிக் மெலகனும் அவரின் மகளும் அடங்குவர். குழு வியாழக்கிழமை காலையில் முக்குளிக்க சென்றது. குகைக்குள் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாலைத்தீவின் ராணுவம் தெரிவித்துள்ளது. அனைத்துலக மோசடி கும்பல்கள் மலேசியாவின் விசா விலக்கு கொள்கையை அவற்றுக்கு சாதகமாக பயன்படுத்துவதாக மலேசிய காவல்துறை தலைவர் முகமது ஹாலிட் ஸ்டாமியில் கூறியிருக்கின்றார்.
மலேசியாவில் ஆண்டுக்கு 12,000 அதிகமான ஆசிரியர்கள் வேலையை விட்டு போகின்றனர். கடந்த 3 நிலவரத்தை மலேசிய கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டாய ஓய்வு விருப்ப ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அது. சராசரியாக ஆண்டுக்கு சுமார் 5,500 ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெறுகின்றனர். மலேசியாவில் மொத்தம் 430,000 அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். ஓய்வு வயதுக்கு முன்பே ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு ஆர்வம் குறைந்து போவதே முக்கிய காரணம் என்று மலேசிய கல்வி அமைச்சு கூறியுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு இத்தூரி மாகாணத்தில் பரவி வரும் எபோலா நோய் பரவலை சர்வதேச ரீதியில் கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு பிரகடனப்படுத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் போட்டியின் 60th ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 29 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸை நேற்று வென்றது. இவ்வெற்றியின் மூலமாக கொல்கத்தா மெல்லிய பிளே ஆஃப் வாய்ப்பு நம்பிக்கையில் நிலைக்கிறது. குஜராத் 2nd இடத்தில் நீடிக்கிறது. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வீரர் கேமரோன் கிரீன் 1,000 ஓட்டங்களை கடந்து சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற இருக்கும் ஒற்றுமை கோப்பைக்கான 28 பேர் கொண்ட இந்திய கால்பந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை பயிற்சியாளர் காலித் ஜமீல் இந்த அணியை அறிவித்துள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் போட்டிகள் முடிவடைந்த பிறகு அனைத்து வீரர்களும் பெங்களூரில் கூடுகின்றனர். அங்கிருந்து லண்டனுக்கு 24th கிளம்புகிறார்கள். இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு ஆலோசனை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 379.77 இந்திய பெறுமதியில் 111.68. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 326.70 இந்திய பெறுமதியில் 96.7. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.92 இந்திய பெறுமதியில் 122.02. ஒரு அக்னாட் ஜப்பான் இலங்கை பெறுமதியில் 435.39 இந்திய பெறுமதியில் 128.3. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 237.57 இந்திய பெறுமதியில் 69.86. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பெயர் ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, காலையில் கொண்டு செல்ல அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் CMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை சமீபத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: Vicky Superstore, Gare Lagonnais, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.
9: நேரம் சரியாக 2:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில்

மரண அறிவித்தல். தாயகத்தில் கந்தர்மடத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாவதி செல்வராஜா அவர்கள் 15ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் செல்வராஜாவின் அன்பு மனைவியும் செல்வேந்திரா, நளாயினி, சாந்தினி, சூலாந்தினி ஆகியோரின் அன்பு தாயும் தாயாரும் புஷ்பவதி லண்டன் டிஆர்டி தமிழொலி நேயர் அன்பு சகோதரியும் சுரேஷ்குமார், சுகுமார், கலைமொழி, அபிராமி ஆகியோரின் மாமியாரும் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்வைக்கு இன்று வைக்கப்பட்டு 18ஆம் தேதி நாளை திங்கட்கிழமை 11 மணி தொடக்கம் 12:30 வரை ஈமக்கிரியைகள் செய்யப்பட்டு 1 மணிக்கு பூதவிடல் தகனம் செய்யப்படும். இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தகவல் திருமதி புஷ்பவதி சிவநாதன், லண்டன். 0349 79 56 43 15 12. இப்பிரிவித்தியரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒருமுறை இவ் அறிவித்தலை அறிய தருகின்றேன். தாயத்தில் கந்தர்மடத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாவதி செல்வராஜா அவர்கள் 15ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் செல்வராஜாவின் அன்பு மனைவியும் செல்வேந்திரா, நளாயினி, சாந்தினி, தூளாந்தினி, தர்மேந்திரா ஆகியோரின் அன்பு தாயாரும் புஷ்பவதி லண்டன் டிஆர்டி தமிழொலி நேயர் அவரின் அன்பு சகோதரியும் சுரேஷ்குமார், சுகுமார், கலைமொழி, அபிராமி ஆகியோரின் மாமியாரும் ஆவார். 17ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை பார்வைக்கு வைக்கப்பட்டு 18ஆம் தேதி திங்கட்கிழமை 11 மணிக்கு தொடக்கம் 12:30 வரை ஈமக்கிரியைகள் செய்யப்பட்டு 1 மணிக்கு பூதவிடல் தகனம் செய்யப்படும். வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தகவல் திருமதி புஷ்பவதி சிவநாதன், லண்டன். 0349 79 56 43 15 12. இப்பிரிவித்தியரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நேர்கள் இதுவரை அமரர் திருமதி கமலாவதி செல்வராஜா அவர்களுடைய மரண அறிவித்தலோடு இணைந்திருந்தீர்கள்.

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

0: கோரை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு வளமையான தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்களுக்கு விரும்பிய பாடல்களை நீங்களும் கேட்டு மகிழலாம். அந்த வேளை விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வந்திருக்க நிமல் சிங்கத்தையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நிமல்.
1: வணக்கம் சோபிதா. நிமல் அழைக்கிறேன்.
0: ஆம் நிமலே தான். எப்படி இருக்கிறீர்கள் நிமல்?
1: நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு நிமல்.
1: ஆமா. இந்த விடுமுறை நாளைக்கா ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்றை கேட்போம்.
0: என்ன பாடல் என்று சொல்லுங்கள்.
1: எங்கேயும் எப்போதும் சந்தோஷம்.
0: இன்றைக்கு வித்தியாசமான பாடல் தான் கேட்கிறீர்கள். எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பாடல்களை தான் அதிகமாக கேட்பீர்கள். ஆனால் இன்று கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்பட பாடலை கேட்கிறீர்கள்.
1: இன்னைக்கு திரைப்படத்துல வந்து கமலஹாசன் நடித்த படம் திரைப்பட பாடல்.
0: ஆமாம்.
1: விஸ்வநாதன் கம்மிங் குரல்.
0: விஸ்வநாதன் கம்மின் குரலா?
1: விஸ்வநாதன் முறையில வாரார் என்ன?
0: ஓகே. அவர் தான் இசையமைத்தது கண்ணதாசனின் வரிகள். ஆனால் இடையிலே அவர் வாரார் போல வந்து கம்மிங் கொடுக்கிறாரா?
1: ஆமாம்.
0: ஓகே.
1: இந்த படம் வந்து வெல்லிங்டன் தியேட்டரில் ஓடினது. இந்த பாடல்கள் இசைக்காண்டித்தான் இந்த படம் ஓடினதும் கூட.
0: ஆஹா.
1: ரஜினிகாந்த், கமலஹாசன், மற்ற ஒரு பொம்பளை உண்டு, நல்ல பேர் உண்டு, ஜெயப்பிரியாவோ
0: ஜெயப்பிரதா.
1: கண்ட காலம் ஓடுனது 100 நாளுக்கு மேல ஓடுனது
0: என்ன?
1: அந்த காலத்துல வந்து பாடல்கள் இசைக்காண்டித்தானே படங்கள் ஓடுறது கூட. அப்படி இது ஒரு நல்ல ஒரு திரைப்படம் ஒன்றும்.
0: அப்படியா? இப்ப நீங்கள் நிறைய தடவை பார்த்திருக்கிறீர்கள் போல.
1: அவங்க எந்த சினிமா படிக்கல் பார்த்துட்டு வரைக்கும் நான் தான் அங்க போறது. அப்படியா? ஒருத்தர் சந்திக்கிறத கூட நல்ல ஒரு திரைப்படம் ஒன்றும். பாடலை கேட்டு பாப்போம். நல்ல ஒரு இசை உண்டு என்ன?
0: நிச்சயமாக அந்த இசைக்குரிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக தருகிறேன். நன்றி நிமல்.
1: நன்றி
0: நன்றி. அவர் நிமல் கேட்ட பாடலை கேட்போம்.

0: அந்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அந்த வகையிலே வந்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி, நலமா இருக்கிறீர்களா?
1: ஓஹோம், நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நன்றி. நான் வந்து கண்ணன் வருவான் படம் நேற்று கேட்க வந்து வச்சிருந்தான். தட்டுப்பட்டு பூஜை வாஜியோட வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா,
0: வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா என்ற பாடலை கேட்க
1: போறீர்கள்.
0: திரைப்படத்திலே அந்த பாடல். ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். நன்றி. வணக்கம். அவர் குணநாயகி பசுபதி அவர்கள் கேட்ட பாடல்.

நேரம் சரியாக 2:57. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட்டது.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சுவைமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. பாடுவோர் பாடலாம்.

நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

0: பாடுவோர் பாடலாம்.
1: கலைகளை தெய்வமாய் காண வேண்டும்.
0: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033134832 1540. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033951 4841. வைபர் ஊடாக 0033 6507 0727.

0: பாடுவோர் பாடல் நிகழ்ச்சிக்காக பைபருடாக கணேசன்னாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் கணேசன்னா.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நீங்க அந்த வெதிரெல்லாம் மாறி போய் கிடக்குது.
0: இங்கும் அப்படித்தான்.
1: நான் பாடல்
0: வானில் வரும் என்ற பாடல்
1: போடுங்க.
0: நன்றி கணேசன். நன்றி, வணக்கம். அவர் ஜெர்மலிருந்து கணேஷ் அவர்கள் பாடிய

0: ஒலித்த அந்த பாடல் கணேசண்ணா அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
1: பாடுவோம்.
0: நேரம் சரியாக 3:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் பாடுவோர் பாடலாம் வெற்றிக்காக காத்திருப்பவர். வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா, ஏமலிருந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஏமலிருந்து பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கின்றோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: அவள் ஒரு மேனேஜர், எட்டி பார்க்குமே,
0: எட்டி பாருங்கள்.
2: சரியான நீலகீழ ராகங்கள் எல்லாம் போய் வர வேணும்.
0: ஆமாம்,
2: ரப்பம் எழுபது வயசுக்கு இப்படி பாடுவதா? எண்பது வயசுக்கு இப்படி பாடுவதா தெரியாது.
0: பாடுவீர்கள்.
2: அவள் ஒரு மேனகை, என் அபிமான தாரகை. அவள் ஒரு மேனகை, கலையினும் வானிடை மின்னும் தேவவை. கலையினும் வானிடை மின்னும் தேவவை. காவிய வடிவொரு நடமாடும் பொன்மகள் ரஞ்சனி, சிவரஞ்சனி, சிவரஞ்சனி. கரும்புகள் தேன்மொழி, அரும்புகள் புன்னகை. என் கனவிலும் ஆடிடும் அவளின் கலை. கரும்புகள் தேன்மொழி, அரும்புகள் புன்னகை. என் கனவிலும் ஆடிடும் அவளின் கலை. மனம் இணைக்கின்றது, சுகம் புறக்கின்றது. அவள் போல் இங்கே எவரும் இல்லை. அவள் ஒரு மேனகை, என் அபிமான தாரகை. அவள் ஒரு மேனகை. ஆடிய பாதம் 1000 வேதம், அவளது நாதம் தமிழ் சங்கு கீதம். ஆடிய பாதம் 1000 வேதம், அவளது நாதம் தமிழ் சங்க கீதம். பார்வையில் குளிரும் மார்கழி மாதம், அதிகாலையில் வரும் பூபாலர்.

0: உலகம் அவளொரு மீனகை, என் அபிமான தாரகை அவளொரு மீனகை. அவள் சிங்கார பூங்கியில் ஆவணி மேகம் தேனுலாவிடும் கல்யாணி ராகம். அவள் சிங்கார பூங்குள் ஆவணி மேகம் தேனுலாவிடும் கல்யாணி ராகம். அவள் சங்கீர பாவம் கங்கையின் வேகம் தாமரை பூவின் சூரிய தாகம். காலமே அவள் விழிகள் சொன்னபடியாடுமே, காலமே அவள் கால்கள் கேட்டபடி தாவுமே. மொழியோ ஆலய சங்கொலி இடையோ அரங்கிருக்கிங்கினே, என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட, என்ன சொல்லி என்ன பாட கண்பனில்லை கவிதை பாட. அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் வளைய கோவில் அன்றோ, நான் அவன் பத்தனன்றோ. அவள் ஒரு மேனகையும் என் அபிமான தாரகை, அவள் ஒரு மேனகை. சிவரங்கனி சிவரங்கனி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி புங்கை ராஜா அவர்களே. உண்மையில ஒரு கஷ்டமான பாடல், ஒரு மாதிரி பாடி முடித்து விட்டீர்கள். என்ன
0: பாடி முடிச்சு
1: கிடைக்கும் கிடைக்கும்
0: சங்கீத பாடல் நல்ல பாடல் உண்டு.
1: அதனால கூடுதலா நீங்கள் சங்கீத பாடல்களை உயர் ஸ்தாயில வருகிற பாடல்களை தானே பாடுகிறீர்கள். என்ன
0: அந்த இது பாடல் ஒரு நல்ல ஒரு பாடல் உண்டு. என்ன ஆனா இது வந்து எஸ்பி பாரசுப்ரமணியம் ஐயா பாடிக்கு பாடியிருக்கிறார். ஆனா இன்னும் ரெண்டு மூணு பேர் பாடிக்கிறாங்க இதே மாதிரி
1: பாடியிருக்கிறாங்க.
0: நீங்க கேட்டா தெரியும் அது. சரி, மீண்டும் சந்திப்போம் மருத்துவர்களை குறித்து.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
1: நேரம் சரியாக 3:18. இந்த வேளையிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் அண்டி, நான் அபிவிருதம் கதைக்கிறேன்.
1: வணக்கம் அபி, நலமா இருக்கிறீர்களா? ஓம், நாங்களும் நல்ல சுகமாகவே இருக்கிறோம் செல்லம். நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் அனுப்பி இருக்கிறீர்கள்?
2: எப்படி தாங்குவது இறைவா, எங்களுக்காக உயிர் நீத்த எங்களுடைய உறவுகளுக்காக.
1: ஆமாம், நாளைய தினம் அன்றைய நாளாக கருதப்பட இருக்கிற அந்த வயலே எங்களுடைய நீர்களும் அந்த பாடல்களை வந்து பாடினால் நன்றாக இருக்கும். இப்பொழுது பாத்தீங்களா, நீங்கள் நினைத்து அந்த நாளைய நாளை நினைத்து இந்த பாடலை பாடி அனுப்பி இருக்கிறீர்கள். உண்மையில உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மவி.
2: நன்றி.
1: சரி, உங்கள் பாடலை கேட்போம்.
2: நன்றி
1: வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: அவர் எங்கள் அபிவர்தன் பாடிய பாடலை கேட்போம்.

0: வாழ்த்துக்கள் நபி. உண்மையான ஒரு சோக பாடலை அந்த வயலை நீங்களும் அது உணர்வு பூர்வமாக சோகமாக பாடியிருந்தீர்கள். அந்த வரிகளை எல்லாம் கேட்கும்போது மிகவும் மனசிலே ஒரு ஆழமான வேதனையைத்தான் உண்டு பண்ணுகின்றது. அந்த வயலை உங்களுக்கும் அந்த பாடலை அருமையாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் அபிவர்தன். நேரம் சரியாக 3:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக சச்சி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சச்சி.
0: ஆமாம், சுவிசில் இருந்து சச்சி
1: அவர்கள். அனைவருக்கும், பாடியவர்களுக்கும் பாடவர்களுக்கும் வாழ்த்துகள். உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் சென்ற கிழமை அனுப்பி கடைசி மட்டும் முடியாமல் போய்விட்டது.
0: உண்மைதான், நீங்களும் அழைத்துக் கொண்டு இருந்தீர்கள். ஆனால் தெரியும், சென்ற கிழமை நிலைமை கனடாவிலிருந்து நேர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். அப்ப அந்த வயலே எனக்கு யாரையும் எடுக்க முடியவில்லை. என் அவர்களையும் நாங்கள் தூரத்திலிருந்து வரும்போது எடுத்து அவர்களையும் அந்த இடைப்பிலே சிறப்பிக்க விடுவதற்காக.
1: சரியான முறைதானே அது.
0: ஆமாம்.
1: தாயனும் செல்வங்கள் என்ற பாட்டு போன முறை அனுப்பிய பாட்டு தான் திரும்ப அனுப்பி இருக்கிறேன்.
0: ஆ சரி சரி. ஓமோம் அந்த பாடல் தான்.
1: ஓகே, நன்றி.
0: அந்த வகையில் உங்களுக்கு அழைப்பு கிடைக்கவில்லை, நீங்கள் ஆதங்கப்பட வேண்டாம். சில வேளைகளில் கனடாவிலிருந்தும் தூரத்திலிருந்தும் வந்து பாடுவார்கள். அதனால உங்களுக்கு நாங்கள் எம்ப ஒரு நாள் அடுத்த இப்ப பாத்தீங்களா, இந்த வாரம் உங்களுக்கு கிடைத்து விட்டது தானே. அப்ப அதனால உங்களுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களால் உங்களுக்கு அழைப்பு கிடைத்தது. அந்த வகையிலே நீங்களும் உங்களுக்கான பாடலை கேட்போம் சச்சி அவர்கள். நன்றி. ஓகே, அப்படியே என்றும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி. அவர் சச்சிதானந்தன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: சச்சி அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:31 இந்த வேளையிலே வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா? ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. வெளியில போனா தான் தெரியும் கல்லு மழையா இல்லாட்டி பனிமழையா. ஓ, இன்றைய குளிர் இன்னைக்கு மட்டுமல்ல, இப்ப ஒரு வாரமாக அப்படித்தான் இருக்கிறது. அடிச்சு ஊத்துதா? ஓகே ஓகே, சரி. நல்ல ஒரு பாடல் ஒன்று அனுப்பி இருக்கிறீர்கள், மான் மேகங்களே. சரி, அப்படித்தான் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் கைகூடும்.
1: அனுப்பின பாடல் அப்படியே இருக்குது.
0: அவர் கமலவேணி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: பாடகர் கமலமணி அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். ஒரு சிறிய வர்த்தக விளம்பரத்துக்கு செல்வோம்.
1: பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: நிலைய கலைக நேரம் சரியாக 3:40. நீங்கள் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு. பாடுவோர் பாடல நிகழ்ச்சிக்காக பைபர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, நான் ராஜன் காய்க்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ராஜன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: சுகமா இருக்கிறோம் அக்கா. அது போல நீங்கள் நல்ல சுகத்தோட இருக்கணும். எல்லாரும் பாட்டல் அனுப்பி இருக்கிறேன். ஒரு மூடன் கதை சொன்னான்.
0: ஒரு மூடன் கதை சொன்னான் என்ற பாடலை அனுப்பி இருக்கிறீர்கள்.
2: மற்றபடி
0: ராஜன் ரெண்டு பேரும் நம்பர் மட்டும் வந்திருக்கிறது. ஓகே ராஜன், நீங்கள் பாடிய பாடலை கேட்போம். நன்றி,
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவர் ராஜன் பாடிய பாடல்.

0: வேண்டும்.
1: என்ன ராஜன், எல்லாம் வெறுத்து போய் பாடின மாதிரி இருக்கு. அருமையா சோகமாக இந்த பாடலை பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரம் சரியாக 3:45. இந்த வேளையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் அண்டி.
1: வணக்கம் யனுஸ், எப்படி இருக்கிறீங்கள்? நாங்களும் நலமாக இருக்கிறோம். அப்ப நீங்க தான் அதுல கண் நேரமா நின்றீங்களா? அண்டி என்ன எடுக்கவில்லையே, எங்களை மறந்துட்டாவானி நினைச்சீங்களா மனசுக்குள்ள? பாத்தீங்களா, சரியா சொல்லிட்டேன். நீங்கள் பாட்டு அனுப்பவில்லை, அதனால நான் நீங்கள் வருவீங்கள் என்று நம்பவில்லை. நேரடியா பாட போறீங்களா? அனுப்பி இருக்கிறீங்களா? எப்ப அனுப்பினீங்கம்மா? உங்களுடைய பாடல் வரையில, அதனால தான் நான் உங்களை எதிர்பார்க்கல. நீங்க வருவீங்களா என்று சொல்லி பிறங்க வாரன் வேற எதுக்குள்ளையாவது எங்கேயாவது போயிருக்கா என்று பார்ப்போம். இல்லையே, திருப்பி அனுப்பி வரீங்களாமா? இணைப்பில இருந்து கொண்டு இருங்க, இணைப்பில இருங்க, நான் உங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் நீங்கள் பாடல திரும்ப அனுப்புங்க. எங்க எங்களுடைய மெயிலுக்கு அனுப்பினீங்களா? விரையிலே அம்மா, உங்களுடைய பாடல் வரவே இல்லையே. என்ன பெயருக்கு அனுப்பி இருக்கிறீங்கள்? இல்ல, நீங்க உங்களுடைய பெயர் என்னம்மா? உங்களுடைய பெயர் எந்த? வெளியலை செல்லம், வரவில்லையே உங்களை பாடல். திருப்பி அனுப்பிவிங்களா? சரி, இணைப்பில இருங்க. வண்ண நான் வேறு ஒரு ஆளை எடுக்கிறேன், நீங்கள் இருங்க இணைப்பிலையா? ஓகே அம்மா, நல்லது. யனுஸ் எங்களுடைய சிறுவர் முற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற மணலை, மணலை அல்ல, கொஞ்சம் அவர் கொஞ்சம் வயசுதான். ஆனால் மணை அவரையும் நாங்கள் இந்த சிறுவர் முற்ற நிகழ்ச்சியில் இணைந்து அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்றவர். இவ்வளவு பாடல் அனுப்பினு சொல்லியிருந்தார். ஆனால் பாடல் யனுஸ் என்ற பாடல் வரவில்லை, நானும் எடுத்து கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தால் அவருக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இப்பொழுது சிங்கமூர்த்தி அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
1: நலமா இருக்கிறீர்களா?
3: நன்றி.
1: அவர் சிங்கமூர்த்தி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

அந்த பாடலை இசிங்கமூர்த்தி அவர்கள் பாடியிருந்தால் நிச்சயமாக 7 நிமிட பாடல்கள் அந்த வயலில் இது ஒரு உயர்ஸ்தாயில் உள்ள ஒரு கடினமான பாடல். அந்த பாடலை நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சிங்கமூர்த்தி. அந்த வேலையே யானஸ் இணைந்து பாடல் ஒன்றை அனுப்பியிருக்குன்னு சொன்னீர்கள். அந்த பாடல் இப்பொழுதுதான் யானஸ் வந்திருக்கிறது. யானஸுடைய பாடலை நாமும் கேட்போம்.

ஒலித்த அந்த பாடலை எங்களுடைய ஜானிஸ் குட்டி பாடி இருந்தார். உண்மையில நல்ல அழகாகவும் இனிமையாகவும் அந்த குரல் இனிமையாகவும் இருக்கிறது. அந்த பாடலை பாடி இருந்தார் ஜானிஸ், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நிறைவு பெறுவது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகைகள் பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது. 2009 போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 பூர்த்தியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் நிகழ்வு நாளை தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெளிச்சியுடன் நடைபெற உள்ளது. தமிழரசுக் கட்சியின் வவுனியா கிளையினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று கட்சியின் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. ஏந்தலின் இறுதியின் வாதங்களில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான குற்றங்களை உலக நினைவு கூறுகின்றது என ஆஸ்திரேலிய செனட்டர் டேவிட் சூபிரிச் தெரிவித்துள்ளார். மண்பிட்பு போராட்டத்தின் போது ராணுவ அதிகாரிகளின் சொகுசு தங்குமிட வேலையில் மலைக்கு தரப்பால் கட்டியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பலாலி காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி மிரட்டியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக பிரித்தானியா பாராளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கடிதம் மூலம் உறுதியளித்துள்ளது. பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 பூர்த்தியடைந்திருப்பதை முன்னிட்டு அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் தமிழ் மக்களை முன்னிறுத்தியதை ஒருங்கிணைந்த அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து கடந்த வியாழனன்று பிரித்தானிய பாராளுமன்றத்தில் கூடி ஆராய்ந்துள்ளனர். கம்பகா மல்வானை பகுதியில் அமைந்துள்ள உரிமையாளர் எவருமற்ற அரசிற்கு சொந்தமான இல்லத்துக்குள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒரு பகுதியினர் அத்துமீறி நுழைந்து அதனை ஆக்கிரமித்துள்ளமைக்கு எதிராக தொம்பே பிரதேச செயலாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இலங்கையில் 11 கற்பங்கள் அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை காவல்துறை பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை மதிப்பீடு செய்வதற்காக இதுவரை மே 27 கூட உள்ளது. உலக சந்தையில் நிலவும் கடுமையான விலை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இலங்கை பெட்ரோலிய குழு தாபனம் அண்மைய காலங்களில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக பாரிய தொகையை செலவிட்டுள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த தேர்தல் காலத்தில் 12 ரூபாய்க்கு விட்ஸ் ரக சிற்றுந்துகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தற்போதைய அரசாங்கம் இன்று வாகனங்கள் மீது 50% கூடுதல் வரியை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரியதாசா தெரிவித்துள்ளார். ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான காலமாக காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு எதிராக எழுந்துள்ள பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் குறித்து சுயதொழில் செய்பவர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் சாஸ் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 60 இலங்கை குற்றவாளிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு திடீரென தப்பியோடி தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்திருகிரிய காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மிலேனியம் சிட்டி வீடமைப்பு தொகுதியில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 2 வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் வடகடல் மற்றும் நடுக்கடல் கரையோர பகுதிகளில் கடற்படையினரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 830 கிலோகிராமுக்கும் அதிகளவான பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்த சந்தேக நபர்களை அக்கறை பெற்று விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர்.
கல்கிசை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கூலுத்தாக்கொடை வீதி பகுதியில் நேற்று சனிக்கிழமை இரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 28 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் டெங்கு தொற்றினால் 15 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல தாளமுக்க நிலை வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர்ஸ்தானிகராக மைத்ரே குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். நல்லூர் கந்தசாமி கோவிலில் வருடாந்த பெருவிழா இதுவரும் ஆகஸ்ட் 17 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெற உள்ளது. இந்திய செய்திகளில் திண்டுக்கல்லில் மூடப்படும் என்று அறிவித்த டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தால் சட்டவிரோதமாக வெளியான விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதானை நீக்க வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் விஜயை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் எம்பி நேற்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதிமுகவின் இரு அணிகளும் அளித்துள்ள மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் ஏசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைமுறை ஜூன் 15 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை உள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டினால் புவியியல் ஓர் அங்கமாக பாகிஸ்தான் இருக்காது என்று ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துபிவேதி எச்சரித்துள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இந்த கண்காட்சி மே 28 வரை 11 நடைபெற உள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வெள்ளி இறக்குமதி செய்ய கடும் கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நேற்று விதித்துள்ளது. தமிழகத்தில் மீண்டும் ஜவுளி நூல் விலை உயர்ந்திருப்பது தொழில்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உலகச் செய்திகளை தைவான் ஒரு சுயேட்சையான நாடுதான் என்று அந்த நாட்டு அதிபர் அலுவலக பேச்சாளர் கூறியுள்ளார். ஹமாஸ் அதன் ராணுவ தலைவர் கொல்லப்பட்டது ஆபத்தான இதுவரை நடந்திராத சண்டை நிறுத்த அத்துமீறல் என்று கூறியுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் நாளேடு வெளியிட்ட கட்டுரை குறித்து அவதூறு வழக்கு தொடுக்கப்போவதாக இஸ்ரேலிய அரசாங்கம் மிரட்டியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மே 19 இரண்டு நாள் பயணமாக சீனா செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் கூட்டணி அமைத்து செயல்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போரில் உயிரிழந்த 528 உக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை அந்த நாட்டிடம் ரஷ்யா ஒப்படைத்துள்ளது. பிரித்தானியாவின் தொழிற்கட்சியில் தலைமைத்துவ போட்டி தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் பெஸ்ட் ரீடிங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் ரயில் பாதையை கடக்க முயன்ற பொது பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய கோர விபத்தில் 8 உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவில்

வீரர் ஹெமரோன் கிரீன் 1000 ஓட்டங்களை கடந்து சாதனை படைத்துள்ளார். இறுதியாக நாணய மாற்றி வீதம் இன்றைய நாணய மாற்றிட்டு கணுசனை வழங்குகின்றார்கள். www.trt.tamiloli.com ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 379.77%, இந்திய பெறுமதியில் 111.68%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 326.70%, இந்திய பெறுமதியில் 96.7%, ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 414.92%, இந்திய பெறுமதியில் 122.2%, ஒரு ஐக்கியநாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.39%, இந்திய பெறுமதியில் 128.3%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 237.57%, இந்திய பெறுமதியில் 69.86%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிஸ் லாட்சபிள் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, கால்கெல்லை கொண்டசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்து நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: வாரந்தோறும் மரக்கறிவைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியாபிரதர்ஸ்.
1: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
1: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
0: மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 4:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது. தேன்மலை நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தேன்மலையை சிறப்பிக்க வருகின்றார் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து. சண்முகநாதன் அவர்கள் தேன்மலைக்காக இனிமையான பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே அவரின் தெரிவில் வரும் முதலாவது பாடலாக

சாட்சியம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும்

சரியாக 4:23. நீங்கள் இணைந்திருப்பது தேன்மலையோடு. இன்றைய தேன்மலைக்கு இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சண்முகநாதன் அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்

நேரம் சரியாக 4:26 சண்முகநாதன் அவர்கள் தெரிவு செய்த பூவோடு வந்து வண்டு வந்து மோதும் என்ற பாடல், ஒரு 30-31 seconds அந்த பாடல். அதனால இன்னொரு பெரிய நீளமான பாடலை தெரிவு செய்வதற்காக தேடினேன், ஆனால் கிடைக்கவில்லை. ஆகவே இப்பொழுது அவருடைய 3வது பாடலாக வரும் பாடல்

நிலைய கலைய நேரம் சரியாக 4:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. இந்த தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சண்முகநாதன் அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தேன்மலைக்காக இனிமையான பாடல்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மலை. இந்த தேன்மலையை அழகாக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சண்முகநாதன் அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தேன்மலைக்காக தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக காதலர் தினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 4:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. இந்த தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சண்முகநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்

0: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிபுரத்து வந்திருக்கேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிபுரப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வரப்போகுது.
2: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டி கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
0: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: நேரம் சரியாக 4:49. நீங்கள் இணைந்திருப்பது தேன்மலையோடு. இன்று தேன்மலையை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் தேன்மலைக்கான அடுத்த பாடல் கைராசி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 4:56. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்மலை. இங்கே தேன்மலையை அழகாக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மொழியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சண்முகநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக மேலைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

0: பசானி பசானி.
1: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது தேன்மலை. தேன்மலையை அழகாக இனிமையான பாடல்களோடு நிகழ்த்திய சிறப்பித்திருந்தவர் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மலை.
2: வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்த போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக புரிஞ்சு யாழ்ப்பாணம் ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
6: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
4: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேரம் சரியாக 5:09. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது

எண்ணும் எழுத்தும் முயற்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து ஒலிக்கின்றது எண்ணும் அழுத்தம். எண்ணமழுத்த நிகழ்ச்சியானது மூன்று விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பு எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். அந்த தரப்பட்ட பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த தரப்பட்ட இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் தரப்பட்ட அனைத்து இலக்குகளையும் நீங்கள் பாவித்திருக்க வேண்டும். எண்களை தொடர்ந்து தரவு. தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் வரும் நீர் வந்து 5 கேள்விகளை கேட்டு உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வருவோர் 4, அதனைத் தொடர்ந்து 3, 2, 1 என்ற அடிப்படையில் வரும் நீர்கள் நீங்கள் அந்த கேள்விகளை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள்.

1587 அந்த 587 எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்க போன்றீர்கள். மீண்டும் உங்களுக்காக அந்த இலக்கங்களை தருகின்றேன். 6 7 3 2 5 1 நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 587. சரி, மீண்டும் ஒரு முறை இலக்கங்களை தந்து உங்களுக்கான தரவுக்குள் செல்லலாம். இலக்கங்கள் 6 7 3 2 5 1 நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 587. சரி, உங்களுக்கான முதலாவது தரவாக வருகிறது இலகுவான தரவு. நாகரிகமான செயலுக்குள் வராதது. இது வந்து 3 எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல். உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 3 எழுத்துக்கள் கொண்ட நாகரிகமான செயலுக்குள் வராதது.

0: சார், நாங்கள் வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். வந்திருப்போம், வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் லாரா ரவி.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் கேமா. நீங்கள் அப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நாகரிகமான செயலுக்குள் வராதது மூன்று எழுத்து உயிர்மை எழுத்துல தொடங்கும். நீங்கள் என்ன இனத்துல தொடங்கும்?
0: இடையினம்.
1: இடையினம் கேக்கலதான் இருக்குது. முட்பாதியா பிற்பாதியா?
0: முட்பாதி.
1: ஜானாவா டானாவா?
0: என்பது சரியான பதில். பாராட்டுக்கள், நன்றி. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: நானும் சானா ஆண்டு தொடர் சொன்னோடனே அந்த சொல்லு
0: ரகலையன் கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: மூன்றாள் தொண்டரே லேசா போய்
0: சரியான இலகுவா இருக்கேன்.
2: பரவாயில்ல, முதல் தரவு தானே.
0: ஆமா, முதல் தரவு நல்லது. இப்போ தந்தது நான். சரி, உங்களுக்கு அவ ஒரு இதுவும் வந்து ஓரளவுக்கு இலகுதானா? நான் அந்த இலகுன்ற அடிப்படையிலேயே கொண்டு வரேன். உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது, கைவிடக்கூடியது. கைவிடக்கூடியது இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட கைவிடக்கூடியது.
2: என்ன இனம்?
0: இடையினம்.
2: குரலோ நடிலோ?
0: நடில்.
2: மையெழுத்து
0: மையெழுத்து
2: வந்து எங்க இருக்குது? கடைசிலயா இடையிலயா?
0: இடையில இருக்கு.
2: நன்றி,
0: மீண்டும் இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியில் எண்ணுமலத்து முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எண்ணுமலத்து முயற்சிக்காக உங்களுக்கு இரண்டாவது தரவும் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது தரவுக்கான பதில் வந்துவிட்டது. கைவிடக்கூடியது இது இரண்டாவது தரவாக இருக்கின்றது. வைவரூடாக நேர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளும் நேர்கள் வைவரூடாக இணைந்து கொள்ளலாம். இந்த வைவரில் யாரும் இணைந்து கொள்ளையில் இந்த இணைப்பின் ஊடாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. கணக்கா?
3: ஆறும் அஞ்சும் முப்பது.

0: ஆறு அஞ்சால பெருக்கிறீங்க 30.
1: ஆறு வரை 5 30.
0: பெருக்கிறேன் 580 வருதா?
1: 28 21 பெருக்கேக்க. அந்த உண்டா கழிச்சு
0: விட்டுறேன். ஓகே, பாராட்டுக்கள்.
1: நீங்க வச்சிருக்கீங்க?
0: இல்ல இல்ல, நாங்க வேற முறை வச்சிருக்கோம்.
1: சரி,
0: நன்றி, பாராட்டுக்கள், நன்றி. தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போ. வணக்கம்.
2: வணக்கம், நான் ரஜன் வந்தேன்.
0: ஆம், சொல்லுங்க.
2: தொடங்கும் கடைசி எழுத்து என்ன?
0: வல்லினம்.
2: இரண்டாவது எழுத்து?
0: இரண்டாவது எழுத்து வந்து வல்லினம்.
2: அந்த ரெண்டாவது எழுத்து முற்பாதியோ உட்பாதியோ?
0: முற்பாதி. உங்களோட கேள்வி
2: முடிஞ்சதுன்னு
0: இன்னொன்று இருக்கா? உண்டு.
2: கடைசி வெள்ளினா ரெண்டாவது வெள்ளினா வெள்ளினதும் உட்பாதி. மற்றது
0: வந்துட்டு
2: ஒன்று ரெண்டு மூன்று தானே?
0: கடைசி என்ன இனம்? ரெண்டாவது என்னா? முற்பாதியா பிற்பாதியா? முதலாவது வாவன் நாவல்ல வருமா? நாலு வந்துட்டு.
2: நன்றி,
0: மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போ. ஒரு வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: என்ன தரவு? தரவு என்னன்னு சொன்னீங்க ஹேமா?
0: தரவு வந்து கைவிடக்கூடியது. கைவிடக்கூடியது
3: வாவன் நாவல தொடங்கும் என்று சொன்னீங்க.
0: தெரியும் ஒரு மெய்யெழுத்து இருக்கன்றது தெரியும், அது இடையில இருக்கன்றது தெரியும், வளவும் உங்களுக்கு தெரியும்.
3: ரெண்டாவது
0: எழுத்து தொடர்பா கேட்டு வா. ரெண்டாவது எழுத்து வல்லினத்துல முட்பாதி.
3: முட்பாதி. வக்கிரம்.
0: வக்கிரம் என்பது தவறான பதில்.
3: ஐயோ, நான் கேள்வியை கேட்காம விடையை கட்டி
0: போற சந்தர்ப்பம் இருந்தது.
3: நன்றி,
0: நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போம். இணைத்துக் கொள்ளணும். வணக்கம்.
4: வணக்கம் ஹேமா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நலமா இருக்கோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
4: கணக்கு நேரம் எடுக்குது, அப்ப அதை விட்டு இடை கிடையாது.
0: ஆனா நான் வச்சிருக்கிற முறை அவ சொன்னா வேற முறை, நீங்க முயற்சிக்கலாம். இனிமே இருக்கு
4: எல்லாம் சின்ன இலக்கம் பெரிய தொகை எடுக்கணும். நேரஞ்சல் கைவிடக்கூடியது அஞ்சு எழுத்து கொண்ட ஒரு மெய் எழுத்து கொண்ட
0: வாவன்னால தொடங்குறேன்னு
4: சொன்னீங்க.
0: யோசிக்காம டக்கன்னு சொல்லிட்டா
4: வாவன்னால கைவிடக்கூடியது ஒரு பழக்க வழக்கமா அல்லது ஒரு இது?
0: பழக்க வழக்கம் இல்ல,
4: ஒரு நிகழ்வு. அந்த இதுகளை கைவிடப்பட்ட ஒரு நிகழ்வா?
0: நிகழ்வு
4: ஒரு சில இதுகளை தவிர அப்படி கைவிட்டுறதா?
0: இது வந்து கைவிடக்கூடாத கைவிடினோம்.
4: ஒரு நல்ல விஷயத்த விட்டுட்டினோம்.
0: கைவிடாட்டின் எல்லாம்
4: அந்த மெய்யெழுத்து கடைசியில வந்தா அது என்ன இனம்?
0: கடைசியில வேற இல்ல, முதல்ல இடையில சொல்லிட்டேன்.
4: அது சொல்லிட்டீங்களா?
0: இடையில சொன்னோம்.
4: நன்றி.
0: தொடர்ந்து வந்திருப்போ ஒரு வணக்கம்.
2: சொல்லுங்க.
0: முதலாவது முற்பாதி என்றதும் தெரியும். சொல்லுங்க.
2: மூன்றாவது எழுத்து வந்து என்ன
0: இனம்? அப்ப நீங்க யாரு மெய்யன்றத கண்டுபிடிக்கலாம் கிடக்கு.
2: நன்றி.
0: மீண்டும் இணைந்திருங்க. நன்றி. வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம்.
3: எனக்கு ஒரு கேள்வி. என்ன?
0: ஒரு கேள்வி.
3: ரெண்டாவது எழுத்து காணா வரிசையிட்ட வரும் என்று சொன்னீங்க. குறிலாம் நெஞ்சிலா வரும்?
0: மூன்றாவது கைவிடக்கூடியது.
3: கடைசியில மெய்யெழுத்து இல்லையா நீங்க? அது இதுலயும் வெள்ளினத்திலையும் வரும். அப்ப தூணா கூணா ரூணா அப்படித்தான் வரும். என்ன?
0: அடுத்த முறை வேறைக்கு இருந்தா நீங்க வந்து கேளுங்க. வயோருடா வந்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
4: இது ஒரு எங்கட அரசியல் இதுகள் எங்கட உரிமை சம்பந்தமான ஒரு விஷயமா?
0: ஆம்.
4: எப்படியே சொல்லி பாக்குறேன். நீங்க வெள்ளினம் என்று சொன்னபடியே அந்த பிழைக்கும் வாக்குரிமை.
0: நீங்க சொன்னான்னு கண்டுபிடிக்க போறீங்கன்னு நினைச்சிட்டேன், சொல்ல போறீங்கன்னு நினைச்சிட்டேன். இப்ப அடுத்த ஆளுக்கு சந்தர்ப்பம் இருக்கா? நீங்க வாக்குரிமைன்னு சொல்றீங்க. வாக்குரிமை இல்ல, அந்த வாக்குரிமைக்கு இது முக்கியம் என சொல்லக்கூடாதா? அடுத்த ஆளுக்கு விடுவோம். நல்ல
4: வாக்குறுதியாக்குமா?
0: இனி அடுத்த ஆளுக்கு தான் சந்தர்ப்பம். நன்றி. நன்றி. வணக்கம். வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம். ரஜினி என்ற கடை வள்ளி நம்ம சொன்னீங்க, அது தீனாவில வருமா?
0: வேறும் வேறும். வாக்குறுதி என்பது சரியான பதில். அதுதான் படிச்சது.
2: என்ன தெரியுமா? கடைசி வந்து வள்ளி நம்ம இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சு
0: பார்த்தேன். முதல்
2: அதான் வாக்குரிமை என்ன மையனால முடியும்.
0: அதான் நீங்க முதல்ல தொடக்கத்திலேயே வந்து கடைசி எடுத்து வள்ளி நம்மன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க அந்த மையம் மாத்தி இருக்கலாம்.
2: நான் சொல்லல, அது வேகா வருங்க.
0: வாக்குறுதி என்பது கைவிடக்கூடியது வந்தது. எல்லோரும் வந்து முதல் ஆட்சிக்கு வர முதல் வாக்குறுதியை கொடுத்து வருவார்கள். சில நேரங்களில் அதை செயற்படுத்த முடியாவிட்டால் அதை கைவிட வேண்டிய கட்டாயம் வரும். சாதாரணமாக எங்களோட வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையிலேயே சில நேரங்களில் நாங்கள் யாருக்காவது ஒரு வாக்குறுதின்றது ஏதாவது கொடுப்போம் வந்து. ஆனால் சில நேரங்களில் அதை கைவிட்டுருவோம் வந்து. சில நேரங்களில் ஒரு தேவையை கருதி கொடுத்துருப்போம், அந்த தேவை சில வேலை தேவைப்படாமல் இருக்கலாம். சரி, உங்களுக்கு அடுத்த தரவு தரவா? உங்களுக்கான இதுவும் சரி, இன்றைக்கு உங்களுக்கு இலகுவா தான் இருக்கு, நேர்களும் இன்றைக்கு குறைவா இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அதுவும் இலகுதான் உண்மையில. ஒரு வகை திருட்டுத்தனம், ஒரு வகை திருட்டுத்தனம். இது வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற, உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட சொல். கேளுங்க. நடில்
2: தொடங்குமோ
0: வேறாது
2: ஒரு வகை திருட்டு
0: வேறும்.
2: ஓ,
0: இன்னும் ஒரு கேள்வி.
2: ஒரு வகை திருட்டுத்தனம் மெய்யெழுத்துகள் ரெண்டு என்றால் கடைசியில் ஒன்று வருமா?
0: வரும். கேள்வி முடிஞ்சுதா?
2: ஒன்றுக்கா
0: முடிஞ்ச மாதிரியும் இருக்கு.
2: சரி, அது என்ன என்ன சொல்லி விடுங்க.
0: எது
2: கடைசி?
0: மெல்லினம்.
2: அட, மெய்யெழுத்துடா மெல்லினம். நன்றி
0: நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்ணு மருத்துவ முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எண்ணு மருத்துவ முயற்சிக்காக உங்களுக்கு மூன்றாவது தரவு தரப்பட்டிருக்கிறது. ஒரு வகை திருட்டுத்தனம் இது, ஒரு வகையான திருட்டுத்தனம் இது. இதில் இதில் வந்துட்டு உங்களுக்கு முதல் எழுத்து தெரியும், மொத்தம் ஆறு எழுத்துக்கள், ரெண்டு மெய் எழுத்து இருக்கின்றது தெரியும், கடைசியில் ஒரு மெய் எழுத்து வருது, அந்த மெய் எழுத்து வந்து மெல்லினம்ன்றது மட்டும் உங்களுக்கு தெரியும். சரி, வந்திருப்பவரே பார்க்கலாம். கடைசி நேரம் இணைந்து கொள்ளாமல் முதலே இணைந்து கொள்ளுங்கள். யாராவது இணைந்து வைவரோடாக இணைங்களாம். வந்திருப்பவர் வணக்கம்.
5: பேசுகிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
5: நீங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி
5: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
5: இது இதுல என்னன்னு சொன்னீங்க முதல் எழுத்து. அடுத்தது அடுத்த எழுத்து இப்ப வல்லினம் தான் சொன்னீங்களே, என்ன?
0: ஓ, வல்லினம். எது வல்லினம் சொன்னானா?
5: ரெண்டாவது எழுத்து.
0: இல்ல, இதுக்கு சொல்ல இல்ல, இதுக்கு ஒருத்தர் ரெண்டாவது எழுத்து தொடர்பா எனக்கு கேக்கல.
5: வல்லினமா?
0: இல்ல, இடையினம்.
5: ஓ, இடையினம். முற்பாதியா பிற்பாதியா?
0: முற்பாதி.
5: முற்பாதி தானா விரசையில் வருமா?
0: தானாவில் வராது. தானா தான் கேக்குறீங்க? யானா விரசையில் வரும். வரும் வரும்.
5: குரல் நடில் கேட்டானோ?
0: குரல் நடில் நீங்க கேக்கல, உங்களோட கேள்வி முடிஞ்சது.
5: முடிஞ்சது. யானா விரசையில்
0: யானா வரிசையில இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது எழுத்து.
5: நன்றி,
0: மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: ஓ, சொல்லுங்க.
6: ஒரு வகை திருட்டுத்தனம் இயன்னாவில் தொடங்கி கடைசி இம்மனால முடியுமான்னு அப்படித்தானே?
0: இம்மனால முடியும் என்று நான் சொல்ல இல்ல,
6: சொல்ல தெரியாதா? நம்ம மெல்லின மெய்ய
0: மெல்லினத்துல மெய்யன்னு தெரியும்.
6: சரி, நான் மூன்று கேள்வி கேட்கலாம்.
0: மூன்று கேள்வி நீங்க கேட்கலாம்.
6: அந்த மெய்ய இம்மன்னா தானே?
0: இல்ல.
6: அத சம்மந்தமா கேட்கலா?
0: நீங்க தான் கேக்குறீங்க.
6: சரி, அப்ப இம்மன்னா இல்லையன்னு சொன்ன. சரி, அத கேட்டா கேள்வி போயிடும். ஒரு வகை திருட்டுத்தனம் என்று சொன்னா அந்த ஏதாவது வேண்டி வச்சுட்டு ஏமாத்துறதா, அல்லது எங்களோட பழக்க வழக்கமா?
0: வேண்டி வச்சுட்டு ஏமாத்துறதுக்குள்ள வராது. பழக்க விளக்கம் என்று சொல்லி சொன்னா இது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு திருட்டு தினம் செய்யற எல்லார்டையும் ஒரு ஒரு மாதிரியான பழக்க விளக்கம் தானே. என்ன சொல்றது, அடுத்தவரை சுத்துறது, திருட்டு செய்யறது எல்லாம் ஒரு ஒரு அது இருக்க இது இருக்கிறவர் அது இருக்கும், அது இருக்கிறவர்கிட்ட இது இருக்குமன்றமே தான். நேர்மை இல்லாதவர்கள்.
6: இன்னொரு கேள்வி கேட்கலாம்ல?
0: ஓம், இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம்.
4: அந்த கடைசி மெய்யெழுத்து மெல்லினத்துல கடைசி பக்கமா, கடைசி மூண்டுமா, மூண்டுல
0: கடைசியில நீங்க உமனாவோ வெட்டிட்டீங்க, நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். ஆம் சொல்லுங்கள், உங்களுக்கு ரெண்டு கேள்வி. ஏனா
2: நாலாவது
0: எழுத்து வந்து வல்லினம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
7: வணக்கம் கேமா.
0: வணக்கம் சொல்லுங்க.
7: எழுத்து கண்டுபிடிக்கல, என்ன இனம் என்றுதான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: நம்ம என்ன இல்ல, யானை வரிசை என்று தெரியும். குரில் உங்களோட கேள்வி முடிஞ்சது. யானா வரிசையில அதுல குறியில வந்து ரெண்டாவது எழுத்து இருக்கு, இன்னாவில் ஆரம்பிக்கிறது, கடைசி எழுத்து வந்து அதுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு அதை என்ன எழுத்துன்றது தெரியும். நன்றி. இடைக்கிட அந்த தரவையும் யோசிக்கணும். ஒரு வகை திருட்டுத்தனம் இது, ஒரு வகையான திருட்டுத்தனம் இது. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
8: வணக்கம் மீண்டும் முடியன்.
0: சொல்லுங்க.
8: நான் அப்ப உங்களோட காட்சி பைக்க ஞாபகத்துக்கு வந்தது.
0: சொல்லு.
8: இது ரெண்டாவது யானா தானே?
0: ஓ, யானா தானோ.
8: அது அந்த கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து சாவன்னா
0: கேள்வி கேளாதான் நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க, தெரியுது உங்களுக்கு. சொல்லு.
8: ஆமா, ஈ அடிச்சான்.
0: ஈ அடிச்சான் என்பது
8: எனக்கு
0: தெரியல, தெரிஞ்சவன் சொல்லுங்க. அந்த ஈ அடிச்சான் கொப்பின்றது அதேதான் இந்த இப்ப எழுதுனதை பார்த்து அடிக்கல, ஒரு ஆள் ஈ அடிச்சு அந்த ஈ வந்துட்டு அதுல ஒட்டி கொண்டிருக்குன்னே, அதையும் அடிச்சு வைக்கிறேன்
8: உண்மையில.
0: இப்ப நாங்க ஒரு ஈ அடிக்கிறது கூட அப்படித்தான் வந்து, இப்ப ஒருவர் ஒருவர் வந்து சிலவள பக்கத்துல வந்து ஏதாவது கிறுக்கி வச்சிருப்பார். இப்ப நாங்க ஒரு எங்களுக்கு தெரியாத ஒன்று அவர்கிட்ட இருந்து நாங்க எடுக்கல, அது என்ன சரியானது இது பிள்ளைன்றது கூட தெரியாது. நாங்க அதையும் தான் அதை செய்ய பார்ப்போம். பாராட்டுக்கள்,
8: நன்றி,
0: நன்றி. சரி, தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க. கண்டுபிடிச்சிங்களா?
2: என்ன
0: மரியாதை வண்டி கிடக்கு அடுத்த குழம்பி எழுத்துக்களையும் தரண்டே நேர்கள் குறைவென்றாலும் நீங்க அந்த ஆர்வமா வந்து ஒரு சிலர் இருந்தாலும் இணைஞ்சு சொல்றீங்க. உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது அழுத்தத்தில் ஒரு வகை. அழுத்தத்தில் அழுத்தத்தின் ஒரு வகை, அழுத்தத்தின் ஒரு வகை என்று வைப்போம். இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற எட்டு எழுத்துக்கள் கொண்டு சொல்லு. எட்டு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கிறது, அழுத்தத்தின் ஒரு வகை, வடிவம். வடிவம் இல்ல இல்ல, சில நேரங்கள்ல உங்களுக்கு சில எழுத்துக்களை கண்டுபிடிச்சா நீங்க நேரடியா வந்து தரவோடு ஜோசி கேட்க உங்களுக்கு சொல்ல உடனே கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும்.
2: அழுத்தத்தின் ஒரு வகை என்ன? கடைசியில மெய்யெழுத்து இருந்தா டெய்னா?
0: மெல்லினா.
2: மெல்லினா?
0: ஓ,
2: ரெண்டாவது எழுத்து என்னா?
0: இடையினா. உங்களோட கேள்வி முடிஞ்சது. ரெண்டாவது இடையினம், உங்களுக்கு முதலாவது இடையினம்,
2: இடையினம்
0: இடையினம், மூன்று மெய் இருக்குது, கடைசியில ஒரு மெய் இருக்குது,
2: அது மெல்லினம்.
0: அது மெல்லினம்ன்றது வரைக்கும் தெரியும்.
2: ஓகே, நன்றி
0: நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்ணும் அழுத்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எண்ணும் அழுத்தம் நிகழ்ச்சிக்கான உங்களுக்கான தரவாக இருக்கிறது அழுத்தத்தில் ஒரு வகை, அழுத்தத்தின் ஒரு வகை வகை என்று நான் சொல்கிறேன். சரி, அழுத்தத்தின் வகை என்ற இருந்தேன்னா வடிவம், அழுத்தத்தினுடைய ஒரு வடிவம், அழுத்தத்தில் ஒரு வடிவம். இது வந்துட்டு இது தொடர்பான கேள்விகளுக்கான உதவிகளோடு இருக்கிறீங்க. வந்திருக்க அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நாலு கேள்வி கேட்கலாம்.
0: நாலு கேள்வியா?
1: மெல்லினத்துல தொடங்குறேன்னு சொன்னீங்களா?
0: இடையினம். இடையினம்,
1: இடையினத்துல நெடிலண்ட நீங்க
0: குறியில்லன்னு சொன்ன.
1: அப்ப வானாவிலேயே தொடங்குமா?
0: வானாவிலேயே தொடங்கும். வானாவிலேயே தொடங்கும்.
1: வானாவில தொடங்கி கடைசியில மெய்யெழுத்து வெள்ளினத்துல வருதுன்னு அது உமண்ணாவா?
0: உமண்ணா.
1: சரி, அழுத்து கண்டுபிடிச்சாச்சு. அழுத்தத்தின் ஒரு வகை,
0: ஒரு வடிவம்,
1: ஒரு
0: வடிவம் அழுத்தம் தொடர்பான சொல்லு.
1: அது அந்த ஒரு போராட்டம் அதிகள் செய்யற மாதிரி ஒரு விஷயமா?
0: போராட்டம் இல்ல.
1: அல்லாட்டி ஒரு வகை நூயா?
0: இல்ல.
1: அப்படியும்
0: இல்ல.
1: இன்னொரு
0: கேள்வி இருக்கும்.
1: இல்லாட்டி ஒரு பொருளா?
0: பொருள் இல்ல. பொருள் இல்ல.
1: ஒரு
0: செயற்பாடு.
1: சரியா?
0: மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். வணக்கம். வைவரூடாக ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
2: வணக்கம்.
0: நீங்க ஒரே பிசி தான். ஒரே
2: என்னன்னு சொன்னா மாறி மாறியாவது நாங்க ஒரு நாடுகள்ல இருந்து வேற ஒண்ணுமே செய்யலாமே. அப்ப நான் முதலாவது வானாவில தொடங்க மாட்டீங்க. இரண்டாவது இடையினத்துல கண்டுபிடிச்சிருந்தமா?
0: இல்ல, கண்டுபிடிக்கல.
2: நான் எத்தனை கேட்கலாம்? மூன்று.
0: நீங்க வந்து மூணு கேள்வி கேட்கலாம்.
2: இடையினத்துல முற்பாதியா பிற்பாதியா?
0: முற்பாதி.
2: மெய்யெழுத்து உண்டு
0: சொன்னீங்க. மூன்று அதுல ஒன்று உங்களுக்கு தெரியும், கடைசியில இருக்கு.
2: முற்பாதி என்ற லானா வரிசையில வருமா?
0: வரும்.
2: நன்றி, வணக்கம். வெள்ளடிக்க போது நான்
0: நன்றி நன்றி நன்றி. வெள்ளடிச்சு அவர் வந்தப்போ அப்புறம் வாங்க. சரி, வந்திருப்போர் வணக்கம். சொல்லுங்க. முற்பாதி, முற்பாதியில லானாட்டுக்கு வர லானா வரிசை என்றதை
3: கண்டுபிடிச்சிட்டா?
0: இல்ல, லானா லானா வரிசையா? வரிசையில
3: மூன்றாவது
0: முற்பாதி. உங்களோட கேள்வி முடிஞ்சாலும் சொல்றேன். காணவரச.
3: நன்றி,
0: மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: இந்த ரெண்டாவது எழுத்து அது ஒரு லூனாவா?
0: லூனா வேறம், வேறம் லூனா.
4: ஓகே, எத்தனை கேள்வி இருக்கு?
0: உங்களோட ஒரு கேள்வி தான் நீங்க வந்த சந்தர்ப்பம்.
4: வலுக்கட்டாயம்.
0: வலுக்கட்டாயம் என்பது
4: சரியா இருக்கலாம்?
0: சரியான பதில். அப்படி நான் நீங்க சிலவுல அந்த தரவோடு சேர்த்தா நீங்க கண்டுபிடிப்பீங்க. அழுத்தத்தில் ஒரு வடிவம், அழுத்தம் கொடுக்கறது தானே வேலை
4: கட்டாயப்படுத்துல.
0: ஒரு பிரஷர் கொடுத்தா வேலை கட்டாயம் அவரே தானே வந்துட்டு வந்துருவார் வலிக்கு. வேலை கட்டாயம் என்பது சரியான பதில். பாராட்டுக்கள். உங்களுக்கு குழாமல் அழுத்ததையும் தாரணா? சரி, உங்களுக்கான இந்த வாரத்திற்கான குழம்பி எழுத்துக்கள் அக்காவுக்கு வர இக்கண்ணா, விழாவுக்கு வர வீணா, அருவிக்கு வர டூனா, அம்மாவுக்கு வர ஆனா, காகத்துக்கு வர காவன்னா
4: காவன்னா,
0: குயிலுக்கு வர கூனா
4: கூனா,
0: அக்காவுக்கு வர இக்கண்ணா
4: இக்கண்ணா.
0: உங்களை திருப்பி அந்த எழுத்தை சொல்றேன், இக்கண்ணா வீணா டூனா ஆனா காவன்னா கூனா இக்கண்ணா. எத்தனை எழுத்து? மொத்தம் ஏழு எழுத்துக்கள்.
4: சரி,
0: உங்களுக்கான அடுத்த தரவையும் தருகின்றேன். உயிரினங்களிடையே காணப்படுவது, உயிரினங்களிடையே காணப்படுவது, இது வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற, உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற எத்தனை எழுத்து? மொத்தம் எட்டு எழுத்துக்கள் கொண்ட சொல், எட்டு எழுத்துக்கள் கொண்ட உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற உயிரினங்களுக்கிடையே காணப்படுவது. சரி, வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்,
0: சொல்லுங்க.
5: வலுக்கட்டாயம்
0: வந்துட்டா? ஆனா வலுக்கட்டாயம் போயிட்டு. சரி, பரவாயில்ல, எல்லாருக்கும் சந்தர்ப்பம் மாறி மாறி வரட்டும்.
5: சொல்லுங்க.
0: இது வந்து இந்த தரவா? இது உயிரினங்களுக்கிடையே, உயிரினங்களிடையே காணப்படுவது, உயிரினங்களிடையே காணப்படுவது.
5: உயிரெழுத்துலாம் வருது என்ன?
0: உயிரெழுத்தாம். குரில் இரண்டு.
5: கடைசியிலும் இருக்குதா?
0: இல்ல, கடைசியில இல்ல, ரெண்டு முடியலாம் இருக்கு. நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் கேமா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
6: கூட்டு
0: இருபத்தி ஒன்று தர நாப்பத்தெட்டு பெருக்கணவா? உயிரினங்களுக்கிடையே காணப்படுவது, உயிரினங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உயிரினங்களிடையே காணப்படுவது. இல்ல, நீங்க வந்து இப்ப நாலு கேள்வி கேட்க போறீங்க. இல்ல, 21 தர 28 எடுத்தவாவா? சரி, சொல்லுங்க. வேற ஏதாவது கேக்கலாம். ஊனாவில வேறும் தொடங்கும் தொடங்கும்
6: என்னம்?
0: மெல்லினத்துல முட்பாதி.
6: உங்களோட
0: கேள்வி முடிஞ்சுதா?
6: முட்பாதி என்றா நான் அவர் மட்டும் நினைக்கிறேன்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்திருங்கள். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: சொல்லுங்க.
7: மூன்று கேள்வி கேட்கலாம் தானே?
0: கணக்கு கஷ்டமா இருக்கா?
2: உயிரினங்களுக்கிடையே காணப்படுவது ஒரு நோயா அல்லது ஒரு குணாதிசயமா? வித்தியாசமா?
0: குணாதிசயம் இல்ல, நோய் நோயும் இல்ல. இந்த உயிரினங்களுக்கிடையே அந்த உயிரினத்துக்குள்ள நாங்களும் வருவோம், மனிதர்களுமா, எல்லாமே எல்லாமே உயிரினம் தான், எல்லாம் தானே.
2: பொதுவான ஒரு செயற்பாடா?
0: ஒரு செயற்பாடுன்னு சொல்லலாமோ, செயற்பாட்டுக்குள்ள வரும்.
2: ரெண்டாவது
0: எழுத்து மெய் எழுத்து இல்ல, ஆனா நீங்க இன்னொன்று
2: அந்த அந்த எழுத்து வரும்
0: வேற
2: கேக்கல. அது வர கடைசியில மெய்யெழுத்து வராதுன்னு நீங்க அந்த உணவுன்ற மாதிரி வரமா?
0: வரும், தொடங்கும் தொடங்கும் தொடங்கும். நன்றி நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள், தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜா,
0: சொல்லுங்க.
7: கடைசி எழுத்துல மெய் எழுத்து இல்ல தமிழ்,
0: கடைசியில மெய் எழுத்து இல்ல. நீங்க ரெண்டு கேள்வி கேட்கலாம்.
7: அது என்ன இனம்?
0: அது வந்து இடையினம்.
7: இடையினம் உணவு சங்கிலி.
0: உணவு சங்கிலி என்பது
7: சரியா இருக்கு?
0: உணவு சங்கிலி என்பது சரியான பதிலாம்.
7: சயின்ஸ்ல முடி படிச்சோம்.
0: ஆமா, சயின்ஸ்ல வந்து படிச்ச நாங்க
7: கடைசியில
0: திருப்பி அதை பிடிச்சு சாப்பிடுறது. உங்களுக்கு அதான் உயிர் எழுத்து இருக்கிறபடி அதுலதான் உங்களுக்கு தொடங்குமன்ற தெரியுது. ஆனாவில்தான் ஆரம்பிக்கும். நான் முயற்சிங்களா, நானும் அதை மறந்துட்டேன். அந்த குளம் நெழுத்து தந்தது, குளம் நெழுத்த வந்து முயற்சியுங்கள். நல்ல நல்ல சொல்லு, அது வந்து நல்ல விஷயம். அதை நீங்க கண்டுபிடிக்க அந்த சொல்ல உருவாக்கிக்க அந்த அதை ஒரு ஒரு விடயத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். வந்திருப்ப ஒரு வணக்கம்.
8: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா உணவு சங்கிலி?
8: அதான் ஊனா நானாண்டு போயிட்டு பூனா கேட்கலாம்னு காத்து கொண்டு இருந்தான். அவங்க சொல்லிட்டாங்க.
0: ஆமா, உணவு சங்கிலி தான் சரியான பதில். உயிரினங்களுக்கிடையே இயற்கையில் உயிர் ஒரு உயிரினம் மற்றொன்று உணவு என்ற வகையில் தாவரங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்றும் மாறி மாறி அப்படி சுத்தி கொண்டு வரும். சரி, இப்ப உங்களுக்கு ஓ ஆனாவில் தான் ஆரம்பிக்குதோ?
8: அருவி என்று தோங்குமா?
0: இல்ல இல்ல, அருவி என்று வராது. சந்தர்ப்பம் இருக்கு, ஆனா அதை உருவாக்கிட்டு நீங்க சொல்லிக்க இப்படி ஒரு சொல்லு இந்த ஒரு பொருள் தருதுன்றத கண்டுபிடிக்க கூடியதா இருக்கு. நன்றி. நான் இன்னொரு தரவு தரலாமே. சரி, உங்களுக்கான அடுத்த தரவையும் தரம் தரவோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அங்கால பாட்டினுடைய சிக்கல் தொடங்கிவிட்டது. சரி, உங்களுக்கான அடுத்த தரவு, மரியாதையான உரையாடலில் பாவிக்கக்கூடியது. மரியாதையான உரையாடலில் பாவிக்கக்கூடியது. இது உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. ஏழு எழுத்துக்கள் கொண்ட உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற மரியாதையான உரையாடலில் பாவிக்கக்கூடியது. வந்திருப்போர் வணக்கம்.
7: ரஜினி
0: சொல்லுங்க.
7: மரியாதையான உரையாடலில்
0: பாவிக்கக்கூடியது
7: என்ன இனம்?
0: இது உயிரெழுத்துன்னு சொன்னா
7: கடைசியில
0: உண்டு வேறும் மரியாதையான உரையாடலில் பாவிக்க கூடியது வந்திருப்பவர் வணக்கம் சொல்லுங்க
9: அந்த இது குழம்பி எழுத்து அக்கா குருவி என்று வருமா
0: என்ன கண்டுபிடிச்ச நீங்க
9: அருவி அருவி என்று போட்டு பார்த்தா சரி நீங்க அருவி என்று வராண்டபடியே அப்ப குருவி என்று கடைசியில வரும் அப்ப குருவி அருவி என்று வராட்டா குருவி என்று வரும் நினைச்சிட்டு அக்கா குருவி என்று கண்டுபிடிச்சேன் அக்கா அக்கோ அந்த அதன் கீதம் அதுதானே அதன் வேதம்
0: இதுல வந்து அக்கா குருவி என்றது எளிதில் எளிதில் வந்து பார்க்க முடியாததாக குரலை மட்டும் கேட்கக்கூடியதாக இருக்கும் குயில் இனத்தை சேர்ந்த பழுப்பு நிறத்துல இருக்கிற பறவையாம் இது சில வேலை காலமையில வந்து எளிதில் பார்க்க முடியாத குரலை மட்டும் கேட்கக்கூடிய சில நேரங்கள்ல நாங்க சில அந்த பிலாக்கோட்ட குருவி மாதிரி இருக்கல சத்தம் நல்ல பிடிசா நல்லா கேட்கும் ஆனா குருவியை கண்டுபிடிக்கலாம் ஓ சரியான குட்டி அதான் நாங்க பிலாக்கோட்ட குருவி என்று சொல்லுவாங்க
9: மகள் கூட்டிக்கொண்டு காட்டினா விட்டு சின்ன குருவி சத்தம் அவ்வளவு சத்தம் அப்ப கேட்டுக்கொண்டு
0: இங்க வந்து பிரான்ஸ்ல அந்த குருவிதான் கூட சத்தம் போடுறது எனக்கு நான் காலமையில சிலவள காது கொடுத்து கேட்டு பாப்பேன் சத்தம் கேட்க ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா குருவிய காணியலால நல்ல சத்தமா இருக்கும் டெண்டு சில நேரம் டெண்டு வந்து உரியாடும் இந்த பக்கத்துல இருந்து ஒன்று வந்து சத்தம் கொடுக்க மற்ற பக்கத்துல இருந்து அந்த சத்தம் வரும் இது எந்த அக்காவோ தெரியல
9: காலம் 4 மணிக்கு தானே அங்க கூவம் இந்தியாவுக்கு போயிருக்கேன் நான் கேட்டிருந்தேன்
0: நாங்க அந்த சத்தங்களை எல்லாம் வந்து இப்ப இப்ப அந்த சந்தோஷம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காம இருக்கு இப்ப தாயத்துல எல்லாம்
9: ஒரு சோகமும் இடையோடுமாம் அது அந்த காகம் இருக்குல்ல காகத்துல குட்டுல அதை குஞ்சு பிடிக்கிறது காகம் வந்து அந்த குருவி குயில் சாப்பாடு கொண்டு போயிட்டு குயில் கொஞ்சம் ஆண்ட காகம் பாட்டு கொத்தி போடுமா அப்ப அந்த கொத்தின வழிய அது குயில் பாடலா சொல்லுவாமன்னு சொல்ல சுமார் கதை ஐதீக கதை
0: அதுவும் ஒரு இயற்கைன்ற ஒரு வளமுடியும் வந்து காகத்தோட கூட்டுக்குள்ள தன்னோட பிள்ளைய வச்சு தரவு வந்து மரியாதையான உரையாடலில் பாவிக்க கூடியது இதுல இப்ப உங்களுக்கு முதல் எழுத்து தெரியும் கடைசி எழுத்து இடையினம் என்றது தெரியும்
9: என்ன எழுத்து கண்டுபிடிச்சவே
0: ஈனா
9: ஈனா
0: மொத்தம் 7 எழுத்து இப்ப நீங்க எத்தனை
9: எழுத்துக்கலாம்
0: கடைசி எழுத்து இடையினம் மொத்தம் 3 மெய்யெழுத்து இருக்கு
9: 4 கேள்வி என்ன இனம்
0: 2வது எழுத்து வந்து மெல்லினம்
9: மெல்லினம் கேட்டவேலா
0: இல்ல
9: முட்டாதியா
0: இல்ல பிற்பாதி
9: பிற்பாதி
0: இன்னும் 2 கேள்வி
9: ஆ அச்சன்னு சொல்லி நானா வருமா?
0: இல்ல வராது.
9: அப்ப மானாரான் வரும் என்ன?
0: நீங்க ரெண்டாவது தொடர்பா தாங்க இருக்கிறீங்களா? இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு.
9: மூன்றாவது
0: எழுத்து வந்து வல்லினம். நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். உங்க அக்கா குருவிக்கு பாராட்டுக்கள் வந்திருப்ப. வணக்கம், சொல்லுங்க. கண்டுபிடிச்சீங்களா குழம்பு எழுதுனீங்க? அதெல்லாம்
7: அக்கா வரும்போது விட்டுட்டேன்.
0: அக்கா குருவி அதான், அது ஏன் அக்கா குருவி என்று வச்சேன்னு எனக்கு தெரியல. அக்கா குருவி
7: மரியாதையான உரையாடல் பாவிக்கப்படுது. மூன்றாவது என்ன சொன்னீங்க? வல்லினம் என்ன?
0: ஓ, மூன்றாவது வல்லினம். மூன்றாவது இல்ல, மூன்றாவது வல்லினமா?
7: நாலாவது எழுத்து என்ன? இனம்
0: இடையினம்.
7: அஞ்சாவது
0: வந்து மெல்லினம். மெல்லினம்
7: அது மெய் எழுத்தா?
0: ஓ, உங்களோட கேள்வி முடிஞ்சுதா? முடிஞ்சு. மெல்லினம் மெய் எழுத்ததான்.
7: சொல்லி பாப்போம். இந்த அருங்கள்,
0: இந்த ஆறுங்கள் என்பது
7: என்பது
0: சரியான பதில். மரியாதையான உரையாடலில் பாவிக்க கூடியது. பாராட்டுக்கள்.
7: மரியாதையா சொல்லுவோம் இந்த ஆறுங்கள்.
0: ஆனா அந்த அத மரியாதை இல்லாமலும் நாங்க அதை சொல்லலாம். இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து, சொல்லுவர்களை பொறுத்து. இந்த அரங்க புடிங்க நாங்க சொல்ற அந்த ஒலியில. நன்றி, பாராட்டுக்கள்.
7: வணக்கம்.
0: சரி, தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம்,
0: சொல்லீங்களா?
10: இல்ல இல்ல, நான் கேள்வி கேட்கத்தான் வந்தேன். கண்டுபிடிச்சாச்சு தானே. குறுக்கு சிறுத்தவளே அப்படியே ஒரு பிரபலமான பாட்டு தானே?
0: பாட்டு கேக்குதா உங்களுக்கு?
10: எனக்கு இருக்குல்ல கேட்டு கொஞ்சம் முந்தியா
0: பாத்தீங்களா? நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்.
10: ஆனா பாட்டு நல்ல
0: கடிக்குதான்னு சொல்லி நல்ல பெரிய சத்தமா போகுது. இல்ல, எனக்கு அந்த எனக்கு கேட்டது எனக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்றத தாண்டி இந்த கடைக்குள்ள இந்த பாட்டை போட்டிருக்கீங்கள அந்த மக்கள் என்னன்னு அந்த பாட்டையும் கேட்டு கேட்டு சாமா விளங்க இல்ல. அது
10: இப்ப
0: உங்களுக்கு வேற ஒரு தரவு சோகத்தின் வெளிப்பாட்டில் ஒன்று.
10: ஒரு தரவு கண்டுபிடிக்காம முடிஞ்சதா?
0: இல்ல இல்ல, நான் இந்த தரவு நான் தரவே இல்லையா நினைக்கிறேனா?
10: இருக்கலாம்.
0: சோகத்தின் வெளிப்பாட்டில் ஒன்று, யாராவது ஞாபகம் இருந்தா வந்து சொல்லுவார்கள் பாப்போமே. சோகத்தின் வெளிப்பாட்டில் ஒன்று. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்.
10: எந்த இனத்துல தொடங்குது?
0: பாலினா.
10: முன்னுக்கா பின்னுக்கா?
0: பிற்பாதி.
10: தானா? தம்பிக்கு வர தானா வரிசையில?
0: தானா வரிசையில வரும்.
10: தானா வரிசை. குறிலா நடிலா?
0: குறில்.
10: இன்னொரு கேள்வி கேட்கலாமல்ல?
0: குறில முதலும் கேட்டீங்களா? இல்ல என்ன?
10: இல்ல இல்ல. எத்தனை மெய்யெழுத்து இருக்கு?
0: ஒன்று.
10: ஒரு மெய்யெழுத்து. சரியா, கேள்வி முடிஞ்சது நினைக்கிறேன்.
0: தெரியும், மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் என்று தெரியும், ஒரு மெய் எழுத்து இருக்கின்றது தெரியும், சோகத்தின் வெளிப்பாட்டில் ஒன்று. முதலாவது எழுத்தா? இல்ல. தூணா வேறும்.
8: களி இருக்கா? இன்னும்
0: ரெண்டு களி இருக்கு உங்களுக்கு.
8: ரெண்டாவது எழுத்து என்ன இனம்?
0: ரெண்டாவது எழுத்து வந்து இடை இனம்.
8: முட்பாதியா பிற்பாதியா?
0: முட்பாதி.
8: முட்பாதி.
0: அது பிற்பாதி. பிற்பாதியா மாத்திக்கொள்ளுங்க. பிற்பாதியா அந்த உங்களுக்கு இப்ப மூணு கேள்வி நீங்க கேட்க போறீங்க.
7: ஒரு
0: மூன்றாவது எழுத்து வந்து இடையினம். நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.

0: சரியாக 6:06 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்ணுமரத்து முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எண்ணுமரத்து முயற்சிக்காக உங்களுக்கு தரவுகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக தரப்பட்ட தரவு சோகத்தின் வெளிப்பாட்டில் ஒன்று. இது சரி, கிட்ட கிட்ட வந்திருந்தீங்க. சரி, வந்துருப்போம். வணக்கம். என்று நாங்க சொல்ல மாட்டோம். சோகத்தின் வெளிப்பாட்டில் ஒன்று சோகம் வந்தா சிலர் துவண்டுட்டார்கள். நாங்க பேச்சு வழக்குல துவண்டிட்டோம், சரியா துவண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். பாராட்டுக்கள். நன்றி. ஆமாம், வந்திருப்போர் வணக்கம். சரி, அவரும் பதிலோடு வந்தபடியா சென்று விட்டார். நான் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த கணக்கு வந்து உங்களுக்கான நான் வச்சிருக்கிற முறையை தராம போறேன். நான் என்னோட சரியாத்தான் இருக்குதான். நான் பிள்ளையை அக்கௌண்ட் வந்துட்டு கொண்டு வரேன்னு நினைக்கக்கூடாது. அதை கொண்டு போகிறேன். நீங்கள் அடுத்த வாரம் இந்த கணக்கையும் கொண்டு வாங்க. உங்களுக்கு புதுசாக நான் இன்னும் ஒரு கணக்கை கொண்டு வருவேன். நான் இந்த கணக்கையும் முயற்சித்து வையுங்கள். உங்களுக்கு தரப்பட்ட இலக்கம் வந்து 6-7-3-2-5-1. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 587. ஒரு முறை மட்டும் வதநாதையாளன் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். ஆனால் வேறு முறைகள் இருக்கிறது. நான் ஒரு முறை வச்சிருக்கிறேன். அந்த முறை வேறே இல்லை. முயற்சியுங்கள். அதோடு இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் வந்து நீங்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து சோடைவாமல் வந்து கொண்டு நடத்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இணைந்து கேட்டுக்கொண்ட நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய எண்ணும் எழுத்தும். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு. நன்றி.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு. அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7-83-20-49-85 அல்லது 7-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
2: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் King's Travels.
3: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து

தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணுமலத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெறுகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். இந்த கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வார வாரம் ஒரு சிறு கதை ஒன்று ஒளிபரப்பாகும். அந்த கதையை கேட்டு அது கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு உங்களுடைய சிந்தனையில் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் நீங்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக குறிப்பிடலாம் என்பதை நீர்களுக்கு அறிய தந்து இன்றும் உங்களுக்காக ஒரு சிறு கதை காத்திருக்கின்றது. அந்த கதையை கேட்டு உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான சிறுகதை இதோ.
1: சீனி இருக்குதா? இல்ல, கிராம பக்கம் ஒருத்தன் வந்து தள்ளை காட்டினான். அண்ணன், சீனி கொஞ்சம் எடுக்கலாமோ? சின்ன தம்பி கடைக்காரன், அவனை ஏற ஏற அங்க வைத்து பார்த்தான். எவ்வளவு வேணும்? ஒரு ராத்தல் அண்ணன், 60%. வேட்டி முடிப்பை அவிழ்த்து அவன் 60% எடுத்து கொடுத்தான். கடைக்காரன் சீனியை கட்டி கொடுத்தான். ஒரு தடியன் வந்து மளமளவென்று படிக்கட்டுகளில் ஏறினான். சீனி என்ன விலை என்று கடைக்காரனிடம் சற்று அதிகார தொனியில் கேட்டான். 32%, 2 ராத்தல் மட்டும், கூப்பனை எடும் பார்ப்போம். வந்தவன் தலையிறங்கி போய்விட்டான். இல்லையான, கூப்பனுக்கு அல்ல, கள்ளமா கொஞ்சம்? இங்க என்ன கள்ள வியாபாரம் நடக்கிறதா? அதை எண்ணியா கேட்ட? நாங்கள் என்ன கள்ளர் கூட்டமோ? வந்தவன் பேச்சு முச்சொன்றி வந்த வழியே திரும்பி விட்டான். கடைக்காரன் அவனை பார்த்து வாய்க்குள் சிரித்தான். மாதீனமான குரலில் வார்த்தைகள் இருந்தன. கிழட்டு உருவம் ஒன்று தலையிலிருந்து சுமியை படிக்கட்டில் இறக்கி வைத்து விட்டு நயனாரிடம் முறையிட்டது. நயனார் தான் காப்பாற்ற வேண்டும். வீட்டில் 2 காய்ச்சல்காரர்கள் நயனார். 2 கிழமையா தேத்தண்ணீர் தான் சாப்பாடு. தேத்தண்ணீர் வைக்கவும் வழி இல்ல. நயனார் மனமிறங்கி நயனர் குறுக்கிட்டு கண்டிப்பான வார்த்தையில் பதில் கூறினார். ராத்தல் 65%, விருப்பம் என்றால் எடு. ஐயா, நயனர் எவ்வளவையும் எடுத்துக் கொள்ளுங்கள், அகப்படுவதே பெரிய காரியம். 60% இருக்கு நயனார், அதற்கு மட்டமாக தாங்க. ஒரு ராத்தல் சீனியை நிறுத்து. அதில் 5% சீனியை அள்ளி கிள்ளி கொண்டு கிழவியிடம் கட்டி கொடுத்தான். அதை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு அவள் போய்விட்டாள். போகும் போது 2 பக்கமும் பார்த்து முடிசிக்கொண்டு போனாள். பயம் வேற. சின்ன தம்பியின் 8 வயது குழந்தை இதெல்லாவற்றையும் கடையில் காசு பெட்டி கருகில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தது. கிழவி போய்விட்டாள். அப்பா என்ன? என்னப்பா என்ன? 4 சாக்கு நிறைய சீனி இருக்குது அங்க. இருக்கட்டும், வாய மூடு. அப்பா சொல்லு. அப்போது வந்த 2 பேருக்கு ஏன் இல்லை என்று சொல்லிவிட்டாய்? சின்ன தம்பிக்கு அவன் ஒரே குழந்தை. அவன் கேட்பதற்கெல்லாம் அவனும் பதில் சொல்லிக் கொண்டு வந்தான் சலிக்காமல். அது உனக்கு தெரியாது, கண்டபடி எல்லாருக்கும் கொடுக்க கூடாது. கொடுத்தால் என்னப்பா? சில வம்பன்கள் பிடித்து கொடுத்து விடுவாங்க. யாரிடம்? போலீசிடம். சீனி விற்றால் அது குற்றமா அப்பா? இல்ல, களவாக சீனி விற்க கூடாது. பின் ஏன் அப்பா விற்கிறார்? போகிற போக்கில் யாரோ ஒருத்தன் ஓடி வந்து கேட்டான், சீனி இருக்குதா அண்ணே? இல்ல. அப்பா ஓய், எனக்கு பயமா இருக்கு அப்பா. என்னத்துக்கு? நேற்றைக்கு வாத்தியார் சொன்னார், களவெடுக்கிறவங்களையும் பொய் சொல்லுகிறவங்களையும் போலீஸ்காரர் மறியல் வைத்து ஈட்டியால் குத்துவாங்களாம். அவர்கள் செத்த பிறகு கடவுள் அவர்களை நரகத்தில் போட்டு நெருப்பால் கொளுத்துவார்களாம். அப்பா சிரித்தார். ஏனப்பா சிரிக்கிறார்? அந்த சமயம் பார்த்து யாரோ ஒருத்தன் அப்பாவோடு கதைக்கு வந்து விட்டான். கள்ளச்சந்தை வழக்குகள் பற்றி சுவாரஸ்யமான சம்பாஷணை நடைபெற்றது. குழந்தைக்கு ஒன்றினும் புலன் போகவில்லை. என்ன நூதனம்? இந்த பெரிய அப்பா கூட பொய் சொல்கிறாரே, களவும் செய்கிறாரே. மூட்டை மூட்டியாக சீனியை வைத்துக் கொண்டு

சீனி இல்ல சீனி இல்ல என்று எத்தனை பேரை கலைத்து விட்டார். அந்த கிழவியிடம் ஐயோ அந்த பாவத்தாரிடம் 60% வாங்கினார். வேறொருவனிடம் 55% வாங்கி கொண்டு சீனியை கொடுத்தார். சில பேருக்கு அடியோடு இல்லை என்று விட்டார். அவர்கள் அப்பாவின் கோபக்காரர்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஏன் இப்படி அப்பா வஞ்சகம் செய்கிறார்? சீனி விற்க கூடாதாம், பின்னரே களவாக விற்கிறார். ஐயோ அப்பாவை போலீஸ்காரர் பிடித்துக் கொண்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? அங்கே வந்து கதைத்துக் கொண்டிருந்தவன் பேப்பரில் படித்ததாக சின்ன தம்பியிடம் சொன்னான். ஒரு ராத்தல் சீனி களவாக 2% கூட்டி விற்றதாக ஒருவன் 6 மாதம் சிறை தண்டனை பெற்றான். இதையும் கேட்டுக்கொண்டு சின்ன தம்பி சொந்து போய் திரும்பி வந்தான். அப்பா என்ன, கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு போவோம், வாங்க அப்பா. இனிமேல் இந்த கடையே வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு அப்பா. நீ எல்லாம் பொய் சொல்லவும் களவெடுக்கவும் பழகி விட்டாய். சின்ன தம்பி சிரித்தார். இல்ல, அவர் வாய் சிரித்தது, அவர் மனமலர்ச்சியோடு சிரிக்கவில்லை, மனம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. பேப்பர் புதினம் அவர் மனதை கிளறியது. குழந்தையின் வார்த்தைகளும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஓ, குழந்தை சொல்வதும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. இந்த வியாபார தொழிலே இப்படித்தான். இன்றைக்கு விடிந்த பிற்பாடு எத்தனை பொய்கள் சொல்லிவிட்டேன், எத்தனை களவுகள் செய்து விட்டேன். ஆனால் ஓ, வியாபாரம் என்றால் பொய் களவு இல்லாமல் முடியுமா? உண்மைதான். ஆனால் அப்போது அவனுடன் களவாக கொஞ்சம் சீனி என்றதும் ஏன் கோபம் வந்தது எனக்கு? நாங்கள் என்ன கள்வர் கூட்டமா என்று எரிந்து விழுந்தேனே. அவன் மேல் சந்தேகம் என்ன? நான் கள்ளன் தான், பொய்யன் தான், நான் மட்டுமா? வியாபாரிகள் எல்லோரும் அப்படித்தான் பொய்யர்கள் கள்ளர்கள். சி, இந்த தொழிலை போல் கேவலமான தொழில் வேறு என்ன? மனிதனை மிருகமாக்குகின்ற தொழில். அந்த கிழவி ஒருத்தி நின்று துடித்தாளே சீனிக்கு. அப்போதுதான் பாலும் மனம் இறங்கிட்டா? இந்த பணவரி குறைந்ததா? 30% சீனியை 65% விற்றேனே. இந்த ஆசை, பண ஆசை மனிதனை எத்தனை குரூரமாக்கி விடுகிறது. என்னுடைய களவும் பொய்யும் ஆசையும் ஐயோ என் குழந்தைக்கு கூட தெரிந்து விட்டதே. அது என்னை பற்றி என்ன எல்லாம் நினைக்கப் போகிறது? இப்படி அதிசயமாக அதர்மமாக சம்பாதித்து தான் என்ன செய்கிறது? கடைசியில் இந்த அதர்மத்துக்குள் இன்னும் எத்தனை வேறு அதர்மங்கள்! நாய் போல சாவடியில் வந்து விழுகிறவர்களுக்கான உதவி அளிக்கிறோம். வசதி கண்ட இடத்தில் ஏழியோ பிச்சைக்காரனோ அவனிடம் கொள்ளையடித்து விட பார்க்கிறோம். எத்தனை துணிகரமான பொய்! அதோ முடிந்தாற்போல் 4 மூட்டை சீனி இருக்கிறது. இல்லை இல்லை என்று எத்தனை பேருக்கு வாய் கூசாமல் சொல்லிவிட்டேன். ராத்தல் 32% என்று அதோ எழுதி பகிரங்கமாக தொங்க விட்டிருக்கிறேன். அதை எழுதிய அதே கையினால் 65% 55% வாங்கி இருக்கிறேனே. அப்பா, எவ்வளவு கேவலமான தொழில் இது! இதே சின்ன தம்பிக்குத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒரு காலத்தில் நேர்மைக்கு பரிசம் கிடைத்தது. இப்பொழுதோ தெருவால் போய்கொண்டிருந்த ஒருத்தன் வந்தான். சீனி இருக்குதா? இல்ல, இருக்கிறது. ராத்தல் என்ன விலை? 30%. பெரிய காரியம், 2 ராத்தல் தாருங்கள். சின்ன தம்பி நிறுத்து கொடுத்தான். புனர்ஜென்மம் அடைந்தவன் போன்ற உணர்ச்சி அவனுக்குள் ஏற்பட்டது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு சிறுகதை ஒலித்திருந்தது. அந்த கதை தொடர்பான கருத்துக்களோடு நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலில் வந்திருக்கும் நேர இணைத்துக் கொள்ளுங்க. வணக்கம். ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
1: நெஞ்சு குரல் அனுபவிக்கிறவர்கள் இந்த உலகம் அறிய வேணும்.
0: நீங்களும் கேட்டுவிட்டு திரும்பியும் வரலாம்.
1: அப்படியும் வரலாம். பாப்போம்.
0: நன்றி. நன்றி. ஆமாம், ஜோய் சிரியம் அவர்கள் இணைந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சரி, இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: நான் பார்த்தீபன்.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நான் நீங்க நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: இதுக்கு கள்ளத்தனம் என்ற ஒரு தலைப்பு பண்ணி
0: யோசித்தேன்.
2: கள்ளத்தனம் ஊர்ல இருக்கும் போது அப்பாட நண்பரும் கடை வைத்திருந்தார். அங்க ஒரு அந்த சிறுவா காலத்துல ஒரு சட்டம் வந்தது, இவ்வளவுக்கு மேல வைக்க கூடாது அரிசியா இருந்தா இதுவா இருந்தாலும். அப்ப எங்கட விட்டு ஒதுக்குப்புறம். அப்ப அங்க எங்களை விட்டா வெற்ற இடத்துல எல்லாம் தேடி கொண்டு போய் நாங்க எங்களை வீட்டுல விளையாடி கொண்டு போ. அதுக்கு மேல ஏறி ஒருக்கா அந்த வெடி சுடக்கூடாண்டு வந்த சிம்மகாலத்துல அப்பொழுது எங்களை வீட்டு முன்னரம் எல்லாம் வெடி. அப்பதான் ஒருத்தர் சொல்லிதான் இங்க தங்கச்சி நன்மைக்கு சொன்னோடனே நான் வந்து சொன்ன பாட சொல்லி போடாண்டு அவசரம் பரவாயில்ல அவள் தான் சொன்னதுண்டு அப்படி இதுண்டு. ஆனா ஒருக்கா அரிசி நாங்க யாழ்ப்பாணம் போய்க்குள்ள வந்து ஒரு காலத்துல கேவா பொம்மிட்டு எடுத்தா கொண்டு போகல அரிசி பருப்பு எல்லாம். தெரியுமா உங்களுக்கு அது?
0: தெரியல. எந்த காலம்?
2: 74 அப்படியான காலங்கள்.
0: அப்ப இல்ல நாங்க
2: நீங்க இல்லையா? அப்ப நாங்க அரிசி கொண்டு போறோம்னாலும் பொமிட்டு எடுக்கணும். அதே மாதிரி தருப்பு கொண்டு போறோம் இல்ல என்ன சாமான் வடபதி கொண்டு நாங்க மட்டர் வந்து அம்மாட அப்பாட அம்மா கால இறந்ததுக்கு போனாங்க. அது மாதிரி நாங்க யாழ்ப்பாணம் போயில்லை. ஆனா ஒரு முறை போயிருந்தேன் யாழ்ப்பாணத்துக்கு. அது குடும்பத்தோட இல்ல சூப்பர்வைசர் அப்பாட அக்கா வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தவன் யாழ்ப்பாணத்துக்கு. அப்ப அவருக்கு சாமான் கொடுக்க போனோம். அது அதுக்கு பிறகு நாங்க 74 போய்க்குள்ள கொமிட் எடுத்து தான் கொண்டு போவோம் அரிசி எல்லாம்.
0: அப்புறம் சாதாரணமா அரிசி கொண்டு போறவர்களும் எடுக்கணும்
2: அரிசி பருப்பு இது ரெண்டுக்கும் கொமிட் எடுத்து கொண்டு போகணும். அப்படி ஒரு காலம் இருந்தது கேமா, ஒரு காலம் 74 நினைக்கு சரியான இந்த ஜாபத்துப்படி 74. அப்பொழுதுதான் நாங்க போனோம் ஜாழ்ப்பாணத்துக்கு. அப்ப கார்ல அப்ப இந்த வாகனத்தை கொண்டு வர எல்லாத்தையும் பெர்மிட் எடுக்காக கொண்டு போக முடியாது என்ற ஒரு சட்டம் இருந்த முந்தி. அதுக்கப்புறம் அந்த வெளி அரசாங்கம் சிறுமகால முடிந்த முடிய கிட்ட வாசல் என்னன்னா திறந்து விட்டாரு. அப்பளும் இங்க மட்டக்களப்பு தான் நெல் நெல்லாம் மூட முடியா கொண்டு போனது ஜாழ்ப்பாணத்துக்கு. லொரிகள் எல்லாம் இந்த மூட முடியா நெல் கொண்டு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்தாலும் அந்த திறந்து விட்டாரு. எல்லாம் எது பண்ண பெர்மிட் எடுக்காக கொண்டு போங்கண்டு அப்படி இருந்தது. அந்த அதுதான் எனக்கு இந்த கதையை கேட்ட உடனே அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது.
0: இது ஆமாம், இந்த கதை வந்து என்ன காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா 1943 எழுதப்பட்டிருக்கு இந்த கதை வந்து. அப்ப அந்த 43 ஆண்டு காலகட்டத்திலேயே அந்த சில அந்த என்னன்னு சொல்றது வியாபாரிகளிடம் அந்த பதுக்கல்கள் இதுகள் எல்லாமே இருந்திருக்கு.
2: அது இருந்திருக்கு. அது அதான் நான் சொல்றேன். ஒரு முறை எங்க அப்பட நண்பர் கடையில வைக்கக்கூடாது சாமான் இவ்வளவுக்கு மேல அது ஒரு அரசாங்கம் சொல்லும் இவ்வளவு சாமான் தான் வைக்கலாம் குறிப்பு சொல்லும். சரியா? பஞ்சரிசி என்ன 1/2 மூட்டை, புழுங்கரிசி 1 மூட்டை. அவர் வந்து குத்தி பார்த்து கூட இது பச்சரிசியா புழுங்கரிசியா குத்தி அந்த குத்தி பார்த்துட்டு பச்சரிசி என்னதுன்னா 1/2 மூட்டை. இத்தனை கிலோக்கு மேல வைக்க கடையில வந்து இத்தனை கிலோ தான் நீங்க வைச்சிருக்கலாம் சட்டம் வந்து அதுக்கு மேல்பட்ட வச்சிருந்தால் அவரால் பிடிச்சு. ஒரு முறை அந்த கடையில் உள்ள ஊழியருக்கும் ராஜன் செல்வராயம் அரசியல்வாதிக்கு இடைப்பட்ட முருகல்ல மூக்குடைச்சு விட்டார். கடையில இருந்து மூக்குடைச்சு விட்டார். அவர் எல்லாம் தள்ளி போயிட்டு வர அப்புறம் அப்பதான் மூன்று நாள் நாளா வருவார் விடிய போறோம் காலம் போன விடிய போறோம். அவரோட போய் கத்து கத்து கத்து அதை எடுத்து கொடுத்தவர். இந்த இதெல்லாம் இது எனக்கு ஞாபகம் வந்தது கேமா. அதோட ஒருக்கா இந்த இப்பதான் எரிபொருள் தட்டுப்பாடு வருதுல்லோ, அப்ப வீடு அந்த எரிபொருள் தட்டுப்பாடு இருந்தது. ஆனா இப்பொழுது வாகனங்கள் கூட அப்ப வாகனங்கள் குறைவு தானே. அப்ப இந்த எரிபொருள் பெருசா தட்டுப்பாடு வந்தாலும் பெருசா தாக்கப்படுது. இப்ப இப்பதான் இல்ல மோட்டர் சைக்கிளும் அது அப்பளவு
0: தட்டுப்பாடுகள் கணக்கு இதுகள் எல்லாம் இருந்தேன்னு சொல்லி எழுபதாம் ஆண்டுல இருந்து 77
2: வந்த பிறகு வெளிநாடு அதான் இந்த பொருளாதாரமா இருந்திருந்தா அடுத்த முறையும் கொண்டிருந்தால் நாடு பெரிய முக்கியமான பொருளாதாரத்துக்கு வந்திருக்கும். வரலைக்காக சாப்பிட்டு சேமிக்கப்பட்டிருந்தது அந்த நாள்ல. ஜேஆர் வந்த பிறகுதான் எல்லாம் அழிய துவங்கினது. என்ன பொருளாதாரம் அழிய துவங்கியது ராணுவம் வடகிழக்கு வந்து எல்லாம் ஜேஆருக்கு அதுக்கு முதல் இருக்கு இல்லையே. எங்களோட அப்பா அப்பாட அத்தான் கூட வந்து காவல்துறை அவரை மகனு காவல்துறை ஒரு நாள் தூக்கம் கண்டனா கிடையாது. வீட்டுல குடித்து அது இந்த பெட்டிக் போல் தான் வச்சிருந்தார்கள். சவுக்கன் மண்ணில தோச்சு போ தண்ணில தோச்சு போய் மண்ணில திரட்டி தானே அடிக்கிறான். அப்ப நோகுமா என்று கூறிப்பாரு. போன நேரங்கள்ல கூறியிருக்கிறார் இல்ல கூறிக்கொண்டு கேமா மற்றும் இதெல்லாம் கேட்டுக்கொள்வோம் கேமா.
0: நன்றி நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் பார்த்திவன் அவர்கள் இணைந்திருந்தார். சரி, தொடர்ந்து வயோர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கேமா.
0: ஆமா வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நான் கதை கேட்டேன் படிப்பினைக்குரிய ஒரு கவிதையா இருந்தது. அந்த காலத்துல 46
0: வீடுகள்
3: பதுக்கி வச்சிருந்தாரு. இப்படி எல்லாம் இருந்தது தானே. உண்மையாக நான் இது இந்த இது மனமாற்றம் சொல்றேன். தாப்பனுக்கும் மகனுக்கும் நடந்த சம்பவம் தானே பிரச்சனை
0: தானே.
3: இந்த தாப்பன் மனமாற்றம் அடைந்தாரு மகனோட சொற்களை கேட்டு. என்ன
0: திருந்தி இருக்கிறார்?
3: திருந்திட்டார். இந்த உண்மையாக இந்த சீனி விற்பனையில இப்படி சொன்ன அந்த அந்த பருப்பு அரிசி எல்லாம் கமிஷன் எடுத்துதான் போகணும். அந்த நேரத்துல ஸ்ரீமான காலத்துல அந்த துணிகள் கூட இருக்கே இல்லையா? அங்க கடைகள்ல துணிகள் கூட இருக்கே இல்லை.
0: என்ன காரணம்
3: என்ன? இங்கால யாழ்ப்பாணத்துக்கு அது இறக்குமதிய செய்து இல்லாம பண்ணிட்டு நம்மளோட யாழ்ப்பாணம் வட மாகாணத்துக்கு இருக்க கூடாது. கஷ்டப்பட சொல்லித்தான் அப்படி இருக்கலாம்.
0: வெங்காயத்துல மாலை போட்ட ஏதோ கணக்கு இதுகள் எல்லாம் சொல்லுவார்கள்.
3: இந்த துணிகள் எல்லாம் கொட்டன் துணி தான் எடுக்க முடிஞ்சது. கடைகள் எல்லாம் கஷ்டமா இருந்தது துணிகள் வாங்குறது கூட அப்படியே இருந்தது. என்னடா இங்கால எங்கட மக்களுக்கு இல்லாம பண்ணோன்னு பண்ற அந்த கொள்கையோ தெரியும். அந்த நேரம் அப்படித்தானே
0: வடபகுதி மக்கள் வந்து ஒடுக்கு இருக்கிறா
3: ஒடுக்கப்பட்ட மக்களாக
0: தானே இருந்து 77 வரைக்கும் இருந்திருக்கிறா. அந்த 77-76 அந்த இந்த போராட்டம் தொடங்கி இருக்குது. போராட்டம் அந்த காலகட்டம்
3: சிறப்பான கவிதை படிப்பினைக்குரிய கதையா இருந்தது. அதோட அந்த வாசித்த முறையும் தரிசனர்கள் வாசித்த முறை ஒரு உண்மையாக
0: உங்களுக்கு. ஆமா, அந்த கதையை வந்து முன்னு கண்ணுக்கு முன்னு காட்சியை கொண்டு வந்து
3: அந்த மேகத்துல அந்த மேகத்துல அந்த கோபத்துல அது இல்லாத மணிகாச்சி இருந்தார். இருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கோள்களும் ஒரு படிப்பினை கதையா இருந்தது. நன்றி
0: நன்றி நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைப்பில் வந்திருக்கும் நீரே நான் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் ராகினி அல்வாஸ். நலமா இருக்கீங்களா?
0: ஓ நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
4: நன்றி. கதைய கேட்டேன், அது நடப்பவை தான். ஏனென்றா உலகாலாம் எல்லாரும் கடக்காரர்ல ஒரு வழக்கம் கொண்டிருக்கு தான். அது
0: செயல்கள் வடிவங்கள் மாறி இருக்கு, இதை விட பழக்க வழக்கம் மாறியில
4: நானும் எங்கட மாமா அவர் அப்பாட தங்கச்சி ஆனா அவர் வீட்டோட கடை வச்சிருந்தது. ஆனா அவர் கடையில நிக்கிறீங்க ஏனாண்டா அவர் வந்து மெடிக்கல் இதுல வேலை செய்யறவர். அப்ப மூன்று பேரை வேலைக்கு வைத்திருந்தால அவருல ஒரு எங்கட அம்மாட தம்பி ஒரு ஏன்னா அங்க கல்யாணம் கேட்டான் கணவர். அப்ப கொஞ்ச நாள் போய் தகப்பனோட நிக்க அங்க அந்த கடையில நின்றவரா இவர் இப்பயும் சொல்லுவார் அந்த கதைய தான் நிக்க சீனியா அவர் சொல்லி என்னென்ன விலையில விக்கணும்ட்டு அவர் சொல்லி போட்டு தானே ஹோவர். இவர் சீனியா கொஞ்சம் காசு போட்டு கூட வித்துட்டாராம் தன்னை வந்து போலீஸ் பிடிக்கிட்டுதான் மூன்று நாள்
0: வச்சிருந்ததான். குறிப்பிட்ட அந்த விலையை தாண்டி விக்க கூடாது
4: விக்க கூடாது அங்க எம்முறாது குழம்புல அந்த இது இருந்தாரு. அப்ப இவர் சொன்னார் அவரும் வர்றவன்ட்டு வேலையால புறவாருன்னுட்டு நிலையிட்டு வர இல்லையா மடத்தினர் தனம் வந்தவரான் தான் அன்றே அன்று தானே நினைச்சாராம் இந்த மறியல்ல இருக்கிறதால என்னண்டு இப்படி கஷ்டப்படாம காலம் தள்ளுகளான் தான் ஜோதிச்சாராம் தான் மூன்று நாள் இருக்கையில அவன் போயிட்டு தான் இப்பயும் சொல்லுவார் அவரை தான் பேசுவார் வந்துட்டார் அவர் ஆனா அவர் தான் பேசுவார் தான் எதிரால நான் போனான்னு இந்த இது கதை வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அது உண்மைதான் அது இந்த முதலாளி மேல உங்க பழக்கம் இருக்கு
0: முதலாளி மேல இப்ப இதே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த ஒரு விலகூட்டின அந்த நேரம் இருந்த கட்டுப்பாடு இந்த கதையினூடாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த புலமே இந்த மண்ல வந்து ஒரு காலத்துல இப்ப முதல்ல அந்த எண்ணெயெல்லாம் விலகூடி அந்த இது உக்ரைன் பிரச்சனை நேரம் பொருட்கள் விலை வந்து கூட அதிகரிச்சது அந்த நேரம் கொஞ்சமா எண்ணெய் அதுகள் விலை அதிகரித்திருந்தது தட்டுப்பாடு. ஆனா அதுக்கு பிறகு சாதாரணமா வந்த பிறகும் அந்த விலையை அதிகரித்த அந்த நம்மவர்கள் தமிழ் கடைக்காரரும் கூட அப்படி அந்த விலையை வந்து குறைக்க
4: இருக்கிற கடவுளையையும் தமிழாக்கள் இருக்கணும் தானே.
0: ஆமா
4: அவர்கள் என்ன செய்வாரு இப்படி வந்த உடனே எண்ணெய் போட்டிருக்கலாம்னு சொன்னா அந்த சூரியகாந்தி எண்ணெயை அந்த கேச அடுத்து உணர்ந்து வைக்கிறது அவர்கள் இல்ல அவை கொஞ்சம் சமையல கூட தேவைதான் கொடுக்குற சமையக்காரன் மிரக்கறிகள் சமைக்கிறது எனக்கு பலகாரங்க சொல்றதுக்கு அப்ப எடுத்து அதோட நல்லெண்ணெய் வந்தாலும் சொல்லி இனமே தங்கட 10 கிலோமீட்டர்ல இருக்கிற இல்லையா அங்க இடத்துல வந்து வேண்டி இனமேண்டா அங்க உடனே விழா எல்லாம் தமிழாக்கள் தானே உள்ள போய் எடுத்துருக்கணும்.
0: விலையை கூட்டுறவர்கள் வந்து எல்லா நூட்டுக்கு எல்லாரையும் சொல்ல இயலாது. ஆனா பெரும்பாலும் அந்த நம்மவர்கள் மத்தியில அந்த வியாபாரிகள் மத்தியில ஒரு இதுக்கு கூட்டுனா குறைக்க மாட்டார்கள்.
4: குறைக்க மாட்டார்கள். ஆனா இவர் செய்த பிள்ளைய என்னன்னு சொன்னால் அந்த முதல் செய்தவங்க இப்படி காசை கூட சொல்லி போட்டு பிறகு கடைசியா மனம் மாறி கடைசியா வந்ததுக்கு குறைச்சு கொடுக்குறாரு அது அப்படி செய்யக்க முதல் வேண்டின பாவம் தானே அந்த அப்படி
0: அவருக்கு வந்துட்டு உள்ளத்துல அந்த
4: பிள்ளையெல்லாம் செய்துட்டு மகன் சொன்னா உணர்றாரு அது உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு அது இங்க உண்மையிலேயே இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படித்தான்.
0: இப்ப சில இப்ப இந்த இப்ப நடைமுறையில இருக்கிற விஷயங்களும் மனச்சாட்சியோட தொடர்பு பட்டது. இப்ப ஒரு பொருளை வந்துட்டு நீங்க உண்மையில தட்டுப்பாடா இருக்கீங்கள நீங்க அதை வந்து எடுக்க நீங்க அதுக்கு முதலிடையில இவ்வளவு தொகைக்கு விடுறீங்க பிறகு அதால நீங்க கூட்டி கொடுக்குறீங்க பிறகு சாதாரணமா குறைஞ்ச பிறகும் நீங்க அதே விலையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மனசாட்சி. இப்ப நான் வந்து ஏன் அதை அப்படியே குடுக்கறேன்றது அவர்கள் தான் உணர்ந்து கொள்ளணும்.
4: காசு உள்ளவைகளுக்கு பிரச்சனையில அந்த கஷ்டப்படுறாங்களுக்கு சரியான கவலைப்பட்டுத்தான் வேண்டுங்க. சில நேரம் நானே பார்த்துருக்கேன் பிளேண்டிய ஊத்தி ஒரு குடும்பத்துல அந்த அப்படி நாங்க அங்க இருக்க கையில ஒரு அரைக்கரண்டிய கொடுத்தாதான் அதை தொட்டு தொட்டு தொட்டு நான் எழுதி குடிக்கினோம். அப்படியானவைகளுக்கெல்லாம் அப்படி விலைய கூட்டினா அவளுக்கு வேண்டதுக்கு
0: இப்ப நீங்க வியாபாரிகள் வந்துட்டு உங்களுக்கு கூட்டுறீங்க உங்களுக்கு பொருள் விலை கூடிய கூட்டுறீங்க குறைக்கிறீங்க குறைக்காம கூட்டியே வச்சிருக்கீங்க. ஆனா சாதாரண மக்கள்கிட்ட வருமானம் வந்து கூட இல்ல தானே.
4: அது உண்மையிலேயே அது அது எங்கட அது தமிழாக்கள்ல உள்ளதே முதலாவது அங்க ஊருல இப்படியான செய்யக்க சரியான
0: அவர்கள் மட்டும் தங்களை வந்து காலத்துக்கு தக்க மாதிரி வளர்த்து கொள்கிறார்கள்.
4: இனிமே சிறப்பான கதை உண்மையிலேயே நடந்த கதைகள் தான் இந்த இவ்வளவு காலம் நாங்களும் அறிந்த கதைகள் தெரிந்த கதைகள் தான் சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நான் அதனால மனம் மாறு வேற இல்லாட்டி இந்த மனச்சாட்சின்னு சொல்லி இந்த மனச்சாட்சி தான் அவருக்கு பின்னுக்கு வேலை செய்திருக்கு அதை சொல்லி பாக்கிறேன் என்ன தலைப்பை கொண்டு வரீங்களான்னு. ஏன் நன்றி வணக்கம் உங்களுக்கு
0: நாங்க கொண்டு வரையில ஆசிரியர் என்ன தலைப்பு வச்சிருக்கேன்
4: ஆண்டு கொழும்புல பிரச்சனை வந்து எங்கட பாப்பாட தங்கச்சியையும் தங்கச்சியோட கணவரையும் மகளோட கணவரையும் சா கொண்டது அண்டையில இருந்தா அவன் இந்த இடம் விட்டு வந்தது எல்லாம் வித்து போட்டு செலவு வந்தது அதுக்கு முதல் நாங்க ஒவ்வொரு வேலை லீவுக்கும் போயிருக்கேன். இந்த கடை அவையோட வீட்டோட கடை இருக்கேங்க, நானும் போய் அதுக்குள்ள இன்னைக்கு அதுல போய்தானே எனக்கு அந்த சிங்களத்தால விலை அளவுகள் எல்லாம் தெரியும். ஏன்னா மாமா சொல்லையில கொஞ்சம் நில்லு நான் அதுக்கு சாப்பிட்டு வரணுண்டு. இந்த அப்படி எல்லாம் இருந்து அந்த அப்படி அனுபவப்பட்டபடியா எங்களுக்கு அந்த உண்மையிலேயே அந்த காலத்துல இந்த பிரச்சனைகள் வரைக்கும் முதல் இவ்வளவு செய்ததுகள் எல்லாம் தெரியும். இந்த பிரச்சனையால இவ்வளவு சனம் அந்தரிச்சாலும் தெரியும். உண்மையிலே நல்ல ஒரு சிறப்பான கதை. வாழ்த்துக்கள்.
0: நன்றி
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.

நேரம் சரியாக 6:37 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சியினோட உங்களுக்காக ஒரு கதை ஒலித்திருந்தது. அந்த கதை தொடர்பான கருத்துக்களோடு நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் தொடர்ந்து நேர்கள் இணைந்து கொள்ளும் வரை நாங்கள் இந்த கதையை மீண்டும் ஒரு முறை கேட்டு வரலாம்.

சீனி இருக்குதா? இல்ல. கிராம பக்கம் ஒருத்தன் வந்து பல்லை காட்டினான். அண்ணன், சீனி கொஞ்சம் எடுக்கலாமோ? சின்ன தம்பி கடைக்காரன் அவனை ஏற ஏற அங்க வைத்து பார்த்தான். எவ்வளவு வேணும்? ஒரு ராத்தல் அண்ணன், 60 சதம். வேட்டி முடிப்பை அவிழ்த்து அவன் 60 சதத்தை எடுத்து கொடுத்தான். கடைக்காரன் சீனியை கட்டி கொடுத்தான். ஒரு தடியன் வந்து மலமளவென்று படிக்கட்டுகளில் ஏறினான். சீனி என்ன விலை என்று கடைக்காரனிடம் சற்று அதிகார தொனியில் கேட்டான். 32 சதம், 2 ராத்தல் மட்டும், கூப்பனை எடும் பார்ப்போம். வந்தவன் தலையிறங்கி போய்விட்டான். இல்லையான கூப்பனுக்கு அல்ல, கள்ளமா கொஞ்சம்? இங்க என்ன கள்ள வியாபாரம் நடக்கிறதா? அதை எண்ணியா கேட்ட? நாங்கள் என்ன கள்ளர் கூட்டமோ? வந்தவன் பேச்சு முச்சுன்றி வந்த வழியே திரும்பி விட்டான். கடைக்காரன் அவனை பார்த்து வாய்க்குள் சிரித்தான். நயனர், யாரது? மாதீனமான குரலில் வார்த்தைகள் இருந்தன. கிழட்டு உருவம் ஒன்று தலையிலிருந்து சுமியை படிக்கட்டில் இறக்கி வைத்து விட்டு நயனாரிடம் முறையிட்டது. நயனார் தான் காப்பாற்ற வேண்டும். வீட்டில் 2 காய்ச்சல்காரர்கள். நயனார், 2 கிழமையா தேத்தண்ணீர் தான் சாப்பாடு. தேத்தண்ணீர் வைக்கவும் வழி இல்ல. நயனார் மனமிறங்கி நயனர் குறுக்கிட்டு கண்டிப்பான வார்த்தையில் பதில் கூறினார். ராத்தல் 65 சதம், விருப்பம் என்றால் எடு. ஐயா, நயனர் எவ்வளவையும் எடுத்துக் கொள்ளுங்கள், அகப்படுவதே பெரிய காரியம். 60 சதம் இருக்கு நயனார், அதற்கு மட்டமாக தாங்க. ஒரு ராத்தல் சீனியை நிறுத்து, அதில் 5 சதத்து சீனியை அள்ளி கிள்ளி கொண்டு கிழவியிடம் கட்டி கொடுத்தான். அதை வாங்கி கண்ணில் ஒற்றி கொண்டு அவள் போய்விட்டாள். போகும் போது 2 பக்கமும் பார்த்து முடிசிக்கொண்டு போனாள். பயம் வேற. சின்ன தம்பியின் 8 வயது குழந்தை இதெல்லாவற்றையும் கடையில் காசுப்பட்டி கருகில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தது. கிழவி போய்விட்டாள். அப்பா, என்ன என்னப்பா என்ன? 4 சாக்கு நிறைய சீனி இருக்குது அங்க. இருக்கட்டும், வாய மூடு. அப்பா சொல்லு. அப்போது வந்த 2 பேருக்கு ஏன் இல்லை என்று சொல்லிவிட்டாய்? சின்ன தம்பிக்கு அவன் ஒரே குழந்தை. அவன் கேட்பதற்கெல்லாம் அவனும் பதில் சொல்லிக் கொண்டு வந்தான் சலிக்காமல். அது உனக்கு தெரியாது, கண்டபடி எல்லாருக்கும் கொடுக்க கூடாது. கொடுத்தால் என்னப்பா? சில வம்பன்கள் பிடித்து கொடுத்து விடுவாங்க. யாரிடம்? போலீசிடம். சீனி விற்றால் அது குற்றமா அப்பா? இல்ல, களவாக சீனி விற்க கூடாது. பின் ஏன் அப்பா விற்கிற? போகிற போக்கில் யாரோ ஒருத்தன் ஓடி வந்து கேட்டான், சீனி இருக்குதா அண்ணே? இல்ல. அப்பா, ஓய், எனக்கு பயமா இருக்கு அப்பா. என்னத்துக்கு? நேற்றைக்கு வாத்தியார் சொன்னார், களவெடுக்கிறவங்களையும் பொய் சொல்லுகிறவங்களையும் போலீஸ்காரர் மறியல் வைத்து ஈட்டியால் குத்துவாங்களாம். அவர்கள் செத்த பிறகு கடவுள் அவர்களை நரகத்தில் போட்டு நெருப்பால் கொளுத்துவார்களாம். அப்பா சிரித்தார். ஏனப்பா சிரிக்கிறார்? அந்த சமயம் பார்த்து யாரோ ஒருத்தன் அப்பாவோடு கதைக்க வந்து விட்டான். கள்ளச்சந்தை வழக்குகள் பற்றி சுவாரஸ்யமான சம்பாஷணை நடைபெற்றது. குழந்தைக்கு ஒன்றிலும் புலன் போகவில்லை. என்ன நூதனம்? இந்த பெரிய அப்பா கூட பொய் சொல்கிறாரே, களவும் செய்கிறாரே. மூட்டம் மூட்டியாக சீனியை வைத்துக் கொண்டு சீனி இல்லை சீனி இல்லை என்று எத்தனை பேரை கலைத்து விட்டார். அந்த கிழவியிடம், ஐயோ, அந்த பாவத்தாரிடம் 60 சதம் வாங்கினார். வேறொருவனிடம் 55 சதம் வாங்கி கொண்டு சீனியை கொடுத்தார். சில பேருக்கு அடியோடு இல்லை என்று விட்டார். அவர்கள் அப்பாவின் கோபக்காரர்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஏன் இப்படி அப்பா வஞ்சகம் செய்கிறார்? சீனி விற்க கூடாதாம், பின்னரே களவாக விற்கிறார். ஐயோ, அப்பாவை போலீஸ்காரர் பிடித்துக் கொண்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? அங்கே வந்து கதைத்துக் கொண்டிருந்தவன் பேப்பரில் படித்ததாக சின்ன தம்பியிடம் சொன்னான். ஒரு ராத்தல் சீனி களவாக 2 சதம் கூட்டி விற்றதாக ஒருவன் 6 மாதம் சிறைத்தண்டனை பெற்றான். இதையும் கேட்டுக்கொண்டு சின்ன தம்பி சொந்து போய் திரும்பி வந்தான். அப்பா, என்ன? கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு போவோம். வாங்க அப்பா, இனிமேல் இந்த கடையே வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு அப்பா. நீ எல்லாம் பொய் சொல்லவும் களவெடுக்கவும் பழகி விட்டாய். சின்ன தம்பி சிரித்தார். இல்ல, அவர் வாய் சிரித்தது. அவர் மனமலர்ச்சியோடு சிரிக்கவில்லை, மனம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. பேப்பர் புதினம் அவர் மனதை கிளறியது. குழந்தையின் வார்த்தைகளும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தது.
ஓ குழந்தை சொல்வதும் ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. இந்த வியாபார தொழிலே இப்படித்தான். இன்றைக்கு விடிந்த பிற்பாடு எத்தனை பொய்கள் சொல்லிவிட்டேன், எத்தனை களவுகள் செய்து விட்டேன். ஆனால் ஓ வியாபாரம் என்றால் பொய் களவு இல்லாமல் முடியுமா? உண்மைதான். ஆனால் அப்போது அவனோடு தன் களவாக கொஞ்சம் சீனி என்றதும் ஏன் கோபம் வந்தது எனக்கு? நாங்கள் என்ன கள்வர் கூட்டமா என்று எரிந்து விழுந்தேனே. அவன் மேல் சந்தேகம் என்ன? நான் கள்ளன் தான், பொய்யன் தான், நான் மட்டுமா? வியாபாரிகள் எல்லோரும் அப்படித்தான், பொய்யர்கள் கள்ளர்கள். சி, இந்த தொழிலை போல் கேவலமான தொழில் வேறு என்ன? மனிதனை மிருகமாக்குகின்ற தொழில். அந்த கிழவியொருத்தி நின்று துடித்தாலே சீனிக்கு. அப்போதுதான் பாலும் மனம் இறங்கிட்டா? இந்த பணவரி குறைந்ததா? 30% சீனியை 65% விற்றேனே. இந்த ஆசை, பண ஆசை மனிதனை எத்தனை குரூரமாக்கி விடுகிறது. என்னுடைய களவும் பொய்யும் ஆசையும் ஐயோ என் குழந்தைக்கு கூட தெரிந்து விட்டதே. அது என்னை பற்றி என்ன எல்லாம் நினைக்க போகிறது? இப்படி அதிசயமாக அதர்மமாக சம்பாதித்துத்தான் என்ன செய்கிறது? கடைசியில் இந்த அதர்மத்துக்குள் இன்னும் எத்தனை வேறு அதர்மங்கள். நாய் போல சாவடியில் வந்து விழுகிறவர்களுக்கான உதவி அளிக்கிறோம். வசதி கண்ட இடத்தில் ஏழியோ பிச்சைக்காரனோ அவனிடம் கொள்ளையடித்து விட பார்க்கிறோம். எத்தனை துணிகரமான பொய். அதோ முடிந்தாற்போல் 4 மூட்டை சீனி இருக்கிறது. இல்லை இல்லை என்று எத்தனை பேருக்கு வாய் கூசாமல் சொல்லிவிட்டேன். ராத்தல் 32% என்று அதோ எழுதி பகிரங்கமாக தொங்க விட்டிருக்கிறேன். அதை எழுதிய அதே கையினால் 65% 55% வாங்கி இருக்கிறேனே. அப்பா, எவ்வளவு கேவலமான தொழில் இது. இதே சின்னத்தம்பிக்குத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒரு காலத்தில் நேர்மைக்கு பரிசம் கிடைத்தது. இப்பொழுதோ தெருவால் போய்கொண்டிருந்த ஒருத்தன் வந்தான். சீனி இருக்குதா? இல்ல, இருக்கிறது. ராத்தல் என்ன விலை? 30%. பெரிய காரியம், 2 ராத்தல் தாருங்கள். சின்னத்தம்பி நிறுத்து கொடுத்தான். புனர்ஜென்மம் அடைந்தவன் போன்ற உணர்ச்சி அவனுக்குள் ஏற்பட்டது.

கும்பாலை.

விடும் ஏ மாற்ற.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்துக்காக வந்து திரு அவர்கள் கலையத்திலேயே இருக்கின்றார். அவரையும் நான் உங்களுடைய கதை சொல்லும் நேரத்தினுடைய அபிமானி. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
1: ஓகே, நான் இந்த கதைக்கு வந்து ரெண்டு தலைப்பு வச்சிருக்கிறேன். ஒன்று வந்து நியாயத்தின் விலை, அடுத்தது வந்து மகன் சொன்ன பாடம். என்னன்னு சொல்லி சொன்னா, உண்மையில வந்து இந்த கதை வந்து அந்த ஒரு வார்த்தை தான், அப்பா இது தப்பப்பான்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் இந்த அப்பான்ட மனசை வந்து அந்த அப்பன் மனசை வந்து உலுக்குது. பணத்தாசைய விட அந்த பிள்ளைன்ற பாசமும் அந்த முகத்துல தெரிஞ்ச பயமும் தான் அந்த தகப்பனுக்கு வந்து அந்த கடைக்காரனுக்கு வந்து ஒரு பெருசா தெரியுது. மற்றது வந்து அந்த என்ன சொல்லுங்க, இந்த கதை வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கதை, ஆனா வந்து அது வந்து சிட்டியான ஒரு ஆழமான கதை. ஒரு இதுல வந்து அந்த பஞ்சம் தட்டுப்பாடு இல்லாத நிலை, இப்ப போர்க்கால சூழ்நிலைய கூடி நாங்கள் இதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம். போர்க்கால சூழ்நிலையில கூடி எங்களுக்கு வந்து உணவு சாப்பாடுகள் வந்து தட்டுப்பாடா இருந்தது. அப்ப கூடி அந்த தட்டுப்பாடுல வச்சு கொண்டு இல்லாத போது அந்த தட்டுப்பாட்டுக்குள்ள கூடி உழைத்தவன் தானே நிறைய வியாபாரிமார்கள்.
0: இப்ப இப்ப நாங்க அண்மைய காலத்துல புலம்பெயர்ந்த தேசத்துல நாங்க கண்ணால பாக்குறவர்கள் கூட கொரோனா காலத்துல உழைத்தவர்கள் தான்.
1: ஓ, கொரோனா காலத்துல உழைத்தது. நீங்க இப்ப நீங்க சொல்லி கொண்டிருந்த மாதிரி தான் இந்த இப்ப அந்த மத்திய கிழக்கு இந்த போர்ல கூடி டக்கண்டு அந்த தாயகத்திலிருந்து வந்த பொருட்களின் விலையெல்லாம் அதிகரிச்சது. 6.99 ரூபா சம்பித்தது எல்லாம் 12 ரூபா 13 ரூபா 14 ரூபாக்கு போச்சுது. அப்ப அது வந்து பல பொருட்கள் வந்து ஏற்கனவே இங்க ஸ்டாக்ல இருந்திருக்கும். அப்படி இருக்கவே அவைக்கு வந்து விலை கூடவா கிடைச்சிருக்காது. ஆனாலும் இதை சாட்டா வைத்து
0: இன்னொரு வந்து நல்ல வடிவா செய்வார்கள் வந்து பதுக்கி வச்சுட்டு, இப்ப ஒரு ஒரு நாளைக்கு இப்ப ரெண்டு கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லி சொன்னா இன்னும் கூட வரமன்னு சொல்லி சொன்னா அது இல்லையன்னு சொல்லி பதுக்கிடுவார்கள். பதுக்கிட்டு அது கூடுற நேரம் தான் அதை வெளிக்கொண்டு வருவார்கள்.
1: அந்த இந்த கதையில வந்து அந்த ஒரு அந்த பதுக்கல் கொள்ள லாபம் என்று போற உலகத்துல வந்து இந்த குழந்தைன்ற குரல் வந்து அந்த மனுஷனை திருத்துது தானே, அந்த தகப்பனை திருத்துறதுன்றத இந்த கதை வந்து அழகா காட்டுது. உண்மையில வந்து இந்த சிறுகதைகள் ஒரு ஒரு கட்டுரைகள் இதுகள் வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு,
0: படிப்பினை,
1: ஒரு மனச்சாட்சிய குத்தி கிளிக்கிற மாதிரி. இப்ப இந்த கதையை கேட்கிறவர்கள் கூட இப்ப இங்க இதுல வார பல பலவிதமான கதைகள் வந்து எங்களை வந்து அந்த பலரை வந்து ஒரு ஒரு சுட்டி காட்டுற மாதிரி, ஒரு குற்ற உணர்ச்சியை தூண்டுற மாதிரி, ஒரு ஒரு தப்புகளை செய்ய அந்த பல கதைகள் வந்து அந்த ஆக்களை வந்து விழிப்படைய செய்யுது.
0: ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு படிப்பினை. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு இந்த கதையின் ஊடாக வந்து இப்ப நீங்க ஒரு இதைத்தான் செய்து கொண்டு இன்னைக்கு சமூகத்துல இதைத்தான் எல்லாம் பல வியாபாரிகள் செய்தோன்றிருக்கிறார்கள்.
1: இந்த கதையின் உச்சம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த கடைக்காரன் வந்து அந்த அவர் சின்ன தம்பி அவர் வந்து திருந்தின போது அவர் வந்து திருந்தேக்கல வந்து லாபம் போயிட்டுதே நான் இதுன்னு சொல்லி அலையே இல்லை, ஆனா நிம்மதி வந்துட்டுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுகிறது. அந்த பல
0: புனர்ஜென்மம்
1: மற்ற இந்த கதை வந்து இந்த கள்ளச்சந்தையில விக்கிற ஆக்களுக்கு வந்து சூடு போடுற மாதிரி இருக்குது. சூடு போடுது. மற்றது வந்து நீங்க அந்த 43 ஆம் ஆண்டுல இருந்து அதுக்கு முதலே தொடங்கி இருக்கும். அப்ப தொடங்கின பதுக்கல் இந்த நிமிஷம் வரை, இந்த செகண்ட் வரை நடந்து கொண்டுதான் இருக்குது.
0: என்னன்னு சொல்லி சொன்னா, இது சில வேளை வியாபாரிகளிடையே உள்ள என்ன வியாபாரிகள்தான் அந்த நெளிவு சுழிவுகள் அந்த எல்லாமே வந்துட்டு என்ன அவர்கள் வந்து இதண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. வந்து வளைஞ்சு நெளிஞ்சு அதுக்கு தக்க மாதிரி தங்களை வந்து நெகிழ்வு தன்மையான ஒரு தொழில் அது, அவர்கள் தங்களுக்கு தக்க மாதிரி அதை மாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வியாபாரிகளுக்கு.
1: மற்றது வந்து பாருங்க, இப்ப இந்த ஒரு கடைக்கோ ஒரு ஒரு சந்தைக்கோ ஒரு போகைக்குள்ள பணக்காரன்கிட்ட வந்து கூட விலைக்கு கேட்க மாட்டான். பணக்காரன் கொஞ்சம் குறைச்சு கேட்ட உடனே தூக்கி ஐயா கொண்டு போன்னு சொல்லி குறைச்சு கொடுத்துடுவான். ஆனா ஒரு ஏழை ஒரு அன்றாடம் கூலி வேலைக்கு போய் வந்து அந்த காசை வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து நியாயமா சம்பாதிச்சு நியாயமா அன்றைக்கு உணவு உண்ண வேணும்னு சொல்லி வார ஒருத்தனை வந்து விலையை வந்து கராரா பேசுவான். இல்ல இது ஒரு சதமும் குறைக்க மாட்டேன். அந்த அவனுக்கு ஒரு ஒரு ₹1 குறைச்சா கூட அவன் அந்த ₹1 இன்னொரு பொருளை வேண்டி இன்னொரு வயிறு நிறையும். ஆனா கராரா நிப்பாங்க கடைசி வரையும் குறைக்க மாட்டாங்க. ஆனா இதுவே ஒரு பணக்காரன் கேட்டா நாங்கள் திருடுறோமா, நீ திருடுறியாப்பா, நீ போய் சொல்றியாப்பா, நீ செய்யறது பல உன்ன போலீஸ் பிடிச்சு கொண்டு போடும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு கேள்வியும் வந்து ஒரு அடி, அந்த உச்சந்தலையில அடிக்கிற அடி தான் இந்த கதை. இந்த கேள்வி அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கதையில வர அந்த அந்த வயசு போன ஒரு அம்மா வந்து அந்த கேக்கைகளை 5% குறைவா இருக்கேக்கல அந்த 5% சீனிய அள்ளி எடுக்கிறானே, அத போல ஒரு ஒரு மனச்சாட்சி இல்லாத ஒரு மனுஷன். ஆனா கடைசியிலே அவனும் மனிதன் என்று சொன்னா யாருமே 100% வந்து பெர்ஃபெக்ட் இல்ல. எங்கேயும் பிள்ளைகள் சரி
0: இல்ல. இந்த வழியில இப்ப நாங்க எவ்வளவு சுத்தலாம், எவ்வளவு ஒரு மனிதரை வந்து ஏமாத்தலாம்ன்றத நாங்க பாக்குறது இந்த வியாபாரத்துக்குள்ளதான் பாக்குறோம்.
1: அங்கதான் அங்கதான் இருக்குது,
0: அங்கதான் இருக்கு.
1: மற்றது வந்து அந்த அந்த பதுக்கி வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருட்களின் ஒவ்வொரு பொருட்களின் அந்த குட்டி குட்டி பருக்கையிலே வந்து ஒரு ஒவ்வொரு ஏழை குழந்தையோட கண்ணீர் வந்து ஒட்டி இருக்குது. அந்த கண்ணீர் அந்த ஏழைட்ட வேண்ட காசுல வந்து சாபம் ஒட்டி இருக்கு. அந்த ஏழை வந்து சாபம் மட்டும் கொடுக்க மாட்டான், ஆனா கடவுள் வந்து அந்த சாபத்தை கொடுக்குது. அந்த காசை வேண்டேக்குல அந்த ஏழை வந்து நியாயமா உழைச்சி நியாயமா கொடுக்கறத நீ 50 விக்கிறதே 1 வித்து அந்த 50 பார்த்து பார்த்து இரவுல போய் அந்த கடைய மூடி போட்டு இரவுல போய் அதை எண்ணி சந்தோஷப்பட்டு அதை மடிச்சு வைக்கிற காசு வந்து அது வந்து லாபம் இல்லை, சாபத்தின் பாவத்தின் ஒட்டுமொத்த சொத்து. அது பணச்சொத்து இல்ல, ஆனா அது வந்து இந்த ஆனா கடைசியில இந்த கடைக்காரன் வந்து திருந்தினது வந்து அந்த குழந்தைய பிரம்மனுக்கு குட்டு போட்டு முருகன் பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த குழந்தை வந்து
0: அந்த பாட்டுல சொல்ற மாதிரி திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியும்.
1: நல்ல பாட்டு அது, நல்ல பாட்டு என்று சொல்லி கொண்டு நான் இந்த இந்த இதை வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி.
0: ஆமாம், நன்றி. நான் இந்த சரி ஆமாம் திருவர்கள் நேரடியாக கலையகத்தில் வந்து நந்தி அவர் இணைந்து கொண்டிருந்தார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இணைந்திருப்பது டியாட்டி தமிழொலி. தமிழொலியில் டியாட்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த கதையினுடைய தலைப்பு, ஆசிரியர் இந்த கதைக்கு இட்ட தலைப்பு வந்து வியாபாரியார். வியாபாரியார் தான் தில்லுமுள்ளு செய்தாலும் திருந்தினாலே இல்லாமல் வியாபாரியார் என்ற தலைப்பில் தான் இந்த கதை வந்து இடம்பெற்றிருந்தது. இந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து ஆனா ஆசி முருகானந்தன். இவர் வந்து ஒரு அவர் தொடர்பான ஒரு சிறிய ஒரு சுருக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருகின்றேன். 1921 மாவட்டபுரத்தில் பிறந்து அளவெட்டியில் வாழ்ந்தவர். இவரது படைப்புகள் மனிதநேய பண்பு உடையவையாகும். கட்டுரை, சிறுகதை, நாவல், குறுநாவல் ஆகிய துறைகளில் தடம் பதித்தவர். ஆனா சேனா மூனா என இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்ட எழுத்தாளர் அளவெட்டி செல்லக்கண்ணு முருகானந்தம் அவர்கள் அவர்கள் ஈழத்து நவீன சிறுகதை முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார். தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய மாணவராக திகழ்ந்த பெருமை இவருக்கு இருக்கிறது. அந்த காலத்திலேயே அவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளராக விளங்கியிருக்கின்றார். அப்பொழுதே ஈழகேசரி ஆசிரியர் குழுவில் சேர்ந்து தீவிரமாக எழுத்து துறையில் ஈடுபட்டிருக்கின்றார். இதே காலத்தில் மறுமலர்ச்சி சங்கத்தில் முக்கிய உறுப்பினராகவும் இருந்து செயற்பட்டவராக இருக்கின்றார். ஈழகேசரியின் பிரதம ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார். ஆசிமு ஈழகேசரியில் பீஸ்மன் என்ற புனைப்பெயரில் ஆங்கில நாவல் ஒன்றையும் அலிபாபாவின் குகை என்ற பெயரில் தொடர்ந்து மொழிபெயர்த்து வெளியிட்டவர். ஈழகேசரியில் வண்டி சவாரி என்ற பெயரில் தொடர்கதை எழுதியிருக்கின்றார். ஜெர்மன் மொழியில் வில்ஹெம் ஸ்மித் என்பவர் எழுதிய நாவலை போட்டி என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கின்றார். திருகோணமலையில் வாழ்ந்த காலத்தில் 1950 எரிமலை என்ற பத்திரிகை ஆரம்பித்து நடத்தியதுடன் புகையிலை தெரிந்த முகம் என்ற புனைக்கதையையும் எழுதியிருக்கின்றார். ஜாத்ரி என்ற நவீனத்தின் ஈழகேசரியில் 1957 எழுதி வெளியிட்டிருக்கின்றார். 1958 ஈழகேசரி வெளிவராமல் நின்று விட்டதனால் ஈழ நாட்டு பத்திரிகையில் தொடர்ந்து வெளிவந்தமை குறிப்பிடத்தக்கது. இவர் சிறுகதை, நவீனம் ஆகிய புனைக்கதை துறைகளிலும் ஈடுபட்டிருந்த போதிலும் சிறுகதை எழுதுவதிலேயே சிறந்து விளங்க வழங்கியவர். இவரால் எழுதப்பட்ட சிறுகதைகளில் சிலவற்றை தொகுத்து யாழ்ப்பாண மாவட்ட கலாச்சார பேரவையால் மனித மாடு என்ற பெயரில் 1980களில் வெளியிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 1989 ஜூலை 22 மல்லிகை இதழில் எழுத்தாளர் குகன் என்பவர் இவரது சிறப்பையும் பெருமையையும் விதந்து குறிப்பிட்டிருக்கின்றார். காளிமுத்துவின் பிரஜா உரிமை, மனித மாடு போன்ற இவரது சிறுகதைகள் காலத்தால் அழியாதவை. அழகான தமிழ் நடை உணர்வு வெளிப்பாடுகள், மான்வாசனை, சமூக பிரச்சனைகள் என்பன இவரது சிறுகதைகளில் சிறப்பு அம்சங்களாக திகழ்கிறது. மேற்கோள் காட்ட தவறுவதில்லை, அண்மையில் 15 ஈழத்து தமிழ் சிறுகதைகள் மொழிபெயர்த்து சிங்களத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவற்றில் இவரது காளிமுத்துவின் பிரஜா உரிமை என்ற சிறுகதையும் ஒன்றாக இருக்கிறது. அதோடு இன்று அவருடைய சிறுகதைகளில் நாங்கள் தந்த இந்த வியாபாரியார் என்ற சிறுகதையும் 1943 26ஆம் தேதி செப்டம்பர் 26 அன்று ஈழகேசரி பத்திரிகையில் வெளிவந்த ஒரு சிறுகதையாக இந்த சிறுகதை இருக்கிறது. ஆமாம், 1943 எழுதிய ஒரு மிக ஒரு சிறந்த எழுத்தாளனுடைய கதையை நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியினூடாக தந்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த ஆசிரியரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இதுவரை நேரம் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செம்மடித்துக் கேட்டுக் கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய TRT கதை சொல்லும் நேரம். நன்றி, நன்றி, வணக்கம்.

வணக்கம். நேரம் சரியாக 7:02. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனேசில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர்.

பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூல வர்த்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மேற்கு மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப் தனது பதவியிலிருந்து விலகுவதற்கான முடிவை ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்கவிடம் சமர்ப்பித்துள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை பாடுகொலை செய்து நகைகள் பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்துச் சென்றுள்ளது. 2009 போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 பூர்த்தியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முட்டத்தில் உணர்வு எழுச்சியுடன் நடைபெறுகிறது. தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை 22 சேர்ந்து மௌனிக்க செய்திருந்தன. மீண்டும் நாம் அகிம்சை ரீதியான போராட்டத்திலேயே தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். நாட்டிலே சம அந்தஸ்துடன் வாழ்வதற்காக இவ்வாறான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என மட்டக்களப்பு மாவட்ட போரதிவு பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் தெரிவித்துள்ளார்.

முதலில் இறுதி மாதங்களில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான குற்றங்களை உலகம் நினைவு கூறுகிறது என ஆஸ்திரேலிய செனட்டர் தெரிவித்துள்ளார். ஈழத்து தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக பிரித்தானிய பாராளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்துக் கட்சி பாராளுமன்ற குழு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கடிதம் மூலம் உறுதியளித்துள்ளது. கம்பகா மல்வானி பகுதியில் அமைந்துள்ள உரிமையாளர் விவரமற்ற அரசிற்கு சொந்தமான இல்லத்திற்குள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒரு பகுதியினர் அத்துமீறி நுழைந்து அதனை ஆக்கிரமித்துள்ளமைக்கு எதிராக தொம்பை பிரதேச செயலாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர்கள் சேர்க்கப்படாதவர்கள் மற்றும் பதிவுகள் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியவர்கள் உடனடியாக தத்தமது கிராம உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுமாறு தேர்தல் ஆணைக்குழு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நிலவும் அத்தியாவசிய மருந்து தட்டுப்பாடு, மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை மற்றும் நிர்வாக குறைபாடு குறித்து உடனடியாக கண்டறிந்து விநியோக மற்றும் சேவை தொகுதிகளை அவசரமாக மீளாய்வுக்கு உட்படுத்துமாறு சுகாதார பிரிவு அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அம்பது சதவீத புதிய மேலதிக வரி அமுல்படுத்தப்படுவதைத் தொடர்ந்து வாகன இறக்குமதிக்கான சகல வரிகளும் இனி உயர்வடையும். சாதாரண மக்கள் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு வாகனங்களின் விலை உயர்வடையும். புதிய வரி தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது வரி வீதத்தை குறைக்க வேண்டும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் பிரதி செயலாளர் ரொஷான் ரோட்ரிகோ தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு எதிராக எழுந்துள்ள பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் குறித்து சுயதொழில் செய்பவர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் சார்லஸ் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்குநர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு முடக்கப்பட்டதால் ஏற்பட்ட தவறான பணப்பரிமாற்றம் மற்றும் இந்தியாவின் சென்னை கிளையில் நிறுவனத்தின் நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை ஆகிய இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக ஊடக அறிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. ருமேனியாவின் தொழிற்சாலைகளில் அதிக சம்பளத்துடனான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்கள் வாயிலாக இளைஞர்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கொட்டாஞ்சினி பகுதியில் உள்ள போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. மன்னார் வடகடல் மற்றும் நடுக்கடல் கரையோர பகுதிகளில் கடற்படையினரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 830 கிலோகிராமுக்கும் அதிகளவான வீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 28,713 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் டெங்கு தொட்டினால் 15 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.

டெல்லிக்கான இந்தியாவின் பிரதி உயர்த்தானிகராக மைத்ரே குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருவிழா எதிரும் ஆகஸ்ட் மாதம் 17 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நடைபெறவுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். திண்டுக்கல்லில் மூடப்படும் என்று அறிவித்த டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தால் சட்டவிரோதமாக வெளியான விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மத்திய கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து தர்மேந்திர பிரதானை நீக்க வலியுறுத்தியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரு அணிகளும் அடித்துள்ள மேனக்கல் பாரிஸ் நிலையில் உள்ளதாகவும் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் ஜி சி டி பிரபாகர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை உள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டினால் புவியில் ஓர் அங்கமாக பாகிஸ்தான் இருக்காது என ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி எச்சரித்துள்ளார். திருநெல்வேலியில் பெண் ஒருவரை இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் நேற்று வெட்டி கொலை செய்துள்ளார். விமான நிறுவனங்கள் மற்றும் பயணிகள் பயன்பெறும் வகையில் விமான எரிபொருள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க டெல்லி அரசு நேற்று குறைத்ததாக முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளாா்.

இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையிலே சென்னையில் ஆபண தங்கம் விற்கப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். தாய்வான் ஒரு சுயேட்சியான நாடுதான் என்று அந்த நாட்டு அதிபர் அலுவலக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நியூயார்க் டைம்ஸ் நாளேடு வெளியிட்டுள்ள கட்டுரை குறித்து அவதூறு வழக்கு தொடுக்கப் போவதாக இஸ்ரேலிய அரசாங்கம் மிரட்டியிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் கூட்டணி அமைத்து செயற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ரயில் பாதையை கடக்க முயன்ற பொது பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மாலத்தீவுகளில் முக்குளிக்க சென்ற 5 இத்தாலியர்கள் இறந்துள்ளனர். 50 மீட்டர் ஆழத்தில் உள்ள குகைகளை சுற்றி பார்க்க சென்றபோது அசம்பாவிதம் நடந்ததாக இத்தாலியின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியாவில் ஆண்டுக்கு 12,000 அதிகமான ஆசிரியர்கள் வேலையை விட்டு போகின்றனர். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். IPL போட்டியில் 60வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 29 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் ரைடர்ஸை நேற்று வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற இருக்கும் ஒற்றுமை கோப்பைக்கான 28 பேர் கொண்ட இந்திய காட்பந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை பயிற்சியாளர் காலித் ஜமீல் இந்த அணியை அறிவித்துள்ளார். நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் அனுசனி வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trdtamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம்.

237.57% இந்திய பெருமதியில் 69.86% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளி அமைந்திருக்கும், பி டி கே சங்கரி, காஷ்லி கோனிஸ் அமைந்திருக்கும், பி டி சூப்பர் ஸ்டோர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Vicky Superstore, Garla Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodiguer Tordobrelaké, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordobre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
9: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி

0: போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க எங்க நான் போய் வேணுங்கிட்டு வரதா?
0: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணிக்கொண்டு வார.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-1-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778-882-40-39 அல்லது 604-375-55.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சபலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10, லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி, 0951-15-82-3 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சபலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு, தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77500 செல். தொலைபேசி இலக்கம் 0172-92-91-61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
5: ஒரு கவிதை சொல்வாயா?
6: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
7: எத்தனை பேருக்கு?
6: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
7: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
6: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38-05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள
3: தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
8: இலக்கம் 5 அருகாமையில்.
3: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 7 வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
9: என்ன வாணி சும்மா புரிஞ்சுக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
10: உனக்கு நல்ல சரித்திரமே எழுதும் முன்னால் முடி.
11: நிலைய கலை நேரம் 7:30, ஐக்கியராஜ்யத்திலே 6:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலே

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்றும் தொடர்கின்றது. நேரம்

இன்றைய நீர் நேரத்துக்குள் நேர்களை இணைப்பதற்கு முன்பாக நேர்களை, ஏற்கனவே நாம் கடந்த வியாழக்கிழமை எல்லா அறிவிப்பாளர்களும் ஒன்று சேர்ந்து எங்கள் பிரச்சனையை சொல்லியிருந்தோம். அதாவது நாங்கள் அன்பான சகோதரர்களாக பழகிய எங்களுக்குள் ஏற்பட்ட விரிசல் காரணமாக தற்போது உங்களுக்கு ஆறு என்று தெரியும், அவர் பொய்யான வழக்கு வைத்திருக்கிறார். நாங்கள் பணத்தை தரவில்லை என்று 10 வருடங்களாக தரையில்லை என்ற மாதிரி தான் அந்த வழக்கு போகிறதா. நான் எப்படி நான் சட்டத்தரணி அவர்களிடம் முந்தின போன நேரம் அவர் சொன்னார், தனக்கே விளங்கையிலே எப்படி இந்த தீர்ப்பை, ஏனடா இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் வழக்கு, அதாவது இவர்கள் வழக்கு வைத்து எங்களை வாடுதறையில் என்று சொல்லி வழக்கு வைத்து அதை நீதிபதி அது பொய்யான வழக்கென்று ரத்து செய்திருந்தார். மற்றது ஏற்கனவே அவர்களுக்கு கையால், நான் கையால் என்ன, முழு காசும் அவர்கள்தான் கணக்கு வழக்கு பார்க்குறதுலேருந்து எல்லாமே செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் வேணுமெண்டா இங்கே உள்ள அனைவரையும் கேட்டு பாருங்கள், யார் எங்களை காசு முழுக்க மேலே கொண்டு போகிறது, மற்றது புவனியில் இருந்த காலகட்டத்திலிருந்து யார் கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்தது, அந்த காலங்களில் மானிக்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள், இவ்வளோ 30க்கும் மேற்பட்ட விளம்பரங்கள், இவ்வளோ காசு வந்தது என்ன மாதிரி என்றதை கேட்டு பாருங்கள். ஆனால் இந்த வானொலியினுடைய தொடக்க காலத்திலே இந்த பொருட்கள் வாங்கினது அனைத்துக்குமே என்னுடைய காசு தான் பயன்படுத்தப்பட்டது. பிறகு இக்கியா என்ற கடையிலே ஒரு கண்ணாடி மேசி ஒன்றும் வானொலிக்கு வாங்கினது, அதையும் அவர்கள் தான் கொண்டு போயிருக்கிறார்கள். அது நேரம் எங்களுக்கு இங்கே மேலே ஒன்று குளிர் என்ன சரியான சூட்டுக்குள்ளே பிலிப்பெண்ணை படுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஏர் கண்டிஷன் தந்தார், அதையும் அவர்கள் தங்களுடைய உணவு விடுதிக்குத்தான் கொண்டு போனார்கள். அப்படி நாங்கள் எதுவுமே செய்யலாத எனக்கு ஒரு சந்தேகத்தில் தான் எனக்கு ஒரு பிரெஞ்சு அதிகாரி சில சில விஷயங்களை எனக்கு சொன்னார், கவனமாயிரு கவனமாயிருன்னு சொல்லி. ஆனால் நான் அவர்கள் சொல்கிறத சகோதரங்களாயிருந்ததால் கேட்காதபடியினால் ராஜாவுக்கு சொல்லியிருந்தேன், நான் மேலே உடுக்கிறத கீழே அவைக்கு தெரியாமல் எழுதி வையண்டு. அதனூடாகத்தான் நான் பல விடயங்களை தெரியக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் எங்களுக்கு வங்கியில் போட்டது அவற்ற கடைக்கு கொடுக்குற செக்குகளைத்தான் கூட போட்டு அது தொடர்பாக விசாரணைக்கு வந்து கூட இந்த வானொலியை பற்றி முதல்ல நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் ஒரு நாடு, தமிழர்கள் கூடுதலாக இருக்கின்ற ஒரு நாடொன்றுக்கு மிக முக்கியமான பொறுப்பிலே வரக்கூடியதாக இருந்தது. எனக்கு அந்த நாட்டு பிரஜா உரிமை இல்லாட்டிலும் அந்த நாட்டுக்காரர்கள் பிரான்ஸோடு கதைத்து அதற்கான பெர்மிஷனை பெற்றிருந்தார்கள், அவர்களுக்கு நான் வேலை செய்யலாம் என்று சொல்லி. அதுவும் உலக ரீதியாக செல்ல வேண்டிய, சரி நேரடியாக சொல்கிறேன், உளவுத்துறை சம்பந்தப்பட்ட வேலை. ஏனெண்டா அவர்களை வாட்ஸ்அப்பில் முந்தி போட்ட நேரத்திலே போட்டிருந்தார்கள், இவர் சொல்கிறவர் தன்னுக்கு பிரெஞ்சு போலீஸ் இது ரெண்டு செய்யும் அது இது ரெண்டு எல்லாம் எல்லாம் எழுதியிருந்தார்கள். அப்போ அந்த நாட்டிலேருந்து நான் வந்த நேரம் இங்கே உள்ள பிரெஞ்சு அதிகாரி எனக்கு அங்கே 5 வருடமாக நான் உலக நாடு முழுக்க சுத்த வேண்டி ஏற்பட்டது. அந்த வேலையிலே பல கட்டுப்பாடுகள் மற்றது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நான் போய் சொல்கிறேன், என்னுடைய டேஸ்ட் அதுகள் இதுகளால் மற்றது வேறு வேறு குடும்ப பிரச்சனைகள் அதுகளால் நான் வேலையை விட்டு வர வேண்டி இருந்தது. அப்போ அவர்கள் பிரான்ஸிடம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இருந்தேன். அப்போ பிரான்ஸ் அதிகாரிகள் கேட்டார்கள், தங்களுக்கு இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று. நான் தாங்களே நான் அப்படி வேண்டாம், நானே வேலை ஒன்று செய்கிறேன்டா. அப்போ அவர்கள் எனக்கு முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் போய் வந்த அனுபவங்கள், அந்த புலனாய்வு வேலைகள் தெரிந்தபடியால் விமான நிலையத்தில் அலேசியா என்ற நிறுவனத்தினூடாக நீங்கள் இந்த ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கான எல்லாரும் போகக்கூடிய ஒரு வாசலில் படி இருக்கும், அதில் கீழே நின்று பாஸ்போர்ட் பார்க்குறதுக்கு. அப்போ என்னுடைய மனைவி அந்த ஏர்போர்ட்டில் வெளியேதவா என்ன தன்னை பார்க்க வந்த நீ ஆண்டு குழம்பினார். அப்போ நான் அவர்களுக்கு சொல்லாமலே ஏர்போர்ட்டை சுற்றி வார வேலையை, பஸ் ஓடுற வேலையை எடுத்திருந்தேன். அப்போ அதை பின்னர் அவர்களும் வந்து கேட்டிருந்தார்கள், நல்ல வேலை. ஏனென்றால் இங்கே ஃப்ரான்ஸுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அமெரிக்கா கனடா தூதுவர்கள் அவர்கள் போக வேண்டுமானால் ஒரு நாள் ஏர் ஃப்ரான்ஸில் மட்டும்தான் போகலாம், எப்படியும் ஒரு நாள் இங்கே தங்கித்தான் போக வேண்டும். அப்போ அவர்களால் கூறப்பட்ட கோரிக்கையாக இருந்தது, நல்ல விஷயம் செய்த அதை அந்த இது நிறுவனங்களே. அப்போ எனக்கு இங்கே 24 மணித்தியாலம் தொடர்பு கொள்வதுக்கு எல்லாம் மற்றது கனடா என்னுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் இவர்களிடம் சொல்லித்தான் ஒப்படைத்திருந்தார்கள். அப்போ தொடர்பு கொள்வதுக்கான தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் தந்தபடியால் நான் அந்த வேலையில் இருந்த அனுபவங்கள் இதுகள். அப்போ என்ற வரலாறு தெரிஞ்ச ஒரு அதிகாரி சொன்னார், இந்த தமிழ் மக்கள் மத்தியில் அவர் வேறு
இதுக்கு ஈஸியாக பொறுப்பானவர் சொன்னார், தமிழ் மக்களை வந்து பிள்ளையாக இந்த வானொலிகள் ஊடகங்கள் நடத்துறது உனக்குத்தானே அனுபவம் இருக்குது, மற்றது உன்னிட்ட இருந்தானே அவங்க வானொலி தொலைக்காட்சியெல்லாம் பறிச்சாங்க, நாங்கள் அதுக்கான வேலையை பார்க்குறோம், நீ ஒரு வானொலி ஏத்துறவன்ட்டு சொல்லி நான் சொன்ன சீச்சி எனக்கு விருப்பம் இல்லை, நான் முன்னரே சொல்லிட்டேன் குணாதன் இருக்கு மட்டும் எனக்கு ஒன்றும் தேவையில்லையான்ட்டு. ஆனால் அவர்கள் விடாமல் என்னை கூப்பிட்டு கதைச்சு சில சில காரணங்களை சொல்லியிருந்தார்கள், உண்மையை போய் சேர வேணும் அதுக்காகத்தான் கேட்குறோம் மட்டும் சொல்லி. அப்போ சரியண்டு தொடங்குகிற நேரத்தில் அப்போ நான் ஒவ்வொரு தர ராஜா இவர்கிட்ட இவர்கிட்ட இவர் சொன்னார் தன்னிடம் தாரன் தன்னிடத்திலேயாண்டு. அப்போ நான் அதுக்கு ஒரு தலைவரை பாச தெரிஞ்ச ஒரு ஆளை போட வேணுமெண்டு அவற்ற பாரியாரை தான் போட்டிருந்தேன் நம்பிக்கையின் அடிப்படையில். இவர் செயலாளராக இருந்தார். அப்போ அந்த வானொலி உருவாக்கப்படுற நேரம் இலங்கை அரசாங்கம் எங்களை பயங்கரவாதிகள் ரெண்டு எங்களுக்கு சேட்டலைட் நிறுவனத்துக்கு போட்டிருந்தது. ஆனால் பிரெஞ்சு அதிகாரிகள் எப்படி எந்த ஒரு நிறுவனத்துக்கும் அப்படி ஒரு கடிதம் கொடுக்க மாட்டார்கள், என்னுடைய வச்சிருந்த நம்பிக்கை என்னுடைய நேர்மைக்காக கடிதம் தந்திருந்தார்கள். இதில் இருக்கிற எங்கள்கிட்ட அந்த கடிதம் இப்பவும் இருக்குது. அதாவது இங்கே பிரான்ஸ் இந்திய ஆன்டி டெரரிஸ்டுக்கு பொறுப்பானவர் கடிதம் தந்திருந்தார், இதில் இருக்கிறவை யாருக்கும் பயங்கரவாதத்துக்கும் தொடர்பில்லை, நாங்கள் கரண்டி பண்ணுறோம் கூடன்ட்டு சொல்லி. அதே நேரத்தில் அதில் தலையிட்ட எம்பசடரையும் அதே நேரம் டிஃபென்ஸுக்கு பொறுப்பாக இருந்தவற்ற முஸ்லீம் பியர் அவரையும் நான் நினைக்கிறேன், நான் சுரேஷ் கலி என்று தான் நினைச்சு கொண்டிருந்தேன்னா நான் அவர் ஹைதர்லி இல்லை அது வேறு முஸ்லீம் இவர் வேறு முஸ்லீம் என்று சொன்னார். சரி ஆரண்டு தெரியலை. ஆனால் அவர் ரெண்டு பேரையும் இங்கே இருந்து வெளியேற்றியும் இருந்தார்கள். இங்கே உள்ள தூதுவர் உடனடியாக கரடாக போயிட்டார். இப்போ இந்த பிரச்சனைக்கான அதாவது எப்படி நீங்கள் தலையிடுவீங்கள் இந்த பிரான்சான் அசோசியன் ஒன்லேண்டு அப்படி அவர்களுடைய உதவியால் தான் இந்த வானொலி ஒலிக்கக்கூடியதாக இருந்தது. கணக்கு வழக்கு எல்லாமே அவர்கள் தான் பார்த்துருந்தது, நாங்கள் தலையிடுறதே இல்லை. அப்போ ராஜாவிட்ட கேட்டால் ராஜாவோடய அவங்ககிட்ட போய் கணக்கு கேட்கலுமா என்று சொல்லுவார். அப்போ நீங்கள் எல்லாருடைய உண்மைகளை வந்து நீங்கள் வேணுமெண்ணா இங்கே உள்ளவர்களை கேட்டு பாருங்கள் யார் காசை கொண்டு வரும். நாங்கள் ஒரு நாளுமே காசு கொடுக்காமல் இங்கே இருக்கையில் முதல் 400 ரூபா கொடுத்தது, பின்னர் கோர்ட்டுக்கு போனபடியால் தான் அது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இங்கே எங்களை லொக்கி எல்லாம் மாற்றி கல விஷயங்கள் எல்லாம் நடந்ததாக நாங்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறோம் அந்த நேரத்தில். அதன் பின்னர் நான் கடையை திறக்க விடாமல் பண்ணபோது தான் போலீஸார் வந்தார். அப்போ போலீஸாருக்கு நான் ஆரண்டதை அறிமுகப்படுத்தினபடியாலே அவர் எந்த விதமான ஒன்றும் செய்யாமலே உள்ளுக்கு வந்து பார்த்து முதல்ல சொல்லியிருந்துச்சு நாம் தாங்கள் இலவசமாகத்தான் எங்களுக்கு கொடுத்ததாக. அப்போ அவரை அதுக்கு சரி ஏன் இவர்களுக்கு சொல்லாமல் கதவை பூட்டினீர்களண்டு. அப்போ அதுக்கு அவருடைய பாரியார் தான் சொன்னால் பூனை வளர்த்தவையாம், பூனை வந்து நாங்கள் திறந்து விடுறபடியால் தப்பி ஓடிட்டு தான் அதால் தாங்கள் கதவை பூட்ட வேண்டி லொக்க மாற்ற வேண்டி வந்தாண்டு. அப்போ நான் சொன்னேன் பூனை இவே இந்தியாண்டு கேட்டு இதுக்கு சான்று இருக்காண்டு. அப்போ அவன் சொன்னால் இல்லை அது வெளியிலே இருந்தான். அப்போ வெளியிலே இருந்து வந்த பூனை சொந்தக்காரனை தேடித்தானே போகமாண்டு. அப்போ அது போலீஸ் அதிகாரிக்கும் கொஞ்சம் கோபம் வந்தபடியால் பின்னர் நான் வந்து உள்ளுக்கு பார்த்துட்டு நான் சொன்னேன் இப்படி இப்படி சாமான்கள் இதுகள் இல்லாமல் இருக்குது இதுன்ட்டு சொல்ல எங்கேயும் எங்கிட்ட இதுண்டு அவன் சரி தன்னட்டி ஒரு கொப்பி இருக்கண்டு கொண்டு வந்து தந்தா பாயம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. அப்போ அவர் போலீஸ் அதிகாரியே உடனே கேட்டார் என்ன ஃப்ரீயன்ட்டு சொன்னீங்க அப்புறம் என்னட்டு பாய் வருகுதுன்ட்டு எல்லாம் முரண்பட்டு அந்த போலீஸ் அதிகாரியே வேணுமெண்டா பேராசிரியர் சச்சிதானந்த மையா கேட்டு பாருங்கள் நாங்கள் போய் நடந்த விஷயங்களை சொல்லி போட்டு பேர்ந்து அந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்ற வழக்கை இப்போ நாங்கள் வாடகை தரையில்லை என்று சொல்லி இவ்வளோ காசை கட்டினாத்தான் நாங்கள் நடத்தலாம் என்ற நிலைமை வந்திருக்குது. இப்போ நாங்கள் எவ்வளவோ அவரோட இந்த பிரச்சனைக்கு பிறகும் நான் அவரோட இறங்கி எல்லாம் போய் கதைச்சு பார்த்தேன் மண்டாடி கேட்டு பார்த்தேன். அப்போ அவர் மோகன் ஆட்டியன் காலில் விழ மாட்டான், மோகன் இப்படித்தான் செய்வான், நீங்கள் செய்கிறதை செய்து கொள்ளுங்க. அவன் நான் எனக்கு அழுகியே வந்துட்டது என்னடா அவருடைய பிள்ளையை வந்து நான் எந்த பிள்ளைகளை விட கூட நேசித்தது உண்டு. அப்போ அந்த பிள்ளைகளை கூட பார்க்க விடாமல் தடுத்து வச்சுருந்தார்கள். அப்போ அதை எல்லாத்தையும் சொல்லி கதைச்சிட்டு இதை எங்களுக்குள்ளேயே சமாளிப்போம் உண்டு எப்படி இறங்கி போகணுமோ அவ்வளோத்துக்கு எல்லாம் முயற்சி செய்து பார்த்தேன். மோகனவனுக்கும் பயப்பட மாட்டான், உங்கள் எல்லாரையும் விலைக்கு வாங்குவான் அது இதுன்று சொல்லித்தான் அவருடைய கதை போய் கொண்டிருந்தது. நாங்கள் என்ன செய்ய முடியும் இப்பொழுது எங்களுடைய அறிவிப்பாளர்கள் அன்று சொன்னதை சொல்லி நான் மேலும் பல விடயங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அவரோட வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு செய்த உதவிகள் இந்த முன்னேற்றம் எப்படி வந்தது இது தொடர்பாகவும் எங்களுடைய வானொலியில் நீங்கள் முந்தி பார்த்துருப்பீங்கள். இரவு பகலாக வந்து அவரே போட்டியில் வைத்துத்தான் இந்த கடைக்கு ஆக்களை விற பண்ணார். மற்றது எங்களுடைய பெட்டி அனுப்புறதுக்கு அப்பொழுது 300க்கும் மேற்பட்டவர்கள் எங்களோட தொடர்பில் இருந்தார்கள். இலங்கைக்கு பொதிய அனுப்புற சேவையை செய்திருந்த போது
அந்த தொலைபேசி இலக்கங்களை வைத்து தான் குரூப்பை உருவாக்கி இப்பொழுது அவர்களுக்கு இதை போட்டு தான் இங்கே வர. இப்போ நீங்கள் வேணுமென்றால் ஆரியம் கேட்டு பாருங்கள், வெளியில் இது ரேடியோ கடையண்டு கதைப்பவர்கள் இருக்கிறார்கள் பல ஊர்களில். ஆனால் அவர் சொல்கிறாருன்னா உங்களோட விளம்பரத்தால் தனக்கு ஒரு தரம் வரையில் என்று சொல்லி அது ஆண்டவன் தான் அதுக்கான பார்வையை விடுகிறோம். ஆண்டவன் உண்மையிலே ஆண்டவன்றது பன்னெண்டா, நாங்கள் தோற்றா எங்கட பக்கம் பிள்ள நாங்கள் ஆண்டவனுக்கு விரோதமாக நடந்திருக்கிறோம் என்று தான் நாங்கள் கருத வேணும். ஆண்டவன் ராஜா இவர்கள் எல்லாம் சொல்கிற ஆண்டவன் பார்த்து கொள்வான் அண்டு எங்கேயும் அந்த ஆண்டவன் இருக்கிறான் என்றதே பார்த்து கொள்ளலாம். ஆனால் முதலாவது வழக்கில் வெற்றியிருந்த போது நீதி பெற்றிருந்தது. ஆனால் இப்போவும் நான் சத்தியம் பண்ணுறேன், என் அப்பா அம்மா என்ற பிள்ளைகள் என்ற பேரப்பிள்ளை மீது ஆணைய இவங்கள்தான் முழு காசம் கொண்டு போனவங்களே தவிர எங்களுக்கும் அதுக்கு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்கையில் இந்த கொடுவில் வந்ததுக்கு பிறகுதான் நாங்களே காசை வாங்கி நாங்களே பேங்கில் போட்டு அதுக்கான மூன்று வரிசை ரெடிவியை எடுத்து இப்போ கொடுத்துருக்குறோம் லோயர்கிட்ட. அதில் வந்து பணம் இல்லைன்றதுக்கு அந்த ரெடிவியை பார்த்தாலே தெரியும் மாத முடிவிலேயே எங்கள்கிட்ட கையில் காசே இல்லாமல் இருக்கிறது. இப்போ இதுக்குள்ளே வந்து காசு இல்லாவிட்டாலும் கூட இங்கே உள்ள ராஜாக்களை கேட்டு பாருங்கள் யார் காசு போடுறது என்ன மாதிரி என்று சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் இதை நடத்துறதுக்கு. காரணம் எல்லாம் வயது முதிந்தவர்கள், அவர்களுடைய அன்பு இந்த வானொலியில். அப்போ அவர் குறிப்பிடுகிறார், தான் எல்லாரையும் விலைக்கு வாங்குவேன் என்று. சரி வாங்கட்டும், கடவுள் இருந்தால் அதை வாங்கக்கூடியவர்கள் அங்கால போகட்டும், கடவுள் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையிலே அன்று நடந்த நிகழ்ச்சியை தந்து பின்னர் நான் மேலும் சில விவரங்களை தர இருக்கிறேன். அதுக்கு பின்னர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், முதலில் இதை கேளுங்கள். அண்டலடி நடுங்க.

டிஆர்டி தமிழொலியில் அனைத்து அறிவிப்பாளரும் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒன்று கூடியிருப்பதற்கான காரணம் உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். ஆனால் இன்று நாங்கள் ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில்

0: 29 வருடங்களாக எல்லோரது பங்களிப்புடனும் இயங்கி வந்த இந்த வானொலி இன்று ஒரு பாரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றது. எமது வானொலியின் வரவு செலவுகளை முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கையாண்டவர்கள். 2021 கொரோனா எல்லாம் முடிந்ததன் பின்னர் 2021 பின்னரே எதுவித கணக்கு அறிக்கையையும் சமர்ப்பிக்காமல் திடீரென வானொலியை விட்டு விலகி எம்மையும் இந்த இடத்தை விட்டு விலகும்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கின் சாராம்சம், நாங்கள் இதுவரை காலமும் பல ஆண்டுகள் வாடகை செலுத்தவில்லை என்பதாகும். ஆனால் வழக்கின் தீர்ப்பு எமக்கு சாதகமாகவே அமைந்தது, இது பொய் வழக்கு என அவர்களது தீர்ப்பை எதிர்த்து நீதிபதி எமக்கு சாதகமாகவே இந்த வழக்கைக்கு சாதகமாக தீர்ப்பை தந்திருந்தார். ஆனால் நாங்கள் தொடர்ந்து வானொலி நிலையத்தில் தொடர்ந்து இருக்கலாம் எனவும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் நாங்கள் பல தடைகள், பல சிக்கல்கள் ஏற்படுத்திய போதும் பல சிரமத்தின் மத்தியில் இந்த வானொலியை இயக்கி வந்தது உங்கள் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அவர்கள் அந்த தீர்ப்பை மேன்முறையீடு செய்து எமது தற்போதைய பொருளாதார நிலையை பயன்படுத்தி மிகவும் பிரபலமான வழக்கறிஞர்கள் மூலம் நாங்கள் அவர்களுக்கு 25,752 யூரோக்களை கட்டினால்தான் நாங்கள் இந்த வழக்கிலிருந்து நாங்கள் மீண்டும் மேன்முறையீடு செய்யலாம் என எமது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். இல்லாவிடில் 15 நாட்களுக்குள் எமது வானொலி பொருட்களை அவர்கள் எடுத்துச் செல்வதாகவும் நேற்றைய தினம் எமது வானொலி நிலையத்துக்கு நேரடியாக வந்து அந்த கடிதத்தையும் தந்து சென்றிருக்கின்றார்கள். இந்த பொய்யான தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்களும் என்ன செய்யலாம் என்பதை இருக்கும் அத்தனை அறிவிப்பாளர்களும் இன்று தங்களது நடந்த பிரச்சனைகள் இங்கு எப்படி நடந்தது, ஆரம்பத்திலிருந்து இந்த வானொலிக்காக வானொலியை நடத்தியவர்கள் அந்த கணக்கறிக்கைகளை எப்படியெல்லாம் எமது மூத்த அறிவிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள், அதை கண்காலே கண்ட சக அறிவிப்பாளர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கு குழுமியிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரது கருத்துக்களையும் இப்பொழுது தருகின்றார்கள். உங்களது இந்த இப்பொழுது நாங்கள் உரையாடும் பொழுது தயவு செய்து யாரும் பெயர்களை உச்சரிக்காமல், ஏனென்றால் இதை அவர்களும் ஒளிப்பதிவு செய்து அதை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தக்கூடிய பொருளாதார பண வலிமை பெற்றிருக்கின்றார்கள். அந்த இதை தர்மம் அதர்மத்தை வெல்ல வேண்டும் என்றால், தர்மம் நிலைக்க வேண்டும் என்றால், சத்தியமே உண்மை என்று சொன்னால் இந்த வானொலியில் இன்று எமதுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான நிலையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு இதற்காக என்ன செய்யலாம் என்பதை இப்பொழுது சொல்ல போகிறீர்கள். 15 நாட்களுக்குள் இதற்கு மேன்முறையீடு செய்ய வேண்டும் என அறிவித்திருக்கின்றார்கள். ராஜாண்ண.
1: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது சியாற்றி தமிழொலியில், அதாவது எங்களுடைய மனம் நேற்றிலிருந்து என்னுடைய மனம் மிகவும் தேதலிச்சு விட்டது. அன்பு உறவுகளே, நேற்று காலை 8 மணிக்கு இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் தூக்க வேண்டும் என்று நான் பிரெஞ்சு வடிவாக வாசிக்க முடியாது அந்த சூழ்நிலையில் நான் தரிசனுக்கு டெலிபோன் எடுக்கிறது கிடையில் தரிசனோடைய அவர்கள் கதைத்து விட்டு என்னிடம் கையெழுத்தையும் வாங்கிவிட்டார்கள். அன்றிலிருந்து என்னுடைய மனம் படுகின்ற வே
2: நான் அவருக்கு சொல்லி இருந்தேன், கடிதம் கொண்டு வந்தவருக்கு அவருக்கு பாச தெரியாது, நான் வந்து கொண்டிருக்கிறேன் அண்டு. ஆனால் அவர் சொன்னார், ஓகே தான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ராஜாட்டை சொல்லியிருக்கிறார். அவர் கையெழுத்து வைக்க சொல்லி சொன்னவர் அண்டு போய் சொல்லி வாங்கி கொண்டு போயிருக்கிறார்.
1: இதனை சொல்லி மாள முடியாது. அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் உங்களுடைய நீங்கள் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் தான் இந்த கொடுக்கல் வாங்கல்களை முழுக்க செய்தவன் நான் தான். என்னிடம் வந்து பணத்தை வாங்கி செல்வார்கள், ஆனால் அத்தனைக்கும் கணக்கு இருக்கின்றது 2000 ஆண்டுகளிலிருந்து. நாங்கள் மன்னித்து கொள்ளுங்கள், 2010 கணக்குகள் வைத்திருக்கின்றோம். அந்த கணக்குகளூடாக நாங்கள் உங்களுக்கு அன்பு நேர்களுக்கு நாங்கள் அதனை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் தான் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த வானிலையை நாங்கள் தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையோடு இருந்து நாங்கள் நடத்துவதா அல்லது நடத்தாமல் விடுவதா என்பதனை நீங்களான் வந்து கூற வேண்டும் என்ப உறவுகளை. எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தீர்கள். 25,720 யூரோக்களை நாங்கள் கட்டித்தான் மீள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? எங்களுடைய அறிவிப்பாளருடன் நாங்கள் சிறு தொகையை சேர்க்கலாம். அதனை தொடர்ந்து நாங்கள் உங்களுடன் இந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இந்த விடயங்களில் இந்த நேரத்தில் நேயர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய அறிவுரைகளை எங்களுக்கு தரலாம் என்பவர்கள் என்ன செய்வது என்பதனை பற்றி எங்களோடு பயந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு அறிவிப்பாளர்கள் சாரதி வந்திருக்கின்றார், சோபிதா, கேமா போன்ற எல்லா அறிவிப்பாளர்களும் உங்களோடு உரையாடுவதற்கு தயாரிக்கிறார். இப்பொழுது சாரதி அவர்கள் உரையாடுவார்.
3: அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உங்கள் அனைவரையும் மெனப்பெறத்தோடு நாங்கள் சந்திக்கின்றோம். எங்களுடைய கண் முன்னாலேயே சம்பந்தப்பட்ட நபர்கள், நான் சிறிது காலம் வானொலியில் தங்கி பணியாற்றி வந்தேன். அந்த காலத்தில் கூட என்னுடைய கண்ணின் முன்னால் கூட எங்களுடைய பணம், அதாவது வாடகை பணத்தை கண்ணின் முன்னால் வாங்கியதை நான் கூட பார்த்திருக்கிறேன். ஆனால் அதற்கெல்லாம் வந்தவர்கள் சாட்சி இல்லாத காரணத்தினால் தற்பொழுது எங்களை இந்த இடத்தில் இருந்து விலகி செல்லுமாறு கேட்டிருக்கின்றார்கள். உங்களுடைய அன்போடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அனைத்து அறிவிப்பாளர்களும் இப்போது நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். அனைத்துக்கும் எங்களிடம் வந்து சாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த எதிர் தரப்பினரால் தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்குகளுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய கண்ணால் கண்டிருக்கின்றேன். என் கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வாடகை பணத்தை எத்தனையோ தடவைகள் வாங்கியதை கண்டிருக்கின்றேன். அதே போல ஏனைய அறிவிப்பாளர்கள் நிறைய நேரங்களில் அதையெல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சூழலில் உங்களுடைய உதவியையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அனைத்து அறிவிப்பாளர்களும் இப்பொழுது உங்களுடன் உரையாடுவார்கள். நன்றி.
4: வணக்கம் நீர்களே, நீங்கள் இப்பொழுது எங்கள் வானொலியூடாக இணைந்து இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த வகையிலே நாங்களும் இந்த மாலை வேளையிலே இணைந்து எல்லோரும் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து இப்பொழுது வந்து வானொலியூடாக உங்கள் முன்னாலே உங்களை நீங்கள் கேட்பதற்காகவே நாங்கள் எல்லோரும் இணைந்து எத்தனை அறிவிப்பாளர்களும் இந்த செய்திகளை உங்களுக்கு தருகின்றோம். மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. நான் நேற்று காலமே நாம் பெறும்போது ராஜாண்ணா தனியே இருந்தார். தனியருக்கு நான் வந்தபோது ராஜாண்ணா மிகவும் கவலையோடு என்னிடம் சொல்லி இருந்தார், இப்படி வந்தார்கள், தான் தனியே இருந்தேன், எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, எனக்கு பாசையும் தெரியவில்லை, இவன் வந்து சைன் எல்லாம் வாங்கி கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி இருந்தார், சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அப்ப நானும் ஏனென்னா நீங்கள் அவரும் சைன் பண்ணி விட்டார், அந்த பாசை தெரியாமல் அவர் சைன் பண்ணி கூட விட்டார், அது அவருக்கு தெரியவில்லை பாசை. இதெல்லாம் ஒரு போலித்தனமான ஒரு விடயங்களாகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுடைய அந்த போலித்தனமான பேச்சுக்கள், பொய் கதைகள், அதாவது எங்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த பொய் சாட்சிகள் எல்லாமே ஒரு போலித்தனமாக இருக்கின்றது. நான் எங்கள் கண் முன்னாலே கூட நான் 20 ஆண்டுகள் இந்த இதிலே பணியாற்றினால் கூட இந்த கலையத்துக்கு வந்த பிறகு என் கண் முன்னாலே ராஜாண்ணா ஒட்டி இந்த மாசம் மாசம் அந்த வாடகை பணத்தை கொடுத்ததை என் கண் முன்னால கூட நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவருக்கு கொடுத்தாலும் அவர் எழுதி வைத்திருந்தவர், ஒரு கொப்பியில எல்லாம் எழுதுவார். ஆனால் அந்த கொப்பி இப்பொழுது தொலைத்து விடப்பட்டு விடாதது, தொலைத்ததா இல்லாத களவாடப்பட்டதா தெரியவில்லை. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கின்றோம். இவ்வளவு 25,000 கிட்ட பணம் நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பொய் வழக்கை போட்டிருக்கிறார்கள். அந்த பொய் வழக்கிலிருந்து நாங்கள் மீண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நேர்களாகி நீங்கள் கூட எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். உங்களிடம்தான் நாங்கள் இதை எப்படி வானில் இயங்க வேண்டுமா, இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களும் வந்து கலந்து ஆலோசித்து இந்த வானிலையூடாக கூறுகிறேன் சொன்னால், நிச்சயமாக நாங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய ஆலோசனையும் கட்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் தர்சன்னா அதை முடிவெடுப்பார். மற்ற எங்களுடைய அறிவிப்பாளர்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்போம். நன்றி.
5: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழொலியில். இப்பொழுது எல்லோரும் சொன்னது போல மிகவும் இக்கட்டான ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த கடந்த கால இந்த கட்டத்துக்கு சொந்தமானவர்கள், இந்த நிர்வாகத்தை நடத்தியவர்களும் அவர்கள் தான், உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் இங்கே நீண்ட காலமாக அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பனவள் கொடுப்பனவள் என்று இல்லாமல் முழு பொருட்களையும் அவர்களை வந்த பணம் முழுவதும் அவரிடமே கொடுக்கப்பட்டது. இந்த விளம்பர காசலாக இருந்தாலும் சரி அல்லது அனுசரணை காசலாக இருந்தாலும் சரி எல்லா காசுகளும் அவரிடமே கொடுக்கப்பட்டது. அதனாலே நாங்களும் அவர்களாக நடத்துவதால் எந்த கணக்குகளும் பார்ப்பதில்லை. முழு பணத்தையும் அவரிடம் கொடுத்தோம். ஆனால் அவர்கள் என்று நாங்கள் வாடகை தரவில்லை என்றதை மேல்முறை நீதிமன்றத்தில் வழக்காக போட்டு மை 2700 யூரோக்களை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லது நாங்கள் இந்த இடத்தை விட்டு 15 நாட்களுக்குள் செல்ல வேண்டும். அல்லது அரசாங்கம் அது பொருட்களை இந்த வானொலி உபகரணங்கள் அனைத்தையுமே எடுத்து சென்று விடுவார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த இங்கே இந்த வழக்குகள் ஆகும்போது இந்த வாடகைகள் அவர் வீட்டில் கூட இருந்து வாடகை கட்டவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டு பொருட்கள் எடுக்கின்றது வழக்கம். அதே போல் இங்கே இருக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாத்தையும் 15 நாட்களுக்குள் எடுத்து சென்று விடுவார்கள். அவங்க இக்கட்டான நிலையில் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் நேர்களாகி நீங்கள் எங்களுக்கு பல இடங்கள் பல உதவிகளும் பல முறை எங்களுக்கு உதவிகள் புரிந்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் கேட்டதுக்கு அதிகமாகவே பணத்தை தந்து உதவி செய்திருக்கிறீர்கள். அப்போ இக்கட்டாலையிலும் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்பதோடு உங்களுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கள் நிச்சயமாக எங்களோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்னதாக இங்கே எல்லோரும் அனைத்து அழைப்பாளர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதன் பின்பு நேர்களாகி நீங்கள் அறிந்தோண்டு உங்கள் எண்ணங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இங்கே இந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அவர் தன்னுடைய கருத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்.
6: வணக்கம் அன்பு உறவுகளே. உங்கள் தாய் வீடு தற்பொழுது கவலையில் இருக்கின்றது. காரணம், தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக உங்களோடு நாங்களும் எங்களோடு நீங்களும் பின்னிப்பிணைந்து இந்த வானொலி என்பது ஒரு ஒப்பற்ற சேவையை செய்வது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒப்பற்ற சேவையை செய்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு வானொலி எங்களுடைய வானொலி என்ற அந்த ஆசையோடு வந்து தங்களுடைய பணிகளை செய்கின்றார்கள். அப்படி நடத்துகின்ற பொழுது வருகின்ற சிக்கல்கள் அவ்வப்போது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அடிக்கடி இந்த மின்சாரம் நிற்பதும் போக்குவரத்துகளுக்கான தடைகளும் அல்லது போனால் வேறு விதமான சிக்கல்களும் அடிக்கடி வருவது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இங்கே வானொலி ஒரு 10 நிமிடம் நின்று விட்டது என்றால் நேயர்கள் அடித்து உடனடியாக என்ன நடந்தது என்று கேட்கின்ற அளவுக்கு உங்கள் வீடுகளிலே 24 மணி நேரமும் இந்த வானொலியை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். அந்த நம்பிக்கையும் அந்த பாசத்தோடும் தான் நாங்கள் இப்பொழுதும் பயணிக்கின்றோம். ஆனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, வழக்குகள் தொடர்பான அந்த விவரங்களை எல்லாம் இங்கே அனைவருமே ஏற்கனவே உங்களுக்கு இங்கே விவரமாக தந்திருந்தார்கள். இந்த குறிக்கப்பட்ட காலத்துக்குள் அந்த பணத்தை கட்டினால் மேல்முறையீடு செய்வதற்கு மட்டும் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். இதை நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த தாய் வீட்டில் நடக்கின்ற இந்த வலிகளோடு ஒவ்வொருவரும் ஒரு திகைப்பாக ஒரு ஏக்கத்தோடு நிற்கின்றோம். இப்படி ஒரு நிலை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று. ஆனால் அதையும் தாண்டி பயணிப்போம் என்பது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், நாங்களும் சரி நீங்களும் சரி கைகோர்த்து நடக்கின்ற இந்த நேரம், 15 நாட்களுக்குள் இந்த பணத்தை நாங்கள் கட்டாவிட்டால் இங்குள்ள பொருட்களை அவர்கள் தூக்கி செல்வதற்கு என்ற ஒரு கடிதத்தையும் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். எனவேதான் இந்த விபரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் வந்து எல்லா நேயர்களும் இங்கு நடக்கின்ற இந்த நிர்வாக விஷயங்களை அல்லது இங்கு நடக்கின்ற இந்த சிக்கல்களை நீங்களும் அறிய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த விவரங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இங்கே அறிவிப்பாளர்கள் மற்ற எல்லோருமே இங்கே உரையாட இருக்கின்றார்கள். பாசத்துக்குரியவர்களே, உங்கள் தாய் வீடு தடம்புரண்டு போகாமல் இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு வந்தது, இயங்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இடம் என்பது எங்களிடமாகவே நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு தூரம் ஒரு ஐக்கியமாக அந்நியோன்யமாக இருந்த இடம் மட்டுமல்ல, இங்கே இருந்த நண்பர்களும் அப்படித்தான். எதிர்பாராத விதமாக கண்ணூறு பட்டதோ அல்லது போனால் வேறு சின்ன சிக்கல்களுக்காகவோ இது முரண்பட்டு நிற்பதை நிற்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. எங்களுடைய இந்த மனங்களை நாங்கள் மாற்றி இது ஒரு சேவை, இது மக்கள் தொண்டு, இது மக்களுக்கானது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட்டால் நிச்சயமாக நல்லபடியும் அன்னைக்கு தொடர்ச்சியாக இங்கே இது உங்கள் வானொலி.
7: அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
4: இன்றைய நாளில் நாங்கள் அறிவிப்பாளர்கள் எல்லோருமே ஒன்று கூடியிருக்கின்றோம் வானொலியில். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த வானொலியில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அண்மைய 6 வருடங்கள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழலில் நாங்கள் இந்த வானொலிக்குள்ள வந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இந்த வானொலி ஊடக வந்ததிலிருந்து நான் இந்த வானொலியினுடைய நீதி தொடர்பான பிரச்சனைகள் கூட ஒரு சீராக நடைபெற்று கொண்டிருந்தது. அதே நேரம் இங்கு இருக்கிறவங்களுடைய வாடகையா இருக்கட்டும், ஏனைய பண விடயங்கள், நிதி விடயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுடைய அருகில் இருப்பவர்கள் இந்த நிர்வாகத்தை அவர்கள்தான் நடத்துவது போல அவர்களே வந்து எல்லா நிதியையும் கையாண்டு கொண்டிருந்தார்கள் இந்த வானொலியினுடைய. பின்பு ஒரு 6 வருடங்களாக மிகவும் இக்கட்டான சூழலில் நாங்கள் இந்த வானொலிக்குள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் வந்து போவதே மிகவும் சிரமத்துக்குள்ளதான் வந்து போய் கொண்டிருக்கிறோம். வாசல்ல வந்து தடைகள், வாசல்ல இருந்து நாங்கள் அந்த வாசலுக்குள்ளால உள்நுழைகிறதுக்கு கூட மிகவும் ஒரு கஷ்டமான சூழல் வந்து சில நேரங்கள்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வானொலிக்குள்ள எப்படி இதை நடத்துறது, எப்படி வந்துருக்கிறோம் என்றும் சில நேரம் நான் சலித்துக் கொள்வதுண்டு. ஏன் இந்த வானொலிக்கு வந்து தொடர்றோம் என்ற மாதிரி வாகனங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல தரிப்பிடத்துல விடியலாது விட்டா வந்து இன்னைக்கு என்னுடைய கார் கூட நான் இந்த வானொலி இந்த பக்கத்து கட்டிடத்தவர்கள் வந்து அந்த காரை கூட முன்னுக்கு உடைந்தபடியே தான் நான் இன்றைக்கும் அந்த காரோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதோடு நாங்கள் நிகழ்ச்சி வந்துட்டு நிகழ்ச்சி நடத்துவது கூட மிகவும் சிரமத்தோடு காதுக்குள்ள வச்சு மிகவும் ஒலியை வந்து கூட்டி பாடல்களை வந்து ஒளிபரப்புவார்கள். அந்த இக்கட்டான சூழல்ல நாங்கள் அதையும் நாங்கள் தவித்து தான் இந்த நிகழ்ச்சியை வந்து வார வாரம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி இன்றைக்கு வானொலிகளை வெவ்வேறு நிதி தொடர்பான பிரச்சனைகள் அதோடு என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல சொல்றேன்னு சொல்லி சொன்னா நிறைய விடயங்களை சொல்லணும். ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து வருகின்ற அறிவிப்பாளர்களும் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள் நினைக்கின்றேன். நீங்களும் தான் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்துலதான் நாங்கள் இன்றைய குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சரி, தொடர்ந்து வருகின்ற அறிவிப்பாளர்களும் தொடர்பாக உரையாடுவார்கள்.
7: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இதுவரை எமது வானொலியின் நிலையை பற்றி அனைத்து அறிவிப்பாளர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இது உங்கள் வானொலி. இந்த வானொலியை இனி கொண்டு இயக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நிச்சயமாக நீங்கள் ஒரு 10 நிமிடம் எங்களுடைய வானொலி நின்றால் கூட நீங்கள் உடனே அதை பற்றி கவலைப்பட்டு உடனடியாக அளிப்பீர்கள். அதேபோல் இந்த வானொலி தொடர்ந்தும் இயங்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களின் உதவி எங்களுக்கு நிச்சயமாக தேவை. இப்பொழுது ஒரு அவசரமான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது 15 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 25,000 யூரோ நாங்கள் அந்த பணத்தை சேர்த்து கட்டினால்தான் தொடர்ந்து இந்த இடத்தில் இருந்தோ அல்லது எங்கள் வானொலியை இயக்க முடியும். எனவே அந்த பொறுப்பை நாங்கள் உங்களிடம் தான் தருகின்றோம். நீங்கள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த வானொலியை மீண்டும் இப்பொழுது 29 ஆண்டுகள், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த வானொலியை நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வானொலியை நாங்கள் கொண்டு இயக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. எனவே உங்கள் பொறுப்பை நீங்கள் உணர்ந்து உங்களால் முடிந்தளவு இந்த வானொலிக்கு உதவி செய்து இந்த வானொலியை இப்பொழுது இக்கட்டான நிலைமையில் இப்பொழுது இருக்கின்றோம். அதை நாங்கள் தாண்டி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வழமை போல எமது வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்துமே இடம்பெறும். அதற்கு நீங்கள் தான் முக்கிய பொறுப்பை நீங்கள் தான் எடுத்து அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து இந்த வானொலியை 15 நாட்களுக்குள் அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அதாவது எப்படி சொல்வேன்னு தெரியாமல் சரியான ஒரு குழப்பத்திலும் கவலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உதவி செய்ய வேண்டியது, அதாவது கை கொடுத்து எங்களை தூக்கிவிட வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கின்றது. எனவே நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அந்த உதவியை செய்வீர்கள். இது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இந்த வானொலிக்கு கிட்டத்தட்ட 29 வருடம் வளர்ந்து வந்த இந்த வானொலி திடீரென்று இல்லாமல் போகக்கூடாது. அதற்கான பொறுப்பை நாங்கள் எல்லாரும் சேர்ந்தெடுத்து தொடர்ந்து இந்த வானொலி பழைய இன்னும் வேகத்துடன் இயங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது கணேஷ் அவர்கள் உங்களுடன் உரையாடிக் கொள்வார்.
8: வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கின்றேன். நேர்களே, நாங்கள் இன்று அனைத்து சகோதர சகோதரி அறிவிப்பாளர்களும் கலந்துரையாடி இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு பலவட்ட விடயங்களை உரையாடியிருந்தோம். அப்பொழுது எனக்கே சொக்காக இருந்தது, இவ்வளவு இன்னர்களை தாண்டி நாங்கள் இந்த வானொலி உங்களுக்காக வந்து கடமையாற்றுகின்றோம் என்பதை உங்களுக்கு அறிய தரோனும் என்ற ஒரு உணர்வோடு இந்த தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நான் இன்று இந்த தற்சமயம் வானொலியில் கடமையாற்றிய சில காலங்கள் இடையில் அவர்களால் இப்ப குறிப்பிடுவர்களால் தான் இடையில் நான் இந்த பணி நீக்கத்திலிருந்து நின்றிருந்தேன். காரணம், எந்த இடத்தில் என்ன கதைப்பதென்று தெரியாது. இரண்டாவது, இல்லாதது பொல்லாததை பற்றியெல்லாம் எல்லாம் கதைத்து எங்கள் தர்சனாவோட கூட கதைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனக்கும் உறவை துண்டிக்கும் விதமாக கூட சில கருத்து பரிமாறுகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் நிச்சயம் அந்த உண்மை ஒரு நாளைக்கு விளங்கும் என்ற நம்பிக்கை நான் இருந்து காத்திருந்தேன். அதன் பலன் மீண்டும் உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். நேர்களை, இந்த இடத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். காரணம், நான் கிழமையில் ஒரு நாள் வருவதற்கு எனக்கே எவ்வளவு சங்கடங்கள் இருக்கின்றது. சில வேளை அருகாமையில் பல மலிவு விலையில் இடம்படும் பொழுது சென நெருக்கங்கள் இருக்கும். எங்களை கூட உள்ளுக்கு வர அதில் வாசலில் நிற்பவர்கள் அண்ணா என்று சொல்லி மறைத்து பல கேள்விகளை கேட்டுத்தான் உள்ளே அனுப்புவார்கள். அப்படி பல்வேறுபட்ட தகவல்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் எதிர்நோக்கி நாங்கள் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நேர்களை, புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இந்த வானொலியில் உங்களோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்ப்பு இறைவனால் வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கரம் குறிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நேர்களே, தொடர்ந்தும் திரு அவர்கள் உங்களோடு உரையாடி கொள்வார்.
9: வணக்கம் நேர்களே, சகல அறிவிப்பாளர்களும் உங்களுக்கு எங்களது பிரச்சனைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 28-29 வருடமாக இந்த டிஆர்டி வானொலி தமது மக்களுக்காக பலவிதமான சேவைகளை புரிந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் வந்து எங்கிட்ட பல பிரச்சனைகளுக்கு வந்து எந்த விதமான ஊதியமும் இல்லாமல் உதவி ஊதியமும் இல்லாமல் இந்த வானொலி நடந்து கொண்டு இருக்கும் போது அதற்காக இதற்காக கேட்பதற்காகவே பல நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே அந்த வானொலி நடந்து கொண்டிருப்பதற்கு இன்று வரை நடப்பதற்கு வந்து நிறைய கஷ்டங்களை எதிர்நோக்கித்தான் இந்த வானொலி நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் இந்த வானொலிக்காக ஒரு தரம் மக்களிடம் வந்து நேயர்களிடம் வந்து காசு கேட்கப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் வேற வேற இது உதவிகள் கேட்கப்பட்டதே தவிர வானொலி நடத்த வேண்டும் என்று சொல்லி எப்பவும் இந்த இதுக்கு பொறுப்பான இயக்குனர் தலைவர் தர்சனா வந்து ஒரு நாளுமே வானொலி நேயர்களிடம் வந்து உதவி கேட்கவில்லை. ஆனால் இன்று வந்து எங்களையும் மீறி இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா இந்த இங்க வானொலி நீங்க நெடுகளும் ஒருக்கா வானொலி நின்று உடனே மாறி மாறி எல்லாரும் தொலைபேசி மூலம் அழைப்பீர்கள் வானொலி நின்று விட்டது வானொலி நின்று விட்டது என்று. ஆனா அதற்கான காரணத்தை வந்து எந்த ஒரு அறிவிப்பாளரோ அல்லது எங்கிட்ட இயக்குனரோ யாருமே வெளியில சொல்லுவதில்லை. ஏன்னு சொல்லி சொன்னா வந்து அது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள ஒரு கௌரவம் எங்களுக்கு ஒரு நட்பு அப்படி என்று சொல்லியே அதை பற்றி சொல்வதில்லை. ஆனால் வந்து இதால வந்து நாங்க வந்து நிறைய வந்து மன கஷ்டங்களையும் இந்த நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது பின் அடைவுகளுக்கு வந்து பின் மியூசிக் இசையலை போட்டு அறிவிப்பாளர்கள மனதை நிலகுலிய செய்வது, மற்றது வந்து அடிக்கடி மின்சாரத்தை நிப்பாட்டுவது, அன்று ஒரு நாள் நிப்பாட்டும் போது ஒருவர் சொல்லுறார் போய் உள்ள வயர்கள் எல்லாத்தையும் புடுங்கி விட்டு வான்னு சொல்லி இங்க கிச்சனுக்குள்ள இருந்து ஒருவர் சொல்லுகிறார். அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நாங்கள் இந்த வானொலியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகிறோம். அப்படி இருக்கைகள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு 15 நாள் என்றது வந்து எங்களுக்கு வந்து மிக மிக குறுகிய காலம். நாங்கள் உங்களிடம் மட்டும் பணம் கேட்கவில்லை, இந்த நாங்கள் இந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் நாங்களும் கை கொடுப்போம், நாங்களும் வந்து கை கொடுத்து உதவி செய்து நாங்களும் இதை வழக்கறிஞர் மூலம் வெல்லுவதற்குரிய வழியை நாங்களும் செய்வோம். ஆனால் எங்களாலே அவ்வளவு பணத்தை இந்த அறிவிப்பாளர்களும் அவ்வளவு கொடுப்பதற்கு மிகவும் கடினம். ஆனால் உங்களை நாங்கள் வந்து கட்டாயமாக உங்களோட உதவியை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏனென்று சொல்லி சொன்னா இந்த தடவை நீங்கள் எங்களுக்கு கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னா எங்களால வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த நிலையாக இந்த வானொலியை நாங்கள் நடத்துவதற்கு வந்து எங்களுக்கு முடியும் என்று சொல்லி உங்களை ஒவ்வொரு நேயர்களிடமும் உங்களால முடிந்த உதவியை செய்து இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் எங்களை கை தூக்கி விட வேணும். உங்களுக்காக நாங்கள் எப்பவும் நாங்கள் சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்களும் இந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் எங்களால முடிந்த அளவு பண உதவி செய்து நாங்களும் இந்த வானொலியை தூக்கி விடுவோம். நீங்களும் வந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்ய வேணும். இந்த பல இந்த உண்மையிலேயே வந்து ஒரு மனச்சாட்சி இல்லாமல் அவர்களும் இவர்களும் இணைந்துதான் எல்லாம் இந்த வானொலி ஆரம்பத்திலே நடைபெற்றது, அது அனைவருக்கும் தெரியும். அப்படி ஒரு குடும்பமா ஒரு உறவா ஒரு நட்பா இருக்கைக்குள்ள வந்து அதற்குரிய காசு பணங்களை கொடுக்கும் போது கணக்கு வழக்கு இல்லாம தூக்கி தூக்கி கொடுத்து விட்டார்கள். அப்படி குடுக்கைக்குல வந்து இப்ப வந்து வேண்டி போட்டு நாங்க வேண்டே இல்லையோன்னு சொல்லி சொல்லுவது வந்து ஒரு மனச்சாட்சிக்கு விரோதமான ஒரு செயல் உண்டு. அப்ப அதை வந்து நாங்க கொடுக்காம கொடுத்ததுண்டு இங்க வந்து சொல்லப்படவில்லை, கொடுத்து கொண்டேதான் இருந்தது. அப்படி கொடுத்து கொண்டே இருக்கைகள இப்படி சொல்லுவது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். பொய் சொல்லவில்லை, நாங்க யாருமே பொய் சொல்லவில்லை. இங்க வந்து எத்தனையோ அறிவிப்பாளர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். இங்க வந்து ஸ்பான்சர்கள் கொடுக்கப்பட்டது, வானொலிக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து வேறு விதமான உதவிகள் செய்திருக்கிறார். அந்த பணம் முழுக்க அங்கேதான் போகப்பட்டது. இங்க வந்து அறிவிப்பாளர்களோ அல்லது இயக்குனரோ யாருமே அந்த பணத்தை தங்களது வீட்டுக்கு எடுத்து செல்லவில்லை, அது முழுக்க அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னு சொல்லி சொன்னா

0: வெல்ல வேணும்னு சொல்லி சொன்னா உங்களது சகல பெற்ற கை உதவியும் வர வேணும்னு சொல்லி உங்கள் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு நேயர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் முதல் தடவை தான் இப்ப வானொலியை நடத்த முடியாமல் கேட்கிறோம். இது முதல் தடவை. நாங்கள் ஒரு காலமும் வானொலிக்கு எங்களுக்கு வானொலியை நடத்தவில்லை, வானொலி நடக்க எங்களால முடியல, நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் எதுக்குமே உங்கள்ட்ட பணம் கேட்கவில்லை. இந்த தடவை தான் நாங்கள் முதல் நாங்கள் உங்கள்ட்ட கேட்கிறோம். நீங்கள் உங்களால 15 நாட்கள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை, அதால வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் எங்களை கை தூக்கி விடுவீர்கள் என்று உங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் உங்களை கேட்கிறோம் என்று சொல்லி அடுத்ததாக பிலிப்பன் அவர்கள் இந்த நிலைமையை பற்றி உங்களிடம் கூறிக்கொள்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பல ஆண்டுகளாக நாங்கள் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமாக இருந்தாலும் இன்னொரு பாதை மிகவும் கடினமாக இருப்பதாக என்று உரையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நீதிமன்றம் சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் கலைப்பதற்கு எந்த விதமான அருகதையும் மற்றவர்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுக்குரிய தண்டன பணமாக இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் அது செலுத்தியே ஆக வேண்டும். அதை நீங்கள் எங்கள் டிஆர்டியோடு இணைந்திருந்தால் தொடர்ந்தும் டிஆர்டி வானொலியில் வர வேண்டும் என்றால் அது நீங்கள் செலுத்தினால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அது சட்ட திட்டங்களுக்கு ஏற்பட்டவாறே நடைமுறைப்படுத்தப்படும். எனவே அவர்கள் இதுவரையிலும் எல்லா நேர்களும் கதைத்திருந்தார்கள். அந்த மன்னிக்கவேணும், நேர்கள் மாத்திரமில்லை, இங்கே கூட உள்ள அறிவிப்பாளர்கள் எல்லாம் கதைத்திருந்தார்கள். நான் எதுக்குமே நான் உள்ளே வரவில்லை. சட்ட திட்டங்கள் மிகவும் முக்கியமானது, அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதை கவனத்தில் எடுத்து சொன்னால் நாங்கள் தொடர்ந்தும் டிஆர்டியோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டியவர் நான் சொல்லும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதும் உண்மை. அதை குறிப்பிட்ட தினங்களுக்குள் அவர்கள் எவ்வாறு சொல்கிறார்களோ அதுவாறு நீங்கள் செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்பிக்கையுடன் விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் பிலிப்பன். நன்றி, வணக்கம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில வாட்டி கொண்டிருக்கிறோம். கடந்த 29 வருடமாக நாங்கள் ரேடியோக்களை செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், எங்க வீட்டு பிள்ளையால்தான் நீங்கள் நேயர்கள் இருக்கிறீங்க, எல்லா விஷயங்களும் அறிஞ்சா இருக்கிறீங்க. இருந்தாலும் சிக்கலில் இருக்கிறோம். தெரசன்னா அதுக்கு அர்ப்பணிப்பாக இந்த இதில் இருந்தவர், அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.

0: நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்றது தெரிந்திருக்கும். இங்கே ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து பார்த்தால் இதை தொடக்கிற போது அவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தரப்பட்டது. ஆனால் அதை வைத்து கொண்டு அவர்கள் பலன் பெற்றிருந்தார்கள். அவரது பாரியார் தலைவராகவும் அவர் செயலாளராகவும் இருந்துதான் இந்த ஃபேசண்ட் அமைப்பை உருவாக்கினார்கள். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு இலங்கை தூதுராலயம் கடிதம் போட்டு வானொலியை தொடக்க விடாமல் தடை செய்திருந்த போது பிரெஞ்சு அதிகாரிகள் என்னுடைய தனிப்பட்ட தொடர்பினால் என்னோட பழகியதனுடைய

அதனால் அவர்கள் கடிதம் தந்திருந்தார்கள். இந்த அமைப்புக்கும் இந்த வித அவர்கள் பயங்கரவாதிகள் நடத்துகிற வானொலி என்று சொல்லி சேட்டலைட்டுக்கு கடிதம் போட்டு உங்களுக்கு கிடைக்காமல் செய்திருந்தார்கள். அப்போ என்னுடைய இந்த எனக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி வந்து அந்த கடிதத்தை தந்திருந்தார். இவர்களுக்கும் பயங்கரவாதத்துக்கும் தொடர்பில்லை, இன்றைக்கும் அந்த கடிதம் எங்களிடம் இருக்கிறது. அப்போ நான் வந்து பொறுப்பெடுக்க விரும்பவில்லை. நான் அமைப்புக்கு வேலை செய்திருந்த போதும் காசு பிரச்சனைக்கு போறையில்லை. இன்றைக்கும் காசு பொறுப்பை ராஜா தான் பார்க்கறது. அப்போ அவர்களிடமே எல்லாத்தையும் விட்டு விட்டோம். என்னடா அவர்களுடைய இடம், அவர்கள் தங்களுடைய வானொலி மாதிரி தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் பின்னால் எனக்கு பஞ்ச அதிகாரி ஒரு பெண்மணி நல்ல விருப்பமுடையவர், அவர் தான் வந்து சொன்னார் இப்படி கவனமாயிரு உங்களுடைய மாத்திராங்கள் என்ன. அப்ப நான் அதை நம்பவில்லை, அப்படி செய்ய மாட்டேன். அப்ப நான் சின்னல இருந்து எங்களுக்கு சகோதரங்களை பழகினது தாய் தந்தையர் எல்லாருமே எங்களோட குடும்பமே தான் இருக்கிறோம். அதே நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவரோட வாதாடி இருக்கிறேன். அப்ப அது உண்ட விருப்பம் என்று போட்டு விட்டுட்டு போயிட்டார். நான் அப்புறம் இவர் அந்த பொய் வழக்கு வைத்த போது தான் அவர் எனக்கு கடிதம் கொண்டு வந்து ஒரு ஆதாரத்தை தந்திருந்தார். பாருங்க உங்களுடைய அசோசியனை வச்சு அவ கோல் எடுத்து கொடுத்திருக்கிறான். மற்றது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வங்கிகளில் அவருக்கு வருகின்ற கிளியோன்ஸ் அதாவது சாமான் வாங்க வாராக்கள் கொடுக்குற செக்குகளை பணத்தை எடுத்துக்கொண்டு போட்டு அப்போ அவர்கள் இதால் லாபம் சந்திச்சு லாபத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது அந்த நேரத்தில் மாணிக்ச அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு வந்து வந்திருந்தார்கள். அப்போ அந்த பணம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருபோதும் கேட்டதும் இல்லை. கடைசி வரை இங்கே வந்ததுக்கு பிறகு கூட இந்த கட்டிடத்தை விலைக்கு வாங்கி வருகிறது கூட மற்றது அதை விட நான் தனிப்பட்ட ரீதியில் எந்த விதமான ஊழியமும் இல்லாமல் அவருக்கு அவருடைய ஆருமே உறவினர்களை செய்யாத அளவுக்கு இரவு பகலாக நான் அவர்களுக்கு முறிந்திருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை கூட நான் வந்து கூட்டி திரிஞ்சிருக்கிறேன். வேலை என்ன நான் எடுத்துக்கொண்டும் வந்திருக்கிறேன் சில சில இடங்களில். அப்போ அப்படியான சூழலில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக குடும்ப ஒரு சொந்த சகோதரத்தை விட மிக அன்பாகத்தான் நாங்கள் பழகி கொண்டு வந்தோம். வந்து பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஆரம்பமாக தொடங்கியது. அப்போ திடீரென்று ஏதோ கண்ட்ரோல் வரப்போகுது என்று சொல்லி தான் அவ மனைவி கூப்பிட்டு என்ன தலைவராக போட்டு கையெழுத்து வாங்கி தாங்கள் அதில் இருந்து விலத்தி அப்படி இருந்தும் இங்கே கீழே காசுகள் வச்சிருக்கிறதுக்கு பாதுகாப்பான இடங்கள் இல்லை, அவர்களிடம் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கிட்ட நான் வங்கிக்கு சில நேரம் போ எங்களோட ராஜா தான் முழு காசும் அவர்கிட்ட கொடுக்கறது, அவர் தான் கீழே பார்த்தது. அப்போ எனக்கு அந்த போலீஸ் அதிகாரி சொன்னபடியாலும் நான் இவருக்கு அவைக்கு தெரியாமல் கீழே ஒரு கொப்பி வச்சு கணக்கெழுத சொல்லி சொல்லி இருந்தேன். அப்ப அப்படி கணக்கு எழுதினதை இந்த ராஜா அவைக்கு முன்னாடி எழுதி கூட கண்டுட்டு நான் வர நேரம் அவர் சொல்லார் இங்க வேறடி உன்ன களி என்று நினைச்சு இவன் கீழே வச்சு ஒரு கொப்பி எழுதுறான்டா. அப்ப நான் அவருக்கு அதுக்கு பதிலளிச்சிருந்தேன், இங்க உள்ள நம்பிக்கை இருக்கு நாங்கள் எழுதுறாலும் உனக்கு என்ன பிரச்சனை இதுன்னு சொல்லி. ஆனா பின்னால என்ன நடந்ததுண்டா நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கூட்டி எல்லாம் பார்க்கக்குள்ளே எனக்கு தெரிஞ்சுது அவைகிட்ட எவ்வளவு இருக்குது எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது இதுண்டு. ஆனால் எவ்வளவு சிரமத்துக்குள்ளும் இந்த சாமான் வாங்கினதில் இருந்து ஆரம்பத்தில் கூடி நான் கிரெடிட் எடுத்து தான் இங்கே இப்போ வச்சிருக்கிற சாமான்களே வாங்கப்பட்டது. அதன் பிறகு எங்களோட ஊரில் ஒருவர் தான் இந்த தொலைபேசி இதுகளை நேரர்கள் கதைக்கிற முந்தைய அப்படியே தொலைபேசியை மேக்கில் பிடிச்சி தான் கதைக்க வேண்டி இருந்தது. அவர் எங்களுடைய சிரமத்தை பார்த்து நான் அவருக்கு செய்து கொடுத்த உதவிகளால் அவர் வந்து எங்களுக்கு சில சாமான்களை வாங்கி தந்திருந்தார். மற்றது எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய பங்களிப்பை நான் அந்த நேரத்தில் இன்டர்நெட்டுக்கெல்லாம் இந்த தனிப்பட்ட வங்கியாலேயே 80 யூரோவுக்கு மேலேயே எத்தனையோ வருஷமாக கட்டி கொண்டிருந்த நான். அதை விட இன்னொன்று வாடகை கெடுத்தது கூட அதுக்கும் எந்த வங்கியில் இருந்தான் 80 2 யூரோவை கட்டி கொண்டிருந்தனர். அப்ப நாங்கள் இதை வைக்கன்ஸ் போயிச்சு நம்மண்டு சொன்னால் குருடே போயிச்சு நம்மண்டா நான் லீவ் எடுத்து போட்டு இரோ அந்த அவ்வளோ கனமான சாமான எல்லாம் இறக்கி ஏற்றி மற்றது ஒரு முறை கொலண்டுக்கு எல்லாம் அவரோட போய் அப்படி வாழ்க்கை முழுக்க என்னை அர்ப்பணிச்சேன் நான். மற்றது நான் வானொலியில் ஒரு மணி 1.5 மணி ஆகும் அதுக்கு பிறகு கூடி ரஞ்சித் மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்கி வச்சு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு விழிப்பண்ணி ஏண்டா அ
அதை பற்றி நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் நான் பேரப்பிள்ளை அறிய நான் சத்தியம்ன்னு அவர்கள நான் பாசம் வச்சது உண்மை. ஒருபோதும் அவரை வந்து கீழே விழுத்த வேணும், அவர் நல்லா முன்னேற வேணும், பெரிய மணக்காரனாக வேணும் என்றுதான் நான் வேலை செய்த. நான் மற்றது எனக்கு வாழ்க்கையிலேயே அந்த காலத்தில இருந்து எனக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம் தான். வந்து முதல் 83 ஜூலைலேருந்து 92 மட்டும் புலிகளுக்கு வேலை செய்தோம். இரவு பகல் அனித்திரம் முடிச்சு மாணிச்ச எல்லாரையும் கேட்டு பாருங்க, நான் தான் இந்த எத்தனையோ நாடுகளுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பயன் தெரியலே. ஆனால் நான் கொண்டு வந்த சாமான்களுக்கு எல்லாம் போயிருந்தேன் என்று சொன்னால் ஒரு நாளுமே வந்திருக்கீர்கள். அதை அந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்தோம். பிறகு பேருந்து தொலைக்காட்சி உருவாக்கி ரோட்டுக்கு ரோட்டு நின்று இது செய்து அப்போ எல்லா இடத்திலும் முதுகில் குத்தப்பட்டாதான் என்ன எல்லாரும் மற்றது எனக்கு பேசி தந்த வழியே 2 வருஷத்துக்கு கிட்ட சம்பளம் தெரியல. அதுக்காண்டி நான் தனியாக வழக்கு வச்சிருக்கலாம். ஆனால் இவியலை எல்லாம் இணைச்சுத்தான் நான் வழக்கு வச்சிருந்தேன். அதுக்கு ஒரு பியரண்ட புவனியில் உள்ள போலீஸ் அதிகாரி தான் அதுக்கு அந்த வழக்குக்கு உதவி செய்திருந்தார். கூட்டில் எங்களுக்கு தீர்க்கப்பட்டது உடனடியாகவே காசு கொடுக்க சொல்லியாண்டு. ஆனால் இவர் வந்து தோழரையும் கூட்டிக் கொண்டு போய் எனக்கு தெரியாமல் கையெழுத்து வச்சு கொடுத்துருக்கிறார். நாங்கள் மாதம் மாதம் தாரது கொஞ்சம் கொஞ்சமாக தந்தா தங்களுக்கு பிரச்சனை இல்லையாண்டு. ஆனால் இவியலுக்கு காசு கொடுத்து முடிய கொம்பனியை மூடிட்டு போயிட்டாங்க. நான் இழந்தது அதிகம். அப்படி வாழ்க்கை முழுக்க நான் இழந்து கொண்டு தான் போயிருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் இந்த சூழலில் வந்து இது வந்து பொய் வழக்கு. அவர்கள் தான் பணம் முழுதையும் கொண்டு போனார்கள். வந்து அதை விட இந்த எங்களுடைய இதை வச்சு வந்து உழைத்திருந்தார்கள். வந்து கோல் எடுத்து அதோட அதுக்கான ஒரு அதிகாரி என்னிடம் தந்திருக்கிறார் அதுக்கான பேப்பர்கள் எல்லாம். அப்போ நாங்கள் இப்பொழுது இந்த வழக்கில் வந்து வெல்ல வேணுமெண்டா முதல் இதுக்கு வந்து மறுபரிசின்னைக்கு அவ்வளோ பணத்தை கட்ட வேணும். ஆனால் இப்போ உடனடியாக அதில் சட்டத்தரணியோட கதைச்சு இதுக்கு என்ன வழியண்டு நினைக்கிறேன். இங்கே இந்த நாடு வந்து இப்போத்தியான சூழலில் நிர்வாக ரீதியாக வந்து ஊழல் நிறைந்த நாடாக இருக்கிறது. முதல் வழக்கிலே வெண்ட எங்களுக்கு அடுத்த வழக்கு இப்போ எங்களுடைய சட்டத்தரணி முதல் எங்களுக்கு அடி நல்லா கதைச்சு கொண்டிருந்தார். பிறகு இப்போ வந்து சொல்கிறார் டிவோர்ஸ்ன்ட்டு வந்துட்டா இப்படி தான் பிரச்சனை வரும். அப்போ நான் பின்னே அவர்கிட்ட கேட்டேன், என்னோட சச்சிதானந்தம் மாஸ்டரும் வந்திருந்தவர், சச்சிதானந்தம் பேராசிரியர் சச்சிதானந்தம் ஐயாவும் வந்திருந்தவர். அப்போ அவர் நம்ம லோயர்கிட்ட கேட்டேன், நீ எங்கட லோயரா அல்லது அவர்கிட்ட லோயரா? அப்போ இது சொல்கிறதுக்கு அவன வச்சிருக்கிறேன்னு சொல்லி அப்படி முரண்பட வேண்டி வந்தது. அப்போ என்ன நடந்தான்னு தெரியாது. திடீரென்று இப்படியான சிக்கல் நம்ம வந்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த தமிழ் சமூகத்தோட இவ்வளோ வாழ்ந்திருக்கிறேன். நான் பட்ட அவஸ்தை காணுமென்று நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயங்களை பின்னர் சொல்லுங்கள். என்ன செய்யலாம்? என்ன இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் இப்போ சாமானை தூக்குறதுக்கான நிலைமைக்கு வந்திருக்குது. அப்படியே தூக்கி கொண்டு விட்டுட்டு மூடுறதா? அப்படி மூடினாலும் வந்து அந்த காசு நாங்கள் கட்டத்தான் வேணும். இந்த சில நேரம் இந்த தனிப்பட்ட ரீதியான காசை பறிப்பார்கள் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லையே. நேர்களாகிய நீங்கள் உங்களோட முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் இப்பவும் இந்த கோயிலை கொண்டு நான் சத்தியம் பண்ணுவேன். இந்த இதில் வந்து எங்களோட பக்கம் ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவை தான் காசு எடுத்தவை, அவை தான் நடத்தினவை, அவை தான் மற்றது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நேரத்தில் விளம்பரம் வந்து இரவு பகலாக போட்டு எங்களுக்கு தந்த விளம்பரக்காரர்களே பலர் விளம்பரத்தை நிப்பாட்டி இருந்தார்கள். வந்து ஏனென்றால் நீங்கள் எடுத்ததுக்கு எல்லாம் ஜெட்மாக்கெட் இது ரெண்டு தானும் போட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மற்ற அவரே வந்து இரவு பகலாக வந்து இரவுகள் எல்லாம் போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சு இங்கே ஆக்களை விற பண்ணி பிறகு நாங்கள் அந்த பெட்டி அனுப்புறதன் ஊடாக தொலைவீசி இலக்கங்கள் நிறைய கிடைச்சது. அப்போ நாங்கள் அனுப்பின அந்த நேர்மையாக நடந்ததால் அந்த அந்த தொலைவீசி இலக்கங்களை எடுத்து இவர்கள் தங்களுடைய மலிவு விற்பனை அது இதன்று போடுறதால தான் இவர்களுக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் சென்று வேறு உங்களோட ரேடியோவால் தனக்கு இங்கே ஆக்கள் வந்தாண்டு. அப்போ ராஜாவின் மனதியை புண்படுத்தினார் வந்து நீ ராஜாதி சொன்னாங்க இவ்வளோ இத்தனை முறை சொன்னானாண்டா நீ சொல்லி எத்தனை பேர் வந்த? 2 பேர் வந்ததா? ஒரு ஆள் வந்தான். இதெல்லாம் வந்து பணம் வந்துட்டா என்னமும் செய்ய கதைக்கலாம் என்று கதைக்கக்கூடாது. அது எங்களுக்கும் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் இருக்குது. அவை நாங்களும் மனச்சாட்சியின்படி நடந்து நாங்கள் பிழை செய்திருந்தால் கடவுள் எங்களை தண்டிக்கட்டும். அது மட்டும்தான் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய அபிப்பிராயங்களை பின்னர் நாங்கள் எங்களுடைய அறிவிப்பாளர்கள் தருவார்கள் நினைக்கிறேன். அப்போ எங்களோடு கை கொடுத்து இதுவரை காலம் இப்போ இந்த எனக்கு நடந்த வழக்குகள் இதுகளுக்கெல்லாம் பேராசிரியர்கள் வந்திருந்தார் சட்டத்திறனியோடு. அப்போ நான் சட்டத்திறனியோடு இப்படி குழம்பின போது கூட அவர் சொன்னார், இல்லை அமைதியாக இருங்கள், பார்க்கலாம் அதுதான் சொல்லி எனக்கு இந்த வரைக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்குமே நன்றி. அதை விட இப்போ எங்களுடைய
நான் இங்கே செல்வம் மனோன் என்று சொல்லி எங்களுக்கு வானொலிக்கு உதவி செய்கிறவர். அவர் எங்களுக்கும் இவருக்கும் இடையில மூன்று முறைக்கு மேலே ரெண்டு பேரையும் சந்திக்க வைத்து ராஜாவோட உரையாடி, ஆனால் அவர் எனக்கு எழுத்து மூலமாக தந்திருக்கிறார். அதாவது இந்த டிஆர்டி பேங்கில் வந்து தான் தான் என்னோட எனக்கு ஒரு விசாரணை வந்தது. எப்படி இந்த கடைக்கு அதாவது 25 ரூபா 10 ரூபா 30 ரூபான்னு ஆக்கள் கொடுக்குற செக் எப்படி வந்தேன்னு விசாரணைக்கு வந்தது. ஆனால் எனக்கு இருந்த தொடர்பினாலே அந்த விசாரணையை அவர் தவித்து விட்டார். ஆனால் இவர்கிட்ட நான் எல்லாரும் கடவுள் செய்யலாம் கடிதத்தை வாங்கினான் நான் தான், அதாவது ஃபேஸ் அமைப்புக்கு தான் தான் கிளியோன் செக்கை போட்டதுன்ற கடிதம் இருக்கிறது. அது வேணுமெண்டா உங்களுக்கு நாங்கள் எந்த விதமான பிழையும் செய்யல, நாங்கள் விட்ட பிள்ளையை உண்டை சொல்ல சொல்லுங்க என்ன பிழை விட்டு நாங்கள்னு சொல்லி. அவை இது தேவையில்லாத ஒரு குடும்பமாக இருந்த நாங்கள். இப்போ மனோன்னு அவர் சொல்கிறது நானும் அவரும் பழகினதை பார்த்து தான் தனக்கு இந்த ரேடியோவிலேயே விருப்பம் வந்ததுண்டு. அப்படி அன்பாக பழகினாங்கள். எல்லாம் நினைத்தால் கவலையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றா அவருடைய பிள்ளையை வந்து என்ற பிள்ளையை பார்த்ததை விட அவருடைய பிள்ளைகள் மீது மிக அன்பாக இருந்து நான் போனான். மற்றது இப்போ தோழர் சுரேந்திரன் எல்லாம் என்னட்ட அழுதது அதெல்லாம் வந்து எனக்கு ஏன் அவருக்கு காட்டி நான் குரல் கொடுக்க இல்லையாண்டு இப்போ நான் கவலைப்படுறேன் நிச்சயமாக. ஆனால் ஒன்றும் செய்யலாது எல்லாம் முடிந்து போயிட்டது. நான் அன்பாலே ஏமாறியிருக்கிறேன் என்று சொல்லித்தானே ஒரு ஆள்கிட்ட விரட்ட மட்டுமின்ற நான் வாழ்க்கை முழுக்க ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னுடைய சேர்ந்தவர்கள் தான் எனக்கு முதுகில் குத்துறது உண்டு. அது தொடர்ந்து நடக்கட்டும். இது ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வெகு விரைவில் வருமென்று நம்புகிறேன். நன்றி.

0: நேர்களே, இன்னும் சில விடயங்களை உங்களை எடுப்பதற்கு முன்பாக குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஆரம்ப காலத்திலே புவனியிலிருந்து நடத்தப்பட்டிருந்த போது இந்த சாந்தினி வரதராஜன் என்ற ஒரு நியர் ஒருதர் நீங்கள் பாரதிய காடம் கேட்டு பார்க்கலாம். அவர் அந்த நேரத்தில் சொல்லி கவலைப்பட்டிருக்கிறார். அப்போ நேர் நேரத்திலே அவரும் என்னோட சேர்ந்து கதைப்பதுண்டு. ஐயோ பிள்ளை, தர்சனை இவன் ஏமாத்த போறான் என்ற கதையிலேருந்து பார்க்க தெரியுதுண்டு. இத்தனையோ வருடத்துக்கு முன்பாக அவர் இட போட்டிருக்கிறார். இவர் திருவிஜயநாதன் அவர்கள் இங்கே வந்த உடனேயே கொஞ்ச காலத்திலேயே நான் சொன்னார், இந்த இடத்தை விட்டு மாறிடு, இது இருந்து என்றால் பெரிய பிரச்சனைப்படுவேன், எப்படிப்பட்டவன்ன்றது தன்னால் சொல்லக்கூடியதாக இருக்குது என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், பொய் சொல்லி, அதாவது பொய் சொல்லி என்னிடம், அதாவது தாங்கள் இந்த இதுக்கு, இது சேல்ஸுக்கு மலிவு விற்பனைக்கு தங்களுடைய டெலிஃபோன்லேருந்து எஸ்எம்எஸ் அனுப்பினது பத்தாமல் இருக்குது, அவை எந்த டெலிஃபோனை தர சொல்லி என்று கேட்டார்கள். அப்போ நான் நம்பிக்கையிலே இந்த டெலிஃபோனை கொடுத்து விட்டேன். அதன் பிறகு எனக்கு தெரியாத என்னுடைய தம்பியாட்ட ராஜாண்டி எல்லாம் இது கண்டு வாங்கினதா நான் என்ற நோக்கம். இங்கே பிள்ளையார் மாஸ்டர் என்று ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அங்கே விடுதலை புலிகளில் ஒட்டு கேட்குறதா அவற்றை வேலை, அவரை வேலை கெடுத்து இந்த டெலிஃபோனுகளை வந்து ஒட்டு கேட்ட, அப்போ எனக்கு அதிகாரி ஒருத்தர் வந்து கேட்டால் டெலிஃபோன் ஒட்டு கேட்கறது தெரியுமாண்டு சொல்லி, அப்போ நான் என்ன தெரியான்னு சொல்லி, எப்படி என்று சொல்லி, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன, அப்போ இந்த தம்பியாட்ட டெலிஃபோனு ஏன் கொடுத்தனியாண்டு. அப்போ நான் தம்பியாட்ட கேட்க அவர் சொன்னார், இல்லை இவை தான் இப்படி எஸ்எம்எஸ் அனுப்பான்னு கேட்டபடியாலும் தான் கொடுத்தாண்டு, ராஜாவும் அதைத்தான் சொன்னார். அப்போ அதில் நாங்கள் கதைக்கிறத இந்த ஒளிப்பதிவு செய்து திரவிஜநாதன் அவர்களுக்கு நானும் மனோன்னியையும் கதைச்சதை தேன்மொழி வந்து அவருக்கு அனுப்பியிருக்கிறான். இங்கே பாருங்க உங்களை பற்றி என்ன கதைக்கணும்னு சொல்லியாண்டு. ஆ, அப்படிப்பட்ட பொறுக்கித்தனம் எல்லாம் செய்து கொண்டு வந்து எங்களை இந்த இதை எடுத்துக்கொண்டு நான் போட்ட மாதிரி மெசேஜ் போடுறது, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு தாங்கள் தூய்மையானவர்கள் இதன்ட்ட. அப்போ நான் அண்டையை கேட்டேன், உன்னை நம்பி இதுக்கண்டு சொல்லி ஏமாற்றி வாங்கினே, ஏன் எங்களை டெலிஃபோனை எப்படி செய்தனி என்று சொல்லி கேட்க, எனக்கு அந்த பொறுப்பாளராக இருந்த அதிகாரி வந்து நில கோபம் வந்ததே இங்கே வா என்னது கொடுத்தாண்டு. மற்ற ரெண்டாவது விடயம் வந்து இவர் திடீரென்று என்ற பெயரில் வந்து கன நிறுவனங்களை உருவாக்கியிருக்கு. அப்போ நான் இந்தியாவுக்கு வெளிக்கிட்டு கொண்டிருக்கிற நேரம் எனக்கு வந்து சொன்னார், ரெண்டு மூன்று வெள்ளி ஒட்டியை தந்து நீங்கள் இல்லாத நேரம் கடிதம் வந்தால் எடுக்கிறதுக்கு கையெழுத்து வச்சு தாங்காண்டு. அப்போ நான் சௌதரமாதானே பழகினால் நான் வெள்ளி ஒட்டியில் கையெழுத்து வச்சுட்டு போயிட்டேன். ஆனால் பின்னால் வந்து இவர் இந்த கொரோனா காலங்களில் இதுகள் எல்லாம் எடுத்த காசுக்கு என்னில் வழக்கு வச்சு எத்தனையோ லட்சம் காசு, மற்ற அதை விட இவர்கள் கிரெடிட் எடுத்ததுக்கு வீட்டை கடிதம் வந்து என்னுடைய மனைவி எப்படி எந்த பேரை நீ கையெழுத்து போட்ட நீ அது இதெல்லாம் சண்டை பிடிச்சி, அதுக்கு பிறகு இவர்கள் கொரோனா காலத்தில் தான் என்னட்ட கேட்டிருந்தார்கள், என்ற எம்போன்ற கூட்டத்தரை சொல்லி, அதாவது ரகசிய இலக்கத்தை தர சொல்லி. அப்போ நான் அவசரம் என்று சொல்லி கேட்டார்கள். அப்போ ஏதோ இந்த அப்போ எனக்கு தெரியும் என்ற பேரில் இவர் திறந்துட்டார்ன்ட்டு சொல்லி. அப்போ மிக மிக முக்கியம் என்று அவரோட பாரியாரம் வந்தான் கேட்டார். அப்போ நான் என்னுடைய ஒய்ஃபிட்ட கேட்கக்குள்ளே அவள் சொன்னால், இங்கே வா முதல் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வா, அவங்களோட கூட்டத்தரை சொல்லி, என்னதுக்கு இப்படி லூஸ் வேயில் பார்க்குறாண்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை அது அவங்க ஊரில் இருந்து நான் பழக்கமானவன், அவன் ஏதோ அவசரத்துக்கு கேட்குறான் தான்ட்டு சொல்லியாண்டு. அப்போ அவர் இல்லை இல்லை தான் தரமாட்டேன், நீ செய்கிறத செய்யண்டு. நான் அவருக்கு தெரியாமல் எடுத்து இவரில் வச்சிருந்த நம்பிக்கையாலே அந்த கோட்டையே கொடுத்த நான். இவங்க அதை பயன்படுத்தி எல்லாம் இதுகளெல்லாம் கொரோனா காலத்தில் அந்த என்ற பேர்லேயே பதிஞ்ச வந்து எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்போ வழக்கு வச்சு என்னத்தான் அட்டகீடு கட்ட வேணுமென்ற மாதிரி எத்தனையோ லட்சம் ரூபாவுக்கு வர அதை கடிதத்தை வாய்ச்சென்ற மகள் வந்து பேரப்பிள்ளையை கொண்டு வந்து, இங்கே வா அப்பா நீ என்னென்ன முட்டாள்தனமே ஒருதனுக்கு வெள்ளியொட்டியில் கையெழுத்து வச்சு கொடுப்ப, நாளைக்கு கோட்டில் வந்து உனக்கு தீரப்போது தீந்தா இந்த காசு வந்து எங்களை கட்டையிலாது பேரப்பிள்ளையும் கட்ட வேண்டிய சூழ்நிலை வருமென்று என்னை அளப்பையும் பண்ணிவிட்டாள் எத்தனையோ மாதக்கணக்கில். அப்போ கடைசியாக நான் ஒரு லோயரையும் கிட்டத்தட்ட அதுக்கே எனக்கு செலவு 5,000-6,000 euro கிட்ட கட்டி, அப்போ அந்த வழக்குக்கு நான் போனால் முதல் முறை ஏதோ ஒரு காரணத்தால் வழக்கை பிற்போட போகிறோம் என்று ஜட்ஜ் சொன்னான். அப்போ நான் ஜட்ஜிடம் எழும்பிய சொன்னேன், நான் எனக்கு 10 நிமிஷம் தாங்க நான் கதைச்சிட்டு போகிறேன்ட்டு. அவள் இல்லை இல்லையே அடுத்த முறை கட்டாயமாக நான் சந்தர்ப்பம் தாரம்ன்ட்டு சொல்லி சொன்னால் சரியண்டு நான் வந்துட்டு. அப்போ இவையிலையும் இவையும் குற்றவாளியாகத்தான் இவையையும் கொண்டு வந்து வச்சுட்டு. அப்போ அந்த வழக்கு அடுத்த வழக்கு விசாரணைக்கு என்ன குற்றவாளியாகத்தான் எனக்கு என்னிடம் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது, கடிதங்கள் எல்லாம் வந்திருந்தது. அப்போ நான் போய்க்குள்ளேயே என் மகள் என்னை பேசி பேசிட்டு பேசிக்கொண்டே இருந்தாள். எப்படி நீ நான் கேட்டேன், நீ கேட்டாலும் தருவேன் தானே, அப்படி கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா உன்னிட்ட வந்து கேட்கறதுக்கண்டு. அப்போ இவன் எல்லாம் என்னட அப்படி கேட்டிருக்கப்படாது வெள்ளியொட்டியில் கையெழுத்து. அப்போ சரியண்டு போட்டு நான் நாங்கள் கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜ் வந்து சொல்கிறா என்னடி ஒரு பிரச்சனையும் இல்லை, தான் வழக்கு கேன்சல். நான் சொன்னேன் இல்லை நீங்களே நான் இப்போ எனக்கு என்ன குற்றவாளியாக இங்கே கூப்பிட்டேன் நீங்கள்ட்டு. அப்போ இந்த லோயர் வந்து அவர் கதைக்காண்டது. பிறகு அவர் சொன்னார் இப்படி நாங்கள் ஏற்கனவே ஒரு இவர்கிட்ட சொசைட்டியில் திறந்ததை பற்றி வழக்கு போட்டிருக்கிறோம் அது தான். அவர் சொன்னால் இல்லை ஸ்ரீரங்கன்லேயே ஒரு பிரச்சனையும் இல்லையே அவர் போகலாமன். அப்போ எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாண்டா நான் கதைக்க வழிக்கிட்டா எனக்கும் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் இருந்த உறவுகள் எல்லாத்தையும் சொன்னால் பிரான்ஸ் என்னடா நான் பிரான்ஸுக்காண்டியும் பெரிய இப்போ நீங்கள் எல்லாம் பிரான்ஸ்டா நீங்கள் காசுக்கு வேலை தான் நான் அர்ப்பணிப்போட வேறு இன்றைக்கும் பிரசிடண்ட்டுக்கு நான் போட்ட கடிதத்தை வாங்கி பாருங்க இங்கே வாங்க நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்ய நான் பிரான்ஸுக்காண்டி அந்த வேறு அதிகாரிகள் கேட்டவர்கள் கனடா விட்டு நான் வேலையக்குள்ளே கேட்டவர்கள் தங்களுக்கு இதென்னா அஞ்சனா இல்லை நான் எனக்கண்டு ஒரு வேலை செய்து போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக செய்து தரணுண்டு. அப்போ இவர்களுக்கு ஆண்டி நான் அர்ப்பணிப்போட செய்த பெரிய பெரிய வேலைத்திட்டங்கள் செய்திருக்கிறேன். ஒரே ஒரு வேலைத்திட்டத்தை சொல்கிறேன் என்னென்னா முந்தி அல்கைதா அதுகளில் இந்த சவுதியிலிருந்து வர காசுகள் இங்கே ரெஸ்டோரண்ட் வழிய அவங்களோட முதலீடு தெரிஞ்சு என்னத்தான் அந்த இதுகளுக்கு அவர்கள் கதிரையில் இருந்து கொண்டு நான் தான் அதுகளுக்கு எல்லாம் போக வேண்டி இருந்தது. மற்றது மொரோக்கோ நீங்கள் பேப்பரில் எல்லாம் பார்த்துருப்பீங்கள், மொரோக்கோவில் இருந்து ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அல்கைதா வந்து பிரான்ஸில் ஏர்போர்ட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு அதுக்கான சாமான்களோடு வந்ததை நான் அவரை பற்றின விவரங்களை இவர்கள் தான் தந்து அவரை உலக ஒன்று அனுப்பியிருந்தார்கள். அதையெல்லாம் தடுத்து அப்படி பெரிய பெரிய இதுகள் எல்லாத்தையும் பிரான்ஸுக்காண்டு செய்தபடியால் நான் அது எல்லாத்தையும் சொல்லுவேன் என்ற அடிப்படையில் கடைசி நேரத்தில் அவர் வாபஸ் பெற்ற. ஆனால் பேராசிரியரை கேட்டு பாருங்க நானும் அவரும் தான் போனாங்கள் என்ன குற்றவாளியாகத்தான் கூப்பிட்டுருந்தது, நான் தான் காசு கட்ட வேணும் என்று போடப்பட்ட வழக்கம். ஆனால் கடைசி நேரத்தில் அப்போ நான் ஜெயிச்ச கேட்டேன் அப்போ என்ன வேற சொன்னீங்க நான் 10 நிமிஷம் இங்கே வேறு என்னென்ன நகை செய்தவர்ன்றதை சொல்ல போகிறேன். அவள் இல்லை உன்னிலே எந்த விதமான வழக்கும் இல்லை. அப்போ என் லோயர் கேட்டார் அப்போ இல்லையென்று கடை ஒரு நான் கட்டாயமாக கடிதம் தரம் ஸ்ரீரங்கன் வேணுமெண்டா நீங்கள் என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கன்னு நான் உண்டிய பார்க்க விரும்பி இல்லையென்று போடும். மற்ற அவர் இப்படி ஜட்ஜோட கதைக்க வேண்டாம் என்று சொன்னார் நான் வந்துட்டேன். அப்படி எத்தனையோ இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நான் எல்லாவற்றையும் இப்போ சொல்ல முடியாமல் இருக்குது. அதை விட எனக்கும் பிரெஞ்சு அதிகாரிகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முக்கிய காரணம் என்னென்னா நான் சில சில ரகசியங்களை அரசியல் சமூகம் இடையில் சொல்லியிருந்தேன். என்ன இந்த எப்படி கடைசி யுத்தத்திலே இந்தந்த நாடுகள் செய்தால் மற்றது அதுக்கான இதுகளை பற்றியெல்லாம் சொன்னபடியாலே யாரும் அதை எல்லாத்தையும் அனுப்பி ஒளிப்பதிவு செய்து அனுப்பியிருந்தார்கள். அப்போ விசாரிக்கிற போது அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு நான் இப்போ வானொலியிட அறிவிப்பாளராக இருக்கக்குள்ளே அந்த நிகழ்ச்சியை நடத்தியக்கூட அதுக்கு விசுவாசமாக தெரிஞ்சது உங்களுக்கு நான் விசுவாசமாக வேலை செய்யக்கூட உங்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் செய்ததை சொல்லன்று சொல்லி என்று பேசி போட்டு ஒழும்பி வந்துட்டேன். அது இங்கே உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது, மற்றது நான் யார் என்பதும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த நாட்டுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறேன். அதே நேரம் இப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு போட்ட கடிதத்திடம் எழுதி இருக்கிஞ்ச வாங்க நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க உங்களுடைய அதிகாரி எனக்கு என்ன செய்தவர்ன்றதை பேரன்று சொல்லி போட்டு மற்றது நான் கண்ணுக்கு முன்னால் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்குறேன்னா இப்போ மனோன்யா அவர்கள் எங்களோட 3 முறைக்கு மேலே என்னையும் அவரையும் சந்திக்க வச்சு கதைக்கப்பட்ட நேரம் அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா இவரை இங்கே வச்சுக்கொண்டா தன்னால் வியாபாரம் செய்யலாது இவர் வந்து சம்பளத்துக்கு வந்து கதைப்பார் அவனுக்காண்டி சம்பளம் என்ன இப்படியா செய்கிறா இதாண்டு சாமானில் வந்து இப்படி செய்கிறா அது இதாண்டு சொல்லி வந்து கதைச்சு கொண்டே இருப்பார். அவை இவர் இங்கே இருக்க மட்டும் தன்னால் வியாபாரம் செய்யலாண்டு நீங்கள் வேணுமெண்டா ஹைதரலியை கேளுங்க இவர் ஹைதரலியை வேலைக்கு எடுத்து அவருக்கு என்ன மாதிரி நடத்தினார்கள் மற்ற ஹைதரலியிட்ட இடையில் கேட்டிருக்கிறார்கள் மறைமுகமாக எனக்கு தெரியாமல் நானும் அவரும் சகோதரமாக பழகி கொண்டிருக்கிறோம் கைதர்லிட்ட கேட்டிருக்கிறார்கள் இவரை விட்டுட்டு தேன்மொழி ஊடாக நாங்கள் ரேடியோவை நடத்துவோமான்னு கேட்டு கைதர்லி பேசி போட்டு போயிட்டார். ஆனால் எங்களோட சிநேதம் குழம்புண்டு போவோம் என்று சொல்லி அவர் சொல்லாமல் மறைச்சு வச்சிருந்து கடைசியாக அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலையில் தான் எல்லாத்தையும் சொன்னார் இப்படி இப்படி எல்லாம் மேலே நடந்து கொண்டிருக்குது நீங்கள் எல்லாரையும் நம்பிய நான் மற்றது எல்லாரும் என்ன பேசி நம்ம வந்து நான் கண்டவர் நின்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லியாண்டு என்னட்ட யாரன் உதவி என்று கேட்டால் என்னால் முடிஞ்சால் நான் செய்து கொடுப்பேன் அப்போ அதுக்கு ஏன் நான் இப்படி செய்கிறேன், அது இதுண்டு, அதால் தான் இவ்வளோ சிக்கல், அது இதுன்ட்டு சொல்லி என்னை பேசுகிறதெல்லாம் துன்பப்படுத்துகிறதா இருக்குது. இதை பற்றி இன்னும் என்னோட கணக்கை சொல்ல முடியும். இவரோட வந்து நான் பட்ட வாடுகள் இப்போ சொன்னால் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கொலண்டில் இருந்து இவற்ற லொரியில் வந்து ஆக கூடினது 380 கிலோ கிராமுக்கு மேலே சாமான் வைக்கலாது. ஆனால் நாங்கள் கொண்டு வந்தது 4 டன். 380 கிலோங்கே 4 டன்னுங்கே. அப்போ வர கடைசி பியாசில் வந்து நிறுத்து லொரியை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ எங்களை பிடிக்கக்குள்ள பத்தரை. அப்போ அவ்வளவு சாமானையும் பிறகு நான் அவற்றை பாரியார் ரெண்டு பேரும் கொஞ்சம் இருந்து வந்து ஏற்றி கொண்டு போய் இறக்கி. ஆனால் என் பேரில் தான் அது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த நிறுவனம்தான் அந்த ஃபைனை கட்ட வேணும். அப்போ நான் அது உடனடியாகவே நான் பொறுப்பாக இருந்த அதிகாரிகிட்ட உடனே தொலைபேசியில் சொன்னேன். அவர் இல்லை பிரச்சனை இல்லையாண்டு. அப்போ அந்த நேரத்தில் உடனே அவர்களோட கதைக்கு சொல்லி அடிக்கிறதுக்கு அவரால் இயலாமல் இருந்தது. ரெண்டாவது அவர் வேறு நாட்டில் இருந்தவர், தான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி அப்போ நான் எல்லாத்தையும் கொடுக்க அவர் சொன்னார் ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லி. அப்போ என்ன போபினி போலீஸ் வந்து கூப்பிட்டுருந்தது விசாரணைக்கு. என்னண்டு இவ்வளவு கிலோ 4 டன் ஏற்றி கொண்டு வந்தனீங்காண்டு. அப்போ அவர் சொன்ன அவர் அங்கே சொல்லியிருந்தாக்கும் அவன் சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை, இதில் கையெழுத்து வச்சுட்டு போவோம்னு சொல்லி. ஆனால் அந்த பொம்பளை வந்து மறந்துவே அதை அனுப்பி 1300 1200 வந்தது. அப்போ நான் அந்த எனக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிகாரியோட போய் சண்டை பிடிச்சி இங்கே வான் நீ கேன்சல் பண்ணுறேன்டா அப்புறம் என்னதுக்கு இப்படி வேண்டும் சொல்லி அவர் தன்ட சம்பள காசில் இவருக்கு என்வலப்பில் போட்டு தந்து அந்த காசு ஊடி நான் கொண்டு போய் கொடுத்தது. வேணுமெண்டா மனவாக்களுக்கு மனோனியாக்களை கேட்டு பாருங்கள் அவர் ஒத்துக்கொண்டாரா இல்லையான்ட்டு. ஆனால் அங்கே எந்த பேரில் தான் அவங்க வழக்கு வரவு வச்சிருப்பாங்களோ அதில் என்னென்ன நடந்தான்னு தெரியாது. அப்படியெல்லாம் நான் இவருக்காண்டி கஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு இப்படியெல்லாம் செய்கிறவர் வந்து தன்னை பெரிய இதாயும் அவனை தான் ஒருதருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன், தன்னிட்ட இருக்கிற காசுக்கு நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர், இப்படியெல்லாம் பேச்சு கேட்குறதுக்காக நாங்கள் இவ்வளோ அர்ப்பணிப்பு செய்தோம். அப்படியானவர்களுடைய பக்கம் மாதா நிற்பாவா அல்லது எங்கட பக்கம் மாதா நிற்பாவான்றதை காலம் பதில் சொல்லும். பார்த்துக்கொள்ளுவோம். சரி, இந்த வானொலியை வந்து மூடவா அல்லது தொடர்ந்து நடத்துகிறதா இருந்தால் என்ன செய்யலாம்ன்றதை பற்றி சொல்லுங்க. ஏண்டா இது இப்படியே தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க எங்களை அர்ப்பணித்து மற்றது ராஜாவுக்கும் இப்போ இயலாது. ராஜாவுக்கு 2 முறை அடியும் போட்டிருக்கிறார். முதல் முறை மனோன்னன் என்றபடியால் தூக்கி கொண்டு போய் வெளியில் போட்டவர். 2 முறை ராஜா தனியாக இருக்கே கூட வந்து இதை எங்களோட இதை தட்டி விழுத்தி கம்ப்யூட்டரான ஸ்க்ரீனை தட்டி விழுத்தி அவருக்கு அடிச்சிருக்கிறார். அதுக்குள்ளே ராஜா எனக்கு சொன்னபடியால் நான் ஒரு இங்கே லாக்கூர்ன போலீஸ் அதிகாரிக்கு அடித்து சொல்ல அவர் வந்து ராஜாவை பார்த்துட்டு மேலே போய் என்ன நடந்ததோ தெரியாத அவர் எனக்கு அடித்தார், அது ஒன்று முடியலையே, அவருக்கும் ஒரு காயம் இல்லை, நீங்கள் அப்படியே விடுங்காண்டு. அப்போ மேலே என்ன டீலிங் நடந்தான்றது எனக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை கூட்டிக்கொண்டு போய் பதிக்கணுண்டு சரி, அவருக்கு இது நடந்தது அது விழுந்து கிடந்த எல்லாம் பார்த்தனியன் சிச்சி அது தேவையில்லைன்ட்டு விட்டு போயிட்டார். அப்போ எல்லாம் கடவுளுடைய பார்வைக்கு இப்போ இப்படியே ஒரு சம்பவம் இல்லை பல சம்பவம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாம் வெளியில் வச்சு எந்த ஒரு கடையிலும் வந்து மக்கள் வந்து போகிற வெளியில் வச்சு பொக்ஸ் வச்சு பாட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கா? அப்போ அவர்கிட்ட பாரியாட்டை சொன்னால் அவனு சொல்ல அப்புறம் இவர்கிட்ட சொன்னால் மோகன் அப்படித்தான் ரெண்டு போட்டு போகிறார். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ நேர்களாகிய நீங்கள் வேணுமெண்டா அப்படி பாட்டு வச்சு போடுற நேரம் இங்கே வாங்கலேன் வந்து நீ உங்களுக்கு எல்லாருமா கூட்டமாக சேர்ந்து கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, வந்து கேட்டு பாருங்கள் என்னென்று வழியில் வச்சு பாட்டு போடுறா என்னுடைய ஒரு செய்கிறான்றதை. அதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? அப்படி துணிவு இருந்தவர்கள் இங்கே எல்லாம் பெரிய தத்துவங்கள் பேசுவார்கள், இலங்கை அரசாங்கம் அப்படி செய்யுது இப்படி செய்யுது இதெண்டெல்லாம் பேசுவார்கள். அப்போ இப்படியான ஏன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் என்னென்று சொன்னால் நாங்கள் உண்மையையும் நேர்மையையும் சொல்கிறபடியால் பலர் இந்த வானொலி இல்லாமல் போகணுமென்றது தான் இந்த தேசியம் சார்ந்த பலருடைய எண்ணமாக இருக்கிறது. மற்றது எங்களுடைய முன்னேற்றங்கள் இதுகளை பார்த்து வந்து சிலர் பொறாமைப்பட்டு சும்மா வெளியில் நடிப்பார்கள், ஆனால் உள்ளாலே அவர்களுக்கும் இது மூடப்பட வேண்டும் என்ற மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்குது. நான் இதில் வந்து சொன்ன விஷயங்களில் என் தாய் தந்தை என் பிள்ளைகள் அறிய நான் எந்த விதமான பொய்யும் சொல்லவில்லை. நான் இங்கேயும் வந்து சத்தியம் பண்ண தயாராக இருக்கிறேன். நான் இதில் வந்து இந்த நடந்த சம்பவங்கள் இதை விட கணக்க சம்பவங்கள் இருக்குது. அவருக்கு எவ்வளவு உதவிகள் செய்த சம்பவங்கள் வந்து அவர் மறந்திருக்கலாம், நான் மறக்கையில். ஒரு முறை இவர் வந்து ஆர்டிஓ காசு கொடுத்து 50,000 யூரோவோ 30,000 or 40,000 மாந்துட்டார். அப்போ எங்கிட்ட தான் வந்து கேட்டார், இப்படி ஒரு சீனன் தான் இவங்க கொடுத்தான்னு சொல்கிறான், அவன் வீட்டை கண்டுபிடிப்போம்ன்றது. அது இங்கே பரிசில் இருந்து எவ்வளவு தூரம், நானும் உதயனும் இவர் இப்படி ஏமாத்தப்பட்ட நேரம் நான் தான் இவரோட பின்னால் தெரிகிறது. அந்த நேரத்தில் அப்போ இரவிரவா தெரிஞ்சு அவன் வீட்டை ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு அவன் அட்ரஸை எடுத்துக்கொண்டு வந்து அப்போ இவரை இறக்கி விட்டுட்டு உதயன் அவர்களையும் இறக்கி விட்டுட்டு நான் வர என்னோட உண்மையில் வாயால் கேட்க எனக்கு கூச்சத்தில் என்னோட பெட்ரோல் முடிய போது என்னோட வீட்டை கேட்க விருப்பம் இல்லை. அப்போ நான் ஓரளவுக்கு வீட்டை போய் சேரலாமண்டா அது நடு ரோட்டில் நின்றுட்டுது. அப்புறம் அதில் விட்டுட்டு நான் வந்த ரெண்டு கறுப்பர்கள் வந்து தள்ளி ஒரு பார்க்கிங்கில் விட்டுட்டு நான் கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க 4 கிலோமீட்டருக்கு மேலே கூட நடந்து போய் கிட்டத்தட்ட ஒண்டகாமணத்தியால் நடந்து போய் பேருந்து வீட்டில் ரெண்ட வைவம் கொண்டு போய் தான் வேலைக்கு அப்படியே போனான். அப்படி நாங்கள் செய்த அற்பணி இவரால் இவர் எங்களுக்கு செய்த அற்பணி இப்படி ஒன்றை சொல்ல சொல்லுங்கள் வந்து இதை விட என்னங்க எனக்கு இது இருக்குது. இது இப்படி எங்களுடைய அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்ற நான் ஆக்களுக்கு உதவி செய்கிறதாம் ஒரு நாளைக்கு சொல்லி காட்டுறதுக்கு தானே செய்கிறது. அவன் நீ ஏன் செய்யலையான்ட்டு சொல்லி சொன்னால் அதுக்கு அவர் சொல்கிற பதில்கள் வந்து பணத்தை வச்சு தான் பதில் சொல்கிறார். நான் சரி நாங்கள் ஏழையாக இருந்து பிச்சைக்காரராக இருந்து போட்டு போகலாம். அப்போ இவர் முந்தி நான் இவர் பாவம்ன்ட்டு சொல்லி இவருக்காண்டி பரிசுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 12-11 கடைக்கு வந்து சாமான் கொடுத்துட்டு 9 மணிக்கு போனேன்னா திரும்பி வர 2.5-3 மணி ஆகும். அவர் ஒரு நாள் இனி இல்லாத பசி. அப்போ இதான் இருக்கோண்டு பிச்சைக்காரன் வந்திருக்கிறான் கூடடியண்டு அப்படி ஒரு அவரை பேந்தாதை சிரித்து சமாளிச்சிடுவார் நக்கல் நளினமே. அதுக்கு பிறகு என்னட்ட கேட்க விருப்பம் இல்லாமல் போனது வழியால் நான் அப்படி செய்தால் அதை பெருசுபடுத்தல. அப்படி இருந்தாலும் ஒருக்கா உண்மையாக நடந்த சம்பவம் இவர் கனடாவுக்கு போயிட்டினான். ஆனால் வளமையாக இவருக்கு ரஞ்சிஸுக்கு போக வேண்டியவர் வந்து அண்டு வெள்ளிக்கிழமை. அப்போ வந்து அதை ரஞ்சி சனி ஞாயிறு எல்லாம் பூட்டு. அப்போ எனக்கு சதீசன்றவர் அடித்தார், இப்படி அவர் வந்து போகாமல் விட்டுட்டார், இங்கே ஒரு சாமானம் இல்லை கொண்டு போகிறதுக்கு. இவர் அடித்தவர் என்னட்டி ஒரு காடு அவசரமாக அடிக்க சொல்லியார் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு நான் பஸ் ஓடிக்கொண்டிருந்தேனான். அப்போ அவன் சொன்னான் இப்போ சனி ஞாயிறு எல்லாம் இல்லை திங்கக்கிழமையும் கொடுக்க இல்லாமல் போக போதுன்னு சொல்லி சொன்ன உடனே பாவம் நட்டப்பட போகுதேன்ட்டு சொல்லி பஸ்ஸை என்ன எனக்கு ரெகுலேஷன்ட்டு சொல்லி பொறுப்பாக இருக்கிறவருக்கு அடித்து எனக்கு சரியான சுகம் இல்லாமல் இருக்கு, நான் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு சாமான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து பேருந்து நான் என்னோட இது கேட்பாங்கன்றதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் துண்டு எடுத்து கொண்டு தான் பேருந்து பின்னேரம் பேரைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு. அப்போ அண்டு நான் போயிலேன் என்னதுக்கு போனானண்டா பாவம்ண்டு சொல்லி வெள்ளிக்கிழமை எடுக்கலேன்டா வெள்ளிக்கிழமை சாமான் கொடுக்கலாமல் போடும் பேருந்து சனிக்கிழமை கொடுக்கலாமல் போயிடும் பேருந்து திங்கக்கிழமை கொடுக்கலாமல் போவோம். அப்படி இவருக்கு ஆர் சொந்த சௌதரம் செய்யுமா? ஆ அப்போ அதெல்லாத்தையும் நன்றி கெட்டத்தனமாக நடந்து எங்களோட டெலிஃபோனை ஒட்டு கேட்குறது இப்படி இதுக்காக. ஆனால் நான் அதை எல்லாத்துக்கும் அந்த எங்கே எங்கே என்னென்ன சொல்லி வச்சுருக்க வேணுமோ அதை எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கிறேன். பார்ப்போம் காலம் என்ன செய்யுதோ அன்றைக்கு பார்த்துக்கொள்ளுவோம். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் என்னால் நேர்களை இணைக்கிறேன். மற்றது இப்போதைக்கு மற்றது நேர்களாகிய நீங்களும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறீர்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை இந்த பிரச்சனையிலிருந்து மீள்றதுக்கு நான் முயற்சிக்கிறேன். அவை இப்போதைக்கு எங்களோட அறிவிப்பாளர்கள் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட உதவிகள் கேட்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கிறது. அதை இப்போதைக்கு தேவையில்லை என்று தான் நினைக்கிறேன். நானே பார்த்துக்கொள்கிறேன். சரி இப்போ வந்திருக்கிற நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். சரியா தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தொடர்ந்து வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: கையெழுத்து வாங்கினு சொல்லி இருந்தீங்க, அப்ப அதுக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர் இல்ல அவருக்கு மொழி தெரியல மொழிபெயர்ப்பு இல்லாம எப்படி கை வாங்கினு அது ஒரு இருக்கு தானே?
0: அதுக்கான வேலையும் செய்யறோம். ஆனால் அது இல்லையே, இப்ப வந்த அதரம் வானொலியில இருக்கிறார் தானே, அப்ப அத சட்டத்தரணி தான் அதை பற்றி பார்க்க ஒண்ணுமே ஒழிய நாங்க ஒன்றும் செய்ய
1: சட்டத்தில்
0: அதெல்லாம் நீங்க உங்களை விட நாங்களும் எல்லாம் சட்டத்தரணியோட காதிச்சிருக்கிறோம், அதை சொல்லுங்க.
1: அப்ப அப்படி என்ன சொன்னா
0: வானொலி ஆதாரம் இருக்கு, மற்றது இது இங்க பூட்டுடைச்சதுக்கான இது தோன்று. இப்ப அவரு ராஜாவுக்கு வந்து ரெண்டு முறை அடிச்சிருக்கிறார், அதுக்கான எந்த ஒரு விசாரணையும் நடக்கல. ஆனா அவர் என்னில வழக்கு என்னில இது போட்டிருக்கிறார், அதிகாரி சொன்னார் இப்படி என்னை அடிச்சதண்டும் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் அடிக்கலாம், மெட்டாக்கள் அடிக்கலாம், ஆரம்ப விருதனுக்கு அடிச்சா ஒரு ஆள் தடுக்கலாம் தானே.
1: அப்படியான இதுகள் எல்லாம் வெற்றியா வெற்றியா அமைய வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு தர்ஷன் இந்த மாதிரி நிகழ்ச்சி கேட்டிருந்தேன். சுவிதாவோட கதைத்திருந்தேன் கதை காணும் நிகழ்ச்சியிலும் பிறகு நின்று நேற்று அடுத்து ஒரு ஒரு வேண்டுகோள் என்ன அனைத்து இசை போடைக்குள்ள கலைக்கிறது இன்னும் ஒன்றுமே விளங்குவதில்லை சொல்லுவார். நேற்று கூட பிரித்து வகாத்துக்கொண்டு பாடல் பகாய்க்க இன்னும் சொல்லு விளங்கவே மாட்டது. அதை கொஞ்சம் குறை இசையை கொஞ்சம் ஏழுமான குறைத்து போட்டு கதைத்தால் நான் ஒரு முறை
0: சோவிதான இதை பற்றி சொல்லி இருந்தார். இந்த இவர்கள் தொகுத்து தருவார்கள் தானே எங்களோட ரஜினி அக்கா அவர்கள் தொகுத்து தருகிற நிகழ்ச்சியிலும் அந்த இசைக்குள்ள தீபன் கதைக்கிறது ஒன்றும் விளங்குது இல்லைன்ற மாதிரி
1: சொல்லுவாங்க.
0: லண்டன்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் வயது போனவர் தான், அப்ப அவர் சொல்லியிருந்தார் அந்த சவுண்டை குறைச்சு நல்ல நிகழ்ச்சி ஆனால் சவுண்டை குறைக்க சொல்லி சவுண்டுக்குள்ள கதைக்கிறது கேக்கு சில இதுகள் விளங்குது இல்லையா.
1: அது அப்படித்தான் சத்தம் மட்டும் கேட்கும், ஆனா என்ன சொல்றேன்னு விளங்காது.
0: கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு விட சொல்லி
1: ராஜா தேரும்பால் நிகழ்ச்சியில கூட பாடல ஒலிபரப்பிடம் ஒண்ணு கதைகள் கதைத்து போட்டு பாடல நேரத்தை குறைத்து பாடல கூடுதல் நடக்கின்றது. இறுதி நேரத்துல கூடுதல் நடக்கிறது நேரம் போதானுன்னா ஒன்று ஆரம்பத்து கதைகள் இல்லைன்னா பாடலை நிறுத்தி போட்டு கதைத்து போட்டு பாடல் என்ன எங்களுக்கு பாடல் விட முக்கியம் கதைக்கிறத கேட்குவதுதான் தர்ஷன். பாடல் நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்வோம், முக்கியமா இந்த அறிப்பாளர் கதைக்கிறத நாங்கள் உன்னிப்பா கேட்பதற்காக இருப்பது அப்படியானது. அப்படின்னா நீங்க ஆரம்பித்த கதைத்து போட்டு பாடல அரைவாசியில் வெட்டி விடுங்கள் என்ன
0: வியாபாரியங்கள் திறந்தது என்ன கள்ள வேலை செய்யறதுக்கு என்ற பேர்ல இருந்தா கொண்டுள் வராதன்றதும் ஒரு அதை பயன்படுத்தி உழைச்சிருக்கிறார்கள்.
1: இன்னொரு
0: கட்டிடத்துல வந்து வேலை செய்யறதுக்கு 35,000 யூரோ கேட்டதென்று சொல்லி இருந்தார். அப்ப நான் இவர் வீணாக மாந்துட்டு வரேன்டா, அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தொலைபேசி இலக்கத்தை கொடுத்தேன் இவரோட தொடர்புட்டு பேந்த முடிவு செய்யுங்க. அப்ப அவர் கேட்டதின் பாதி தொகை தான் அவர் கேட்டிருந்தார் நான் கொடுத்த தொலைபேசி இலக்கம். அப்ப நான் அந்த தொலைபேசி இலக்கம் கொடுக்க இல்லையண்டா அவ்வளவு காசையும் செலவழிச்சிருப்பார். ஆனா அப்ப நான் கேட்டேன் இவ்வளவு கேட்ட என்ன மாதிரி இதன் சொன்னார், அந்த விழுந்தம் மீசையில மண் பிறலை இல்லையன்றதுக்கு சொல்றார் காசு கொஞ்சம் காசுதான் ஆனா தான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையண்டு. அதை என்ன சொல்லி சொன்னா எங்கட உதவியால தான் காசு மிச்சம் பிடிச்சாண்டு வரப்படாதண்டு. அப்படியான மனநில உடையவர்கள் வந்து எல்லாமே எல்லாமே ஏதோ ஒரு சக்தி பார்த்து கொள்ளும் மாதா. இந்த காலத்திலும் அப்படி மாதா காத்துக்கொள்ளுவ இப்படியான ஏமாற்றுக்காரர்களை மாதா காப்பாற்று வேறண்டா மாதா இவ்வளவு தூரம் உண்மையன்றதையும் பற்றி பார்க்கலாம்.
1: இல்ல இனித்தான் கஷ்டப்பட போறேன். நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அவர் அப்பதான் அவருக்கு உணர்வார் இவர்கள் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நன்மை வந்திருக்காதுன்னு ஒரு உணர்வு வரும் தர்ஷன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரும் உங்களோட இருக்கக்கூடிய அவர்களுக்கு தான் தீமை ஏற்பட போறது என்று கூறிக்கொண்டு தர்ஷன் ரெண்டையும் நிகழ்ச்சியை கேட்டிருந்தேன். சங்கம் நிகழ்ச்சியில் நீங்க பழைய நாடகம் ஒன்றை மறுவில போட்டிருந்தீர்கள், அப்படி கூறினா நம்ம ஆரம்பத்தில் நடித்தவரை பற்றி கூறவில்லை, பின்னர் வழக்கம் ஆரம்பம் கூறி பின்னர் கூறுவீர்கள் இந்த முறை அப்படியாக தண்ணவில்லை. அதோடு நேற்று காலமே செய்தி அறிக்கை தலைப்பு செய்திகளில் போராசிவன் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதிலே சுட்டி காட்டிக்கொண்டு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் தர்சன. இவ்வளவு நேரம் தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டேன் என்று கூறிக்கொண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதில் உங்களுக்கு எல்லாம் நன்மையை தான் வெற்றி அளிக்கும் என்பது எங்களது வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு தர்சன் எங்களை முடித்ததை நாங்கள் செய்து கொள்வோம் தர்சன். நன்றி, வணக்கம்.
0: இங்கே அடுத்த நேரையும் எடுத்து பின்னர் அமெரிக்கா ராஜா காத்திருக்கிறார், அவருடைய பக்கத்திலாம் வந்திருப்பாங்க. ஜீவன் சொல்லுங்கள். ஜீவனுக்கு எல்லா பிரச்சனையும் ஓரளவு தெரியும்
2: தான். என்ன செய்ய வேண்டும் ஒரு வயிற்று முடியும், ஆனா அது என்னால முடியும் மிகவும் கேட்டு
0: நாங்கள் பிச்சைக்காரர்களாலே என்ன செய்யறோம்,
2: நீங்களே
0: பார்த்து பயன்படுத்தலை. இதுக்கு வந்து அவங்க பணத்தை வச்சு அவங்க இல்ல, இப்ப உதயன் வந்த எனக்கு சொன்னார் அவங்க கோடீஸ்வரனோட மோதி என்ன செய்ய போறீங்க. என்ன கடவுளுங்க பக்கம் இருந்தா நாங்கள் வெல்லுவோம், இல்லை என்ற கடவுளுங்க பக்கம் இல்லை என்றா எங்கட பக்கம் பிள்ளையண்ட எத்தம்
2: இல்ல. அப்படி இல்ல, நீங்க செஞ்சது சரி,
0: நீங்க ஜீவன் இனிமேல் நிகழ்ச்சிகள் கலந்து சிறப்பீங்க, கனகாலமா கூட குரலையும் கேட்கல
2: சொல்றதுபடிதான்.
0: தனிப்பட்ட இதை விடுங்கள், அவர் அவர் சென்னை சொல்ற நாங்கள் வந்து சொல்லி காட்டுறதுக்கு தானே மக்களுக்கு உதவி செய்யறோம்.
2: இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் வந்து தமிழாக்களுக்கு இல்ல நீங்க செஞ்சிருக்கீங்க
0: நேரடியா சந்திப்போம். செய்தி அறிக்கை எல்லாம் போகணும், வேற சிலரும்
2: நாங்கள் நிற்கலாம் அந்த
0: நான் விட்ட பிள்ளை என்ன, ஆரம்பத்திலேயே மாணிக் சாக்கள் பல்வேறுபட்ட எச்சரிக்கைகள் எல்லாம் தந்து நான் கேட்காமல் விட்டதுதான் பெரிய சிக்கல். நான் செய்த பல பெரிய பிள்ளைகள் மற்றது இவரை அங்கே டெலிவிஷன்ல எடுக்கிறதுக்கு தோழர் கேட்டு கோணாதன் மாட்டேன் என்று சொல்ல, நான் போய் சண்டை பிடிச்சு அப்படின்னா நானும் விட்டுட்டு போறேன் என்று சொல்லி தான் உள்வாங்கினது. அதெல்லாம் என்னில நிறைய பிள்ளைகள்
2: செய்திருக்கிறேன்.
0: நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை தொடர்ந்து அமெரிக்கா ராஜா.
3: வணக்கம். அருள் கலைஞர்.
0: ஆமாம்,
3: என்ன பொறுத்தவரை நாங்க ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பேன்னு சொன்னா, இந்த வானொலி நாங்க கலைச்சி கொண்டிருக்க கதைக்கு நேர்கள் வந்து ஒரு புரிந்துணர்வோட இந்த வானொலிக்குள்ள வர வேணும். முதலாவது வந்து நாங்க என்ன கதைக்க வேண்டும், இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழலுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொல்லத்தான்.
0: எங்க நேர்கள் வந்து பணக்காரரா?
3: தனிப்பட்ட கருத்து. காரணம் சொன்னா வந்து நீங்க செய்த அத்தனைக்கும் நீங்க நல்லதுதான் செய்யணும்னு சொல்றீங்களே, வந்து அது வந்து நீங்க செய்ய வேண்டிய இடம் இருக்குது. நீங்க யாருக்கு நல்ல செய்யறீங்களோ அது பரிபாடு நீங்க
0: இருக்கீங்க. அப்படித்தானே அவங்க பழகுறாங்க, என்னோட பழகிக்குள்ளே அப்படி பழகுறாங்க. முதுகுலவுத்துறதுக்கு நான் என்ன செய்யறது?
3: இறந்த காலத்தின் ஒரு நிகழ்வை வச்சு எதிர்காலத்தை நீங்கள் இனி நடத்தி செய்வோம்னு சொன்னா வந்து இறந்த காலத்தில் நடந்த அத்தனையும் வந்து இனி நாங்கள் சரி என்று வாதாடுவது இந்த சூழலுக்கு ஒப்பற்றது, அது சரி வராது. இனி நாங்கள் இந்த சூழலிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர
0: வேண்டும் சமூகத்தோட வாழ்றதை விட போறது நல்லதுதானே.
3: சார், இது சமூகம் வந்து கேவலம் கேட்டது முடிவெடுக்கிறது நீங்க சரி எடுக்க முடியாது. கேவலம் கேட்டவன் இருக்க வாழ்க்கையில நல்லவனா வாழ்ந்து அங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது எங்களுடைய பொறுப்பே தவிர, அவன் கேவலம் கேட்ட வேண்டதுக்காக நான் அது செய்தால் அது இல்லோ, இதை நீங்க விட்டு இதை தாண்டவன் இந்த இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கான வழிய இந்த
0: நேரம்.
3: நீங்கள் வந்து வெறுமனவே வந்து தரிசனம் ஒண்ணு சொல்ல முடியாது, நீங்கள் செய்தது சரியா இருக்கலாம், நீங்கள் வந்து
0: நல்லவனா உதவி செய்யறது என்ன பிள்ளை அமெரிக்கா ராஜா காத்திருக்கிறார். அப்ப அவர் தொடர்பு துண்டதுக்கு பிறகு தொடர்பு கொள்ளுங்கள். மாணிக்ஸ் கேட்டுக்கொண்டிருந்தா மாணிக்ஸ் என்னடா அவர் இதுல நிக்கிறாரு?
3: இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில வந்து நான் சொல்ல வர விஷயத்த வந்து நேர்களும் புரிந்து கொண்டு வர வேண்டும் வந்து காரணம் இதுக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கான போற வழியை வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அடுத்த கட்டத்தை நகர்த்தி செய்ய வேண்டும். தவிர இங்க வந்து நாங்கள் அது செய்ய நாங்கள் இது செய்ய போறோம் அல்ல, அடுத்த கட்டத்துக்கு இது நகர்வதற்கு ஒரு வழி இருக்கா அதை சிந்திங்க. முதல் நேர்கள் ஆகிய நாங்களும் தரிசனோட சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம், இது இப்படியே நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு ஒரு நிறைவுதா, அல்லது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்றைக்கு நீங்க சொல்றீங்க வந்து இந்த 25,000 கட்டினா கூட வந்து அடுத்த நடவடிக்கை போறதுக்கு வந்து வழி இருக்கா? இப்ப வந்து இதுல வந்து நாங்கள் வானொலியில வந்து ஒரு பறந்து போட்ட சூழல்ல வந்து அரசி என்ன
0: இப்ப உதாரணத்துக்கு வந்து வெளியில வச்சு பொக்ஸ் போடுறாரு, எங்களை பாதைய மறைச்சு எங்களை அவமானப்படுத்துறதுக்கு வந்து நான் அப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி பலத்தை வச்சு மறைக்கிறது. அப்ப அப்படி செய்யறா அதை நேர்கள் வந்து தட்டி கேட்கலாம் தானே?
3: இல்ல, இந்த இந்த இந்த அராஜக போக்கு வந்து இன்றைக்கு நேற்று இல்ல, இன்றைக்கு உல ரீதியாக மன ரீதியாக வந்து டிஆர்டி அறிவிப்பாளர்கள் வந்து ஏற்கனவே அந்த சூழல்லாம் வந்து வந்து நிகழ்ச்சியை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்து எல்லோருக்கும் தெரியும். இதை விட சட்ட ரீதியா வந்து இந்த வானொலி பல சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கு இந்த இன்றைய சூழல்ல வந்து. இன்றைக்கு நீங்க 25,000 வந்து யூரோ வந்து கட்டித்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம். அதான் நீங்க இந்த 20 கேள்விகள் எல்லாம் வந்து இதை இதுல நாங்க எங்க சட்ட விரிவாக்கத்தை வந்து இதை சொல்லி எதிராளிக்கு ஒரு பலத்த கூட்டணிகளாக இருக்கக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து நேர்கள் வந்து இதை நாங்கள் வானொலியை தொடர்ந்து நடத்துவதற்கும் இந்த 25,000 கட்டினா அடுத்த கட்ட இந்த வானொலி நடவடிக்கை என்னென்று தரிசன விளக்கத்தையும் கேட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா தான்
0: அடுத்த கட்டம் என்ன இதை வாடகை காட்டி கொண்டிருந்தா நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கலாம்.
3: நீதிபதிக்கு
0: தெரியாது சொல்லாதீங்க, நீதிபதி பார்க்கவே இல்லை இதன்றுதான் நான் நினைக்கிறேன்.
3: நீங்கள் அப்படி நினைக்கிறது
0: இப்ப முந்தி ஆப்பிரிக்கா அதுகளை விட கேவலமான நாடா வந்துட்டது. நான் அதை எனக்கு நடந்த சம்பவங்களை வச்சு ஜனாதிபதி கடிதம் போட்டதுக்கு அவர் முதல் பதில் போடையில் ரெண்டாம் முறை இங்கே பொந்துவாசில இருந்து ஜெந்தாமரி பொறுப்பாளர் ரெண்டு ஒருதர் போட்டிருந்தார், இந்த பேரை தேடி பார்த்தவராம் கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கு. நான் இந்த பேர்லையா நான் வேலை செய்த நான் எனக்கு என்ன பேர் தந்தேன்னு தெரியுமா சொல்லி அண்ட போட்ட உடனே தான் அவர் வந்து என்னட இருந்த இதுகளை போட்ட உடனே புறங்களன் வீட்டை ரெண்டு பேர் வந்துச்சுனும் வந்து இதை பெருசுபடுத்தாத வாழைப்பழத்தில் வந்து ஒரு அழுகல் இருக்கிறதுக்காண்டி எல்லா வாழைப்பழத்தையும் அழுகலன்ற மாதிரி வந்துடும், நீ ப்ளீஸ் அதை அப்படியே விடு, மறந்து போய் விட்டுடு, ஆனால் உனக்கு ஒரு இதுவும் இல்லையேன்ற மாதிரி வந்து அப்படி தான் மண்டாடி போனார்கள். அப்போ நான் அதோடைய எனக்கு சில சில விஷயங்களில் வந்து அந்த நேரத்தில் இக்கட்டான சூழலில் என் தம்பின் குடும்பங்கள் அதுகளை காப்பாற்றின இதுகள் எல்லாத்தையும் மனதில் யோசிச்சு போட்டு இந்த சத்தம் போடாமல் விட்டுட்டேன்.
3: இப்ப நாங்கள் வந்து இந்த நிகழ்வுல வந்து இந்த வானொலி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன செய்ய வேணும் நேரத்தை கேட்கறதுக்கான நிகழ்வை தவிர இது வந்து நாங்கள் வந்து இந்த தீர்ப்புன்றது வந்து அதுல இருந்து நாங்கள் அடுத்த நகர்வு என்ன செய்யணும்ன்றதான் கேள்வி. கடந்த காலத்து நீங்கள் அவருக்கு செய்த பணிவிடைகள் அவருக்கு இதெல்லாம் வந்து ஊரறிந்த உண்மை எல்லாருக்கும் தெரிந்தோமே, அது வந்து நீதிபதிக்கு செல்லாத ஒரு வார்த்தை. நீங்கள் உங்களை ஆதங்கத்தை கொட்டுறதுக்கான வழியை நீங்க தேடுகிறீர்கள் தாசன், ஆனால் உங்களோட ஆதங்கம் மற்றவர்கள் புரியாமல் இல்லை. நீங்கள் வந்து நான் இப்ப ஹைதரலி அண்ணாவோட ஒரு கலைக்கும் போடுவது நீங்க நம்பியாம அந்த நீங்கள்
0: மாணிக்ஸ் வரப்படாது.
3: அவர் இருக்கிற பொசிஷன் அவருடைய தரம் உங்களை இப்படி ஒரு காட்டிக்கொள்ளுது. நீங்கள் ஒரு சின்ன உங்களோட மகள் அறிவு இன்னொன்று நான் சொல்றேன், உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உங்க குடும்பத்தை இந்த வானொலிக்கு கொண்டு வர வேண்டாம் தயவு செய்து சொன்னா அவர்கள் அப்பாற்பட்டவர்கள். நீங்கள் அவர்களை கேட்டு நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை சரியா. நீங்கள் பேரப்பிள்ளையை கொண்டு சத்தியம் இல்லாம அறியாம அதாவது அந்த பிள்ளைக்கு தெரியாது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் அதை தன் தவிர்த்து
0: கொள்கிறேன்.
3: தரிசன் அது பொய் என்றதுக்கு வந்து நீங்கள் வேற எதுவும் கதைங்க எதுவும் கொண்டு வர வேண்டாம் அதை அப்பாற்பட்டவர். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்துதான் வந்து இந்த மாநில நிலைக்கு வந்து இப்படி ஒரு நிலையில் இருக்கிறீங்க. நீங்க குடும்பத்திலே கூட வந்து நீங்கள் இன்னும் சந்திச்சிருக்கீங்க வானொலியால வந்து அடிப்படையிலேருந்து நீங்க வந்து அப்படித்தான் இந்த வானொலியை நேசிக்கிறீங்கன்றதுக்காக உதாரணம்
0: இல்லையே. நான் முந்தைய அமைப்புக்கு போற நேரம் எல்லாம் அந்த சின்ன பிள்ளைய வந்து பார்க்க அவளை இப்ப வளர்ந்த பிறகு சொல்ற அளவு என்னன்னு சொல்லி சொன்னா என்னை இப்ப வருவேன் பார்த்து கொண்டிருந்து தாங்கள் நித்திரி ஆயிடுவோம் நான் வந்துட்டு இந்த காலமே வேலைக்கு போனா என்ன சந்திக்கிறான் சொல்லி அழுதுங்க இருக்குதுகள்.
3: இது இனி கிடைக்காத ஒரு வாழ்க்கை அது கல்வி பிரியோசனம் இல்லை. இதுக்கான இனி நீங்க என்ன செய்யலாம்னு நீங்க தோடணும் தவிர குடும்பத்துக்காக சில விஷயங்கள் செய்யணும் பேரப்பிள்ளையோட வாழணும் அப்படின்னு நிச்சயம் சொன்னா வந்து சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும். இது வந்து நான் உங்களுக்கு அறிவுறுத்தல சொல்ல விட நான் என்னுடைய நிலைப்பாடு சொல்றேன் வந்து நான் என்ன செய்வேன்றதான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி வந்து நீங்க தொடர்ந்து இதை நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா வந்து இழப்புல சந்திக்கிறதுக்கு தயார் இல்லாம இருக்கும். நீங்க இனி ஒரு இழப்போட சந்திக்க தயார் இல்லாம இருக்கும் என்ன காணும். நீங்கள் இழந்தது வந்து நிறைய வானொலி நேயர்கள் வானொலி அறிவிப்பாளர்கள் வந்து எல்லாருமே நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அளப்பெரிய தியாகம் செய்திருக்கிறீர்கள்
0: ஏற்றுக்கொள்ள
3: வேண்டதுக்காக வந்து ஒரு சுமை தாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் சொல்லுவோம் தானே நீங்கள் ஒரு நேரடியில் இருக்கிறீங்க ஒரு பிரச்சனை இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் பார்த்து கொண்டு போக முடியாது.
0: பாக்கி ராஜா வந்து இவ்வளவு பெரிய சத்திர சிகிச்சைக்கு பிறகும் வானொலியை நடத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். ஆனா அவருக்கு பயத்தை உருவாக்குகின்றார்கள். வெளியில பலத்தை வச்சு மனத்தை கொண்டு வந்து பழைய பூவல்களை அதுக்குள்ள கொட்டுறது
3: இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது வந்து பிள்ளைன்றது வந்து உலகறிஞ்ச உண்மை.
0: நிறைய
3: விஷயங்கள் அதாவது கடவுள் வந்து ஒரு தூங்கு வரும் மூலம் தான் சில விஷயங்களை உங்களுக்கு அறிவுறுத்து நேரம் வார இல்ல உங்களுக்கு யாரும் ஏற்கனவே பதிவு செய்யுது நேரம் வந்து யாரும் யாருக்கும் சொல்றது இல்ல. உங்களுக்கு மாணிக்கம் மூலம் அல்லது ராஜாண்டம் மூலம் அல்லது மரோண்டம் மூலம் ஹைதரலி மூலம் சில விஷயங்களும் உங்களுக்கு தந்திருக்காரு இப்படி செய்யாதீங்க இப்படி செய்வோம்ண்டு நீங்கள் என்ன செய்றீங்க, நான் நேயர்கள் வானொலி, நேயர்கள் வானொலி அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களை அர்ப்பணிச்சிருவீங்க, குடும்பத்தையும் இழந்து. உங்களுடைய அர்ப்பணிப்பு வந்து இதனால உணர முடியுது, விரல் விட்டுக்கூடிய ஆட்களால தான் உணர முடியுது. எங்களோட விரலை தாண்டி இருக்கிற நேயர்களோ அல்லது சமூகமோ உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. நீங்களே உங்களோட வார்த்தையில இப்ப சொல்லுவீங்க, நான் வந்து ஒரு நடுநிலையான ஒரு விஷயத்த கடைக்கு வரும்போது பலருக்கு எதிர்ப்பு வருதுண்டு. இந்த எதிர்ப்பு வந்து எதிர்க்க சாதகமா போய்கொண்டிருக்கு அந்த எதிர்ப்புகள். அதுக்காக நீங்க கடைக்க வரான்னு சொல்ல வரவில்லை. ஆனா நாங்கள் வந்து அதுல தோற்று விட்டோம்டா இல்லை, நாங்கள் நிறைய விஷயம் நல்லே செய்திருக்கோம். ஆனா இன்றைய சூழல், இன்றைய சூழல் வந்து இந்த
0: வானொலியின்றி அருள் ஒன்ற தெரியுங்க, நாங்கள் அக்னி பறவை மாதிரி கீழே விழுந்தாலும் எழும்புவோம், ஆனா இவியல் கீழே விழுந்தா ஒரு நாளும் எழும்புலா.
3: ஆனா அவே அதுக்கு வந்து அவை என்ன சூழல்ல வந்து இப்படி ஒரு பொசிஷன் இருக்க முடியும் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களோட நிலைமை வந்து பட்டவர்த்தனமானது, வெளிச்சமானது. எங்களோட பணமையில் இருந்து உண்மை மக்கள் நேரில் சக்தி இருக்கிறது, வானொலின்ற ஒரு இருக்கின்றது, நிஜம் நிரசனமான சில விஷயம் எங்களோட கையில் இருக்கிறது. அது அத்தனைக்கும் தெரிஞ்ச உண்மை. அவருடைய பணம் இருக்குன்ற சொல்ல அந்த பணம் யாருடைய பணம், நிறைய பேரோட பணம் இருக்குன்றது உண்மைதான் பார்த்தா தெரியும். அது உள்ளுக்குள்ள போறீங்கன்றதா தெரியுமா, அந்த பணம் யாருடைய பணம் தெரியும், சொந்த பணமா அல்லது ஏதோ அதை விடுவோம், அது எங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் நான் உங்களோட கேள்வி, நான் நீங்க என்னுடைய கேள்வி அவங்களோட கேள்வி, நீங்கள் இந்த பணத்தை 700 நீங்க கட்டினால் அடுத்த கட்டம் இந்த மாநில நடவடிக்கை என்னவா இருக்கும்? சரியா, ஒன்று. இரண்டாவது வந்து இதுக்கான தேதி குறிப்பிடப்பட்டு விட்டது 15 நாள் சொல்லி. இந்த 15 நாளுக்குள்ள இந்த பணத்தை நீங்க கட்ட வேணும் சொன்னால் வந்து அந்த பெரிய ஒரு தொகையை வந்து எங்களால திரட்ட முடியுமா? இந்த வானொலி நேயர்கள் மூலம், வானொலி அறிவிப்பாளர் மூலம்
0: இப்ப வந்து அதுக்கான வேலை திட்டம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நாங்க இப்ப நேயர்களை அதுக்குள்ள இழுக்க விரும்பவில்லை.
3: ஆதங்கம் இருக்கிறது வந்து தர்ஷன் வந்து இப்படி கிடைக்குது, தர்ஷன் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக கூடாது. தர்ஷன் சொன்னா இது வந்து எங்களுடைய பொறுப்பல்ல, இது நீங்க பொது சேவை.
0: அப்படி வேணும்னு சொன்னா சட்டத்திறனிக்கான படங்களை நீங்க கொடுங்க, நான் மற்ற வேலையை
3: ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு நீங்கள் இதுல மரணம் பாதிக்கப்படுற மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதோ மன விரக்திக்கு உள்ளாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்.
0: கொஞ்ச நாள்ல மன அழுத்தமா விசராண்டு கண்டுபிடிப்பீங்க.
3: உங்களுக்கு புத்தி சொன்னதுக்கான அறிக்கவில்லை வந்து வானொலி அத்தனை பேருக்கு உள்ள ஒரு ஒரு ஒரு மன ஒரு சங்கடத்தை வந்து
0: தீர்த்து. இந்த கேவலங்கட்ட சமூகத்துல வாழ்றதை விட என்ன இதுல என்ன, இந்த சமூகத்தோட வாழ முடியுமா நீங்க? ஒரு
3: கதையெல்லாம் வந்து எதிரிக்கு சாதகமா
0: போய்க்கும்.
3: நீங்க சொல்லலாம் தர்ஷன், என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் வந்து நான் ஒரு வீர விவசாயம் பேசி போட்டு நாளைக்கு தலைவனி நிக்க முடியாது. நாளைக்கு வானொலி எப்படி நடந்துட்டாங்க, நானும் அதுக்கு உத்வமா உங்களோட செயல்படணும். அதுக்கு முன்னோடியா நீங்க போய்கொண்டிருக்கணும், முன்னுக்கு நீங்கள்.
0: ஒருதர் வந்து எனக்கு குறிப்பிட்டிருந்தார், இங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து எல்லாருமா இணைஞ்சு ஒரு மேஜர் கொடுக்கறதுக்கு எல்லாரும் வந்தார்கள்டா போய் கொடுத்து ஒரு
3: விசாரணை. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சட்ட ரீதியா உங்களோட சட்டத்தினர் ஆலோசிச்சு உங்க சட்ட ஆலோசகரோட ஆலோசிச்சு நீங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டியது, ஒரு நேயர்கள் மூலம் ஒரு ஒரு ஒரு ஒரு குழு 4-5 பேரை நியமிச்சு அது மூலம் செயல்படலாம். அதுக்கான நேரங்கள் காலங்கள் இருக்குன்னு சொன்னா அதை நாங்க செயல்படுத்த, நாங்க எங்களுடைய வேலைப்படையும் போட்டு வரை செய்து தயாரத்தான் இருக்கிறோம் சார். உங்களுக்கு தெரியும் வந்து என்ன, எல்லோரும் அப்படித்தான் இங்க வந்து வேறுன்றது முக்கியம், அதை தாண்டிதான்
0: சட்டத்திறனைக்கும் நடவடிக்கை எடுக்க
3: முன்வாரு
0: தெரியல.
3: நீங்க வந்து வெளிப்படை அது வெளித்தன்மையா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும். சட்டத்திறனி என்றவர் வந்து ஒரு என்னன்னு சொல்றது வந்து ஒரு மருத்துவர் மாதிரி தான். நாங்க சொல்ற உண்மையை வந்து கேட்டு புரிஞ்சு அதுல உள்ள இந்த சில விஷயங்கள் அறிஞ்சு நீதி வைக்க முன்னாடி அவருடைய வேலையா இருக்க வேண்டும். நாங்க பேச உண்மையா இருக்கிறன்றதை வந்து அவர் நிரூபிக்கணும்.
0: ஏற்பாடுகளை சிலர் செய்து வந்திருக்கிறார்கள், பார்ப்போம்.
3: அதான் அதான் அதான் சில வந்து இந்த வானொலியில வந்து தெளிவு மற்றும் வானொலியில வார நேரம்

0: படத்தை நீங்கள் இந்த படி கட்டவனும் மூன்றாம் பிரிச்சு கட்டவனுமா நாலாம் பிரிச்சு கட்டவனுமா அது போய்கொண்டிருக்கு. இந்த இந்த இந்த பட கட்டுமதிக்கான நீங்க மேல்முறையோடு செய்யலாமா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்க ஒரு தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதமா வந்து எதிராளி மேல்முறையோடு செய்தால் வந்து திருப்பி உங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது.
1: புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அது என்ன பதில் சொல்றாருன்றதை பார்ப்போம்.
0: நான் கேட்கிறேன், இதுக்கு நீங்க ரெக்கூர் பண்ணலாமான்னு கேட்கிறேன். இப்ப இந்த கட்டுமதியை நீங்க கட்டுவோம், நாங்க கட்டவனையும் கட்ட அது தீர்ப்பு அப்படி இறக்குறது. ஆனா நாங்கள் அதுக்கு மேன்மூடு செய்து நீங்க நீங்க
1: திருப்பி அந்த மாதிரி தான் இவர் சட்டத்தினை சொல்றார்.
0: தனிப்பட்ட முறையில நாலு பேரை கூப்பிட்டு அஞ்சு பேரை கூப்பிட்டு உங்களை தகுதியாளர்களை கூப்பிட்டு பக்கத்துல இருந்து சொல்லணும். இதுக்கு மன அழுத்தங்களோ ஒரு விரக்தியலோ நீங்க விரக்தியில பேசுறதோ எதிராளி வந்து இப்படிப்பட்டவன் நான் அப்படி சொல்ல அதெல்லாம் இப்ப தேவையில்ல. கதகான நீங்கள் வந்து எதிராளிக்கு வந்து எவ்வளவு நன்மை செய்தீர்கள் நீங்கள் வாயால் சொல்லி நானே உங்களுடைய உறவை பார்த்து தான் வந்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நான் ஆச்சப்பள்ளி பகுதியில உங்களுடைய அதாவது எஸ்கோட்டிக்கு மாசம் எஸ்கோட்டிக்கு நினைக்கிறேன் அதுக்குள்ள இருந்த தெரியுமா அந்த மூளை இருக்கு அப்படித்தானே. அதுலயே நான் உங்களோட சந்திச்சு கிடைக்கும் போதே வந்து அந்தரியா நான் பழையாதியா இதே வியந்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட உறவு நீங்க பிரியும் போது உங்களோட பிரிவு வந்து கவலைப்பட்டவரை விட சந்தோஷப்பட்டவரை பேர் இருந்தவர்கள் கன பேர் இருந்தவர்கள்
1: இவ்வளவு பிரச்சனையும் வந்து ஒரு ஆள் வந்ததுக்கு அதுவும் எடுத்து விட்டதுக்கு பதிவிட அனுமதி பத்திரம் கிடைக்கிறதுக்கு நான் செய்த உதவி வந்து அவருக்கு அது வாங்கி இது வாங்கி இதுகளுக்கு எல்லாம் செய்த இதுகள் தான் இந்த சனியன் எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணமா
0: நீங்கள் வந்து உதவி செய்த பல பேர் உங்களை நேசி கொண்டிருக்காரு இன்றைக்கும் வந்து சரியா. ஆனா நீங்க செய்த உதவி செய்த சில பேர் நேரிடலும் இந்த நடவடிக்கை தான் இன்றைக்கு இந்த நிலைக்கு காரணம் உங்களுக்கு. அப்ப இதுதான் சொல்லுவாரு வந்து நீங்கள் இவ்வளவுதான் நண்பர் செய்தால வந்து ஒரு ஒரு ஒரு துணி ஒரு விஷயம் வந்து உங்களை நோக்கி வேலைகளை வந்து எல்லாமே இல்லாம போய்கொண்டிருக்கு. இதை தாண்டி நீங்க வரவணும் தர்சன். இது வந்து வாழ்க்கையில் நம்ம எண்டு கிடையாது முடிவிடாது. பிரெஞ்சில் ஒரு வசனம் சொல்லுவாங்க எப்ப பிரெஞ்சு முடிஞ்சு இது வந்து கடைசி உலக அளவு இல்லை. இது இதுக்கு தாண்டி அடுத்த வாழ்க்கை அடுத்த கட்டம் இருக்கிறது வந்து இதையே வெறுமனவே ஒரு மன அழுத்தமா நீங்க உங்களுக்கு சுமந்து கொண்டும் உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பங்களுக்குள்ள இல்லை இவங்களுக்குள்ள அதை வந்து நீங்கள் நாங்கள் திணிச்சு அதை அவைக்கும் அந்த சுமையை நாங்கள் கொடுக்கறது மாதிரி தவிர்த்து கொள்ளணும். இது தரிசன தனிப்பட்ட முறையில் நேர்கள் சம்பந்தமான பொது விஷயம். இது பொது விஷயத்தை நான் வீட்டுக்கு கொண்டு போறதோ எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அதுக்குள்ளே நாங்கள் நினைக்கிறது வந்து தவிர்க்க வேண்டும். அது நிச்சயமா தவிர்க்க வேண்டும். நான் வந்து என்னதான் வேலை பழையில வீட்டை வந்தாலும் வந்து வீடு வந்த விலைகளை வந்து நான் வீட்டுக்கு ஒரு மனுஷனா மாறிடுவேன். அப்படி இந்த நீங்களும் அதை செய்ய வேணும். இது ஒரு மன அழுத்தத்துக்கான ஒரு நிகழ்வு அல்ல. நீங்க மன அழுத்தம் பட்டுக்கொண்டு ஒரு துன்ப தூரத்தோடு செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கான ஒரு நிகழ்வும் அல்ல. ஒரு மனுவே நாங்களும் 25,000 யூரோன்றது வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷனுக்கு உயிரை கேட்கலையே தூக்கு தண்டனை சொல்லலையே 25,000 கட்டுவோம். இது எதிராளிக்கும் புரியும். இது வெறும் வந்து நான் அவன்கிட்ட சாதிச்சு விட்டேன் நினைக்க கூடாது. அவர் எதிராளி வந்து நான் சாதிச்சு விட்டேன் 25,000 வேண்டிட்டு சாதிக்கல எங்களை உயிரோடு எங்களை நீங்க நாங்க வாழ்றதுக்கான வழி இருக்கின்றதை வந்து பெரிய ஒரு கடவுள் இருக்கின்றத வந்து எதிராளிக்கு புரிய வரும். எங்களுக்கு அதைத்தான் நாங்க நிகழ்த்த வேண்டிய நேரம் தான் இது. அதை விடுத்து நாங்கள் எங்களுடைய பலவீனத்தை காட்டுறதும் எங்களுடைய வாய் சொல்லின் மூலம் வந்து எங்களுடைய இந்த அடுத்த கட்ட நிகழ்வுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற வாய் சொல்ல காட்டுறது வந்து எதிராளிக்கு பலமா போயிடும். அந்த பலத்தை குறைக்க வேணும்னு சொன்னா வந்து நாங்கள் வந்து திடகாத்திரத்தோட விரும்பி அடுத்த கட்டத்துக்கு போற நடவடிக்கை எடுக்க வரும் தர்ஷன். அதை பொறுத்து திருப்பதிப்ப சொல்லும் வந்து இது வந்து ஒரு முடிவு அல்ல. இதுக்கான அடுத்த கட்டத்துக்கான போறேன் இங்கே வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் 15 நாள் தந்திருக்காரு. அந்த 15 நாள் நீங்க சுதாரிச்சு கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எழுந்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு வழியே உங்களுக்கு தரது தான் அந்த 15 நாள். நீங்க கடிதம் தந்த ராஜான் எடுத்திருக்கிற கூட வந்து உங்களுக்கு ஒரு அபிசன் போட்டுட்டு போயிருப்பாங்க நிச்சயமா. அந்த நாள்ல இருந்தா கவுண்டிங் இருக்கும் இல்லையா தர்ஷன்மா? அது என்ன உதவி எப்படி
1: வேணும் இணைந்து கொள்ளுங்கள். ராஜா அவர்கள் சொல்லுங்கள்.
2: வணக்கம் தர்சன். நாங்கள் இப்பொழுது மனநோவுடன் நீங்களும் சுகமா இருக்கிறீங்க. மனநோவுடன் ஆஸ்பத்திரி போகாமல் இருக்கிறீங்க. நாங்களும் அனைத்து நேயர்களும் மனநோவுடைய இந்த இந்த இவ்வளவு

0: கேள்விகள் இதுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நானும் உங்களோட உரையாடி இருந்தேன். இந்த போன வியாழக்கிழமை இந்த இதை பற்றி நீங்க உரையாடினு நான் அந்தன்று என் மகளை எமர்ஜென்சி கொண்டு வாய்ச்சி நான் கேட்க அண்டைக்கண்டே நான் ஒரு இந்த நிகழ்ச்சியை கேட்காம விட்டுட்டேன். என் தம்பி இத்தாலி ஜெயசாசன் கிட்ட அண்ணா நிகழ்ச்சி கேட்டா இல்ல நான் கேட்கலையேண்டு இப்போ இந்த வன்குவார் குணம் வந்து அதை ரெக்கார்டிங் பண்ண பெரிய கவலையா இருந்தது. ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதை எங்களுடைய இத்தாலி ஜெயசாசனுக்கும் சிங்க மூர்த்திக்கும் அனுப்பியிருந்தார். அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த துவக்கம் நான் நிகழ்ச்சி ஒன்றும் கேட்பதும் இல்லை. சத்யா வந்து நீங்கள் கலங்கி கதைச்சதை கேட்டு சத்யா அழுது கொண்டிருந்தா என்ன சொல்லுவாருன்னா, நான் உடனே தம்பி அவளுக்கு நான் எடுத்து சொன்னேன், ஐயா நீங்க என்ன போல ரெண்டு பேரை செய்யற, நாங்கள் ஏன் ரெண்டு பேரை செய்யறோம்னு சொன்னால் வேலை செய்யற பணமே இங்க இங்க பேமெண்ட்களுக்கே அப்படியே முடிஞ்சு போகுது. அஞ்சு காசு மிச்சம் பிடிக்கலாம இருக்குது. எனக்கு ஒரு வேலையை விட்டுட்டு அவசரமா தரிசனோட போய் இதை கதைச்சு இதுக்கு ஒரு முடிவெடுங்கன்னு நான் இப்ப கேட்டுக்கொண்டிருந்தேன். தம்பி அறிவுரை சொல்லியிருந்தார், நல்ல ஆதங்கங்களை எல்லாம் தான் சொல்லியிருந்தார். நீங்க கம் டவுன், முதல் நீங்க கம் டவுன் பண்ணணும். உங்களோட ஹெல்த்தியா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும். உங்கள் கொண்டு நடந்துட்டால் நாங்கள் அத்தனை நேயர்களுக்கும் எங்களுடைய ரத்த உறவு கொண்டு நடந்தது போல இருக்கும். அதுக்காக நீங்க கம் டவுன் பண்ணி ஆரோக்கியமா இருக்கணும். நான் என்ன சொல்ல வாரேன்டா, சுருக்கமா சொல்ல வாரன், இப்ப 26,000 யூரோ எடுக்கிறது என்றால் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் ஒரு எங்களோட பணம் வச்சு கொண்டில்லை. நான் இப்ப ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முத்து முகூர்த்தம் வேணும், 2,500 டாலர். அதான் மோதிரம் பவுன் எப்பவும் வேண்டலாம். ஒரு உயிரோ அல்லது எங்களோட ஜியாடி தாயின் வானொலி என்று இந்த வானொலியை புகழ்ந்து கொண்டு, இந்த வானொலி இல்லாட்டால் எங்களுக்கு ரத்தம் ஓடாது. காலையில இந்த வானொலிய போட்டாதான் எங்களுக்கு ரத்தம் ஓடும். நாங்கள் எப்ப கண் முழிக்கிறோமோ கட்டில இருந்து இந்த வானொலிய
1: என்ன சட்டத்துல சொன்னாருண்டா, இந்த வானொலி பிரதான மண்டதை வந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய அட்ரஸ மோவரிய போட்டு, நான் சொன்னேன் அவர்களுக்கு பாச தெரியாண்டு சொல்ல தமிழ்லிகளை தந்தாலும் பேருந்து மொழிபெயர்க்கலாம் என்று சொன்னார். அவை அவ்வாறான கடிதங்களையும் அனுப்பக்கூடியவர்கள் அனுப்பி வையுங்கள். எங்களுடைய மின்னஞ்சல் மோவரிக்கு அனுப்பி வச்சிங்கண்டா எங்களுக்கு இலகுவாயிருக்கும். இந்த வானொலி வந்து மிக மிக முக்கியம் என்றதை நீங்கள் தமிழ்லேயே உங்களுடைய முகவரி, ஆனால் அதோட அந்த உங்களுடைய வதிவிட அனுமதி பத்திரத்தின் கொப்பியையும் வச்சு அனுப்பினா அதில் மொழிபெயர்ப்ப சச்சிதானந்த மையா அவர்கள் மொழிபெயர்ப்பார். அதை
0: அது பிரச்சனை இல்லை, அதை நாங்க அனுப்புவோம். நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த எவ்வளவு சகோதரிகள் எவ்வளவு உறவுகள், நாங்கள் இப்ப வயது வந்து பென்ஷன் எடுத்துட்டோம். பென்ஷன் எடுத்தா அந்த பென்ஷன் எடுக்கிற காசே நாங்கள் சாப்பிடுறதுக்கே காணாமல், ரெங்கண்ணை காணாமலே சரியான கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்திலே அது இப்படி ஒரு பணத்தை எடுக்கிறது கஷ்டம். ஆனாலும் ஒவ்வொரு சகோதரி, நாங்கள் நாட்டுல எப்படி எங்கட போராட்டத்துக்கு ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு பவுன் கொடுத்தோமோ, அது போல உங்களுடைய வளையமோ காப்போ ஏதோ ஒன்று நீங்கள் வித்து இந்த 26,000 கொடுத்து இதை மீட்டி வழியால எடுக்கணும். எடுத்துட்டால் இப்ப நான் என்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு அருள் சொன்னது போல, இப்ப நாளைக்கு நீங்க 26,000 பே பண்ணின பிறகு நீங்கள் ரீஆப்பிள் கேட்டு இந்த வழக்கை நீங்கள்
1: அதுக்குத்தான் அவர்கள் என்ன சொல்றாண்டா, முதல் இந்த காசை கட்டுங்க, அடுத்தது அதில் இந்த பணம் எங்கள்கிட்ட இல்லையன்றதை நிரூபிக்க சொல்லி அப்போ அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் பின்னர் உங்களுக்கு ராஜா அவர்கள் சொல்லுவார் என்ன செய்ய வேணுமெண்டு.
0: உமையா இப்ப நீங்க சொல்லிக் கொண்டு எல்லாருக்கும் விளங்குது. இப்ப நான் என்ன சொல்லுவேன்,
1: நான் பொருங்க செவ்வாய் புதன்ல வந்து என்ன செய்ய வேணுமெண்டதை உங்களுக்கு தெளிவா சொல்லக்கூடியதா. நீங்கள் சொன்ன மாதிரி தான், என்னடா எங்களுக்கு பாவம் எல்லாம் கிடைக்கும், எங்களுடைய நீர் மாதிரி எல்லாம் இப்ப என்ன பணக்காரரா.
0: இல்ல இப்ப நான் ஐயா இப்ப என்ன சொல்ல வரேன்டா, நீங்க 26,000 பே பண்ணி 26,000 யூரோ பே பண்ண பிறகு நீங்க ரீஆப் எடுத்து நீங்க இந்த வழக்கு முதல் வந்து அந்த வழக்கு அப்படியே கொடுக்க தேவையில்லை, நீங்கள் வானொலி நடத்தலாம் என்று தீர்க்கப்பட்டு சொன்னீர்கள்.
1: அது அது கடவுளின் கையில இருக்கு ஊழல்கள், அதுகளை முடிச்சு பணபலங்களை முறியடிச்சு கடவுள் அந்த தீர்ப்பை தந்தா சந்தோஷம்.
0: இல்ல இப்ப இந்த தீர்ப்பை நீங்கள் மீண்டும் ரீஆப்பிள் எடுத்து இந்த தீர்ப்பை உங்களுக்கும் அந்த ஜட்ஜ் சொல்ற ஓமும் நாங்கள் முதல் சொன்னாங்கள், ஆனா இது சரி வராது. இந்த காசை நீங்க உங்களுக்கு திருப்பி வருமா இருந்தால் இந்த நகையால் வித்து கொடுக்குற எங்களுக்கு பணம் தேவையில்லை. நான் ஒரு 100 யூரோ அனுப்புவேன், என் தம்பி சிங்கமூர்த்தி 100 யூரோ அனுப்புவேன், அதோட 26 பேர் நீங்கள் அப்படி ஒரு உதவியை செய்தால் நாங்கள் ஒரு 10 நாளைக்குல இந்த பணம் ஒரு இடத்த போய் சேர்றேன் சொன்னால் இதுல இருந்து நாங்கள் மீண்டுடுவோம். நாங்கள் மீண்ட அப்புறம் அந்த இடத்தை இருந்து நாங்கள் வெளியேறணும். அதோட மனிஞ்சு கொடுங்க, நான் கேட்கிறேன் தம்பி மனோ இவரை கேட்கிறேன் நாராயணன் சொன்னால் அவருக்கு என்ன பேர் அந்த ஜெட்மாஸ் நடத்துறவருக்கு?
1: அந்த பெயரை சொல்லாம நீங்க சொல்லிக் கொண்டு போங்க.
0: ஓ, அவருக்கு நான் சொல்லுறேன் என்றால், நீங்களும் ஒரு தமிழ் தாயின் பிள்ளை, தமிழ் தாயின் ரத்தம் தான் ஓடுது, தயவு செய்து நீங்க இதை உடனடியா போய் இதை வித்ரா பண்ணுங்க. நாங்கள் இந்த இடத்தை விட வெளியான போறோம். இதுலையும் கூப்பி வணங்குறேன் ஐயா, உங்களை கேட்கிறேன், நாங்கள் இதுல இருந்து வெளியேறலாம். நாங்க இவ்வளவு சாதாரணம் கூட நாங்க போலியால போய் ஒரு வெண்டெடுத்து உங்களுக்கு நாங்கள் இந்த வானொலியை நடத்தலாம். தயவு செய்து எனக்கு பேர் தெரியுது மோகன், மோகன் அன்பு தம்பி மோகன், இதுக்கு ஒரு வழி செய்யும் கொண்டு நாங்கள் நேயர்கள் கேட்கிறோம் என்று சொல்லி நான் விட வர்றேன் ஐயா. வணக்கம்.
1: நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை அசோசியேஷனை வச்சு இந்த கட்டிடத்துக்குள்ளே எங்களோட காசும் இருக்கு. நீங்க அவரை இதை கரைக்கிறதான் அவற்ற நோக்கமா இருக்கு. அந்த கோரிக்கையை வந்து கைவிடுங்க, பிறகு பார்க்கலாம் நாங்கள் அப்படி போறதா இல்லையான்றது. இந்த கட்டிடத்துக்குள்ள எங்களுடைய அசோசியன் காசு இருக்கு, எங்களோட வியர்வை இருக்கு, எங்களோட பேர்ல எத்தனையோ சொசைட்டி எடுத்து நடத்தி அந்த பணத்தையும் கொண்டு போன காசு எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். தேவன் அவர்கள் புறங்கள்ல மாணிக் துணைஞ்சு
2: விட்டேன்.
1: அவர் வைபரூடாக ஜெர்மன்ல இருந்து.
2: ரங்கன், இதுல ஒரு விஷயம் கண்ண காலத்து இந்த பிரச்சனை மற்ற சொல்ல நேர்களுக்கு வணக்கம். நேர்களை உடனே கூடாது. நான் ரங்கனம். 15/3/1986 பின்னரும் 6 மணி மட்டத்துல 10 ரூபாய் பரிசு பயணம் தமிழர் நட்பு குழு காரியாலயம் பூட்டி கிடக்குது. அந்த பூட்டி இருக்கு, ஏன் பூட்டப்பட்டது என்று துறக்கிறதுக்காக, பொலிஸ் நிலையம் போறதுக்காக அன்றைக்கே வந்தாக்கள். நாங்கள் அன்றைக்கு 15,000 பேர் இருந்த மட்டத்துல இந்த பயணிகள் தான் அந்த தேதி உதவி போராட்டத்துக்கு வெளியே நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் யாருக்கும் செய்யல. இவ்வளவு பேர் இருக்க, 15,000 பேர் இருக்க, நாங்க பயணம் எழுதுதான் எங்க மண்ணுக்கு விடுதல் நாங்க திரும்பி போகணும், இந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லி எங்களோட நேர காலத்தில் இல்லாம விட்டு அமெரிக்கன் ஃபேக்டரி வேலை இல்லாம விட்டு வந்து வெளிச்சாங்க. அதை வந்து ஒரு உதவி என்பது எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எங்களோட அடிப்படையுமே. ஒருவருக்கு ஒருவரையும் நான் வரைக்கும் எனக்கு இந்த வீட்டுக்கு தமிழ்கள் தந்தவன் இருக்கிறாங்கள், அது வேற அங்கனுக்கு தந்தவர்கள் நாங்கள் கொடுத்தவர்கள், அதாவது தங்களோட அனுமதி போலீஸுக்கு. அதாவது உதவி என்றது எல்லாரும் செய்கிற உதவி தான். ஆனா யாருக்கு செய்யணும்னு இருக்கிறாங்க. உனக்கு நான் ஒரு விஷயம் தெரியாது, நான் உங்களை திருப்பி திருப்பி நான் 96 சொன்னான். 30 €, 30 €, 30 € வந்து இங்க இருந்து பின்னேரம் செவ்வாய்க்கிழமை நான் நீக்கு உனக்கு நீக்கு உதவிக்கு கேட்டதுக்காக எனக்கு சென்னை லீவு. நான் சனிக்கிழமை வேலை செய்து கொண்டு புதன்கிழமை லீவ் எடுத்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நேரம் வீட்டாளர் பேப்பரை ஏற்றி கொண்டு 5 வருஷம் லண்டன்லவே ஓட்டம் ஷோலவே பேப்பர் போனாங்க. 30 €, 30 € உனக்கு அந்த காசுல ஒரு நேர்கள் யாராவது சொல்லுங்க, வேனும் கொடுத்து பெட்ரோல் 30 € அந்த 200 பேங்குக்கு இந்த தூரம் போய் ஓடி அப்புறம் அங்கிருந்து கச்சட்டுகள் ஏற்றி இன்போர்ட்ல இருந்து இந்த C60, C90 வீடுகளை ஏற்றி கொண்டு வந்ததும் எந்த ஒரு படத்தை எங்கடவன் நங்கிராக்கள் முன்னேற வேணும். அதுக்காகத்தான் அன்றைக்கு தங்கன் ஜெயக்க நானும் ஒருசதம் இல்லாமல் எங்க கராசில
1: பானபண்டி நான் வந்து டக்கண்டு வேலைக்கு போறது
2: வால்தம் ஸ்டோல போய் நாங்கள் போய் இருக்க வீட்டை போய் 12 மணிக்கு போய் அங்க வந்து சாப்பாடு இருக்காது. அங்க போனா குஜினி நான் தேடி திரிஞ்சு குழந்தை பிள்ளைகளுக்கு வச்சு விஜுக்கோட்டி ஆத்தனோடு படுத்துறாங்க. அன்றைக்கு உனக்கு சொன்னாங்க திருப்பி திருப்பி 96 சொன்னா எங்கட பேப்பர் இல்ல நானும் நீ குணா பார்க்க முடிஞ்சிட்டு கேட்க அவனை கொண்டாந்து பிஞ்சீட்ல எடுத்து ஏற்றி ஏற்றி வந்து ஓட்டு ஏற்றி இருக்குது. அவனே என் வாரான் நான் கேட்க, நீ என்ன சொன்னி எனக்கு சிட்டி அவன் வாரான். அப்ப நீ ரேடியோக்கு நீ அலைஞ்சி நீ இது பிஞ்சு ப்ரொஃபஸரை பிடிச்சு ரேடியோ ஓடுறதுக்காக கத்துக்க கொடுத்தவங்களை விடு.
1: எங்களோட ஒரு புதன்கிழமை வந்து பிறகு அடுத்த புதன்கிழமை தான் திரும்பி வருவர். இப்பதான் தெரிஞ்சது எங்களோட என்னத்துக்காண்டி அந்த நேரத்துல வந்தது, எப்படி இவருக்கு கையில காசு வந்தன்ற விவரங்கள் எல்லாம் இப்பதான் எனக்கு தெரிய வேண்டிய.
2: அப்ப வந்து இன்னைக்கு வந்து ரங்கண்ண ரங்கண்ண எனக்கு ஒரு மத்தியாளம் தாங்க ஒண்ணு வேடிகள் எனக்கு ஒரு சந்தை பண்ணாங்க சொல்லி சொல்லி வந்து அந்த நடந்த வியாபாரம் நீ சொல்றதை இன்றைக்கு நீ நம்புற இல்ல ரங்கன், நீ நம்பா விட்டுட்டு தான் இன்றைக்கு என்ன நேரம் நான் நீங்க என்று சொல்லி கதைக்கிறது பண்ணிருக்காங்க. நான் ரங்கம் 40 வருஷமா அப்படித்தான் கேட்கிறாங்க. இன்றைக்கு போட்டு வந்து அவன் செய்தா அவன் செய்யறான்றது தூக்கி எரிஞ்சு போடும். முதல் வந்து முதல் நாங்கள் வேறண்டு விரிய வரும். முதல் நாங்க எங்கிருந்து வளர்ந்துறாங்க. இன்றைக்கு ஒருங்கிணைப்பு இருக்கிறோமே இல்லையோ, இன்றைக்கு ஒருங்கிணைப்பு கூட இருக்குது. டிஆர்டி எப்படி நீ கஷ்டப்படுத்திய, டிஆர்டி இருக்குமாப்பா, அதுக்கு போய் என்ன செய்யறதுல யோசி, அவன் விட்டான் இவன் விட்டான் எவனை நம்பி இவன் போனவன் போகட்டும், 40,000 மக்கள் செத்து போனான் எங்க மண்ணுக்காக, எங்களை வாழ வச்சு பிடிச்சிருந்தான் அந்த குடும்பத்துக்கு நாங்க செய்து கொண்டா இருக்கிறோம், அது போனது போகட்டும், நீ செய்ததெல்லாம் தெரியும், செய்துட்ட நீ இத இந்த ரேடியோ வந்து நான் எதுனால வச்சோ நான் ரேடியோ பங்கன் 12 மணியோட நிப்பாட்டு நீ இல்ல இல்ல ஒரு அரை மத்தியால மூடி அப்படி ரஞ்சி மார்க்கெட்டுக்கு போகணும்னு போட்டு நீ போட்டு என்ன கொண்டு வந்து அந்த கடைசி 12:45 ட்ரெயினுக்கு ஏற்றி விடுவா இல்ல அரும்போட்டுல நான் 100 பேர் விழுந்தெழும்பி ஊடுறது இதை இதவா இந்த ரேடியோங்கிறதுக்கு அவனாங்க அவனா ரேடியோ நடக்கும் அவன் ராஜா அண்ணன் இதுல நான் கஷ்டப்படுது
1: உழைச்சு போட்டு சவால் மாதா உதவி செய்ய போது உங்களுக்கு
2: இலங்கையில் மாதா என்ன செய்வார் உங்களுக்கு தெரியும், மாதா எல்லாருக்கும் கடவுளே இருந்துச்சு, மாதாவே இந்த சந்ததிகளுக்கு துன்பத்தை கொடுத்துறாரு, என்ன துன்பம் பண்ணாலும் எங்களை கொடுத்தா எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துறாரு என்றால் நான் மாதாவை கேட்பேன், நான் அப்ப நாங்க போட்டு ஆப்பிரிக்கா பொம்பளையில இருந்த
1: தொடர்பு துண்டிக்கப்பட்டுட்டது மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள் பாப்போம் என்ன
2: என்னென்ன தெரியும் நான் கடவுள் நம்பிக்கையுள்ளவன் வந்து நடக்கும் உனக்கு போல யாரும் நேர்கள் இருக்காங்க எங்களுக்கு நான் ஆட்டுக்காங்க எங்களுக்கு நேர்மை இருக்கு எங்களுக்கு உண்மை இருக்குது, ஆகவே ஒரு விஜயன் பங்கன் புள்ளியன்றது உண்மையானது ஒத்துக்கொள் சமூக அதாவது அந்த கூடாதன் கூட்டம் கூடுவானேன் கூடங்கள் மாடங்கள் ஏறுவான்
1: எப்படியப்பா கண்டுபிடிக்கிறது நான் உதவி பெற மட்டும் அப்படி எப்படி என்று வருவாங்க பிறகு முதல ஊத்துறதுக்கு நான் என்ன
2: ஏறு ரெண்டு குணத்தாம கிடைக்கணும் நான் இந்த ரேடியோல வந்து இருந்தாரு
1: வெளியில வச்சு பாக்ஸ் வச்சு எங்களை உள்ளுக்கு போக விடாம இல்ல இத வச்சு அதை கேக்குறதுக்கு அதை தட்டி கேக்குறதுக்கு எங்கட சமூகத்துல ஆள் இல்ல
2: ஜெகண்ட மாமியோட ஊர்ல இருந்துட்டு வந்து ஜெகனோட கிடைக்க முடியா போச்சு என்ன நான் பிள்ளைக்கு சொல்றதுக்கு நான் இங்கவா நான் பாத்தேன் ஒரு வார ஞாயிற்றுக்கிழமை 3-6 மணி கூட டீ டைம் எங்களுடைய ஆட்கள் தம்பி மெனவுக்கு பாஸ்கரனுக்கு நேயர்கள் எங்களுக்கு பாஸ்கரன் 87 பாஸ்கரன் வரைக்கும் இந்த ரேடியோக்கு பண்ணி கொண்டு
1: மறக்க
2: கூப்பிட்டு கதைச்சு இந்த வாங்க இந்த ரேடியோ என்ன செய்யறது என்ன கொண்டு வந்த ரேடியோ இயங்க வேணுமெண்டதான் இந்த ஐரோப்பிய முதல் தமிழ் வானொலி அவன் பூட்டா அவன் பூட்டுறான் பூட்டத்தான் சொல்லுவாங்க எல்லாருமே
1: அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஐடியா ஹைதர்லிட்ட போட்டுருக்காங்க தாங்க என்ன கலைச்சு போட்டு தாங்கள் எடுக்கிறதுக்கு
2: கதையவது இப்ப இருக்க இப்ப வர நேர்கள்லாம் இப்ப நான் விஜயகண தங்கச்சி மாதிரி எல்லாம் கேட்டு கொண்டுதான் இருக்கேன் கருத்தன் ஒரு தங்கச்சி அழுகுது நீ ஆண்டு விழாக்கு வந்து போட்டு நீ ஆண்டு விழா நிக்காம டக்கன் செய்தி காசு கொண்டு புண்ணியம் இருக்கும். அதாவது நீ கிருஷ்ண சொன்னே
1: எனக்கு
2: ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கொள் வந்து போனதை பிடி தூக்காது ஏறி எங்க அப்பா செத்து போச்சு, அம்மா செத்து போச்சு, எத்தனை பேர் செத்து போச்சு, எங்களை பாலகத்தை எத்தனை பேர் செத்து போனாங்கள், அதுக்கெல்லாம் அளவு எப்படி வச்சு அங்கிருக்கா செத்துட்டாங்க, அதுக்கு தான் நான் அளவு வேணும் கண்ணீர் வரேன் வேணும் கிட்டி அழுது கொண்டு வேணுக்கு வேணுக்கு கவலைப்பட்டு கொண்டு இதெல்லாம் தூக்கேறி அடுத்த கட்டத்துக்கு மேல எனக்கு தெரியாது. இப்ப நான் சொல்லக்கூடிய
1: ஒழுங்கு செய்ய
2: ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கதைச்சு நீங்க பக்கத்துல வந்துட்டு கழிச்சிட்டு போயிடும் கடைக்கு போட்டு அடுத்த கட்டத்துக்கு நாகப்பட்டினம் சும்மா விட்டு ஒரு அழுப்பு பிடிச்சவங்க சும்மா இருக்கிறாரு நேர்மையன்றது இல்ல எங்கையும் இனியாவது சொல்றது கேள்றங்க முதல் இந்த சமூக சேவை அங்க செய்யறா தானே அங்க செய்தா அந்த அந்த விழுப்பின் கந்தரிக்காத
1: பிள்ளைகளுக்கு செய்தது
2: அதான் பண்றீங்க ரெண்டு ரேடியோ செய்யறீங்க அதை செய்து கொடுத்துரு உனக்கும் 60 வயசாச்சு எங்களுக்கும் 65 வயசுக்கு விளையாச்சு ராஜா அன்னைக்கும் நோயப்பட்டுட்டார் அப்போ நேர்களையும் ஒரு பேரியல் ஒரு ஓகனைஸ் பண்ணி கொண்டு நேர்கள் நிகழ்ச்சி கொடுப்பது இந்த தங்கச்சி நீங்க தண்ணி கட்டிச்சீங்க இந்த அம்மா நீங்க கட்டிச்சீங்க ஒரு ஆள் முன்னுக்கு ஒரு ஆள் இருந்து கழிக்கணும் எல்லாருக்கும் வேதிக்கும் பேச்சி பிறந்துட்டு அதெல்லாம் பிடிச்சு பிடிச்சு ஒரு நிகழ்ச்சி செய்தாரு ராஜா கூட தேவை ராஜா தண்ணியை விட்டுட்டு பேரியல விட்டு நிக்கல அதனால நிக்கிறோம் வந்து பகல்ல பயப்படப்படும் எவனுக்கு நாங்க எந்த எவனும் இரட்டையெல்லாம் கொடுக்க இயலாது எவனும் செய்ய இயலாது நீ நாங்க இருக்கிறோம் இதுதான் உன்னை சுத்தி முறையை பேருக்கும் அடுத்த கட்ட என்ன வார ஞாயிற்றுக்கிழமை அன்பு உறவுகள் இந்த தம்பி தங்கச்சினர் இந்த தகவலங்கள் கனடா இந்த ராஜா கரமுடியாவிட்டாலும் வாட்ஸ்அப்ல அதை பார்க்கக்கூடிய ஒரு
1: அடங்கி அமெரிக்கா
2: அமெரிக்கால இருந்தும் தம்பி பார்த்திபன் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் கேட்கறதுக்கான வழி விசாரம் அந்த வீடியோல தன்னுடைய
1: உதவிகளை செய்யறதுக்கு அவருடைய பாரியார் ஆரம்பிச்சு விட்டார்
2: ஆமா பிள்ளைகளை செய்கிறேன் அதெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் அவர் செய்யணும் அதுல பிரச்சனை இல்லை இதெல்லாம் பார்த்து நடத்தி போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கைதாவது ஜெயம் பறிச்சு இருந்து வேற இடம் பறிச்சு இல்லாம கலைக்க சொல்லுங்க எல்லாரும் மிஸ் பண்ணாலும் எல்லாரும் சொல்லுங்க
1: நான் செய்த பணி எல்லாம் காணும் சமூகத்தை விட்டு
2: வருவார்
1: வருவார் கட்டாயம் வருவார்
2: சின்ன விஷயம் நாங்க இழந்தது எவ்வளவோ இழந்து போனோம் எங்கிட்ட உயிர் இருக்குது துணிவு இருக்குது நம்பிக்கை இருக்குது நாங்க செயல்படுவோம் என்று சொல்லி ரங்கன் என்ன இதெல்லாம் சின்னவியன்றாங்க உன்னப்பட்டவங்க சின்ன தூசு எத்தனையோ பாத்துட்டு வந்துட்டேன் எங்களுடைய பாத்துட்டு வந்த சின்ன தூசு எத்தனை பேர் எங்களுக்கு தலையில அடிச்சுன்னு நாங்க விளையல அது என்றைக்கும் எங்கட பேர் இருக்குது நாங்க தொடர்ந்து செயல்படுவோம் வார ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு அனைவரையும் சந்திப்போம் எனக்கு நல்ல இதுவா அமையிடும் எல்லோரும் இறைவன் துணை இருக்க வேண்டும் கெட்டவனோடும் இறைவன் துணை இருக்க வேண்டும் சொல்லி வணங்கி நன்றி வணக்கம்
1: சரி மாணிக்கத்தை தொடர்ந்து இங்கே நீண்ட நேரமாக காத்திருந்தார் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம் நீங்கள்
3: நான் பிரான்ஸ்ல இருந்து தனுஜா ஜெயக்குமார் கதைக்கிறேன்
1: வணக்கம் அக்கா
3: ஜெயக்குமார்
1: மகள் நினைச்சேன் அம்மா கதைக்கிறான்
3: ஓ இல்ல அம்மா இல்ல நான் தனுஜா ஜெயக்குமார் மகள் கதைக்கிறேன் ஓ என்ன அம்மா உண்மையா கதைக்கிற அந்த உண்மையான மனநிலையிலே இல்லாண்டு கவலையா வேதனையோட இருக்கணும் உண்மையில குடும்பத்துல வந்து இந்த ரேடியோ வந்து எல்லாருமே பங்கு பெற்று கொண்டு குடும்பத்துல குடும்பமா எல்லாருமே பங்கு பெற்று கொண்டிருந்தோம் நாங்க
1: நீங்க அத வந்து எங்களுக்கு உங்களுக்கு பிரெஞ்சு எழுத தெரிஞ்சா பிரெஞ்சில இந்த வானொலி ஏன் முக்கியம் என்றதே எங்களுக்கு எழுதி அனுப்பி விடுங்க விரும்பினியர்கள் எங்களுக்கு அதை எழுதி அனுப்பினீர்கள் அதே எங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக
3: இருக்கும்
1: அனுப்பி விடுங்க டிஆர்டி தமிழ் ராஜா அவர்களிடம் அந்த எழுதுறது எப்படி அனுப்புறது என்று கேட்டா அவர் அந்த இமெயில் இத ஒவ்வொரு எழுத்தெழுத்தா சொல்லுவார் பிள்ளைகளே எழுதலாமா பிள்ளைகளே இந்த வானொலி வந்து தமிழ் பேசுறதுக்கு உதவி செய்திருக்குது
3: ஆத்மீயன்
1: அவர்கள் எல்லாமே எழுதி அனுப்பலாம் இந்த வானொலி தனக்கு என்ன மாதிரி உதவி செய்தா அவர்களுடைய கருத்தையே எழுதி அனுப்பினார்கள் அதெல்லாம் தங்களுடைய வயதையும் போட்டு எழுதி தந்தார்கள் நல்லது சிறுவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சிறுவர்கள் அவர்கள் எழுதி அனுப்பினார்
3: கண்டிப்பாக இந்த ரேடியோல வந்து தமிழ் உங்களுக்கு அந்த சிறுவர் முற்றம் எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருந்து அறிவிப்பாளர்கள் செஞ்சவங்களுக்காக எங்களை தமிழ் வளர்த்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து உண்மையா இந்த ரேடியோ இருக்கிறால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்காங்க நாங்க இந்த பிரான்ஸ் இருக்கிற எங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு கலைக்கிறதுக்கு இந்த ரேடியோ இருக்கிறபடியா ஒவ்வொரு கிழமையும் நிறைய பிள்ளைகள் பங்கு பெற்றக்கூடிய நிகழ்ச்சியா இருந்தது எங்களை தம்பியும் பங்கு பெற்றிருக்கிற சின்ன நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் அப்ப எங்க அம்மா அப்பா உண்மையே அதுவும் எங்க அம்மா அப்பா நெடுவ ரேடியோடயே கேட்டுக்கொண்டே இருப்பேன் நம்ம இன்றைக்கு வந்து எனக்கு உண்மையா தெரியாது இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு எங்களோட அம்மா சொல்லித்தான் இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா செஞ்சு அனுப்புவேன் லெட்டர் வந்து கண்டிப்பாக நான் நாளைக்கு
1: இரவுக்குள்ளீங்கன்னா சரி இப்ப இந்த அவங்களுடைய அம்மாவை ராஜாவுக்கு சொல்லி விட சொல்லி அனுப்பிட்டேன் சொன்னா அதை கொப்பி பண்ணக்கூடியதாகவும் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிகளை வந்து இந்த சிலர் ஏமாத்திய எங்களோட கோட்டுகளை எடுத்து பெரிய அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்கள் அவை அதை நீங்கள் அனுப்புறபோது வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஆனால் இமெயில் இருந்தால் தான் எனக்கு கொப்பி பண்ண சொல்லுங்க சரி ஓகே
3: ஓகே இருங்க அம்மாத்தையும் நான் கொடுக்குறேன்
4: ஹலோ
1: ஹலோ, உங்களுக்கு நன்றிகள் மகளே. இவ்வளவு தூரத்துக்கு தமிழ்ல பேசப்படுறதுக்கு நன்றிகள். இவ்வளவு தூரத்துக்கு தமிழ்ல
4: இழக்க முடியாது. நீங்க சொன்ன வரலாறு கூட நடந்து தெரியாது. ராஜா என்ன துன்புறுத்தினதும் மொழியெல்லாம் இப்படி எல்லாமா இப்படி இருந்த நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும். கட்டாயம் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வேன். நன்றி. என்னன்னா என்னால முடியல. ஓகே, வைக்க.
1: நன்றி.

0: வைபர்ல இருந்து காத்திருந்தாரு. அவரு வைபர்ல காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம், வணக்கம். யமன்ல இருந்து இணைந்திருந்த சரி என்னுடைய தொடர்பை காணவில்லை. நான் இன்னொருவரை அழைக்கிறேன். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் அழைக்கிறேன்.
0: வரவேற்றுக் கொள்றோம்.
1: நன்றி நன்றி. எவ்வளவு பிரச்சனைகளோட அனுபவிச்ச நீங்கள் என்று சொல்ல சொல்ல எல்லாம் புரிஞ்சோனும். ஏற்கனவே கொஞ்சம் முதலே அறிந்திருந்தாங்கள்லாம். எவ்வளவு அலுவலக அதுக்குள்ள வெட்டி வீழ்த்தி வீடு மேல போட வேணும் நாங்கள் தர்சன்.
0: அதெல்லாம் மாணிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்வர். மாணிக்ஸ் அவர்கள் எல்லாம் இணைந்து பார்த்தார்.
1: சரி, நாங்களும் ஒரு சின்ன
0: உதவியா இந்த பிரச்சனை. உடனே மனோன்னு பாரியார் இவ்வளவு முயற்சிகளை எல்லாம்
1: செய்யுங்கள்.
0: எங்களோட சுதன் சர்மா ஐயா குடும்பத்தினர் அவர்கள் எல்லாருமே, இங்கே உள்ள தேவிதான் ராஜ் அவர்கள் எல்லோருமே ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். நீங்களே எத்தனை முறை தொடர்பு கொண்டீர்கள்?
1: நான் உங்களோட வியாழக்கிழமை தொடர்பு கொண்டு லைனிலேயே எடுத்து விட்டு நீங்கள் நேரமா நின்று நீங்க அதை எடுக்கல. அப்ப உடனே எனக்கு அது சொல்லணும் போல இருந்தது. சரி,
0: மாணிக் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் வர பாருங்க. ராஜா சொல்லு வர அங்கே எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அவைக்கு அதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்த்து. மற்றது ஜெகன் அவர்களுடைய பாரியாருடைய தாயார் காலம் ஆகிவிட்டார்.
1: தொலைபேசியிலக்கம்
0: சைவ சைவர் 44 79 56 43 15 12 சிவநாதன் அவர்களுடைய இவருக்கும் சொல்ல மறந்து போனேன். பேராசிரியருக்கு அவருக்கும் சொல்லிவிடுவோம். சைவ சைவர் 44 79 56 43 15 12 சைவசர் 44 79 56 43 15 12
1: குறிப்பிடுங்க.
0: 34 84 83 சைபர் 9 அல்லது பவானியா காட்டா கேட்டா ஆதரவாதன் 83 சைபர் 9. அவர்களும் சரியான சோகத்தில் இருக்கிறார்கள்.
1: கூடி
0: கதைச்சு ஒரு முடிவுக்கு வந்து என்ன செய்ய வேணுமோ அதை செய்யுங்க. நான் அதுக்கு எதிர்ப்பு இல்ல.
1: சரி சரி, அங்க இல்ல ஞாயிற்றுக்கிழமை கதைக்கிறது அப்ப கதைக்கலாமே. சரி, நன்றி நன்றி. வணக்கம்
0: நன்றி. வைபரூடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: நாங்க எல்லாரும் இலங்கையிலிருந்து எல்லாத்தையும் துன்பத்தை அனுபவிச்சு வந்த நாங்கள். அப்ப இன்னைக்கு நீங்கள் 29 வருஷம் வந்து யாருக்கு பாவனை செய்யறீங்க? எங்கட மக்கள் எங்கட பிள்ளைகளுக்கு தமிழ் வழக்கத்தை நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க.
0: நீங்க இந்த வானொலி முக்கியம் என்றதை நீங்க தமிழ்லயே எழுதி எங்கட மின்னஞ்சல் முகவரிக்கு யாருக்கு அனுப்பி விடுங்க. உங்களோட
2: விசாவின் 2 வருஷம் சொல்லணும். அப்ப நாங்கள் வந்து இப்ப பணம் நாங்க வந்து வாழ்க்கை வந்து 200-300 ஆண்டு வாழ்க்கை எல்லாரும் வந்து
0: எதிர்பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இரவு போல கண் முழிச்சு நீங்க கஷ்டப்படாதன்றதுக்கு காண்டி தான் நாங்கள் தெரிஞ்சது.
2: அப்ப இது இது வந்து இப்ப இன்னைக்கு இலங்கையில வந்து சிங்கள இங்க வந்து போட்டு வெளிநாட்டுக்கு அங்க இங்க வந்து போட்டு இங்க இங்க உங்களுக்கு கழிச்சு விட்டேன்னு செய்வீங்க விளங்குதா? இப்படிப்பட்ட செய்யற துளைஞ்சியர்களை நாட்டை கழிச்சு விட்டுருவோம் விளங்குதா? சொன்னாலும் பன்முறை செய்தவங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உலகம் கேட்டுக்கொண்டிருக்கு சரியா? உலகம் கேட்டுக்கொண்டிருக்கு. நீங்கள் செய்த கொடுமையில கேட்டுக்கொண்டிருக்கு உலகம் சரியா? பன்முறைக்கு வெளிநாட்டுல இடம் இல்லை சரியா? திருந்துங்கள், திருந்துங்கள். சேவை நீங்கள் தமிழர்கள் தானே, ஏன் இப்படி சண்டை போடுங்கள்? திருந்துங்கள், பிரச்சனை காய்ச்சி இந்த பிரச்சனை முடியுங்கள் சரியா? நீங்க தமிழருக்கு தமிழ் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து எங்களுடைய செல்வங்கள்.
0: நான் இறங்கி போனதுக்கு அவர்கிட்ட போய் மண்டாடி இங்க வா இப்படி செய்யாத இதண்ட போனதுக்கு எனக்கு எத்தனையோ பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் வெக்கன் ரோசம் இல்லையா? என்ன இப்படி ஒரு ஒருதன்கிட்ட போய் இப்படி கேப்பியா இதண்டு சொல்லி நான் என்னண்டா இது அவருடைய பிள்ளைகளை பாதிக்கப்படும் இப்படி என்று சொல்லி என்று சொல்லி என்ற மனது உறுத்தினபடியால தான் நான் இறங்கி வேணுமெண்டா பிளித்து அவர்களை கேட்டு பாருங்க. அல்லது அங்கு வேலை செய்தவர்களை கேளுங்க எவ்வளவு அவரிடம் நான் கேட்டிருந்தேன் இந்த பிரச்சனை என்னத்துக்கு இப்படி செய்யற இதண்டது எல்லாத்தையும் எவ்வளவு விளங்கப்படுத்தி சொன்னேன். ஆனா பணத்திமிர் வந்து விடுகிறது இல்ல. பாப்போம் இவ்வளவு தூரத்துக்கு
2: பணத்திமிர் சொல்றேன். நீங்க தம்பி நீங்க தளர வேண்டாம், தளர வேண்டாம். இப்ப நான் என்னோட குறிப்பு உங்களோட வானொலிக்கு வந்து ஒரு பதிவு ஒன்று யாற்ற பெயர் அந்த பதிவு இருக்கு உங்களோட பெயர் இருக்கு இல்லையா?
0: இப்ப அவர்கள் அவர்கள் கொண்டோல் வரப்போது என்ற பேருக்கு மாத்திக்கிற அதாவது இந்த அசோசியேஷனை வச்சு இந்த அசோசியேஷனை வச்சு பல மோசடிகள் செய்திருந்தார்கள். அப்ப திடீரென்று கொண்டோல் வரப்போதுன்னு தான் இந்த பேரை மாத்தினவர்கள். மோசடி செய்யப்பட்ட பணம் எல்லாம் இந்த கட்டிடத்துக்குள்ள இருக்கு. நாங்கள் கொஞ்ச நாண்டு அங்கேயோ போய் நான் கதைச்சு இந்த லொறியில கொண்டு வந்து அதை உள்ளு கொண்டு போய் தள்ளுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்போம் தெரியுமா உங்களுக்கு? எங்கட வியர்வை எவ்வளவு? சில நேரத்தில் பழத்தை கொண்டு வந்து வெளியில வச்சு விட்டா ராஜா கடிச்சு சொல்ல ராஜா தான் அங்கே உள்ளுக்கிழுத்து அது அதனால் ஈராத சூழல்ல கொண்டு போய் எவ்வளவு அப்படி அந்த அந்த நன்றி கடனையாவது ஒருக்கா சிந்திச்சு பாருங்களேன். உதவி செய்யுமா
2: தம்பி இந்த கட்டம் வந்து அவர் சொந்த கட்டுறமா?
0: ஓ அவர் சொந்த கட்டடம்.
2: அதான் சிக்கல் தம்பி, அதான் இருக்கா தம்பி உங்க தொடர்ந்து பிரச்சனை. நீங்க புது இடத்த அங்க ஒரு ஒண்ணு செய்யல உங்களுக்கு. நீங்க அந்த இடத்துல இருக்க
0: பிரச்சனை. அவர் எங்களை அவர்கிட்ட வேற பிளானுகள் இருக்கும். தான் பணம் பெற்றிருக்கிறேன், எங்கடைய ஆக்களையே தான் விலைக்கு வாங்குவேன், அது இதுன்ற மாதிரி எல்லாம் இல்ல.
2: சரி, இப்ப நான் என்ன
0: சொன்னேன், நாங்க தமிழ் எங்கட சனமும் காசுக்கு பின்னாலதான் போகும். இவளைய நியாய நேர்மைக்கு பின்னால நிக்காது. அதே அவரே சொல்றேன்,
2: நேர்மைதான்.
0: நீங்க அப்படி சொல்றீங்க, நீங்க வேணுமெண்டா இருந்து பாருங்க என்ன செய்தன்றத பாருங்க.
2: அதுல
0: எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நான் அப்படி அப்படி அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தோற்குமா இருந்தா என்னில பிழை இருக்கின்ற அர்த்தம்.
2: நான் சொல்றது நீங்க எல்லாத்தையும் கேட்டு நான் ராஜா நீங்க சோடுபடி ராஜாண்ணும் திருப்பியதால மன அழுத்தம் கொடுத்து
0: அவருக்கு அந்த ஏற்கனவே அவர்கிட்ட அடி வாங்கினது அந்த பயங்களிப்பாவும் இருக்கு. தனியணிக்கைக்குள்ள என்ன நடக்குமோ அது என்ற மாதிரியான ஒரு பயத்துல தான் அவர் இருக்கிறார். வானொலி செய்து கொண்டிருக்கீங்களே பின்பக்கம் வச்சு பெரிய சவுண்டா போட்டா அறிவிப்பாளர் என்ற மனநிலையை யோசிச்சு பாருங்க. சில பேர் என்ன பாக்கினோம், சில அறிவிப்பாளர் பாக்கினோம், எனக்கு போடையில தானே. அப்ப என்ற மாதிரி தான் பெரிய ஹீரோ என்ற மாதிரி அறிவிப்பாளர்கள் நினைக்கிற அறிவிப்பாளர்களும் இருக்கிறார்.
2: இப்ப நான் விரும்புவது
0: அப்ப இது வந்து வானொலிக்கு இப்படி நடக்குதுண்டா தட்டி கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கு, ஆண்மை இருக்கு.
2: இல்ல இல்ல இப்ப இல்ல இல்ல இப்ப உலகம் உலகம் கேட்டு
0: ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு என்னென்ன செய்யலாம்ன்றத பத்தி கூடி கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி
2: இன்னொன்னு சொல்றேன். சில விஷயங்கள் கதைக்க வேணும் சரியா? அது வந்து அது சில முடிவுகள் வந்து நாங்க மற்ற உரம் கூட்டுற விடக்கூடாது, சில தவிர்த்து கூட சொல்லி என்ற பணி வேணாது சரியா? ஓகே சிலது உங்க சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் வந்து நாங்களுக்கு இதை கத்த வேண்டிய அவசியம் என்று அது வந்து மெட்டை கூட போடுறதா போகும். நான் இது வந்து சுகமா போன சொல்லி அந்த மெட்டை எனக்கு அண்ணன் செய்யாது.
0: நீங்கள் விரும்பினா வந்து நீங்களும் சில சில அறிவிப்பாளர் மாதிரி கதைச்சு சில சில நிகழ்ச்சிகளை அனுப்பி வச்சா எங்களுக்கு வேலைப்பட குறைவா இருக்கும். ராஜா எல்லாம் அந்த நேரத்தில் ஓய்வெடுக்க கூடியதா இருக்கும். அவை நேர்களும் உங்களால் முடிஞ்சா நிகழ்ச்சிகளை தொகுத்து அனுப்ப முடிஞ்சா அனுப்பி கொள்ளுங்க. உருவாக்கி அதுக்குள்ள நேர்கள் அனுப்புற நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி கொண்டோம். அந்த மற்ற நேர் சொன்ன விடயம் உண்மைதான். அந்த இசைக்குள்ள கதைக்கிறது அதை தம்பி கவனத்தில் எடுக்க வேணும். என்னடா எனக்கு லண்டன்ல இருந்து ஒருத்தர் சொல்லி இருந்தார் நல்ல நிகழ்ச்சி, ஆனா இசைக்குள்ள கதைக்கிறதால விளங்கி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அது விஜயக்கா அவர்கள் செய்யற இந்த நிகழ்ச்சியில சில தீபன் கதைக்கிறது வந்து இசைக்குள்ள கேக்குது இல்லையென்று சொல்லி இருந்தார். அப்ப அத கொஞ்சம் கவனத்தில் எடுங்க.
2: கேதுவுக்கும்
0: பேத்தி பிறந்திருக்கு, முதல் பேத்தி.
2: சந்தோஷம், நன்றி.
0: நன்றி, சரி. தொடர்ந்து காத்திருக்கிற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
0: தலிபான பற்றி நான் கதைச்ச நேரம் மன்ன தண்ண கொடுக்கப்படாது, சீனிய வச்சு சுடப்பட்டு பதிலாக சீனிய வச்சுட்டோம்.
3: மற்றது நான் இப்ப என்னடா உங்கள் மீது அன்பு கொண்ட நேயர்களின் அறிவு வைக்கிறாங்க, அவர்களுடைய விருப்பத்துக்குறாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு என்ன மாதிரி ஒன்று கூடி நல்ல முடிவெடுக்கணும். தனியா நீங்க
0: எல்லாரும் கதைக்கக்கூடிய மாதிரியான ஏற்பாடீவன் வருவாருண்டா, அதுக்கான இதுகளை செய்து அவரும் வர வேணும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த பொறியியலாளராக இருந்தார் ஸ்டீவன். அவர் சில வாரம் நண்ட மாதிரி தான் என்னட கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நில்லுங்க.
3: உடம்பு எங்கேயும் அப்படித்தான் பாரதி நாங்கள் இங்கே பிபி இப்படித்தான் பெரியதான் ஜோதிச்சுருக்கோம். அதனுடைய நீங்களும்
0: இல்லைகளற்ற ஊடக அமைப்போட போய் கதைப்போம் என்ற மாதிரி சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன
3: நல்ல முடிவு எடுக்கணும் என்று கூறிவிட நேரம் போய் கொண்டிருக்கிறோடையால்.
0: சரி, நன்றியா. நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருப்பவர்.
4: ஆமாம்,
0: சொல்லுங்கள்.
4: நானும் கடிதம்
0: விசாரிண்ட முன்பக்கம் பின்பக்கம் அனுப்பி இந்த வானொலியின் முக்கியம் என்றதை குறிப்பிட்டது.
4: நீங்கள் எல்லாரும் அந்த புண்ணியம் யாருக்கு கிடைக்க போது அந்த கெடுக்கிற புண்ணியம் யாருக்கு கிடைக்க போது கடவுள் கடவுள் இருந்தா கடவுள் பாக்கட்டும் கண்ணாட கண்ணா பார்த்து நியாயத்துக்கு நீர் வைக்கும் முடிய தருவார் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு நானும் என்ன எந்தது நான் செய்வேன்.
0: நாங்கள் ஒழுங்குபடுத்துறோம்.
4: இல்ல, இந்த வீட்டுல விட்டா கொஞ்சம் ஆகணும் மோசமாக போகுது. கதைக்கு பேசுறதுலாம் பெரிய பிரச்சனை. அப்படி இருந்தாலும் நான் என்னால நான் வராட்டிக்கும் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கடவுள் விளையாடி அனுப்புவேன்.
0: சரி, நன்றி.
4: நன்றி வைக்கிறேன்.
0: சரியா, நான் சந்திப்போம். யாராவது கேதுவா அல்லது யாராவது கான ஒழுங்குகளை செய்வார்கள். இப்பொழுது சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
5: வணக்கம் தரிசன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவும் நாம் வளர்ச்சி பிரார்த்தித்துக் கொண்டு நீங்க ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குத்தானே, கடவுளை எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் தரிசன். எங்களுக்கு எனக்கு முக்கியமா சொல்ல போனா எனக்கு பிஆர்டி தான் முக்கியம். 98 ஆண்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த நேரம் ஒரு ஹெலிகாப்டரும் வந்து 10 ஆம்புலன்ஸும் வந்தது. ஹெலியும் விட்டுட்டு போட்டது, ஆம்புலன்ஸும் விட்டுட்டு போட்டது. ஆள் முடிஞ்சுதண்டு ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் வெயிட் பண்ணி கொண்டு நின்றது. அப்ப வீடியோ அந்த டிவில எடுக்காம வந்துட்டாங்களோ அதுக்கு இவர் கூட இல்லை. இல்ல, டிவில எது எடுக்க ஒண்ணாண்டு மூன்று ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். கடைசியா கொஞ்சம் இதண்டோன்னும் கோமா நிலைக்கு வந்துட்டு அப்புறம் என்ன வீட்டை போகணும், நான் வீட்டை போகணும் என் பிள்ளை வீடு மாட்டம் எடுத்து இல்லையே அம்மா ரேடியோ கேட்கறக்காண்டிதான் வீட்டை போகணும் நிக்கிறா டிக்கெட் போட்ட வேண்டாம் நான் இல்லையென்று இந்த மருமத்தினார் இல்லையே அவங்கதான் அம்மா அப்பா அவ ரேடியோ தான் கேட்கறது அப்படின்னு கூட்டி கொண்டு போவோம்ண்டு அப்புறம் வீட்டிலயே வந்து தொய்சு ஒரு ரெண்டாவே வந்து வீட்டுல ஹெல்ப் பண்ணல எங்களுக்கு டீயாட்டு காசு பிள்ளை கேட்கறதுல முதலாளன்னு இப்ப நான் தட்டித்தோறு இல்லையண்டா இங்கே சுடு தண்ணி குடிச்ச மற்றது மாதிரி எல்லாரையும் அடிச்சுட்டு உங்களோட வீட்டை டிவி ரேடியோ வேலை செய்யதும் வேலை செய்யதும் எங்களால முடிஞ்ச உதவியும் நாங்களும் செய்வோம் தரிசனம் நீங்க ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் யோசிச்சு முன்னே வரதுக்கு எடுக்காம இருந்தா போதும்.
0: நன்றி உங்களுடைய அன்புக்கும் இதற்கும் நன்றியா இருப்போம். நன்றி
5: நன்றி
0: நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி ஒரு இது இங்கே அவருடைய தொடர்பு இணைப்பில் இருக்குது ஆனால் சரி இங்கே வந்திருப்பவர் வைபருடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். வைபருடாக வந்திருப்பவர் வணக்கம்.
6: இனிய இரவு வணக்கம். நான் திருமதி சாந்தினி வடிவே ஜெர்மனியிலிருந்து கேட்கின்றேன்.
0: வரவேற்றுக் கொள்கிறோம் உங்களை.
6: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த வானொலியை நாங்கள் கேட்க ஒழிக்கிட்டது எங்கள் அபிராமி அம்மாவினால தான். இந்த வானொலியில தொடர்பு கொண்ட நாங்கள் உண்மையா அந்த தாய் மூலமா இந்த வானொலியை கேட்க ஒழிக்கிட்டோம். அதுக்கு முதல் எங்களுக்கு வானொலி இருக்கின்றதே தெரியாது. இந்த வானொலியை இப்போ கேட்டப்புறதான் நொப்பளவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்து இந்த வானொலி நிலைத்து நிற்க வேண்டும். உண்மை சத்தியம் நேர்மை ஒருபோது மடியாது. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். நாங்கள் எங்களால பக்கத்துடன் நின்று இந்த வானொலியை நடத்த வேணும் நினைக்க வேணும். ஏழை கண்ணீர் விட்டால் கூடிய பாலுக்கு சமம். நீங்க ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். அவை பால்வீனம் அவைக்கு தெரியும் கடவுளால நீதி நிலை நாட்டுவார். நீங்க ஒன்றுக்கு யோசிக்க வேண்டாம். எல்லாரும் நினைக்கிறோம் அநியாயம் அக்கிரமம் செய்து மற்றவன வீழ்த்தி தாங்கள் உயர்ந்து வாழலாம் என்று நினைக்கிறோம். அப்படின்னு நடக்காது ஒரு போதும் என்றும் உண்மையின் சத்தியம்தான் நினைக்கும். கடவுள் இருக்கிறார். அவ எல்லாரும் கடவுள் இல்லையென்ற நினைப்போடதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். நாங்கள் என்றும் துணையாக நிற்போம் டிஆர்டியோட. நன்றி வணக்கம்.
0: நன்றி உங்களுக்கும். இங்க தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்
7: வணக்கம். நான் பாரதி.
0: பாரதி அவர்களையும் வரவேற்று அழைத்துக் கொள்கிறோம்.
7: நன்றி. தெய்வமே கலங்கினா நாங்க என்ன செய்யறோம்? நீங்க கடை சேர கலங்க கூடாது. உங்களோட உண்மையான உள்ளம் நேர்மையான உள்ளம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த பழைய கதைகளை கலைச்சு கொண்டு பிரயோசனமே இல்லை. அது திரும்பவே மாற்றுதல் அதுகள்
0: மகளை படிப்பிக்கிற பிரச்சனையில இருந்த நேரம் அவர் சொன்ன நீங்க கடி எடுங்க நான் எல்லாம் பெரிய அளவுல உதவி செய்வேன் அது தண்டு எல்லாம் சொல்லிட்டு நீங்க கடை எடுத்ததுக்கு பிறகு நான் நீங்கள் சாமந்தரையில அவர்கிட்ட போனா அவரு இஞ்சுவா இன்றைய லோரியா கொண்டு போக போற அது தண்டு சொல்லி கடைசி மட்டும் சாமந்தரையில அதனால நீங்க எவ்வளவு நட்டப்பட்டீங்க?
7: நீங்களும்
0: எடுத்து பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணும். அவையெல்லாம் இன்னொருத்தனுக்கு காசு கட்டுறதுக்கு ஏமாத்தினவனுக்கு கட்டுறதுக்கு என் அவைய காசை கொடுக்கணும்.
7: அதெண்டா எங்களுக்கு ஜிஆர்டி எங்களுக்கு வாழ்க்கையில அது எங்களோட வீட்டுல ஒரு அங்கம் மாதிரித்தானே, ஒரு உறுப்பினர் மாதிரித்தானே. அது இல்லாம நாங்க எப்படி இருக்கிறாரு? ஜிஆர்டி இல்லாட்டி நாங்களே இல்லதா சார், நம்மளுக்கு வாங்கவே இல்லை. இப்படி ஏமாத்துக்காரன் சுத்தமாத்துக்காரனே கடவுள் கட்டாயம் தாண்டிப்பா. அதுக்கும் ஒரு பெண் வந்து இவ்வளவு தூரத்துக்கு காட்டி படைச்சு இதுண்டதுண்டது அவாக்கம் இருக்கு கடவுளால தான் தண்டனை அவைக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒரு நாளே நல்லா இருக்க மாட்டேன். எங்களோட சாபங்களே சும்மா கொடுங்க, முதல்ல உங்களோட கண்ணீர் கொடுங்க சும்மா. நீங்க கலங்காதீங்க, நாங்க உங்களுக்கு பின்னால நிக்கிறோம். எவ்வளவு காசு இருந்தாலும் நாங்க எல்லாரும் பிச்சைக்காரரா இருந்தாலும் பிச்சைக்காரரோ ஒவ்வொரு
0: ஜோடி பிச்சைக்காரங்கள் தன்னோட போட்டி போட்டு வெளியிலும்
7: காசு வேற எங்களை உங்களாலதான் உவர உலா உழப்பு வந்த இப்படி கோடீஸ்வரனா வந்த அப்பவே நீங்க அப்பதான் சொன்னீங்க. எந்த பொண்ணோட சொன்னவா கதையிலேயே தெரியுது சரியான சுத்தமாத்துக்காரன் இந்த தசனம் மறப்போகுது மறப்போகுதுன்னு சொன்னது உண்மையா போச்சு பாத்தீங்களா?
0: கிடைக்கும்
7: கட்டாயம் நீங்க கலங்காதீங்கோ. நாங்க எல்லாரும் உங்களுக்கு பின்னால நிக்கிறோம். நாங்க சும்மா கதைக்கல, எல்லாரும் உதவி செய்ய தயாரா இருக்கோம். நீங்க தான் இப்ப ஒன்னா ஒண்ணா உண்டு நிக்கிறீங்க. இதுக்கு ஒரு கெரிய ஒரு தீர்வு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உதவி செய்வோம், கை கொடுப்போம். கடைசி வரை விட மாட்டோம் வானொலிக்கு. அவனுக்கு கடவுள் தான் தண்டனை கொடுத்தே தீருவ சாபமா சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.
0: சரி, இங்கே வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். வரவேற்று நாங்கள் இனி செய்தி அறிக்கைக்கு போயிட்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம் என்று பார்க்கிறேன். அவை இந்த தொடர்பில் நிற்கிறவர் தயவு செய்து துண்டிச்சு கொள்ளுங்க, அடுத்த முறைக்கு உரையாடுங்க, அல்லது ராஜா அவர்கள் இருக்கிற நேரம் உரையாடுங்க.
8: ஆமாம், நீங்கள் துணிதானர்களே, என்னுடைய கலங்க வேணும். கடவுள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார், எல்லாத்துக்கும் நேர்மையானவர்களுக்கு ஒரு நாளும் உண்மைக்கு அழிவு இல்லையா? உண்மைக்கு அழிவு இல்லை தர்சன், நீங்க கலங்க வேண்டாம். உங்களோட குடும்பங்களை இதுக்குறீங்க பிள்ளைகளை சத்தியங்கள் பண்ண தேவையில்லை. ரெண்டா உங்களை பற்றி தெரியும், நாங்களே அந்த காலம் தொடங்கி உங்களோட பழக
0: மற்ற நேரையும் நீங்க பார்த்துருக்கிறீர்கள். நானே என்ன நடக்குது?
8: ஆமாம்,
0: இவ்வளவு இவ்வளவு கஷ்டத்து இவ்வளவு மன உளைச்சலுக்குள்ள நாங்கள் இங்க வந்து போண்டி கிடக்கணும்.
8: உண்மைதான். அதனுடைய நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும், துணிவா இருக்கணும். இல்லை, நீ தமிழை வளர்க்குறவங்களுக்கு தமிழ் மக்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மனம் கலங்காதீங்க, ஆறுதலாக இருந்தாலுங்க. இறைவன் ஏதோ ஒரு தீர்ப்பு தருவதா? நீ உண்மையானவர்களுக்கு ஒரு நாளும் அழிவு இல்லை. என்ன அதனுடைய கலங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. ராஜாவும் அப்படித்தானும் சுயினமானவர்,
0: அவருக்கு சரியான பயமும் கவலையும்.
8: ஓ, அது கவலைதான். அன்றைக்கு நான் வந்த நேரம் ஜாலியாக நீங்கள் கவித்த நீங்கள் தான். நீங்கள் பற்றி ஏதோ ஆண்டவன் வழிவிடுவான் நம்பிக்கையோடு இருங்கோ. நாங்களும் பக்கத்தில் இருப்போம். என்னத்துக்கு
0: சரியா
8: முதல் பிரச்சனை முந்தினம்
0: அமெரிக்க ராஜா சிங்கப்பூர் மூர்த்தி அவர்கள் எல்லாம் வந்து நாட்டுக்கு எல்லாம் எவ்வளவு கடன்கள் பெற்று செய்து கொடுத்திருக்கிறார். இப்ப குணம் குணத்தை எடுத்துக்கொண்டா அவரும் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில இத்தனை பொது தொண்டுகள் செய்யறார்.
8: நாங்களும் சில விஷயங்கள்ல செய்தோண்டு இருக்கிறோம்.
0: நேர்மையான முறையில உடைச்ச பணத்துல பொது தொண்டு செய்தீங்கண்டா அது நிலைச்சு நிக்கும். ஓமாத்தி உழைச்ச காசுல சோக்காட்ட வழிக்கிட்டா இப்ப ஒரு தர இந்த டெலிகாட் நடத்தினதை அங்க வீடு கட்டி அதெல்லாம் முடிஞ்சு விழுந்து போச்சு மக்களை ஏமாத்தின பணத்துல.
8: காட்டி கொடுக்கும் பின்னுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அவர்களுக்கு நிலை இல்லாத வாழ்க்கையா போகும். அது இப்ப நடந்து கொண்டான் இருக்குது. அரசாங்கத்தை சொல்லி அப்படித்தான் நடக்குது. அண்ணன் பக்கத்துல இருந்து உதவி செய்வான் யோசிக்க வேண்டாம்.
0: ஒரு நிமிஷம் பாருங்க, தயவு செய்து இந்த ரெண்டு லைன்ல இருக்கிறவர்கள் தொடர்ந்து துண்டித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை நீங்கள் உரையாடலாம். நான் செய்தி அறிக்கையை போடணும். என்னோட நேரம் 10 மணியை தாண்டி விட்டது.
8: தமிழை வளர்க்கணும் என்று பாடுபடுறவங்களுக்கு ஒரு நாளும் கடவுள் கைவிட மாட்டார். உங்களுக்கு சிறப்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். யோசிக்க வேண்டாம். நன்றியா?
0: நன்றி, நன்றி. சென்னையர்களே, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்று உங்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆரையும் புண்படுத்த வேணுமென்றது எங்களோட நோக்கமல்ல, ஆனால் உண்மையை வெளிக்கொணர வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் இங்கே வந்து எவ்வளவோ கஷ்டம், உங்களுக்கு தெரியாது எவ்வளவோ கஷ்டத்துக்கு இடையில் அவமானத்துக்கு மத்தியில் தான் இந்த வானொலியை கொண்டு நடத்துகிறோம். அவை இதுக்கு ஒரு முடிவு இனி கிடைக்கும் என்று நம்புகிறோம். அவை உங்களுடைய அன்புக்கு என்றும் நன்றிகள். நிலைய கலை நேரம் இரவு 10 மணி. தயவுசெய்து அழைப்பவர்கள் தொடர்பு துண்டித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றா பலர் அழைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இனி எடுக்க முடியாத செய்தி அறிக்கைக்கு நேரம் ஆகிவிட்டது. அவை இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். வேண்டுமானால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே மற்றவர்களுக்கான சந்தர்ப்பத்தை தருகிறோம். நன்றி.
9: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் noolulagam.com.
10: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக.
11: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
12: nwlulga.com.
13: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
14: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
15: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
14: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
13: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
14: விடாதீங்க, போங்க போங்க.
16: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்
17: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
16: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்
17: 5 rue Marcel Cerdan, 95 140 Berge les Gonesses.
16: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி, பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2

0: நம்பருக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎ.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சென்னையாளர்கள், சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் சென்றவரை படுகொலை செய்து நகைகள், பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த வல்லிபுரம் சந்திரசேகரம், இவருக்கு வயது 67, இவரே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபர் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்று அது தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. மானிப்பாய் போலீசார் வீட்டுக்கு சென்றபோது துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டுக்காயங்களுடன் முதியவரின் சடலம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கமராக்கள் சேதமாக்கப்பட்ட நிலையில் கமரா சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் தேதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டுக்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கமராக்களை சேதமாக்கிய பின்னர் முதியவரை படுகொலை செய்து வீட்டிலிருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை முதியவரின் உடற்கூற்று பரிசோதனையின் போது உடலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கூரிய ஆயுதங்களால் குத்தப்பட்டமைக்கான அடையாளங்களும் காணப்பட்டன. சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளில் போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் பூட்டியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றுள்ளது. கடந்த 12ஆம் தேதி ஆரம்பமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நினைவேந்தல் ஊர்தி பயணம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி பயிரல், உள்ளூராட்சி சபைகளில் அஞ்சலி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் 3 தசாப்த கால போரில் உயிர்நீத்த உறவுகள் நினைவு கூறப்பட்டார்கள். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 18ஆம் தேதியான நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டு பொதுச்சுடர் ஏற்றி தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இதுகுறித்து கருத்துரைத்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பின் இணைத்தலைவர் அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங், நினைவேந்தல் நிகழ்வில் கட்சி, இனம், மதம், பிரதேசம் போன்ற குறுகிய மனப்பான்மைகளை கடந்து ஈழத்து மக்களாக ஒன்றிணைந்து இந்த துயர நாளை நினைவு கூற வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார்கள். அத்தோடு இந்த நிகழ்வில் உயிரிழந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்துவதோடு தமிழர்களின் தேசிய நலன்கள் மற்றும் அபிலாசைகளை வலியுறுத்தும் வகையிலும் இது அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அது மாத்திரமன்றி இந்த ஆண்டும் பொதுமக்கள், சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வெவ்வேறு பாகங்களிலும் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகளினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பில் வெள்ளவத்தை அலெக்சாண்ட்ரா வீதியின் முடிவுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள கடற்கரையில் நினைவேந்தல் நிகழ்வை மாலை

0: ஐந்து மணிக்கு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் லண்டன், கனடா, பிரான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிலும் தமிழகத்திலும் நாளைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழரசு கட்சியின் வவனியா கிளையினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று கட்சியின் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோடீஸ்வரன் ஸ்ரீதரன், ரவிகரன், ஸ்ரீநேசன், கோடீஸ்வரன், ஸ்ரீநாத், ரா சாணக்கியன், பிரதேச சபைகளின் தவிசாளர்களான பாலேந்திரன், கிருஷ்ணவேணி உட்பட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள். இதன்போது வீதியால் பயணித்த பொதுமக்களும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி அருந்தி சென்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை 22 நாடுகள் சேர்ந்து மௌனிக்க செய்திருந்தன. மீண்டும் நாம் அகிம்சை ரீதியான போராட்டத்திலே தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். நாட்டிலே சம அந்தஸ்துடன் வாழ்வதற்கான இவ்வாறான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்று மட்டக்களப்பு மாவட்ட போராதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமந்தனன் தெரிவித்திருக்கிறார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பொது சந்தை தொகுதியில் நடைபெற்றது. மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் வினோராஜின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். எமது உரிமைக்காகவும் தமிழ் மக்களின் இருப்புக்காகவும் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் முகமாக அந்த மக்கள் இறுதியுத்தம் நடைபெற்ற காலகட்டத்தில் உப்பில்லா கஞ்சியை அருந்தி இறந்தவர்கள் போக ஏனியவர்கள் அவர்களது உயிர்களை காப்பாற்றியிருந்தார்கள். அவ்வாறான மக்களை நாங்கள் வருடந்தோறும் அந்த மக்கள் எவ்வாறு வேதனைகளை அனுபவித்தார்களோ, எவ்வாறு கஞ்சி அருந்தி அவர்களது உயிர்களை காப்பாற்றினார்களோ அந்த நினைவு நாளை வருடந்தோறும் நாம் மக்களுக்கும் எமது இளம் சமுதாயத்தினருக்கும் எடுத்தியம்பி கஞ்சி வழங்கி நினைவு கூர்ந்து வருகிறோம். 18 மே 2009 முள்ளிவாய்க்காலின் பேரவலத்தின் மத்தியில் லட்சக்கணக்கான மக்கள் உயிர்களை இழந்திருந்தார்கள். இந்த நிலையிலே வடகிழக்கிலே தமிழர்களாகிய நாங்கள் இலங்கையிலே ஒரு சிறுபான்மை இனமாக இருந்தாலும் எங்களுக்கும் இலங்கையிலே சமமான உரிமைகளும் சமமாக மதிக்கப்படுகின்ற தன்மையும் ஏனைய சமூகத்தின் மத்தியில் சமமாக நாங்களும் இந்த நாட்டிலே வாழுகின்ற பிரஜைகள் என்ற அடிப்படையில் தான் 2009 எமது மக்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்திருந்தார்கள், உரிமைக்காக போராடியிருந்தார்கள். ஆரம்பத்தில் அகிம்சை ரீதியாக எமது உரிமைக்காக இலங்கை தமிழரசு கட்சி போராடியிருந்தது. அதற்காக தமிழ் மக்களுக்கு எதுவித தீர்வுகளும் கிடைக்கப்படாத நிலையில் தமிழ் மக்கள் ஆயுதமேந்தி போராடிய இனம் தமிழினம். தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை 22 நாடுகள் சேர்ந்து எமது போராட்டத்தை மௌனிக்க செய்திருந்தன. மீண்டும் நாம் அகிம்சை ரீதியான போராட்டத்திலே தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். நாட்டிலே சம அந்தஸ்துடன் வாழ்வதற்காக இவ்வாறான போராட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகிறோம். வடகிழக்கிலே நில ஆக்கிரமிப்பு, தொல்பொருள் என பல்வேறு வடிவங்களில் தமிழ் மக்களின் நிலங்களும் மதஸ்தலங்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகின்றன. முள்ளிவாய்க்காலிலே இவ்வாறானவற்றுக்கு எதிராகத்தான் எமது மக்கள் போராடி முள்ளிவாய்க்காலிலும் மரணித்திருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து 17 ஆண்டுகள் நடந்திருக்கின்றன. அந்த மக்களின் உயிர் தியாகங்களை நாம் என்றும் மறக்க முடியாது. வருங்கால இளைஞர்களும் இந்த விடயங்களை ஏற்றி வைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கும் இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் உரிமைக்காக இலங்கை தமிழரசு கட்சி குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கும். இவ்வாறான நிகழ்வுகளை எமது அடுத்த தலைமுறைக்கு ஏற்றி வைக்கும் பணியினையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்ட அகவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த இடத்திலே கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இதன்போது மண்முனை, தென்னெருவில் பற்று, பேராதீவு பற்று ஆகிய பிரதேச சபைகளின் உப தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். யுத்தத்தின் இறுதி காலம் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை தேசிய வீரர்களாக மாற்றுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இன்றும் இந்த யுத்தத்தினால் படுகொலை செய்யப்பட்ட வடக்கின் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை என்று சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளரும் முற்போக்கு சோசலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான இந்திரானந்த டி சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார். முள்ளிவாய்க்காலுடன் வரலாறு முடிந்துவிட்டதா என்ற தலைப்பில் சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கருத்தரங்கு நேற்று கொழும்பில் செடக் நிறுவன மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டது. அதில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். 2009 ஆண்டுக்கு பின்னர் கடந்து வந்த ஒவ்வொரு மே 18 தேதியையும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒவ்வொரு விதமாகவே நினைவு கூறுகிறார்கள். சிங்கள மக்கள் இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வேளையில் எமது சகோதர தமிழ் மக்கள் பெரும் சோகத்துடன் நினைவு கூறும் ஒரு நாளாக இந்த நாள் மாறியிருக்கிறது. 30 கால யுத்தத்தின் இறுதி பகுதியை அப்போதைய ஆட்சியாளர்கள் ஒரு மனிதாயமான யுத்தம் என்றே எமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அந்த யுத்தத்தின் பின்னர் வெள்ளைக்கொடி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் காரணமாக இந்த யுத்தத்தின் கொடூரம் குறித்து உலகம் முழுவதும் பெரும் பேச்சுவார்த்தை உருவானது. இந்த யுத்தத்தின் இறுதி காலம் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை தேசிய வீரர்களாக மாற்றுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இன்றும் இந்த யுத்தத்தினால் படுகொலை செய்யப்பட்ட வடக்கில் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை. யுத்தத்தின் இறுதி பகுதியில் இராணுவத்தினரிடம் சரடைந்த வடக்கின் பெருமளவிலான இளைஞர் யுவதிகள் இன்றளவும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த யுத்தத்தினால் வடபகுதி மக்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறானதொரு சூழலில் எம்மால் ஒரு யுத்த வெற்றியை கொண்டாட முடியாது. ஆனால் கடந்த காலம் முழுவதும் நாட்டின் ஆட்சியாளர்கள் மே 18 யுத்த நினைவேந்தலை வடக்குக்கு எதிராக தெற்கு மக்களின் மனங்களில் இனவாதத்தை தூண்டும் நோக்கத்துக்காகவே பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். வரலாறு முழுவதும் இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு யுத்தமே காரணம் என்று ஆட்சியாளர்கள் காண்பித்தார்கள். ஆனால் யுத்தம் முடிவடைந்து ஒரு தசாப்தம் கடந்து செல்லும் போதே நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளானது. எனவே அனைத்து நெருக்கடிகளுக்கும் யுத்தமே காரணம் என்று கூறிய ஆட்சியாளர்களின் கூற்றுக்கள் இன்று பொய்யாகி போய்விட்டது. அடுத்த விடயம் என்னவென்றால், தமிழ் மக்களின் ஆயுதமேந்திய எழுச்சி என்பது தானாக உருவானதொன்றல்ல. யாழ் பொதுநூலகம் எரிக்கப்பட்டமை 1983 ஆண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை உள்ளிட்ட பாரிய அரசியல் ஒடுக்குமுறைகளுக்கு வடக்கு மக்கள் ஆளாக்கப்பட்ட ஒரு வரலாறு எமக்கிருந்தது. அந்த ஒடுக்குமுறையுடன் தான் 30 எமது நாட்டை பாரியளவில் காயப்படுத்திய யுத்தம் ஒன்று ஆரம்பித்தது. இப்போது அந்த யுத்தம் முடிவடைந்து 2 தசாப்தங்கள் நெருங்க உள்ளன. ஆனாலும் அந்த யுத்தம் ஏற்படுவதற்கு காரணமான சம்பவங்கள் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. வடபகுதி மக்களிடமிருந்து பலவந்தமாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலங்களில் இன்னமும் இராணுவ முகாம்களே உள்ளன. இன்றளவும் அந்த நிலங்கள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. முழு வடக்கும் இன்றளவும் ஒரு திறந்த வழி சிறைச்சாலை போன்றே காணப்படுகிறது. இங்கும் இராணுவ சோதனை சாவடிகள் காணப்படுகின்றன. யுத்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பெருமளவிலான இளைஞர்கள் இன்றளவும் சிறைகளில் வாடுகிறார்கள். அவர்களுக்கு இன்றளவும் நீதி கிடைக்கவில்லை. வடக்கில் வாழும் ஒரு கலைஞர் இன்றளவும் தனக்கு தோன்றும் விடயங்களை ஒரு கவிதையிலாவது சுதந்திரமாக எழுதுவதற்கான சுதந்திரம் இந்த நாட்டில் கிடையாது. கடந்த நாட்களில் தீபச்செல்வனின் சம்பவத்தின் மூலம் எமக்கு அது புலப்பட்டதும் அதுவே ஆகும். இந்த தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண கடந்த காலத்தில் பல்வேறு ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அவற்றில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்று சாட்சியம் அளித்தார்கள். ஆனால் அவற்றில் ஒன்றேனும் இன்றளவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் தான் மக்கள் ஒரு மாற்றாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சிப்பிடத்தில் ஏற்றினார்கள். இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக வடபகுதி மக்கள் தெற்கின் அரசியல் கட்சி ஒன்றை வெற்றி பெற செய்வதற்கு பங்களிப்பு வழங்கினார்கள். தம்மை ஒடுக்கும் தேசிய பிரச்சினைக்கு இந்த அரசாங்கத்திலாவது நியாயமான தீர்வு கிடைக்கும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆந்திரகுமார திசநாயக்காவின் தலைமையிலான திசை காட்டிய அரசாங்கமும் தங்களது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக வடபகுதி மக்களின் பிரச்சனையை பயன்படுத்துவதையே நாம் காணுகிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு தொடர்ச்சியாக போராடிய திசை காட்டிய அரசாங்கம் இன்று அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் அதைவிடவும் ஆபத்தான அடக்குமுறை சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு தயாராகிறது. கவிஞர் தீபச்செல்வனின் இலக்கிய படைப்புகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறி சுங்கத்துறையினர் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளன. அவை குறித்து பேசும்போது இவ்வாறான விடயங்களை பேச வேண்டாம், காயங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகிறது. நாம் கேட்பது, மேலும் புதிதாக காயப்படுத்துவதற்கு என்ன காயம் மீதம் இருக்கிறது? அரசியல் மேடைகளில் இவர்கள் அதிகார பகிர்வு குறித்து பேசுகிறார்கள். ஆனால் 15 மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. அன்று மஹிந்த ராஜபக்ச மாகாண சபை தேர்தல் அலையை கொண்டு சென்றது சட்டி சூடாக இருக்கும் போது ரொட்டியை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆகும். ஆனால் இப்போது சட்டி சூடாக இல்லை, சட்டி முற்றிலும் குழம்பி போயிடும். தொடங்கியுள்ளது. இப்போது யுத்தம் பௌதிக ரீதியாக முடிவடைந்து நீண்ட காலம் கடந்துவிட்டது. இன்னமும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் பேணி வருகின்ற இனவாத காயங்கள் இப்பொழுதாவது முடிவுக்கு வர வேண்டும். இந்த நாட்டின் சிங்கள மக்களுக்கு போன்றே தமிழ் முஸ்லிம் மற்றும் மலையக தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமைகள் சமமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். அந்த அதிகாரத்தை அவர்கள் நடைமுறை ரீதியாக பரிசீலித்து பார்ப்பதற்கு சுயநிர்ணய பகுதிகளை கொண்ட அதிகார பகிர்வு கிடைத்தால் மாத்திரமே சாத்தியம். அடுத்ததாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தேசிய இனப்பிரச்சனைகள் மற்றும் மத பிரச்சனைகளுடன் தொடர்புடைய சட்ட மூலங்களை மறுபரிசீலனை செய்யக்கூடிய இருமண்டல பாராளுமன்ற முறைமை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த இருமண்டல சபைக்குள் இந்த நாட்டின் அனைத்து மக்கள் பிரிவினருக்கும் சமமான பிரதித்துவம் கிடைக்க வேண்டும். இப்போது 200 வருடங்களாக இந்த நாட்டில் வாழ்ந்து வரும் மலேக தமிழ் மக்களை இன்னமும் இந்த நாட்டில் ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்வதில்லை. தொண்டமான்கள் காலம் தொட்டு தோட்ட பகுதியின் அரசியல் தலைவர்கள் செய்தது அந்த மக்களின் பிரச்சனையை தங்களது அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தியது மாத்திரமே. அன்றிலிருந்து தோட்ட நிறுவனங்கள் தங்களுடைய லாப வீதத்தை அதிகரித்துக் கொள்ள இந்த மக்களின் ரத்தத்தையும் வியர்வையையும் சுரண்டி இருக்கின்றன. எனவே இப்பொழுதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். மலேக தமிழ் மக்களை இந்த நாட்டின் ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்தால் மாத்திரமே அந்த தீர்வு கிட்டும். அத்துடன் காணி மற்றும் வீடமைப்பு உரிமை போன்றே கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கான உரிமைகளும் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இவைகளையே இலங்கையின் தேசிய பிரச்சனைக்கான தீர்வுகளாக முன்வைப்பதற்கு நாம் பிரவேற்கின்றோம். முன்பு தொலைக்காட்சியில் அசோக கத்கமாவின் சித்தடி சிகின செயற்கை கனவுகள் என்ற நாடகம் ஒளிபரப்பானது. அந்த நாடகத்தின் ஒரு இடத்தில் நாம் ஒரு வட்டத்தில் பயணிக்கும் போது வரலாற்றில் அனுபவித்த சம்பவங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது. நாம் எமது நாட்டு அரசியலுக்குள் இந்த கசப்பான உண்மையை மீண்டும் மீண்டும் அனுபவித்திருக்கிறோம். வடபகுதி மக்களின் கண்ணீர், தோட்டப்பகுதி தொழிலாளர்களின் வியர்வை மற்றும் இரத்தத்தின் வாசனை, முஸ்லிம் மக்களின் ஒடுக்குமுறை என்பவற்றை நாம் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் சந்திக்க நேரிடுகிறது. எனவே இந்த சுழற்சியை நாம் இப்பொழுதாவது உடைத்தறிய வேண்டும். மீண்டும் மீண்டும் வரலாறு எமக்கு முகம் கொடுக்கும் இந்த காட்டுமிராண்டித்தனமான முறையை முடிவுக்கு கொண்டு வரும் பொறுப்பு தற்போதைய தலைமுறையினரிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை எம்மால் தனித்து செய்ய முடியாது. இந்த நாட்டின் சிங்கள தமிழ் முஸ்லிம் மற்றும் மலேக தமிழ் மக்கள் ஒன்றிணைந்த ஒரு பரந்த மக்கள் சக்தியை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அத்தகைய மக்கள் சக்தியின் மூலமே இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் முன்னெடுக்கும் மக்கள் துரோக வேலை திட்டங்களை எம்மால் பின்னோக்கி நகர்த்த முடியும் என்று சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளரும் முற்போக்கு சோசியலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான இந்திரானந்த டி சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆயுத மோதலின் இறுதி மாதங்களில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான குற்றங்களை உலகம் நினைவு கூறுவதாக ஆஸ்திரேலிய செனட்டர் டேவிட் ஷூபிரிட்ஜ் தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய செனட் சபையில் இடம்பெற்ற தமிழின படுகொலை நினைவு வார வாதத்தின் போது உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டார். சுமார் 3,00,000 மக்கள் பாதுகாப்பான வலயம் எனப்பட்ட பகுதிக்குள் முடக்கப்பட்டு குண்டுவீச்சுகள் மற்றும் பீரங்கி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தமிழின படுகொலை என்பது 2009 ஒரேயொரு நாளில் மட்டும் நடந்துவிடவில்லை. அது பல தசாப்தங்களாக நிகழ்ந்ததோடு தற்போதும் தொடர்வதாக அவர் தெரிவித்தார். மண்மீட்பு போராட்டத்தின் போது ராணுவ அதிகாரிகளின் சொகுசு தங்குமிட வேலியில் மலைக்கு தரப்பால் கட்டியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பலாலி பொலிஸ்லிய பொறுப்பதிகாரி மிரட்டியதாக போராட்டக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படும் பகுதிக்குள் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு காணி உரிமையாளர்கள் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மயிலிட்டியில் உள்ள ராணுவ அதிகாரிகளின் சொகுசு தங்குமிடத்துக்கு கொமோண்டோ பங்களா முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்த வேளை திடீரென மழை பெய்தமையால் மலைக்கு ஒதுங்கி நிற்க பங்களாவின் எல்லவேலியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தரப்பால் கட்டியுள்ளார்கள். அதனை அடுத்து கொட்டும் மலைக்குள்ளும் அந்த இடத்துக்கு சென்ற பலாலி பொலிஸ்லிய பொறுப்பதிகாரி தரப்பாலை உடனே கலட்டுமாறும் இல்லையென்றால் இதில் உள்ளவர்களை கைது செய்வேன் என்று மிரட்டியிருக்கிறார். அதனை அடுத்து அங்குள்ளவர்கள் அதனை காணொலி எடுக்க முற்பட்ட வேளை அவர்களுடன் தர்க்கம் புரிந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து அவர் திரும்பிச் சென்றார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் கீரிமலை பருத்தித்துறை வீதியில் கடற்கரை பக்கமாக உள்ள காணிகள் உயர் பாதுகாப்பு வலயமாகவோ ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியாகவோ காணப்படவில்லை. ஆனாலும் அந்த காணிகளை மக்களிடம் ராணுவத்தினர் கையளிக்கவில்லை. இந்த பகுதியிலே ராணுவ தளபதிகளுக்கான சொகுசு தங்குமிடமும் போலீசார் மற்றும் ராணுவத்தினரின் பயன்பாட்டுக்கென்று சுமார் ஒரு கிலோமீட்டர் நீள கடற்கரை பகுதியை தம்பசம் வைத்துள்ளார்கள். அத்துடன் பராலி பகுதியில் சந்தை கட்டிட தொகுதி பொதுமக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருந்தாலும் அந்த பகுதியில் ராணுவத்தினரின் வீதியோர உணவகங்களே காணப்படுகிறது. அந்த பகுதியில் தனியார் வியாபாரம் செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. அதேபோன்றே அந்த கடற்கரை பகுதியில் இருந்து முன்னர் மீன்பிடி நடவடிக்கைக்கு சென்றவர்கள் தற்போது அந்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் ராணுவத்தினர் அனுமதி வழங்கவில்லை. இந்த பகுதியில் உள்ள காணிகளை இன்னமும் மக்களிடம் மீள கையளிக்காது ராணுவத்தினர் தமது பயன்பாட்டுக்காக வைத்துள்ளார்கள். பாதுகாப்பு காரணங்கள் இன்றி தமது உல்லாச வாழ்வுக்காக தனியார் காணிகளை அடாத்தாக பிடித்து வாழும் ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறி எமது காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும், எமது வாழ்வாதாரங்களை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். அதேவேளை கீரிமலை பரிசுத்துறை வீதியில் கடற்கரை பக்கமான காணிகளை ஓரிரு மாதங்களில் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடந்த 3ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக பிரித்தானிய பாராளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கடிதம் மூலம் உறுதியளித்தது. பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் முறையை தலைவர் மற்றும் துணைத் தலைவருமான டேம் சியோபியன் மெக்டோனா மற்றும் உமாகுமரன் ஆகியோர் அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக தெரிவாகியுள்ள ஜோசப் விஜய்க்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழுவின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி பெற்ற வெற்றிக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்கள், இலங்கையில் உள்ள தமிழர்கள் மற்றும் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. உங்களது தலைமைத்துவம் அனைவரையும் உள்ளடங்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்தும் என்றும் அனைத்து சமூகங்களதும் நலனை மேம்படுத்தும் என்றும் நாம் உறுதியாக நம்புகிறோம். பிரித்தானியாவில் வாழும் தமிழ் புலம்பெயர் சமூகம் தமிழ்நாட்டுடன் ஆழமான மற்றும் நிலையான தொடர்பை கொண்டுள்ளது. கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களது அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்தவும் நாம் உங்கள் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கு எதிர்பார்க்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருப்பதை முன்னிட்டு அரசியல் பிரதிகள் மற்றும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிகள் உள்ளிட்டோர் தமிழ் மக்களை முன்னிறுத்திய ஒருங்கிணைந்த அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து கடந்த வியாழன் அன்று பிரித்தானிய பாராளுமன்றத்தில் கூடி ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் புலம்பெயர் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பிரதிகள், புத்திஜீவிகள் மற்றும் மதத்தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நிறைவையொட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கட்டமைப்பு முன்முயற்சி என்பது தமிழர்களால் வழிநடத்தப்படும் ஒரு செயல்முறையாகும். இது தமிழர்களுக்கான நீதியான மற்றும் நிலையான தீர்வை உள்ளடக்கிய அரசியல் அமைப்பு ஆவணத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதற்கமைய தயாரிக்கப்படும் ஆவணம் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு முயற்சிகளின் போது இலங்கை அரசாங்கத்திடமும் சர்வதேச சமூகத்திடமும் கையளிக்கப்படும். தமிழர்கள் ஒரு தேசிய இனம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் தாயகம். தமிழர்கள் தங்களது சொந்த அரசியல் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை கொண்டிருக்கிறார்கள் என்பனவே இந்த முன்முயற்சியின் அடிப்படை கோட்பாடுகளாகும். கம்பகா மல்வானை பகுதியில் அமைந்துள்ள உரிமையாளர் விவரமற்ற அரசுக்கு சொந்தமான இல்லத்துக்குள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒரு பகுதியினர் அத்துமூறியில் நுழைந்து அதனை ஆக்கிரமித்துள்ளமைக்கு எதிராக தொம்பே பிரதேச செயலாளர் காவல்யத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அரச காணியொன்றுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டின் கீழ் சம்பந்தப்பட்ட மாணவர் குழுவுக்கு எதிராக தொம்பே காவல்யத்தில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மல்வானை பகுதியில் அமைந்துள்ள உரிமையாளர் இல்லாத இந்த வீட்டையும் காணியையும் பல்கலைக்கழக விடுதி தேவைகளுக்காக தமக்கு ஒதுக்கி தருமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கடந்த 14ஆம் தேதி முதல் அந்த இல்லத்தில் தங்கியிருந்து தங்களது போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். மாணவர்களின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக நவஜனத பேராமன கட்சியும் நேற்று தொம்பே காவல் நிலையத்தில் மற்றொரு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த கட்சியின் பிரதி தலைவர் உபதிச குமாரதுங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இந்த புதிய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்பது ஜனதா விமுக்தி பேரமனவின் ஒரு பகடைக்காயாகும். மாணவர்களுக்கு மாணவர் போராட்டங்கள் பற்றி தெரியாவிட்டால் எங்களிடம் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். இங்கிருந்து கழனி பல்கலைக்கழகத்துக்கு 24 கிலோமீட்டரும் ஜக்கல ஆயுர்வேத பல்கலைக்கழகத்துக்கு 22 கிலோமீட்டர் தூரமும் காணப்படுகிறது. இவ்வளவு தூரத்தில் உள்ள இந்த இல்லத்தை பல்கலைக்கழக விடுதியாக மாற்றுமாறு மாணவர்கள் எப்படி கோரிக்கை விட முடியும்? அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கின் போது இந்த கட்டிடம் 50 அடி வரை நீரில் மூழ்கியது. இதன் மேல்மாடி மாத்திரமே எஞ்சியிருந்தது. இவ்வாறான ஆபத்தான இடத்தை மாணவர் விடுதியாக பயன்படுத்த முடியாது. எனவே ஜேவிபியின் அரசியல் நிகழ்ச்சி நிலைக்குள் மாணவர்கள் சிக்கி ஏமாற வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். பிரதி செயலாளரும் ஒரு அரசியல் கட்சியாக தாங்களும் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளதால் காவல்துறையினர் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் மாணவர்களை அங்கிருந்து அகற்றுவார்கள் என்று எதிர்பார்த்ததாக உபதிச குமாரதுங்க மேலும் குறிப்பிட்டார். இலங்கையில் 11 வயது கற்பங்கள் அதிகரித்து செல்கின்றவை தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை காவல்துறை, பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற அவசர கோரிக்கையை விடுத்துள்ளது. குடும்பங்களுக்கு ஏற்படும் பரஸ்பர பாசப்பிணைப்பு குறைபாடே இளம் சிறுமிகள் இவ்வாறான துரஷ்டவசமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு பிரதான சமூகவியல் காரணியாக காணப்படுவதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் உணர்வு பூர்வமான தேவைகள் குறித்து போதிய கவனம் செலுத்தாத போது அவர்கள் வெளியிலிருந்து அன்பையும் அரவணைப்பையும் தேடிச் செல்வதாக காவல் நிலையங்களுக்கு கிடைக்கும் புகார்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான சட்டவிரோத மற்றும் முதிர்ச்சியற்ற கற்பங்கள் காரணமாக பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுவதோடு அவர்களின் எதிர்கால கனவுகளும் சீர்குலைவதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் பிள்ளைகளுடன் திறந்த மனதுடன் பேசி அவர்களை எதிர்கொள்ளும் சவால்களை பயந்து கொள்ள பாதுகாப்பான சூழலை உருவாக்குமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளின் தொலைபேசி மற்றும் சமூக ஊடக பயன்பாடுகளை கண்காணிப்பதோடு அவர்களின் திடீர் நடத்தை மாற்றங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமாகும் அந்நியர்களை நம்ப வேண்டாம் என்றும், தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது புகைப்படங்களையோ பகிரக்கூடாது என்றும் சிறுமிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் அச்சுறுத்தல்கள் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் அதனை மறைக்காமல் உடனடியாக பெற்றோர் அல்லது ஆசிரியர்களிடம் தெரியப்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. துஷ்பிரயோகங்கள் அல்லது பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படின் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கோ அல்லது அவசர உதவி எண்களுக்கோ தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை காவல்துறை கேட்டிருக்கிறது. 2026 ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர்கள் சேர்க்கப்படாதவர்கள் மற்றும் பதிவுகளில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியவர்கள் உடனடியாக தத்தமது கிராம உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பில், 2026 வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர் சேர்க்கப்படாத தகுதியுடைய நபர்கள் தற்போதைய பதிவுகளில் முகவரி, பெயர் அல்லது தேசிய அடையாள அட்டை விவரங்களில் மாற்றங்கள் உள்ளவர்கள் 2009 பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னர் பிறந்த புதிய வாக்காளர்களாக பதிவு செய்ய தகுதியுடையவர்கள். ஆகவே தத்தமது விவரங்களை சரிபார்ப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் அவர்கள் தகுதியுடையவர்கள். எதிர்வரும் உத்தியோக வாக்காளர் பதிவு நடைமுறைகளுக்கு முன்னதாக தகுதியுடைய அனைத்து குடிமக்களும் தங்களது வாக்காளர் விவரங்களை துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆணைக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை மதிப்பீடு செய்வதற்காக எதிர்வரும் மே 27ஆம் தேதி கூடுகிறது. இந்த 2 மீளாய்வுகளும் நிறைவேற்று சபையினால் வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான அடுத்த கட்ட நிதியுதவி விடுவிக்கப்படும். முன்னதாக கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த மீளாய்வுகள் தொடர்பான பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த நிறைவேற்று சபை கூட்டத்துக்கு முன்னதாக மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவை ஈடு செய்யக்கூடிய விலையிடலை மீள நிலநிறுத்துதல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நிதி உத்தரவாதங்களை உறுதிப்படுத்துதல் போன்ற சில முக்கிய முன்நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த மதிப்பீடு வெற்றிகரமாக நிறைவடையும் பட்சத்தில் 4 ஆண்டு கால விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்கும் மொத்த நிதியுதவி சுமார் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயரும் என்று தெரியவிருக்கிறது. குறிப்பிட்டதொரு பணப்பரிமாற்ற கட்டமைப்பில் நாணயம் ஒன்றுக்கு பிரயோகிக்கப்பட்ட நாணய மாற்று வீதத்தில் ஏற்பட்ட தவறு மற்றும் அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் சிலர் மேலதிக பணத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பாக மக்கள் வங்கி அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த தவறுதலான பணப்பரிமாற்றங்கள் கடந்த 2023 மே மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பிட்ட சில வாடிக்கையாளர்கள் அந்த தொகைக்கு மேற்பட்ட பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை அண்மையில் கண்டறியப்பட்டு அதன் பின்னர் அது முழுமையாக சரி செய்யப்பட்டு விட்டதாக மக்கள் வங்கி பொதுமக்களுக்கு அறிய தந்துள்ளது. இந்த தவறு கண்டறியப்பட்ட உடனேயே வங்கி முழுமையான உள்ளக மீளாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததோடு உரிய செயற்பாட்டு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி உட்பட உரிய ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை அதிகார தரப்புகளின் ஆலோசனையின் கீழ் இந்த விடயத்தை வங்கி தற்போது மீளாய்வு செய்து வருகிறது. இந்த விடயத்தால் ஏற்பட்டுள்ள நிதி ரீதியான இழப்பு சுமார் 656 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகையை வங்கி ஏற்கனவே குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான தனது நிதி அறிக்கைகளில் முழுமையாக உள்வாங்கியுள்ளது. தற்போதைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேலதிக நிதி இழப்பீடு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அந்த இழப்பினை மீட்கும் நடைமுறைகளை வங்கி ஏற்கனவே ஆரம்பித்திருப்பதோடு அந்த வாடிக்கையாளர்களிடமிருந்து அதனை மீளப்பெறும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறது. வங்கியின் அன்றாட செயற்பாடுகள், டிஜிட்டல் தளங்கள் மற்றும் வாடிக்கையாளர் சேவைகள் எந்தவிதமான தங்கு தடையுமின்றி வழக்கம் போல் தற்போது இடம்பெற்று வருகிறது. வங்கியின் வலுவான நிதியியல் இருப்பு மற்றும் சுமார் 3.8 பில்லியன் ரூபாய் சொத்து தளம் ஆகியவற்றின் பின்னணியில் வங்கியின் ஒட்டுமொத்த நிதியியல் உறுதிப்பாடு, லாபமட்டம் அல்லது வாடிக்கையாளர்களின் நிதி மற்றும் வைப்புகளின் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இந்த விடயத்தால் குறிப்பிடும்படியாக எந்தவிதமான பாதிப்புகளும் கிடையாது என்று வங்கி உறுதியளித்துள்ளது. நம்பிக்கை, உறுதிப்பாடு மற்றும் பொறுப்புமிக்க வங்கி சேவை ஆகியவற்றில் நீண்ட கால அர்ப்பணிப்பை கொண்டுள்ள ஒரு நிறுவனம் என்ற வகையிலே செயற்பாட்டு ரீதியான நேர்மை, நிர்வாகம் மற்றும் வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றில் அதியுச்ச தராதரங்களை பேணுவதில் மக்கள் வங்கி தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நிலவும் அத்தியாவசிய மருந்து தட்டுப்பாடு, மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை மற்றும் நிர்வாக குறைபாடுகள் குறித்து உடனடியாக கண்டறிந்து விநியோகம் மற்றும் சேவை தொகுதிகளை அவசரமாக மீளாய்வுக்கு உட்படுத்துமாறு சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட முகாமைத்துவ கலந்துரையாடலின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முதன்மையான மற்றும் பிரதான பரிந்துரை மருத்துவமனையாக விளங்கும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பாதிக்கும் பல்வேறு சவால்கள் குறித்து அங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது அத்தியாவசிய மருந்துகளுக்கு நிலவும் தொடர்ச்சியான தட்டுப்பாடு, மருத்துவ உபகரணங்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்படும் காலதாமதங்கள், ஊழியர் பற்றாக்குறை மற்றும் நிர்வாக ரீதியான குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இவ்வாறான காரணிகளால் நோயாளர்களுக்கான சிகிச்சை சேவைகளின் வினைத்திறன் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக சுகாதார வல்லுநர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் கடந்த வருடங்களை விட இந்த வருடம் மருந்து பொருட்கள் மற்றும் அவசரகால கொள்வனவுகளுக்கான ஒதுக்கீடுகள் பாதீட்டில் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் மருத்துவமனை அமைப்புக்குள் விநியோக தடங்கல்கள் இன்னும் பதிவாகி வருவதை ஒப்புக்கொண்டார். எனவே மருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் மற்றும் விநியோகிக்கும் வழிமுறைகளில் எங்கு இடைவெளிகள் காணப்படுகின்றன என்பது குறித்து உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் கட்டளையிட்டார். இலங்கையின் பொது சுகாதாரத்துறையின் முதன்மை நிறுவனமாக விளங்கும் கொழும்பு தேசிய மருத்துவமனை நிலையான சேவை தரத்தையும் நோயாளர் பாதுகாப்பையும் பேண வேண்டியது கட்டாயம் என்று பிரதி அமைச்சர் வலியுறுத்தினார். இவ்வாறானதொரு முக்கிய மருத்துவமனையில் காணப்படும் முறையான பலவீனங்கள் ஒட்டுமொத்த பொது சுகாதார கட்டமைப்பின் மீதும் பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைத்துவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். தேசிய மருத்துவமனை என்பது மிக உயர்ந்த தரத்திலான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்புடன் கூடிய முழுமையான வினைத்திறனுள்ள ஒரு முன்மாதிரி நிறுவனமாக இயங்க வேண்டும். இதற்கான பொறுப்பு அனைத்து மட்ட ஊழியர்களுக்கும் கூட்டாக உள்ளது என்று தெரிவித்த அவர் இதற்கான திருத்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். உலக சந்தையிலவும் கடுமையான விலையேற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அண்மைய மாதங்களில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக பாரிய தொகையை செலவிட்டுள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு மே 6 மற்றும் மே 10 தேதிகளில் பெட்ரோலிய கூட்டு தாபனம் தனது அண்மைய 2 டீசல் கப்பல்களையும் பொறுப்பேற்றதோடு அடுத்த சில வாரங்களுக்கு புதிய கப்பல்கள் எதுவும் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று தெரியவிருக்கிறது. நாட்டுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு தற்போதைக்கு போதுமானதாக உள்ள போதிலும் கொள்வனவு செலவுகள் தொடர்ந்து உயர்மட்டத்திலே காணப்படுவதாக கூட்டு தாமனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரா நித்திகுமாரகே தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் ஏற்பட்ட விலையேற்றம் காரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மிக அதிக விலைக்கு டீசலை கொள்வனவு செய்ய வேண்டியிருந்தது. ஏப்ரல் முதல் வாரத்தில் 38,814 பெரல் சூப்பர் டீசல் பீப்பாய் ஒன்று 303.76 அமெரிக்க டாலர் என்ற மிக உயர்ந்த விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. அதே வாரத்தில் 2,93,804 பீப்பாய் டீசல் பீப்பாய் 289.47 காசுகளுக்கும் மற்றும் 2,54,219 பீப்பாய் டீசல் பீப்பாய் 281.87 காசுகளுக்கும் இறக்குமதி செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக மார்ச் மாதம் முதல் மே மாதம் முற்பகுதி வரை டீசல் இறக்குமதிக்கான விலை பீப்பாய் ஒன்றுக்கு $172.74 காசுகள் முதல் $303 முதல் 76 காசுகள் என்ற உயர் எல்லை வரை பதிவாகியிருக்கிறது. டீசலுடன் ஒப்பிடுகையில் பெட்ரோல் இறக்குமதி செலவு சற்று குறைவாக காணப்பட்டது. ஏப்ரல் இறுதி வாரத்தில் ஒரு பீப்பாய் பெட்ரோல் 92 அதிகூடிய விலை $153.70 காசுகளாகவும் குறைந்தபட்ச விலை $130.89 காசுகளாகவும் காணப்பட்டது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 2 கப்பல்கள் மாத்திரமே வந்தடைந்தன. அவை முறையே பீப்பாய் ஒன்று $143.53 காசு மற்றும் $154.72 காசு என்ற விலைகளில் கொள்வனவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை நுவரடியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார தேசநாயக்கா சர்வதேச சந்தையின் கடுமையான விலை உயர்வு உள்நாட்டு பொருளாதாரத்தில் செலுத்தியுள்ள தாக்கத்தை விளக்கியிருந்தார். எரிபொருள் இறக்குமதி செலவுகள் பிப்ரவரி மாதத்தில் $98 மில்லியன் அமெரிக்க டாலர், மார்ச் மாதத்தில் $216 மில்லியன் அமெரிக்க டாலர், ஏப்ரல் மாதத்தில் $368 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் இது $522 மில்லியன் அமெரிக்க டாலராக உயரும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச விலை நிலவரங்களின்படி உள்நாட்டில் தற்போது 1 லிட்டர் டீசலின் உண்மையான அடக்கச் செலவு ₹720 உயர்ந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனாலும் பொதுமக்கள் மீதான சுமையை குறைக்கும் நோக்கில் சந்தையில் 1 லிட்டர் டீசல் ₹392 நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். இருந்தாலும் இந்த விலை கணிப்பீடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன அல்லது தற்போதைய எரிபொருள் விலை சூத்திரம் எவ்வாறு செயற்படுகிறது என்பது குறித்த மேலதிக விவரங்களை ஜனாதிபதி அங்கு வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க தாவலாகும். கடந்த தேர்தல் காலத்தில் 12 லட்சம் ரூபாவுக்கு வீட்ஸ் ரக சிற்றுந்துகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தற்போதைய அரசாங்கம் இன்று வாகனங்கள் மீது 50% கூடுதல் வரியை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பின் காரணமாக வாகனங்களின் விலை அதிகரிக்காது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் கூறும் கூற்று வேடிக்கையானது என்று தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறான கதைகளை கூறாமல் மக்களின் தரப்பிலிருந்து பொருளாதாரத்தை முறையான வழியில் நிர்வகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த வரி விதிப்பின் முழு பொறுப்பையும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமும் அதன் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் இதன் காரணமாக பணவீக்கம் மற்றும் பொருட்களின் விலைகள் உயர்ந்து ஒட்டுமொத்த மக்கள் வாழ்க்கையும் சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரூபாயின் வீழ்ச்சியை தடுக்க வேண்டுமாயின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரித்தல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல், வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் மற்றும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் ஆகியவை அத்தியாவசியமானவை என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய ஜனாதிபதிக்கோ நிதியமைச்சருக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ பொருளாதார கொள்கைகள் அல்லது பொருளாதாரம் பற்றிய அடிப்படை அறிவு இல்லை. அவர்கள் நாளாந்தம் எடுக்கும் தவறான தீர்மானங்களால் மக்களுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான யுத்த மோதல்கள் தீவிரமடைந்த போது இந்த ஆசிய பொருளாதார சவால்களுக்கு முகம் கொடுக்க அரசாங்கம் தயாராகி இருக்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய அவர், அவ்வாறான முன் தயாரிப்புகள் இல்லாததாலே ரூபாய் மதிப்பு இந்த அளவுக்கு சரிந்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். எனவே பொருட்களின் விலை உயர்வால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கும் மக்களின் அத்தியாவசிய மானியங்களை வெட்டாமல் அவற்றை மேலும் அதிகரிப்பதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். 50% புதிய மேலதிக வரி அமுல்படுத்தலை தொடர்ந்து வாகன இறக்குமதிக்கான சகல வரிகளும் இனி உயர்வடையும். சாதாரண மக்கள் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு வாகனங்களின் விலை உயர்வடையும். புதிய வரி தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது வரி வீதத்தை குறைக்க வேண்டும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் பிரதி செயலாளர் ரோசான் ரோட்ரிகோ தெரிவித்திருக்கிறார். டாலர் மற்றும் பிரித்தானியாவின் பவுன் ஆகிய நாணய அலகுகளின் பெறுமதி உயர்வு மற்றும் சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீட்டு வரி 2.5% உயர்வு ஆகியவற்றின் பின்னணிக்கு மத்தியில் வாகன இறக்குமதியின் போது சுங்கவரிக்கு மேலதிகமாக 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சினால் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 18/5/2026 முதல் கடன் பெற்று பத்திரம் திறக்கும் சகல வாகனங்களும் அமுல்படுத்தப்படும் வகையில் இந்த 50% வரி அமுல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய சகல வாகனங்களின் விலை சடுதியாக உயர்வடையும். புதிய மேலதிக வரிக்கமைய மீரா ரக காரின் விலை 5 முதல் 6 லட்சத்தாலும், வெகனார் ரக காரின் விலை 7 முதல் 8 லட்சத்தாலும், வெசல் ரக காரின் விலை 17 லட்சம் முதல் 18 லட்சத்தாலும், யாரிஸ் ரக வாகனத்தின் விலை 14 லட்சம் முதல் 15 லட்சத்தாலும், ரேஸ் ஹைபிரிட் ரக காரின் விலை 12 லட்சம் முதல் 13 லட்சத்தாலும், ஃப்ரோடா ரக காரின் விலை 35 லட்சம் முதல் 40 லட்சத்தாலும் உயர்வடையும். 50% புதிய மேலதிக வரி அமுல்படுத்தலை தொடர்ந்து வாகன இறக்குமதிக்கான சகல வரிகளும் இனி உயர்வடையும். சாதாரண மக்கள் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு வாகனங்களின் விலை உயர்வடையும். புதிய வரி தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது வரி வீதத்தை குறைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதிகரித்து வரும் உலகளாவிய டீசல் விலை மற்றும் ஊழியர்களின் சம்பள உயர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைசேரியிடமிருந்து 1.91 பில்லியன் ரூபாய் அவசர நிதி ஒதுக்கீட்டை வழங்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை போக்குவரத்து அமைச்சூடாக கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி தம்பிக ரட்ன கருத்து வெளியிட்டார். கடந்த ஆண்டு ஊழியர்களின் வேதன செலவினங்களை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் மாதந்தோறும் சுமார் 274 மில்லியன் ரூபாய் வீதம் 6 மாத காலத்துக்கு நிதியுதவி வழங்கியிருந்தது. ஆனாலும் அந்த உதவி திட்டம் தற்போது நிறைவடைந்துள்ளதால் சபையினால் அதிகரிக்கப்பட்ட நடப்பு செலவினங்களை சமாளிக்க முடியாமல் போய்விட்டது. உலக சந்தையில் டீசல் விலை அதிகரித்தமை சபையின் ஒட்டுமொத்த இயக்க செலவுகளை கணிசமாக உயர்த்தியுள்ளது. அண்மையில் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வேதன உயர்வு காரணமாக சபைக்கு மேலதிக நிதி தேவை ஏற்பட்டுள்ளது. இந்த 2 காரணிகளாலே திரைசேரியின் உதவி கோரப்பட்டுள்ளது. திரைசேரியின் நிதியுதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் தினசரி பேருந்து போக்குவரத்து சேவைகள் முடக்கப்பட மாட்டாது என்று உறுதியளித்த தம்பிகரண்ண, ஆனால் ஊழியர்களுக்கான வேதனத்தை வழங்குவதில் சபை பெரும் சிக்கலை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்தார். நிதி உரிய நேரத்தில் கிடைக்காவிடன் ஊழியர்களின் வேதனத்தை வழங்க முடியாது போகும். அவ்வாறானதொரு சூழ்நிலையில் அவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். செலவுகள் அதிகரித்துள்ள போதிலும் இலங்கை போக்குவரத்து சபை இதுவரை பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கான அனுமதியை கோரவில்லை. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் கட்டுப்பாட்டின் கீழே பேருந்து கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுவதால் சந்தை நிலவரத்துக்கேற்ப சபையினால் தன்னிச்சையாக கட்டணங்களை உயர்த்த முடியாது. தங்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை நிரூபித்து பணிப்பாளர் சபையின் உத்தியோர்வ ஒப்புதலை பெற்ற பின்னரே கட்டண திருத்த கோரிக்கையை முன்வைக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க சபை சில உள்வாரி எரிபொருள் சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நிர்வாகம் மற்றும் அலுவலக ஊழியர்களின் அத்தியாவசியமற்ற பயணங்களை குறைக்குமாறும் அவர்களுக்கான எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டது. போக்குவரத்து அமைச்சரின் நேரடி உத்தரவின் பேரில் பொதுமக்கள் பயன்படுத்தும் பயணிகள் பேருந்துகளுக்கு எந்தவொரு எரிபொருள் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. பொது போக்குவரத்து ஒரு அத்தியாவசிய சேவை என்பதால் பேருந்துகள் தடையின்றி இயங்கும். டீசல் விலை உயர்வு அல்லது தற்போதைய நிதி நெருக்கடி காரணமாக பேருந்துகளின் யந்திர பராமரிப்பு பணிகளோ அல்லது பயணிகளின் பாதுகாப்பு விவகாரங்களோ எந்தொரு சந்தர்ப்பத்திலும் சமரசம் செய்யப்பட மாட்டாதென தம்பிக்க ரண்ண பொதுமக்களுக்கு மேலும் உறுதியளித்திருக்கிறார். ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான காலமாக காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். புத்தளம் மாவட்டத்தில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அந்த பகுதியின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். காவல்துறை சேவை தர ரீதியாகவும் உயர்தர தொழில்முறை சேவையாகவும் மேம்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி காவல் நிலையங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பெருமளவிலான நிதி அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் காவல்துறை தலைக்கழகத்தில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் 10,000 புதிய உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு எதிராக எழுந்துள்ள பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் குறித்து சுயதொழில் செய்பவர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் சால்ஸ் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பஸ்லிய மறுசீரமைப்பு பணிகளின் போது தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி அதன் மூலம் போக்குவரத்து சபை தலைவர் பெருமளவு கொமிஷன் பெற்றுக் கொண்டுள்ளார். அத்துடன் பஸ்லியத்தில் உள்ள தற்போதைய கடைகளை அகற்றிவிட்டு தனது ஆதரவாளர்களுக்கு அவற்றை பயன்தளிக்க அவர் தன்னிச்சையாக செயற்படுகிறார் என்று குறிப்பிட்டார். பஸ்லிய உணவகத்தின் நீர் மற்றும் மின்சார விநியோகத்தை அநியாயமாக துண்டித்தமை தொடர்பாக தொடரப்பட்ட சிவில் வழக்கில் போக்குவரத்து சபை தலைவரும் நிறைவேற்ற அதிகாரியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். இதன்போது நீதிமன்றம் அவர்களுக்கு பிணை வழங்கியுள்ளது. அரசின் கொள்கைகளுக்கு மாறாக செயற்படும் இவ்வாறான ஊழல் அதிகாரிகளின் விவரங்களை நாங்கள் சும்மாவிட மாட்டோம் என்று தெரிவித்த பிரதீப் சால்ஸ் இவரின் அனைத்து முறைகேடுகளையும் ஆதாரங்களுடன் பிரபத்தையின் ஏவிபி தலைமையகம் கவனத்துக்கு கொண்டு செல்ல உள்ளதாக கடும் எச்சரிக்கை விடுத்தார். தன்னிச்சையான அதிகார துஷ்பிரயோகங்கள் மூலம் சிறு வணிகர்களை பாதிக்கும் வகையில் செயற்படும் இத்தகைய உயர் அதிகாரிகளுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். பனவாசலாவுக்கு அருகில் இடம்பெற்ற ரயில் தடம் புரண்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து சுவிட்ச் பாயிண்ட் ரயில் பாதை மாற்றிய ஒன்றிலிருந்து உலோக கூறுகள் அகற்றப்பட்டதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் போலீசார் தெரிவித்தார்கள். தொடர்ந்து திணைக்கழகத்தின் கூற்றுப்படி தொடர்ந்துகளை பாதைகளுக்கு இடையே வழிநடத்த பயன்படுத்தப்படும் சுவிட்ச் பாயிண்டில் உள்ள உலோக தகடுகள் நாசவேலை அல்லது திருட்டு காரணமாக அகற்றப்பட்டிருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த தகடுகள் அகற்றப்பட்டதால் சுவிட்ச் பாயிண்ட் ஸ்திரத்தன்மையை இழந்ததாகவும் இதன் காரணமாக தொடர்ந்தின் முன்பகுதி பிரதான தொடர்ந்து பாதையில் செல்ல பின்பகுதி பட்டியல் திட கழிவு தளத்துக்கு செல்லும் தனிப்பாதைக்கு திரும்பியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதன் விளைவாக ஒரு பொட்டி இரண்டு தொடர்ந்து பாதைகளிலும் குறுக்காக கவிழ்ந்தது. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய விசாரணைகளின் ஒரு பகுதியாக சிறப்பு போலீஸ் குழுவினர் சம்பவ இடத்துக்கு ஆய்வு நடத்தினார்கள். பெரியாக்குட போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர் என்றும் அகற்றப்பட்ட தொடர்ந்து பாகங்களை அவர் வேறு இடத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக நம்பப்படுவதாக போலீசார் தெரிவித்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்கினர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு முடக்கப்பட்டதால் ஏற்பட்ட தவறான பணப்பரிமாற்றம் மற்றும் இந்தியாவின் சென்னை கிளையில் நிறுவனத்தின் நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை ஆகிய இரண்டு சம்பவங்கள் தொடர்பான ஊடக அறிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற மின்னஞ்சல் மோசடி துபாயை தளமாக கொண்ட சேவை வழங்கினர் ஒருவருக்கு செலுத்தப்பட வேண்டிய 974,000 ஐக்கிய அரபு அமீரக திர்காம் பணம் தமக்கு கிடைக்கவில்லை என்று அந்த நிறுவனம் ஸ்ரீலங்காவின் ஏர்லைன்ஸுக்கு தெரியப்படுத்தியுள்ளது. விசாரணையில் குறிப்பிட்ட சேவை வழக்கினரின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் கணக்கை மூன்றாம் தரப்பொன்று முடக்கியுள்ளது கண்டறியப்பட்டது. அவர்கள் வங்கி விவரங்களை மாற்றியமைத்ததோடு போலி ஆவணங்களையும் உத்தியோர்வ தகவல் தொடர்பு வழிகள் ஊடாக அனுப்பியுள்ளார். இதனால் தாங்கள் உண்மையான சேவை வழங்கினருடனோ தொடர்பு கொள்கின்றோம் என்று நம்பி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த பணத்தை செலுத்தியுள்ளது. இந்த விடயம் தெரிந்தவுடன் அந்த வங்கி கணக்குக்கான மேலதிக கொடுப்பனவுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. இதுகுறித்து ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளுக்கும் இலங்கையின் குற்றப்புணர்வு திணைக்கழகத்துக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டதோடு தற்போது இரு நாடுகளிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சேவை வழங்கினரின் மின்னஞ்சல் கட்டமைப்பில் ஏற்பட்ட குறைபாட்டினாலே இந்த ஏமாற்று வேலை நடந்துள்ளது என்றும் அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் கட்டுப்பாட்டு அப்பாற்பட்டது என்பதால் பணம் கிடைக்காததற்கான எந்தொரு பொறுப்பையும் ஏற்க முடியாது என்று ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மறுத்துள்ளது. சென்னை கிளையில் இடம்பெற்ற நிதி துஷ்பிரயோகம் தொடர்பாக இந்தியாவின் சென்னை நகரில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் நிதித்துறையில் பணிபுரிந்த இந்திய பிரஜைகளான சில ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் 22 மில்லியன் இந்திய ரூபாய் நிதியை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர்கள் போலி விலைப்பட்டியல்கள், கட்டண விரங்கள் மற்றும் கையொப்பங்களை மோசடியாக மாற்றி இந்த நிதியை கையாடல் செய்துள்ளார்கள். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை அலுவலகம் இந்த அசாதாரணமான கொடுப்பனவுகளை கண்டறிந்து உள்வாரி விசாரணை ஒன்றை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் பணிக்கு திரும்புவதை நிறுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு எதிராக உரிய ஒழுங்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரம் உடனடியாக இந்திய சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்து வருவதோடு ஏற்பட்ட இழப்பை மீட்டெடுப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 60 இலங்கை குற்றவாளிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 30 பேர் தாங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு திடீரென தப்பியோடி தலைமறைவாகியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், இந்த குற்றவாளிகள் எந்த நாட்டுக்கு தப்பியோடி இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்துவதற்கு தேவையான அனைத்து சர்வதேச சட்ட நடவடிக்கைகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச காவல்துறையினரால் தேடப்படும் இந்த இலங்கை குற்றவாளிகளின் பட்டியலில் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் கார்கள், நிதி மோசடியாளர்கள், தப்பியோடிய திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் போன்ற பிரிவினர் அடங்குகின்றார்கள். எந்தொரு கணத்திலும் தாங்கள் சர்வதேச காவல்துறை அல்லது அந்தந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்படலாம் என்பதை உணர்ந்து கொண்டமையினாலே இந்த குற்றவாளிகள் தங்களது தற்போதைய தங்குமிடங்களை விட்டு அவசரமாக தப்பியோடி இருக்கலாம் என்று குற்றப்பிணாய்வு திணைக்களம் சந்தேகிக்கிறது. இருந்தாலும் சர்வதேச காவல்துறையினரின் சிவப்பு எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 42 குற்றவாளிகள் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வெற்றிகரமாக கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. ருமேனியாவின் தொழிற்சாலைகளில் அதிக சம்பளத்துடனான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்கள் வாயிலாக இளைஞர்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டிருந்தது. கொட்டாஞ்சேனை பகுதியில் இயங்கி வந்த இந்த முகவர் நிலையம் பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளம் வாயிலாக ருமேனிய தொழிற்சாலைகளில் பாரிய வேலைவாய்ப்புகள் என போலியான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்துள்ளது. இதனை நம்பி தொடர்பு கொள்ளும் இளைஞர்களிடம் தொழிற்சாலை களஞ்சியம், ஹோட்டல், துப்புரவு தொழில், கட்டிட தொழில் மற்றும் வெதுப்பக தொழில் பிரிவுகளில் வேலை பெற்று தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தலா 16 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டதோடு 3 அல்லது 4 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக இந்த மோவர் நிலையத்தின் உரிமையாளர் போலி வாக்குறுதி அளித்துள்ளார். மோவர் நிறுவனத்தின் வார்த்தைகளை நம்பி 1 லட்சம் ரூபாய் கடன்பட்டு ருமேனியாவுக்கு சென்ற இலங்கை இளைஞர்கள் அங்கு நடுத்தருவில் விடப்பட்டிருக்கிறார்கள். வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொழிற்சாலை களஞ்சிய விலைக்கு பதிலாக மேன்பவர் நிறுவனங்களின் ஊடாக எந்தவித சம்பளமின்றி பாரிய கப்பல்களில் மசகு எண்ணெய் அகற்றும் ஆபத்தான பணிகளில் அவர்கள் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், எங்களிடமிருந்து முழுமையாக 16 லட்சம் ரூபாய் வாங்கினார்கள். நாங்கள் கேட்டது தொழிற்சாலை களஞ்சிய விலை, ஆனால் எங்களை இந்த ஆபத்தான தனிப்பிரிவில் வேலை செய்ய வைத்துள்ளார்கள். கைகளும் கால்களும் வீங்கி கொப்பளங்கள் வந்துள்ளன. 2 மாதங்களாக இங்கிருக்கும் யாருக்கும் சம்பளம் கொடுக்கப்படவில்லை. தொழில் அனுமதி பத்திரம் எடுத்து தருவதாக கூறி தனியாகவும் பணம் வாங்குகின்றார்கள். மிகவும் ஏழை நடுத்தர மக்கள் தான் இங்கு வந்து ஏமாந்து போயிருக்கிறார்கள். இது பெரிய மோசடி வியாபாரம் என்று அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் இந்த அவநிலை குறித்து தகவல் கிடைத்ததும் இது தொடர்பாக விரிவான தேடுதல் நடத்தப்பட்டது. இதில் குறித்த கொட்டாஞ்சேனை முகவர் நிலையத்தின் உத்தியோர்வ பதிவு கடந்த மார்ச் மாதத்துடன் காலாவதியாகியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பதிவு இல்லாத பின்னணியிலும் மேலும் ஒரு தொகுதி இளைஞர்களை ஏமாற்றி ருமேனியாவுக்கு அனுப்புவதற்காக இந்த நிறுவனம் கொட்டாஞ்சேனையில் நேர்முக தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்திருந்தது. இதுகுறித்து வழங்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு விரைந்து அதிரடி சோதனையை மேற்கொண்டார்கள். இதன்போது அனுமதி பத்திரம் புதுப்பிக்கப்படாமல் சட்டவிரோதமான முறையில் நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்டமை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்திரிகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிலேனியம் சிட்டி வீடமைப்பு தொகுதியில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மன்னார் வடகடல் மற்றும் நடுக்கடல் கரையோரப் பகுதிகளில் கடற்படையினரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட 830 கிலோகிராமுக்கு அதிகளவான பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள் மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வரை கடற்படையின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்த சந்த நபர்களை அக்கறைப்பற்று விசேட அதிரடிப்படையினர் நேற்றிரவு அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுதகுட வீதி பகுதியில் நேற்று இரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருளுடன் சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 925 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 28,713 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு டெங்கு தொற்றினால் 15 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர்ஸ்தானிகராக மைத்ரே குல்கர்னி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மைத்ரே குல்கர்னி தற்போது இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையில் அவர் பதவியேற்றப்பட்டுள்ளார். இதேவேளை இந்திய பிரதி உயர்ஸ்தானிகராக பணியாற்றிய கலாநிதி சத்யஞ்சல் பாண்டே தனது சேவை காலத்தை நிறைவு செய்து கொண்டு பாகிஸ்தானுக்கான உயர்ஸ்தானிகராக பதவியுயர்வு பெற்று செல்வது குறிப்பிடத்தக்கது. நல்லூர் கந்தசாமி கோவில் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு, ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல், வீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்துக்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் பெருவிழா பட்டோலை அடங்கிய காளாஞ்சி ஆலய கணக்கு பிள்ளையால் கையளிக்கப்பட்டது. அதனை யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி மற்றும் ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் ஆகியோர் பெற்றுக் கொண்டார்கள். இந்த நிகழ்வு பாரம்பரிய முறைப்படி பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 24 தேதி திருவிழாவான தே திருவிழா, செப்டம்பர் 9 தேதியும் மறுநாள் 10 தேதி தீத்த திருவிழாவும் நடைபெற இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்க நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். திண்டுக்கல்லில் மூடப்படும் என்று அறிவித்த டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் மக்கள் முற்றுகை போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டார்கள்.
2: முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்றதும் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவித்தார். இந்த பட்டியலில் திண்டுக்கல் நாகல் நகரில் பள்ளிவாசல் மற்றும் பள்ளி அருகில் உள்ள டாஸ்மாக் கடையும் இடம்பெற்றது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்திருந்த நிலையில் அரசின் உத்தரவை மீறி நேற்று டாஸ்மாக் கடையை திறந்து விற்பனைக்காக மது வகைகள் கொண்டுவரப்பட்டன. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர்.
3: சின்ன பிள்ளைய வச்சிருக்கா, வயசு பிள்ளை எல்லாம் இருக்காங்க, வெளியே வர முடியல. எதுவுமே வயசு வயசு பிள்ளைய முன்னாடியே வர முடியல, எதுவுமே இது பண்ண முடியல. நம்பி வெளியே பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, எதுவுமே பள்ளி வாசல் இருக்கு, கோயில்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, எதுவுமே பண்ண முடியல.
2: அதிகாரிகளுடன் வந்த வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி நாளையுடன் மதுபான கடை மூடப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கீழ்மருவத்தூரில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அடுத்து டாஸ்மாக் கடையை ஊழியர்கள் மூடினர். அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.
0: தொடர்ந்து CBSE தனது பாடத்திட்டத்தில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இதன்படி வருகின்ற 2026-2027 கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் இனி 3வது மொழியொன்றை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
2: பேரறிஞர் அண்ணா காலம் முதல் திரு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிக் காலம் வரை இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததால் மத்திய அரசின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தழுவின. இந்நிலையில் நாடு முழுவதும் 2026-2027 கல்வியாண்டு முதல் CBSE பள்ளிகளில் மும்மொழி பயில்வது கட்டாயம் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது.

0: வகுப்புக்கான புதிய பாட புத்தகங்களை தற்காலிகமாக 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பது கல்வியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பள்ளிகள் தங்களின் மொழி விருப்பங்களை ஜூன் 30ஆம் தேதிக்குள் ஓயாசிஸ் இணைய பக்கத்தில் பதிவேற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை மற்றும் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு ஆகியவற்றின் பரிந்துரைகளுக்கு இணங்க இந்த புதிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: தொடர்ந்து இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வில் வினாத்தாள் ஏற்கனவே கசிந்தது, பின்னர் அது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை அந்த தேர்வை ரத்து செய்துள்ளது. முறைகேடு செய்தவர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்ற சூழலில் அதிர்ச்சிகரமான பல புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது.
2: நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வு வினாத்தால் ராஜஸ்தானில் முன்கூட்டியே கசிந்தது அம்பலமானது. இதையடுத்து அந்த தேர்வை ரத்து செய்யப்பட்டு வரும் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேட்டிற்கு மூளையாக செயல்பட்ட மகாராஷ்டிராவின் நாசிக்கைச் சேர்ந்த வேதியியல் பேராசிரியர் பி வி குல்கர்னி, புனேவைச் சேர்ந்த தாவரவியல் ஆசிரியை மணிஷா குருநாத், ராஜஸ்தானைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி தினேஷ் பிவால் உள்ளிட்ட 9 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. அவர்களில் ஆசிரியர்கள் குல்கர்னி, மணிஷா ஆகிய இருவரையும் 10 நாட்கள் காவலில் எடுத்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இவர்கள் மூலமாகவே நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக கூறப்படுகிறது. அதுமட்டுமின்றி இவர்களுக்கும் பாஜக மூத்த நிர்வாகிகள் பலருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் நீட் முறைகேட்டில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தினேஷ் பிவால் குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. 5 பேரும் 12ஆம் வகுப்பு மற்றும் பயிற்சி மைய தேர்வுகளில் குறைவான மதிப்பெண்களை பெற்றிருந்த போதும் நீட் தேர்வில் மட்டும் அதிக அளவில் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனால் கடந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே கசிய விடப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பான விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனிடையே முறைகேட்டை தடுக்க தவறிய தேசிய தேர்வு முகமையை கலைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன.
1: தொடர்ந்து நீட் தேர்வு வினாத்தாள் சட்டவிரோதமாக வெளியான விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதானை நீக்க வலியுறுத்தியிருக்கிறார்.
0: கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் முன்கூட்டியே வெளியானது அம்பலமானதால் அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டது. வரும் 21ஆம் தேதி மறு தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முறைகேட்டின் மூளையாக செயல்பட்ட மகாராஷ்டிராவின் நாசிக்கைச் சேர்ந்த வேதியியல் ஆசிரியர் பி வி குல்கர்னி, தேர்வு கண்காணிப்பு பணிக்காக நியமிக்கப்பட்ட புனேவைச் சேர்ந்த தாவரவியல் ஆசிரியை மணிஷா, ராஜஸ்தான் பாஜக நிர்வாகி தினேஷ் பிவால் உள்பட 9 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள் குல்கர்னி மற்றும் மணிஷா ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் 10 நாட்களில் காவலில் எடுத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நீட் மோசடிகளை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் முறைகேட்டை தடுக்காத NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமையை கலைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணையை NTA எதிர்கொண்டுள்ள சூழலில் அந்த அமைப்புக்கு இந்திய புள்ளியியல் சேவை பணி அதிகாரியான அனுஜா பாபட், இந்திய வருவாய் சேவை பணி அதிகாரியான ருசிதா விச் ஆகியோரை இணைச் செயலாளர்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் 2 இணை இயக்குநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வாட்ஸ்அப்பில் நீட் வினாத்தாள் உலா வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரிந்த போதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக திரு ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த மெகா முறைகேடு விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், திரு தர்மேந்திர பிரதானை உடனே பதவி நீக்காவிட்டால் இந்த சதிக்கு பிரதமரே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் பல்கலைக்கழகங்களில் RSS மற்றும் பாஜக ஆதரவாளர்களை பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் நியமித்து மோசடிகள் நடைபெறுவதாக சாடியுள்ள திரு ராகுல்காந்தி, இதுவரை 80 வினாத்தாள் கசிவுகள் ஏற்பட்டு சுமார் 2 கோடி இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். காவல்துறை, மகளிர் நலன், இளையர் நலன் ஆகியவை அவர் பொறுப்பில் இருக்கும். நிதியமைச்சராக செங்கோட்டையன் பொறுப்பேற்கிறார். முதல்வரின் பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. சென்ற வாரம் விஜய் தமிழ்நாட்டு முதல்வராக பதவியேற்றினார். பதவியேற்பின் போது ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தப்படும் என்று அவர் மக்களுக்கு உறுதியளித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்.

0: இருக்கிறார். தமிழக முதல்வர் விஜயை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் நேற்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து கமலஹாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழக முதல்வர் தம்பி விஜயை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன். தமிழகத்தை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பயந்து கொண்டார். சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் என்னை நெகிழ்ச்சி அடைய வைத்தது. பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்பட துறைக்கு தமிழக அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருக்கிறேன். நன்மை மலரட்டும் என்று கமலஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 அணிகளும் அளித்துள்ள மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும், உரிய நேரத்தில் உரிய முடிவு தன்னால் எடுக்கப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார்.
1: தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 2 பிளவுபட்டுள்ள அதிமுகவில் திரு SP வேலுமணி அணியைச் சேர்ந்த 25 MLAக்களும் சட்டப்பேரவையில் தமிழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்தனர். இதையடுத்து திரு வேலுமணி, திரு CV சண்முகம் உள்ளிட்டோரின் கட்சி பதவிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி பறித்தார். மொத்தம் 26 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்ட நிலையில், நேற்று புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த திரு PK வைரமுத்து, தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கிருஷ்ண முரளி ஆகிய அதிருப்தி நிர்வாகிகளின் பதவிகளையும் பறித்து அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், சட்டப்பேரவையில் அங்கீகரிக்க கோரி அதிமுகவின் 2 அணிகளையும் அளித்த மனுக்களையும் பரிசீலித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறினார்.
2: 2 தரப்பினரும் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை மனுக்களும் ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும்.
1: இதனிடையே சுயநலத்திற்காக விலகிச் சென்றவர்களின் MLA பதவி கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் விரைவில் பறிக்கப்படும் என்று திரு பழனிசாமி ஆதரவு MP திரு தனபால் கூறியுள்ளார். இதேபோல் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் திரு ஆதி ராஜாராம், அதிருப்தியாளர்கள் நீக்கப்பட்ட பின் அதிமுக பலமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைமுறை June 15 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடத்தில் மேற்கு வங்க தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் சர்ச்சையோய்ந்திருக்கின்ற நிலையில், 1.5 கோடிக்கும் மேற்பட்டோரின் சாதி சான்றிதழை மீண்டும் சரிபார்க்க பாரதிய ஜனதா கட்சி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது. இதில் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அந்த மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அங்கு முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில், திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள புதிய அரசு, 2011 முதல் வழங்கப்பட்ட 1.69 கோடி சாதி சான்றிதழ்களையும் மீண்டும் சரிபார்க்க உத்தரவிட்டுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2020 பிற்பாதியில் மக்களை தேடி அரசு என்ற திட்டத்தின் கீழ் மட்டும் 47 லட்சம் சான்றிதழ்கள் தகுதியற்ற நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பலரும் புகார் கூறினர். 2011 முதல் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ்களின் நம்பகத்தன்மை குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதால், அவற்றை வழங்கிய வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைத்து சாதி சான்றிதழ்களையும் மீண்டும் சரிபார்க்க மேற்கு வங்க பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. மோசடியான சான்றிதழ்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தவறினால் அதிகாரிகளே அதற்கு முழு பொறுப்பேற்க நேரிடும் என்றும் மாநில பாஜக அரசு எச்சரித்துள்ளது.
0: தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்கின்ற நிலை உள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நலத்திட்டங்களால் பலனடைந்த தமிழக மாணவர் ஸ்வீடனில் முதல்நிலை பட்டம் பெற்ற நிலையில், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்.
1: முந்தைய திராவிட மாடல் ஆட்சியில் கல்வி, மருத்துவம், வேளாண்மை, தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்மையான இடத்தை பிடித்தது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, பள்ளிகளில் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் போன்ற பல்வேறு திட்டங்களை பிற மாநிலங்களும் ஒவ்வொன்றாக பின்பற்ற தொடங்கின. இதனால் பல்வேறு மாநிலங்களின் கவனமும் தமிழகம் பக்கம் திரும்பியது. அரசின் நலத்திட்டங்களால் தமிழக மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பயின்று ஸ்வீடனில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் MS பட்டம் பெற்ற தென்காசி மாணவர் திரு முத்துக்குமார் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
3: 2023 ஸ்வீடனிலிருந்து முதுநிலை பொறியியல் படிப்பில் சேர்ந்து இன்று இந்த பட்டத்தை பெற்றுள்ளேன். என்னை போன்ற ஒரு எளிய தமிழ்வழி மாணவனும் இந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு வித்திட்ட திராவிட இயக்க முன்னோடிகள் பெருமியர் அண்ணா, பெரியார், உத்தவமன்ற அறிஞர் கலைஞர் மற்றும் திராவிட மாடல் நாயகர் தலைவர் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை.
1: ஸ்வீடனில் தான் பெற்றுள்ள பட்டத்தை திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு சமர்ப்பிப்பதாக திரு முத்துக்குமார் வீடியோவில் கூறியுள்ள நிலையில், வாழ்த்து தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், தனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்வதை விட உங்களது பெற்றோருக்கு சமர்ப்பிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று தமது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் படித்து முன்னேற விரும்பும் இளைஞர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டினால் அதுதான் தமக்கு மகிழ்ச்சி என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மாணவரின் வீடியோவும் திரு ஸ்டாலின் பதிலும் நெட்டிசன்களை நெகிழச் செய்துள்ளது.
0: தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் 16 நிலைக்குழுக்கள் மற்றும் இந்திய பொதுக்கணக்கு குழுவின் ஆலோசனைக் கூட்டங்களில் சராசரியாக 53% உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்பதாக மக்களவை வலைதள தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் பெரும்பாலான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் மறுசீரமைக்கப்பட்ட நிலையில் அதில் பல்வேறு விகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. ஆந்திராவில் பிறப்பு வீதத்தை ஊக்குவிக்கும் வகையில் 3வது குழந்தை பெறுவோருக்கு 30,000 ரூபாயும் 4வது குழந்தை பெறுவோருக்கு 40,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார்.
4: ஆந்திராவில் குறைந்து வரும் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் நோக்கில் அம்மாநில அரசு புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் நரசாண்ணாபேட்டாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு சந்திரபாபு நாயுடு, மக்கள் தொகை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 3வது மற்றும் 4வது குழந்தை பெற்றெடுக்கும் தம்பதிக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக அறிவித்தார்.
0: 3வது குழந்தை பிறந்த உடனே தாயின் வங்கிக் கணக்கில் 30,000 ரூபாய் செலுத்தப்படும்.
5: வெண்டனே இஸ்தாம் 40,000 ரூபாயில் இஸ்தாம்.
0: 4வது குழந்தை பிறந்தால் தம்பதிக்கு 40 ரூபாய் வழங்குவோம். இது சரிதானே?
5: இது
4: மூன்று குழந்தைகள் பெற்றுக் கொள்ளும் தம்பதிக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என கடந்த மார்ச் மாதம் ஆந்திர அரசு அறிவித்திருந்தது. தற்போது அந்த தொகையை உயர்த்தி திரு சந்திரபாபு அறிவித்துள்ளதால் இத்திட்டம் குறித்த விரிவான தகவல்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தில் ஒரு பகுதியாக வெள்ளிக்கிழமை நெதர்லாந்துக்கு சென்றடைந்தார். இந்த நிலையில் நெதர்லாந்தில் அவர் பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சியொன்றில் 11ஆம் நூற்றாண்டு சோழர் கால செப்பேடுகளை பிரதமர் மோடி முன்னிலையில் நெதர்லாந்து அரசு அவரிடம் திருப்பி அளித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டினால் புவியில் ஒரு அங்கமாக பாகிஸ்தான் இருக்காது என்று ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய இணையமைச்சர் பந்தி சஞ்சய்குமாரின் மகன் பந்தி பஹரித் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டு அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜரானார். திருநெல்வேலியில் பெண் ஒருவரை இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் நேற்று வெட்டி கொலை செய்துள்ளார்கள். திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பத்தூர் அருகே காட்டு யானைகளின் நடமாட்டத்தால் அந்த பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளார்கள். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இந்த கண்காட்சி மே 28ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற உள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்துக்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் செல்கிறார்கள். ஏப்ரல் மே மாத கோடை சீசனின் போது மட்டும் சுமார் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் அங்கு சென்றுள்ளார்கள். கோடை சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அந்த மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ள நிலையில் உதகையில் நடைபெறும் ரோஜா கண்காட்சியினை சுற்றுலா கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகிறார்கள்.
4: கோடை சீசன் களைகட்ட தொடங்கியுள்ள நிலையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி கடந்த 14ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. இந்த ஆண்டு கண்காட்சியின் சிறப்பம்சமாக பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு 2 லட்சம் ரோஜா மலர்களால் பல்வேறு பறவை இனங்களின் வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 14 அடி உயரம் கொண்ட அன்னப்பறவை ஜோடி சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. இதேபோல தேன்சிட்டு, இருவாச்சி, புல்புல், கழுகு போன்ற கார்ட்டூன் வடிவங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன.
6: இங்க ஃபுல்லா ரோஸ் எல்லாம் செம்மையா போட்டிருக்காங்க. அன்னப்பறவை, ஈகிள், அப்புறம் இன்னும் டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ரோஸ்லயே செஞ்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா கியூட்டா இருக்கு.
7: இங்க ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கேன், செம்மையா இருக்கு. அதுலயும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அந்த அன்னப்பறவை இருக்கு பாத்தீங்களா, அது செம்ம. அது போக ரோஸ் எல்லாமே கண்குள்ளா காட்சியா இருக்கு. சூப்பர், ஃபுல் என்ஜாயா இருக்கும். ஃபேமிலியோட வந்திருக்கேன், எல்லாருமே ஃபுல் என்ஜாய்.
4: இதேபோல் பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் 30,000 மேற்பட்ட ரோஜா செடிகள் பூத்து குலுங்குவது பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற உதகை மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதை ஒட்டி அன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து விமான நிறுவனங்கள் மற்றும் பயணிகள் பயன்பெறும் வகையில் விமான எரிபொருள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியை 25% 7% குறைக்க டெல்லி அரசு நேற்று குறைத்திருப்பதாக முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளிலிருந்து வெள்ளி இறக்குமதி செய்ய கடும் கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நேற்று விதித்திருக்கிறது. வெள்ளிக்கட்டிகள், உலோகம் உள்ளிட்ட வெள்ளி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு எளிமையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது இறக்குமதி கொள்கையின் கீழ் அவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மீண்டும் ஜவுளி நூல் விலை உயர்ந்திருப்பது தொழில்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
1: கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆயத்த ஆடைகளில் சுமார் 68% திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படுகிறது. பின்னலாடை உற்பத்திக்கான நூல் விலை மாதந்தோறும் 1 மற்றும் 16 நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன்படி இம்மாதத்தில் 2வது முறையாக அனைத்து ரக நூல்களின் விலையில் 20 ரூபாய் அதிகரித்து நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை 41 ரூபாய் வரை நூல் விலை உயர்ந்திருப்பது பின்னலாடை உற்பத்தி துறையினரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது.
0: தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சண்முக விலாச மண்டபத்தின் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு 1000 பக்தர்கள் கோவிலுக்குள் உள்நுழைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
8: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 6 படை வீடு 2வது படை வீடாக சிறந்து விளங்கும் சுற்றுலா தலமாக பரிகலா தலமாகவும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வழங்கி வருகிறது. தினந்தோறும் இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர் வருகை தரும் வழக்கம். அது மட்டுமல்லாமல் திருவிழா நாட்கள் மற்றும் விசேஷ தினங்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார். இந்த நிலையில் இன்று தினம் கோடை விடுமுறை தினம் என்பதாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு நோக்கி வருகை தந்தவர்களுள்ளனர். இதற்கிடையே இன்று காலையில் சுமார் 1000 பாத யாத்திரை பக்தர்கள் பால்குடம், காவடி, அழகு குத்தி, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வருகை தந்தனர். அவர்கள் செல்லும் வழியில் தனி ஏற்படுத்தி தந்த நிலையில் அந்த பாதையை அடைக்கப்பட்டிருந்ததால் இதனால் நீண்ட நேரமாக கோயில் முன்பு சண்முலாச மண்டபத்தில் முன்பு காத்திருந்தனர். ஆனால் வாசல் திறக்கப்படாத காரணத்தால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் சண்முலாச மண்டபத்தில் இருந்து கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர். பரபரப்பு ஏற்பட்டது. கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பொறுத்தவரை தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில் கூடுதலாக போலீஸ் பாதுகாவலர்கள் போட வேண்டும் என்று, அதே போல் பக்தர்கள் கூடுதலாக வரும் காலங்களில் மாற்று ஏற்பாடுகள் வேறு பாதையின் மூலம் பக்தர்கள் செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள்.
0: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,11,000 ரூபாவுக்கும், கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 15 ரூபாய் குறைந்து 290 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். தாய்வான் ஒரு சுயேட்சியான நாடுதான் என்று அந்த நாட்டு அதிபர் அலுவலக பேச்சாளர் கூறியிருக்கிறார். அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அமெரிக்கா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு சுதந்திர பிரகடனம் செய்ய வேண்டாம் என்று அவர் தாய்வானை கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு பேசிய தாய்வானிய அதிபர் அலுவலக பேச்சாளர் கெரண் குவா, தாய்வான் ஒரு சுயேட்சியான நாடுதான் என்பதை தனியாக சொல்ல தேவையில்லை என்று தெரிவித்தார். தாய்வான் சுதந்திர பிரகடனமும் செய்யாது, சீனாவோடும் இணையாது என்று அவர் தெரிவித்தார். இப்போது இருக்கும் நிலையில் மாற்றம் இல்லை என்றார் அவர். இதற்கு முன் தாய்வானிய அதிபர் லாய் சிங் டி தாய்வான் ஏற்கனவே ஒரு சுயேட்சியான நாடுதான் என்றும் அதிகாரபூர்வ சுதந்திர பிரகடனம் இந்த விடயத்தில் தேவையில்லை என்று அவரும் குறிப்பிட்டிருக்கிறார். தாய்வான் சீனாவிலிருந்து அதிகாரபூர்வமாக சுதந்திரம் அறிவிக்க கூடாது என்று சீன அதிபர் ஜின்பிங் உடனான உச்சிமாநாட்டுக்கு பிறகு டிரம்ப் கூறிய வார்த்தைகள் இவை. டிரம்பின் இந்த கருத்து தாய்வான் விடயத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கும் பெரிய மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. இது பற்றி டிரம்ப் சொன்னது என்ன? இதற்கு தாய்வானின் ரியாக்ஷன் என்ன? இது தொடர்பான பார்வை.
9: அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில், தைவான் குறித்து பேசும்போது நாங்கள் போரை விரும்பவில்லை, தற்போதைய நிலை தொடர்ந்தால் சீனாவுக்கும் சம்மதம்தான், ஆனால் அமெரிக்கா நம்மை ஆதரிக்கிறது, அதனால் நமக்கு சுதந்திரம் அறிவிப்போம் என்று யாராவது சொல்வதை நான் விரும்பவில்லை என கூறியுள்ளார். அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றமில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுக்கு திரும்பும் போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தைவான் குறித்து ஷீ ஜின்பிங் உடன் நிறைய பேசியதாக டிரம்ப் தெரிவித்தார். மேலும் ஷீ ஜின்பிங் தைவான் விஷயத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறார். தைவான் சுதந்திரம் அறிவிக்க கூடாது என அவர் நினைப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் தைவானை அமெரிக்கா பாதுகாப்பது பற்றி பேச ஷீ ஜின்பிங் மறுத்துவிட்டதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். சீனாவுடன் தைவான் தொடர்பாக போர் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதா என்று கேட்டபோது டிரம்ப், இல்லை, அப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை, நாங்கள் நன்றாக இருப்போம், ஷீ போரை விரும்பவில்லை என்று பதிலளித்தார். முன்னதாக தைவான் அதிபர் லியோ சிங் டே, தைவான் ஏற்கனவே தன்னை ஒரு சுயாட்சி நாடாக கருதுவதால் தனியாக சுதந்திரம் அறிவிக்க தேவையில்லை என்று கூறியிருந்தார். அமெரிக்கா நீண்ட காலமாகவே தைவானை ஆதரித்து வருகிறது. அதில் தைவான் தற்காப்புக்கு தேவையான உதவிகளை வழங்கும் சட்டப்பூர்வ பொறுப்பும் அமெரிக்காவுக்கு உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் சீனாவுடன் தூதரக உறவை தொடர்ந்து பராமரிக்கவும் அமெரிக்கா முயன்று வருகிறது. சீனா தைவானை தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கருதுகிறது. அமெரிக்காவின் நிலையான கொள்கை என்னவெனில், தைவானின் சுதந்திரத்தை அது ஆதரிக்காது. மேலும் ஒரே ஒரு சீன அரசு என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வதே சீனாவுடனான உறவை தொடரும் அடிப்படை நிபந்தனையாகும். தைவான் மக்கள் பலரும் தங்களை தனி நாட்டினராகவே கருதுகின்றனர். இருப்பினும் பெரும்பாலானோர் சீனாவிலிருந்து அதிகாரப்பூர்வ சுதந்திரம் அறிவிக்காமலும் சீனாவுடன் இணையாமலும் இருப்பதையே விரும்புகின்றனர். சீன அரசு ஊடகங்களின் தகவல்படி பேச்சுவார்த்தையில் தைவான் பிரச்சனை என்பது சீனா அமெரிக்க உறவுகளில் மிக முக்கியமான விஷயம், இது தவறாக கையாளப்பட்டால் இரண்டு நாடுகளும் நேரடி மோதலுக்கு செல்லலாம் என்று ஷீ ஜின்பிங் எச்சரித்துள்ளார். சமீப ஆண்டுகளில் சீனா தைவானை சுற்றி தனது ராணுவ பயிற்சிகளை அதிகரித்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் டிரம்ப் நிர்வாகம் தைவானுக்கு 11 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுத விற்பனை திட்டத்தை அறிவித்தது. அதில் மேம்பட்ட ராக்கெட் ஏவுதளங்கள் மற்றும் பல்வேறு ஏவுகணைகளும் இடம்பெற்றிருந்தன. இதை சீனா கடுமையாக எதிர்த்தது. அமெரிக்காவுக்கு தைவானுடன் அதிகாரப்பூர்வ தூதரக உறவு இல்லை. வழக்கமாக அமெரிக்க அதிபர்கள் தைவான் தலைவருடன் நேரடியாக பேசுவதில்லை. அப்படி நடந்தால் சீனாவுடன் கடுமையான பதற்றம் உருவாகலாம். தைவானின் துணை வெளியுறவு அமைச்சர் சென்மிங் ஷி டிரம்பின் கருத்துகளின் சரியான அர்த்தத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருப்பதாக கூறினார். அமெரிக்கா தைவான் ஆயுத விற்பனை அமெரிக்க சட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தைவான் அமெரிக்க ஆயுத ஒப்பந்தங்கள் பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மையின் முக்கிய அடித்தளமாக இருந்து வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் தைவான் அதிபர் லாய்சிங் டேயின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்க ஆயுத விற்பனைகள் அமெரிக்காவின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டின் ஒரு பகுதி என்றும் பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு எதிரான கூட்டு தடுப்பு நடவடிக்கை என்றும் ராய்ட்டர்ஸ் செய்தி முகமையிடம் தெரிவித்தார். முன்னதாக 2025 பிப்ரவரியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது இணையதளத்தில் இருந்து தைவான் சுதந்திரத்தை அமெரிக்கா ஆதரிக்காது என்ற வரியை நீக்கியது. இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.
0: ஹமாஸ் அதன் ராணுவ தலைவர் கொல்லப்பட்டது ஆபத்தான, இதுவரை நடந்திராத சண்டை நிறுத்த அத்துமீறல் என்று கூறியிருக்கிறது. இஸ்ரேல் மேற்கொண்டு தாக்குதல் நடத்துவதை அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் உதவும் மற்ற நாடுகளும் தடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியிருக்கிறது. இசாதின் அல் சதாத் நேற்று முன்தினம் கொல்லப்பட்டார். சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்த பிறகு கொல்லப்பட்ட ஆக உயரிய ஹமாஸ் தலைவர் அவர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அக்டோபர் 7 தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களில் அல் ஹதாத்தும் ஒருவர் என்று தெரிவித்தார். இதற்கு முன் பல படுகொலை முயற்சிகளில் அவர் தப்பியிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்தது. ஹமாஸ் படையின் மூத்த அரசியல் தலைவர்களையும் தளபதிகளையும் இஸ்டீரிய உளவு பிரிவும் ராணுவமும் குறிவைத்து தொடர்ந்து தாக்கி வருவது நேர்கள் அறிந்ததே. நியூயார்க் டைம்ஸ் நாளேடு வெளியிட்ட கட்டுரை குறித்து அவதூறு வழக்கு தொடுக்கப் போவதாக இஸ்ரேலிய அரசாங்கம் மிரட்டியிருக்கிறது. அண்மையில் பாலஸ்தீன கைதிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதாக நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டுள்ளது. அதனை எழுதிய நிக்கலஸ் கிறிஸ்டோப் 14 பாலஸ்தீனர்களை பேட்டி எடுத்திருந்தார். அவர்களுடைய அனுபவங்களை மையமாக வைத்து கட்டுரை எழுதப்பட்டது. ஆனால் கிறிஸ்டோப் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பயன்படுத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்தது. அவதூறு வழக்கு தொடுக்க இஸ்ரேலுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்று நியூயார்க் டைம்ஸ் பதில் கூறியிருக்கிறது. இஸ்ரேலிய அரசியல்வாதிகளுடன் அந்த நாட்டு ஊடகங்களும் அந்த கட்டுரை குறித்து சினமடைந்துள்ளன. நியூயார்க் டைம்ஸ் தலைமையகத்துக்கு வெளியே பல யூதர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மே 19 இரண்டு நாள் பயணமாக சீனா செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்ய சீன உறவுகளை பலப்படுத்தவும் இரு நாடுகளுக்குள்ளும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாகவும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் விளாடிமிர் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் உள்ளூர் விவகாரங்கள் குறித்து இருவரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவிருப்பதாகவும் சில முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதல் முறையாக சீனா சென்று திரும்பிய நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினின் பயணச் செய்தி வெளியாகியிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா சென்று திரும்பியிருந்தது தலைப்பு செய்தியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலுடன் கூட்டணி அமைத்து செயல்பட்டதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் உள்ள பெரும்பாலான அரபு நாடுகள் இஸ்ரேலை இன்னும் அதிகாரபூர்வமாக தனி நாடாக அங்கீகரிக்காமல் உள்ளன. அதேபோல் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தில் செயல்படும் ஹமாஸ் இயக்கத்தினரின் ஆயுத போராட்டத்தை அந்த நாடுகள் ஆதரித்து வருகின்றன. இதனால் அரபு நாடுகளுடன் இஸ்ரேலுக்கு கருத்து வேறுபாடு இல்லாத நிலையில் அமெரிக்காவின் முயற்சியின் பேரில் கடந்த ஆண்டு அரபு நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆபிரகாம் உடன்படிக்கை கையொப்பமானது. இதன் மூலம் இஸ்ரேலை அதிகாரபூர்வமாக ஐக்கிய அரபு அமீரகம் அங்கீகரித்தது. இதனால் இரு நாடுகளிடையே பல ஆண்டுகளாக நிலவிய கருத்து வேறுபாடு மறைந்து சுமூக உறவு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திய போது பதிலுக்கு அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் உள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அரபு நாடுகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் பெரும்பாலான தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரானால் நடத்தப்பட்டுள்ளது. அப்போது ஈரான் ட்ரோன்கள் ஏவுகணைகளை அமெரிக்காவிடம் இருந்து தாம் வாங்கிய வான் பாதுகாப்பு சாதனம் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் இடமறித்து அளித்தது. அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அண்மையில் ஈரானின் ஏவுகணைகள் ட்ரோன்களை வானிலே அளிக்கும் நவீன லேசர் கருவி அயன்ட்ரோம் வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் அளித்தது. அந்த சாதனங்களை இயக்கி ஐக்கிய அரபு அமீரகம் அதற்கு உதவ இஸ்ரேல் தொழில்நுட்ப நிபுணர்கள் அந்த நாட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஈரான் போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தான் ரகசிய சுற்றுப்பயணம் செய்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகு அண்மையில் அறிவித்திருந்தார். இதனை ஐக்கிய அரபு அமீரக அரசு மறுத்த போதிலும் நெத்தனியாகுவின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி ஈரானுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேல் கூட்டணி அமைத்து செயல்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு அருகில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனக்கு ராணுவ ரீதியில் செல்வாக்கு இருப்பதை இஸ்ரேல் விரும்புவதாகவும் அதேபோல் இஸ்ரேலின் அயன்ட்ரோம் போன்ற நவீன ராணுவ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உரிமையையும் ஐக்கிய அரபு அமீரகம் பெற்றதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. நீண்ட காலமாக மத்திய கிழக்கு ஆசியாவில் தனிமைப்பட்டு இருந்த இஸ்ரேல் அரபு நாடுகளில் முக்கிய நாடாக கருதப்படும் ஐக்கிய அரபு அமீரகத்திடம் நட்புறவு நிலவுவது தனக்கு மிகப்பெரும் சாதகமாக இருக்கும் என்று கருதுவதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரில் உயிரிழந்த 528 உக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை அந்த நாட்டிடம் ரஷ்யா ஒப்படைத்தது. இதுகுறித்து உக்ரைன் ஈரான் போரினால் எரிபொருள் விலை 130% மேல் உயர்ந்திருக்கிறது. இதனால் சுற்றுலா திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? இது தொடர்பான பார்வை.
10: மத்திய கிழக்கு பகுதிதான் உலக அளவிலான எண்ணெய் விநியோக மையம். விமான எரிபொருள் உற்பத்தியிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அதிக அளவிலான விமான எரிபொருளும் கச்சா எண்ணெயும் இந்த பகுதியிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. உலக அளவிலான வர்த்தக பாதைகள் இந்த பகுதியை கடந்துதான் செல்கின்றன. இருப்பினும் மத்திய கிழக்கு மட்டுமின்றி ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்கா என உலகம் முழுவதும் எண்ணெய் உற்பத்தி பரவியுள்ளது. ஜெட் ஏ அல்லது ஜெட் ஏ ஒன் எனப்படும் விமான எரிபொருள் கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசலுடன் சேர்த்து சுத்திகரிக்கப்படுகிறது. இது அடிப்படையில் தரப்படுத்தப்பட்ட மண்ணெண்ணெயின் ஒரு வடிவமாகும். ஆனால் விமான எரிபொருள் விமானத்தை அடைவதற்கு முன்பு அதன் பயணம் பூமிக்கு அடியில் ஆழமான பகுதியில் தொடங்குகிறது. கச்சா எண்ணெய் உருவாவது குறித்து இன்று நாம் கலந்துரையாடும் முதல் நிபுணரான மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் வேதியியல் பொறியியல் பேராசிரியர் சாக் அம்மன் விளக்குகிறார்.
11: If we go back millions of years, then the ecology around the world.
12: பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் மடிந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்கள் பூமிக்குள் படிந்த பின்பு அவற்றின் மீது பாறைகளின் அழுத்தம் அதிகரித்தது. பூமியின் மையப்பகுதி வெப்பமடைந்ததால் உருவான அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் கொண்ட சூழலை புவியியல் ரீதியாக கிச்சன் அதாவது சமையலறை என்கிறோம். அதில்தான் தாவர மற்றும் விலங்கு படிமங்கள் அனைத்தும் வேதிப்பொருட்கள் அடங்கிய ஒரு கலவையாக மாறுகின்றன. அந்த கலவையை தான் கச்சா எண்ணெய் என்கிறோம்.
10: உலக நாடுகளில் உள்ள ஒவ்வொரு எண்ணெய் வயலிலிருந்தும் கிடைக்கும் கச்சா எண்ணெயின் தன்மை மாறுபடும். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த தாவரங்களும் விலங்குகளும் வெவ்வேறு வகைகளாகவும் வெவ்வேறு அளவுகளிலும் இருந்ததே இதற்கு காரணம். விமான எரிபொருளுக்கான சிறந்த எண்ணெய் ஆதாரங்களை பொறுத்தவரை மத்திய கிழக்கு நாடுகள் முன்னணியில் உள்ளன.
11: The Middle Eastern oil fields are ones that dominate supply.
12: விமான எரிபொருள் விநியோகத்தில் மத்திய கிழக்கு எண்ணெய் வயல்கள் ஆதிக்கம் செலுத்த முக்கியமாக இரண்டு பண்புகள் காரணம். முதலாவதாக இது லைட் அதாவது லகுவான ரக எண்ணெய், ஹெவி அதாவது கனமான ரக எண்ணெயுடன் ஒப்பிடும் போது மத்திய கிழக்கு எண்ணெய்களில் மதிப்பு மிக்க பொருட்கள் அதிகம். இரண்டாவது பண்பு ஸ்வீட் அதாவது இனிப்பான ரகம். எண்ணெய் சந்தையில் இனிப்பு மற்றும் செவர் அதாவது புளிப்பான ரகம் ஆகிய இரண்டு வகை கச்சா எண்ணெய் ரகங்களை கேள்விப்படலாம். இனிப்பான ரக எண்ணெயில் கந்தகம் குறைவாக இருக்கிறது. கச்சா எண்ணெயை பதப்படுத்தும் போது அல்லது எரிக்கும் போது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் கழிவுகளை உருவாக்குவதால் கந்தகம் அதிகமாக இருப்பது விரும்பப்படுவதில்லை.
10: கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் செயல்முறை பல கட்டங்களாக வடிகட்டும் முறையை உள்ளடக்கியது. ஒரு பேரல் கச்சா எண்ணெயை அதில் இருக்கும் கலவைகளை பிரித்தெடுக்கும் வகையில் 10 முதல் 20 பாத்திரங்களை செங்குத்தாக அடுக்கி காய்ச்சி வடிகட்டும் முறையில் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. மிகவும் துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட டர்போ விமான இயந்திரங்கள் உணர்திறன் மிக்க சூழல்கள் நிலவும் வான்பரப்பில் இயங்குவதால் விமானங்களுக்கு மிகவும் தரமான எரிபொருள் தேவைப்படுகிறது. அந்த எரிபொருளில் உள்ள வேதிப்பொருட்கள் அதிக உயரத்தில் நிலவும் கடும் குளிரிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம்.
11: It depends heavily on the region. So if you're in the United States or in the Middle East where you have both a large...
12: எண்ணெய் சுத்திகரிப்பு அதற்கான நிலையங்கள் அமைந்திருக்கும் இடங்களை பொறுத்து மாறுபடும். அமெரிக்கா அல்லது மத்திய கிழக்கில் கச்சா எண்ணெய் விநியோகமும் அதை சுத்திகரிக்கும் திறனும் அதிகம். இந்த பகுதிகளில் கச்சா எண்ணெயை பூமியில் இருந்து எடுத்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பி விற்பனை நிலையத்திற்கு கொண்டு செல்ல சில நாட்கள் முதல் சில வாரங்கள் வரை ஆகலாம். மாறாக கச்சா எண்ணெய் எடுக்கும் வசதி மட்டும் இருந்து சுத்திகரிக்கும் வசதி இல்லாத ஒரு பகுதியாக இருந்தால் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு விற்பனை நிலையத்தை வந்தடைய சில மாதங்கள் ஆகலாம். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை நினைத்த இடங்களில் எல்லாம் அமைத்துவிட முடியாது. எடுத்துக்காட்டாக மக்கள் தொகை அதிகம் உள்ள இடங்களில் இவற்றை அமைக்க முடியாது. கோவிட் பெருந்தொற்று மற்றும் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து ஐரோப்பா சுத்திகரிப்பு நிலையங்களை மூடி வருகிறது. அதே நேரம் மத்திய கிழக்கு மற்றும் சீனா அவற்றின் உற்பத்தி திறன்களை அதிகரித்துள்ளன.
10: விமான எரிபொருள் இருப்பு தீர்ந்து வருகிறதா என்று கேள்வி எழுப்பும் போது உண்மையான எண்ணெய் இருப்பை விட அது நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை பற்றியே குறிப்பிடுகிறோம். எண்ணெய் இருப்பு ஒப்பீட்டளவில் ஏராளமாக இருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவற்றை தற்போது அணுக முடியாத நிலை உள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் இருப்பு குறைய தொடங்கும் என்று சொல்வதே பொருத்தமானது. இதனால் விநியோக பற்றாக்குறையை விடவும் விமான டிக்கெட்டுகள் அல்லது இந்த எரிபொருளை பயன்படுத்தும் இதர சேவைகளில் ஏற்படும் விலை உயர்வுதான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். விமான எரிபொருளை தயாரித்த பின்னர் அடுத்த கட்டமான விநியோகத்திலும் சில சவால்கள் உள்ளன.
13: உடனடி விற்பனை.
10: சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து விமான எரிபொருள் வெளியேறியவுடன் குழாய்கள், கப்பல்கள், ரயில்கள், லாரிகள் மற்றும் விமான நிலைய எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் போன்ற பல்வேறு வழிகளில் கொண்டு செல்லப்படுகிறது. உற்பத்தி போலவே இந்த எரிபொருளை சேமிப்பதும் மிகவும் துல்லியமான ஓர் அறிவியல் முறை. இன்று நாம் சந்திக்கும் இரண்டாவது நிபுணரான அகமது மேடி ஆக்ஸ்போர்டு எரிசக்தி ஆய்வுக் கழகத்தின் மூத்த ஆய்வாளராகவும் மறுமலர்ச்சி எரிசக்தி ஆலோசகர்கள் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராகவும் இருக்கிறார். விமான எரிபொருள் விற்பனை ஓரளவுக்கு விரைவாக செய்யப்பட வேண்டும் என்று அகமது மேடி கூறுகிறார்.
13: there's an issue around the shelf life, which is typically a few months.
14: விமான எரிபொருளின் சேமிப்பு காலம் பொதுவாக சில மாதங்களே என்பதால் அதன் விநியோகத்தில் தேவைக்கேற்ப வழங்கும் முறையே பொதுவாக பின்பற்றப்படுகிறது. விமான எரிபொருள் இருப்பு ஒரு சில முக்கிய மையங்களில் மட்டுமே அதிக அளவில் மையப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் காரணமாக விமான நிலையங்களில் எரிபொருளை சேமித்து வைக்கும் வசதி குறைவாகவே உள்ளது. எடுத்துக்காட்டாக பெரும்பாலான பெரிய விமான நிலையங்களில் ஓரிரு நாட்களுக்கான எரிபொருள் கொள்ளளவு மட்டுமே இருக்கும்.
10: அகமது குறிப்பிடும் இந்த தேவைக்கேற்ப வழங்கும் முறையே விலை ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாகிறது. இதுபோன்ற கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலேயே விமான நிறுவனங்கள் இயங்க வேண்டியுள்ளது. எரிபொருள் செலவு அவற்றின் மொத்த செலவில் பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கிறது. எனவே விநியோகம் மற்றும் விலையில் ஏற்படும் கடும் மாற்றங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஹெட்ஜிங் எனப்படும் ஒரு வகை காப்பீட்டு முறையை விமான நிறுவனங்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகின்றன.
13: There's always a relationship between inventory and price when you naturally have
14: சரக்கு இருப்புக்கும் விலைக்கும் இடையே எப்போதும் ஒரு தொடர்பு இருக்கிறது. சரக்கு இருப்பு குறைவாக இருக்கும்போது உடனடி விநியோகத்திற்கான தேவை மற்றும் போட்டி இயற்கையாகவே அதிகரிக்கும். காப்பீடு பெறுவதற்கு ஒரு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றாலும் விலை ஏற்ற இறக்கம் மூலம் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து அது பாதுகாப்பு அளிக்கிறது.
10: மத்திய கிழக்கு எந்த அளவுக்கு அதிகமாக சார்ந்து இருக்கிறது என்பதே ஐரோப்பாவின் ஒரு பிரச்சனை என்று அகமது கருதுகிறார். கடந்த பிப்ரவரியில் ஈரானுடனான அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் போர் தொடங்குவதற்கு முன்பு ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது. இது எண்ணெய் ஏற்றுமதிகளுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தியது. குவைத்தில் உள்ள அல் ஜூர் என்ற ஒரே ஒரு எண்ணெய் வயல் மட்டுமே ஐரோப்பாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் விமான எரிபொருளில் 10% வழங்குகிறது. அதேவேளை தென்கிழக்கு ஆசியாவுக்கு செல்லும் கால் பங்குக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியாகவே செல்கிறது. தென்கொரியா மற்றும் சீனா போன்ற சில நாடுகள் கணிசமான எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கொண்டிருந்தாலும் இதுபோன்ற இடங்களில் இருந்து வரும் விமான எரிபொருள் இன்னும் அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஐரோப்பா தொடர்பாக அகமதுவின் மதிப்பீடு என்ன?
13: Are they running out? It's basically yes. They had low stockpiles.
14: ஐரோப்பாவில் விமான எரிபொருள் தீர்ந்து வருகிறதா? ஒரு வகையில் பதில் ஆம். ஐரோப்பாவிடம் எண்ணெய் இருப்பு குறைவாகவே இருந்தது. மத்திய கிழக்கிலிருந்து வரும் பெரும்பாலான இறக்குமதிகளை அது இழந்து விட்டது. இதன் காரணமாக எரிபொருள் தேவைகளை கட்டுப்படுத்தவும் விமானங்களை இயக்கும் முறையை மாற்றிக்கொள்ளவும் வேண்டிய நிலையில் ஐரோப்பா உள்ளது.
10: அப்படியானால் சூழலுக்கு ஏற்ப பயண திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும் என்றே தெரிகிறது. ஆனால் இதற்கான சாத்தியமான தீர்வுகள் என்ன?
9: பகுதி 3, நைஜீரியா மாதிரி.
10: மேற்கத்திய நாடுகள் அல்லாத சில நாடுகள் விமான எரிபொருளை சமாளிப்பதை கருத்தில் கொள்வது அவசியம். நைஜீரியா முரண்பட்ட ஓர் எடுத்துக்காட்டு. ஓர் எண்ணெய் ஏற்றுமதி நாடாக இருந்தாலும் உலக அளவிலான எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறுகளின் விளைவாக பொருளாதாரத்தில் அது பெரும் பாதிப்பை எதிர்கொள்கிறது. அந்நாட்டு பல்வேறு மாகாணங்களில் பெட்ரோல் விலை 30-50% வரை அதிகரித்துள்ளதால் டீசல், விமான எரிபொருள், கச்சா எண்ணெய், எரிவாயு ஆகியவற்றின் விலைகளும் உயர்ந்துள்ளன. இத்தகைய விலை உயர்வு வீடுகளை மட்டுமல்ல வணிகங்களையும் பாதிப்பதாக கூறுகிறார் நாம் மூன்றாவதாக உரையாடும் முன்னணி பொருளாதார நிபுணரான மே பி ஓலே. இதனால் 80%-க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்கும் சிறு வணிகங்கள் கடுமையாக
15: பாதிக்கப்படுகின்றன.
16: நைஜீரியா முழுவதும் சரக்கு விமான போக்குவரத்து முக்கியமானதாக மாறியிருக்கிறது. அதன் கட்டணங்கள் 200%-க்கும் மேலாக உயர்ந்துள்ளன. அந்நாட்டின் பல விமான நிறுவனங்கள் மிக அதிக செலவுகளை எதிர்கொள்வதன் விளைவாக பெரும் நஷ்டத்தின் விளிம்பிலும் ஓரளவுக்கு திவாலாகும் நிலைகளிலும் இயங்கி வருகின்றன.
10: எனவே பயணிகள் விரும்பிய பயணங்கள் அனைத்தையும் மேற்கொள்ள முடியாமல் போகலாம். சிறு வணிகங்கள் தங்களின் சரக்குகளை விமான போக்குவரத்தில் இருந்து நீண்ட சாலை போக்குவரத்திற்கு மாற்ற வேண்டி வரும். ஆப்பிரிக்காவின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடாக நைஜீரியா இருந்தாலும் உள்நாட்டில் சுத்திகரிப்பு திறன் இல்லாததால் ஏறக்குறைய கச்சா எண்ணெய் முழுவதையும் ஏற்றுமதி செய்வதால் இத்தகைய நிலை உள்ளது. எண்ணெய் வயல்களுக்கு அருகிலேயே சுத்திகரிப்பு நிலையங்களை வைத்திருப்பது பெரும் நன்மை பயக்கும். அதற்கான நடைமுறை சாத்தியம் என்ன? அதனால் ஏற்படும் வாய்ப்புகள் என்ன?
15: Short term, I think this conversation will continue, but they would likely remain audio.
16: இது குறித்து விவாதம் தொடர்ந்து பேச்சளவிலேயே இருக்க வாய்ப்புள்ளது. நைஜீரியாவின் எண்ணெய் எடுப்பு மற்றும் விநியோகத் துறைகளில் நிலவும் கட்டமைப்பு ரீதியான குளறுபடிகளை பார்க்கும்போது உலக அளவிலான எதிர்பார்ப்புகளை நைஜீரியா பூர்த்தி செய்வது மிகவும் கடினமாக இருக்கும். எண்ணெய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உலகின் பிற நாடுகள் நைஜீரியாவை ஒரு மாற்றாக பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் நைஜீரியா அதை செய்வதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றே நினைக்கிறேன்.
10: நைஜீரியாவில் அரசு சுத்திகரிப்பு நிலையங்கள் தற்போது செயல்பாட்டில் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரராக கருதப்படும் அலிகோ டாங்கோட்டேவுக்கு சொந்தமான தனியார் ஆலையான டாங்கோட்டே சுத்திகரிப்பு நிலையம் 2024 ஆண்டில் ஒரு நாளைக்கு 650,000 பீப்பாய்களை சுத்திகரித்தது. நைஜீரியாவின் தேவைகளை 100% பூர்த்தி செய்ய முடியும் என்றும் ஏற்றுமதிக்கு உபரியாக வைத்திருக்க முடியும் என்றும் அந்த நிறுவனம் அறிவித்தது. ஆனால் வணிக ரீதியாக லாபகரமானதாக இல்லாததால் அது இன்னும் சாத்தியமாகவில்லை. எண்ணெய் உற்பத்தியில் நைஜீரியா இன்னும் அதிக தன்னிறைவு அடையக்கூடிய சூழல் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
15: Nigeria does have a lot of reserves and resources for that.
16: நைஜீரியாவிடம் இதற்கான ஏராளமான வாய்ப்புகளும் வளங்களும் உள்ளன. உங்களின் கேள்விக்கு சுருக்கமான பதில் ஆம் என்பதே. இருப்பினும் அதை சாத்தியப்படுத்த பல நிர்வாக மாற்றங்கள், ஊழல் குறைப்பு, பாதுகாப்பின்மைக்கு எதிரான வலுவான நடவடிக்கை மற்றும் நைஜர் டெல்டாவிலும் தெற்கு நைஜீரியாவிலும் நடக்கும் ஆயுதமேந்திய குழுக்களின் செயல்பாடுகளை ஒடுக்குவது ஆகியவை அவசியமாகும். மேலும் எண்ணெய் அகழ்வும் ஆய்வுப் பணிகளும் நடைபெறும் பகுதிகளில் வாழும் உள்ளூர் சமூகங்களுக்கு வலுவான ஆதரவு அளிப்பதும் இதில் இன்றியமையாததாகும். சாதகமான சூழல் நிலவினால் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் இது சாத்தியமாகலாம்.
10: தற்போதைய நிலையில் மாற்று ஆதாரங்களிலிருந்து விமான எரிபொருளை பெறும் வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே தோன்றுகிறது. இருப்பினும் தற்போதைய எண்ணெய் நெருக்கடி விமான எரிபொருளுக்கு கூடுதல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை கொண்ட பிற மாற்று வடிவங்களை நோக்கிய தேடல்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இந்த நெருக்கடி புதைபடிவ எரிபொருட்களிலிருந்து விலகிச் செல்ல தூண்டும் என சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
9: பகுதி 4, மாற்று எரிபொருள்.
10: மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல் எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் போக்குவரத்தை பாதிக்கும் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இதனை நீண்டகால அடிப்படையில் நாம் எவ்வாறு தவிர்க்க முடியும்? இது குறித்து நமது 4வது நிபுணர் லீச்சியா விளக்குகிறார். பர்டியூ பல்கலைக்கழகத்தில் வான் ஊர்தியல் மற்றும் விண்வெளி துறையின் பேராசிரியராக பணியாற்றும் இவர் வானூர்தி மாற்று எரிபொருள் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார். பல்வேறு விண்வெளி நிறுவனங்களின் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்படும் ஆய்வு பணிகளும் இதில் அடங்கும்.
15: Aviation is quite exposed to the oil crisis.
17: எண்ணெய் நெருக்கடியால் விமான போக்குவரத்து துறை அதிக பாதிப்புகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. ஆனால் விமான நிறுவனங்களும் விமான போக்குவரத்தும் உலக அளவிலான எண்ணெய் விநியோக முறையை எந்த அளவுக்கு சார்ந்துள்ளன என்பதை மக்கள் பெரும்பாலும் உணர்வதில்லை. எனவே மாற்று எரிபொருட்கள் குறித்து பேசும்போது அவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்றுதான் மக்கள் பொதுவாக நினைக்கிறார்கள். அது முற்றிலும் உண்மைதான் என்றாலும் இது எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மீண்டெழும் திறனோடு தொடர்புடையது என்பது முக்கியமானது.
10: சுற்றுச்சூழலை பொறுத்தவரை சவால்கள் அதிகரித்து வருகின்றன. காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக விளங்கும் கார்பன் வெளியேற்றத்தில் விமான போக்குவரத்து தற்போது 3% பங்களிக்கிறது. மேலும் 2050 ஆண்டுக்குள் பயணிகள் போக்குவரத்து இரட்டிப்பாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க கோட்பாட்டளவில் சில மாற்று எரிபொருளுக்கான வழிகள் உள்ளன. பிராந்திய மற்றும் குறுகிய தூர விமான போக்குவரத்திற்காக மின்சார மற்றும் ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்கள் தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் நீடித்த விமான எரிபொருள் என பொருள்படும் சஸ்டெயினபிள் ஏவியேஷன் ஃபியூல் பயன்பாடும் உள்ளது. இதனை சுருக்கமாக சாஃப் என்கிறார்கள். இது முக்கியமாக சமையல் எண்ணெய்கள், கொழுப்பு, விவசாய கழிவுகள் மற்றும் தாவரங்கள் போன்ற உயிரி பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இத்தகைய முயற்சி ஒரே ஒரு உலக அளவிலான எண்ணெய் விநியோக முறையை சார்ந்திராமல் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த உதவும். இதனால் பல நன்மைகள் இருந்தாலும் விமான தயாரிப்பாளர்கள் இன்னும் தீர்க்க வேண்டிய சில சிக்கல்கள் இதில் நீடிப்பதாக லீ கூறுகிறார்.
15: SAFs are different from Jet A due to lack of aromatics, so sealing could be a problem.
17: Aromatics வேதிப்பொருள் இல்லாததால் SAF என்கிற நீடித்த விமான எரிபொருட்கள் வழக்கமான Jet A எரிபொருளில் இருந்து வேறுபடுகின்றன. மாற்று எரிபொருளுக்கு மாறும்போது சில காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக பம்புகள் மற்றும் வால்வுகளில் எரிபொருள் கசிவை தடுக்கும் அடைப்பான்களில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அடைப்பான்கள் சரியாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சாஃப் எரிபொருளின் அடர்த்தி வழக்கமான எரிபொருளில் இருந்து மாறுபடும் வாய்ப்பு உள்ளதால் அதில் ஏற்படும் சிறிய வேறுபாடு கூட விமானம் பயணிக்கும் தொலைவை பாதிக்கலாம். எரிபொருள் அடர்த்தி மாற்றங்களை விமான தயாரிப்பு நிறுவனங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். கடைசியாக ஈர்ப்பு மையம் மற்றும் விமானத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு எரிபொருள் விநியோக விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம்.
10: மற்றொரு பெரிய சவால் குறிப்பிடத்தக்க அளவில் சாஃப் எரிபொருளை உற்பத்தி செய்யும் திறன்.
18: currently SAF production accounts for maybe less than
17: தற்போது SAF எரிபொருள் உற்பத்தி ஒட்டுமொத்த விமான எரிபொருள் தேவையில் 1% குறைவே. அதாவது ஜெட் ஏ எரிபொருளில் 1% கூட இன்னும் நெருங்கவில்லை. இந்த எரிபொருளை விமான பயன்பாட்டுக்காக தயாரிப்பதில் இன்னும் பெரிய அளவை நாம் எட்டவில்லை என்பதே இதன் பொருள்.
10: மிகவும் நம்பிக்கை ஓட்டும் சாஃப் எரிபொருள் தயாரிப்பு கணிப்புகள் கூட புதைபடிவ விமான எரிபொருளை பெரிய அளவில் மாற்றுவதற்கு போதுமானதாக இல்லை என்றும், அதனை உற்பத்தி செய்வதில் ஏற்படும் மேம்பாடுகள் விமானத்துறை வளர்ந்து வரும் வேகத்திற்கு ஈடுகொடுக்கவில்லை என்றும் விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். மறுபுறம் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் முன்னேறும் போது பெரிய அளவில் சாஃப் எரிபொருள் பயன்பாடு சாத்தியமாகும். எடுத்துக்காட்டாக மனித கழிவுகள் மற்றும் பாசிகள் போன்ற பரந்த நிலப்பரப்புகளை ஆக்கிரமிக்காத அல்லது உணவு உற்பத்தியுடன் போட்டியிடாத உயிரி பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் இது சாத்தியமாகும். இது ஒரே இரவில் நடக்கப் போகும் மாற்றம் இல்லை என்றாலும், இவை எதிர்காலத்தில் ஒரு நாள் எண்ணெய் பற்றாக்குறையை தணிக்க உதவக்கூடும். சரி, இப்போது நமது முக்கிய கேள்விக்கு திரும்புவோம். உலக நாடுகளில் உண்மையிலேயே விமான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறதா? உலக பொருளாதாரத்திற்கு விமான போக்குவரத்து மிகவும் இன்றியமையாதது. தொடர்ந்து விரிவடைந்து வரும் விமான துறையை இயக்குவதற்கு அதிக எரிபொருள் அவசியம். விமான எரிபொருள் விநியோகத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் பிரச்சனையை நாம் மிகைப்படுத்துகிறோமா? ஆம், ஒரு விதத்தில் அது மிகைப்படுத்தப்படுவதுதான். விமான எரிபொருளை உற்பத்தி செய்ய தேவையான மூலப்பொருளின் பௌதீக இருப்பு இங்கு பிரச்சனை அல்ல. மாறாக தடைபடும் விநியோகம்தான் ஒரு தீவிரமான நீண்டகால பிரச்சனை. மேலும் தீங்கு விளைவிக்கும் உமிழ்வுகளை குறைக்கும் அவசர தேவையும் உள்ளது. விநியோக சங்கிலி மேலும் மேலும் சிதைந்து அடிக்கடி தடைபடுவது தொடர்பாக வல்லுநர்கள் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளனர். விமான எரிபொருள் சந்தையில் அதிக தன்னிறைவும் பன்முகப்படுத்தலும் இருந்தால் அது அனைவருக்கும் நன்மை பயக்கும்.
0: தொடர்ந்து, போரில் உயிரிழந்த 528 உக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை அந்த நாட்டிடம் ரஷ்யா ஒப்படைத்தது. இதுகுறித்து உக்ரைனின் போர்க்கைதிகளுக்கான துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், போரில் கைது செய்யப்பட்ட வீரர்கள் தலா 205 பேரை ரஷ்யாவும் உக்ரைனும் பரஸ்பரம் நேற்று முன்தினம் திரும்ப ஒப்படைத்தன. இதையடுத்து நேற்று 528 பேரின் உடல்களை உக்ரைனிடம் ரஷ்யா அளித்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைனின் ஒடேசா பிராந்தியத்தில் ரஷ்யா நேற்றிரவு முதல் விடிய விடிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 5 மாடி கட்டடம் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. ஒலே கைபர் என்ற இடத்தில் உள்ள துறைமுகம் பலத்த சேதமடைந்தது. ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்திய தாவலை உக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளது. இரவு முழுவதும் 294 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும், அதில் 269 ட்ரோன்களை இடமறித்து அழித்து விட்டதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. அதேபோல் ரஷ்யாவும் தங்களது 14 பிராந்தியங்களில் ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாகவும், இதில் 138 ட்ரோன்களை இடமறித்து அழித்து விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் தொழிற்கட்சியில் தலைமைத்துவ போட்டி தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ்ட்ரிங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மருக்கு பதிலாக தொழிற்கட்சியின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான எந்தொரு தலைமைத்துவ போட்டியிலும் தான் போட்டியிடப் போவதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ்ட்ரிங் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். அதுடன் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனாலும் இந்த தலைமைத்துவ போட்டியை உடனடியாக நடத்துவதற்கு தான் அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்கட்சியின் நவீனத்துவ பிரிவாக கருதப்படும் புரோக்ரஸ் ஆதரவாளர் குழுவின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது, இல்போட்னோ தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான வெஸ்ட்ரிங் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் தொடர்ந்து பாதையை கடக்க முயன்ற பொது பேருந்து மீது சரக்கு தொடர்ந்து மோதிய கோரபத்தில் 8 பேர் உயிரிழந்தார்கள். பாங்காக்கின் மத்திய பகுதியில் விமானிய தொடர்ந்து நிலையம் அருகே நேற்று பிற்பகலில் இந்த பத்து நிகழ்ந்தது. இந்த பத்து தொடர்பான காணொலி காட்சி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. அதில் தொடர்ந்து கடவுட்பாதையை கடக்க வாகனங்கள் வரிசையாக நின்றிருந்த போது வேகமாக வந்த தொடர்ந்து பேருந்து மீது மோதி சிறிது தூரம் இழுத்து சென்றது. பின்னர் அந்த பேருந்து தீப்பிடித்தெறிந்தது. பேருந்து மீது தொடர்ந்து வேகமாக மோதிய தாக்கத்தில் அதன் அருகில் நின்றிருந்த வாகனங்களும் இழுத்து செல்லப்பட்டன. இருசக்கர வாகனங்களில் அமர்ந்திருந்த வாகன ஓட்டிகளும் சாலையில் தூக்கி வீசப்பட்டார்கள். உடனடியாக அங்கு விரைந்த மீட்பு படையினர் பேருந்தில் பற்றிய தீயை அணைத்து பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். இந்த பத்தில் 8 பேர் உயிரிழக்க இதுவரை 20 பேர் காயமடைந்ததான தகவல்கள் வந்துள்ளன. ஆஸ்திரேலியாவில் சுறாமீன் தாக்குதலில் 38 வயது நபர் ஒருவர் இறந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள். இன்று காலை அவர் 4 மீட்டர் நீளம் கொண்ட பெரிய வெள்ளை சுறாமீனால் கடிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. உயிருக்கு போராடிய அவரை மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. பேர்த் நகருக்கு அருகில் இருக்கும் ரொட்னெஸ்ட் தீவில் சம்பவம் நடந்தது. அது பயணிகளிடையே மிகவும் பிரபலமான தீவு. அங்கு செல்லும் அனைவரும் அதிக கவனத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்கள். கடந்த ஆண்டு மார்ச்சுக்கு பிறகு மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் சுறாமீன் தாக்குதல் ஏற்பட்ட முதல் மரணம் இதுவாகும். இந்த ஆண்டு ஜனவரியில் சிட்னி நகரில் 12 வயது சிறுவன் சுறாமீனால் கடிக்கப்பட்டு இறந்தான். அதையடுத்து அதிகாரிகள் அங்கிருக்கும் கடற்கரைகளை மூடி வைத்துள்ளார்கள். மாலைதீவுகளில் முக்குளிக்க சென்ற 5 இத்தாலியர்கள் இறந்து போனார்கள். 50 மீட்டர் ஆழத்தில் உள்ள குகைகளை சுற்றி பார்க்க முயன்ற போது அசம்பாவிதம் நடந்ததாக இத்தாலியின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. ஜெனோவா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 4 பேர் அந்த குழுவில் இருந்தார்கள். அவர்களில் சூழலியல் பேராசிரியர் மோனிகா மொன்றிக் பெல்கனும் அவரின் மகளும் அடங்குவார்கள். குழு வியாழக்கிழமை காலையில் முக்குளிக்க சென்றது. குகைக்குள் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாலத்தீவின் ராணுவம் தெரிவித்தது. மீட்புக்கான சிறப்பு கருவிகளுடன் முக்குளிப்பாளர்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அது தெரிவித்தது. தேடல் பணி மிகவும் அபாயகரமானது என்றும் ராணுவம் தெரிவித்தது. உடல்களை மீட்பதற்கு மாலத்தீவின் அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுவதாக இத்தாலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. குழுவினர் பயணம் செய்த படகில் இருந்த மற்றவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. வானிலை மேம்பட்டதும் அவர்கள் மாலத்தீவின் தலைநகருக்கு திரும்பிச் செல்வார்கள். முக்குளிக்க சென்றவர்கள் நீண்ட நேரம் கழித்தும் மேலே வராததால் அவர்களை காணவில்லை என்று படகோட்டி புகாரளித்திருந்தார். அனைத்துலக மோசடி கும்பல்கள் மலேசியாவின் விசா விலக்கு கொள்கையை அவற்றுக்கு சாதகமாக பயன்படுத்துவதாக மலேசிய காவல்துறை தலைவர் முகமது காலித் இஸ்மாயில் கூறியிருக்கிறார். இந்த மாதம் 6-7 தேதிகளில் மோசடி புரிந்த சந்தேகத்தில் 187 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து சுமார் 58 மில்லியன் ரிங்கிட், சுமார் 14.83 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காவல்துறை குடி நுழைவுத்துறையுடனும் மற்ற அமைப்புகளுடனும் இணைந்து மோசடி கும்பல்களை விசாரிக்கிறது. குறிப்பாக மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வெளிநாட்டினர் எப்படி நாட்டுக்குள் நுழைந்தார்கள் என்பதை கண்டறிய காவல்துறை முற்படுகிறது. கைது செய்யப்பட்டிருக்கும் அனைத்து சந்த நபர்களிடமும் முறையான ஆவணங்கள் இருந்ததை ஆரம்ப சோதனைகள் காட்டுவதாக முகமது காலித் தெரிவித்தார். மலேசியாவில் ஆண்டுக்கு 12,000-12,000 அதிகமான ஆசிரியர்கள் வேலையை விட்டு போகின்றார்கள். கடந்த 3 ஆண்டு நிலவரத்தை மலேசிய கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டாய ஓய்வு விருப்ப ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அது சராசரியாக ஆண்டுக்கு சுமார் 5,200 ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெறுகிறார்கள். மலேசியாவில் மொத்தம் 430,000 அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். ஓய்வு வயதுக்கு முன்பே ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு ஆர்வம் குறைந்து போவதே முக்கிய காரணம் என்று மலேசிய கல்வி அமைச்சு தெரிவித்தது. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரணங்கள், உடல்நல பிரச்சனைகள், வேலை சுமை ஆகியவையும் ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வு பெற காரணங்களாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசியாவில் ஆசிரியர்கள் மூப்படைவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பெரும்பாலும் 41 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள், அதற்கு அடுத்த நிலையில் 46 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்டோர் இருக்கிறார்கள். இளம் ஆசிரியர்கள் அதாவது 21 வயதுக்கும் 25 வயதுக்கும் உட்பட்டோரின் எண்ணிக்கை மிக குறைவு என்று கூறப்பட்டிருக்கிறது. கொங்கோ ஜன குடியரசின் கிழக்கு இத்துரி மாகாணத்தில் பரவி வரும் எபோலா நோய் பரவலை சர்வதேச ரீதியில் கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு பிரகடனப்படுத்தியுள்ளது. ஆனாலும் சுமார் 246 பேர் தொற்றாளர்களாக சந்தேகப்படுவதோடு 80 மரணங்கள் பதிவாகியுள்ள இந்த நிலைமை ஒரு உலகளாவிய பெருந்தொற்று அவசர நிலைக்கான அளவுகோல்களை பூர்த்தி செய்யவில்லை என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த நோய் பரவலில் தொற்றுக்குள்ளானவர்களின் உண்மையான எண்ணிக்கை மற்றும் அதன் புவியியல் ரீதியான பரவல் குறித்து தற்போது குறிப்பிடத்தக்க நிச்சயமற்ற தன்மைகள் நிலவுவதாக உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதோனோம் கெப்ரியஸ் எச்சரித்திருக்கிறார். தற்போதைய எபோலா அலையானது புந்தி புஜியோ வைரஸினால் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகளோ அல்லது தடுப்பூசிகளோ இல்லை என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்துரி மாகாணத்தின் தன்னகரான புனியா மற்றும் தங்கச் சுரங்க நகரங்களான மொங்குவாலு ஆகிய மூன்று சுகாதார வலயங்களில் இந்த வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 8 சம்பவங்கள் ஆய்வகங்கள் மூலம் கண்டறியப்பட்டிருப்பதோடு ஏனைய சந்தேகத்துக்குரிய வழக்குகளும் மரணங்களும் பதிவாகியுள்ளன. இந்த வைரஸ் கொங்கோவை தாண்டி அண்ட நாடான உகண்டாவுக்கு பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொங்கோவில் பதிவான மிக மோசமான எபோலா பரவல் 2018 மற்றும் 2020 இடையில் ஏற்பட்டதுடன் அதில் சுமார் 2300 பேர் உயிரிழந்தார்கள். கடந்த ஆண்டும் ஒரு தொலைதூர பகுதியில் ஏற்பட்ட பரவலில் 45 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டுச் செய்திகளில், IPL போட்டியின் 60வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 29 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸை நேற்று வென்றது. இந்த வெற்றியின் மூலமாக கொல்கத்தா மெல்லிய பிளே ஆஃப் வாய்ப்பு நம்பிக்கையில் இருக்கிறது. குஜராத் 2வது இடத்தில் நீடிக்கிறது. IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வீரர் கேமரூன் கிரீன் 1000 ஓட்டங்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெற இருக்கும் ஒற்றுமை கோப்பைக்கான 28 பேர் கொண்ட இந்திய கால்பந்து அணி அறிவிக்கப்பட்டது. தலைமை பயிற்சியாளர் காலித் யமில் இந்த அணியை அறிவித்திருக்கிறார். இந்தியன் சூப்பர் லீக் போட்டிகள் முடிவடைந்த பிறகு அனைத்து வீரர்களும் பெங்களூரில் கூடுகின்றார்கள். அங்கிருந்து லண்டனுக்கு மே 24 தேதி கிளம்புகின்றார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் அனுசந்தை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.77 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.68 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 326.70 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.07 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.92 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.02 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.39 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.03 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.57 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.86 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு

0: சென்னை. தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: 6:23 ஆகிவிட்டது. CID சங்கர் பரத்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாடல கேட்டுங்க. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், எனக்காக ஒலிபரப்புங்க அப்படின்னு சுமதி சொன்னாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம் பெற்றது. இன்று உங்க பாடல் இடம் பெறல அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, நாளை என்ற ஒரு நாள் வரும், அப்ப வந்து கேளுங்க. எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு நாங்க பாடல்களை ஒலிபரப்புறோம். சரி, பழைய பாடல்களை கேட்டு முடிச்சாச்சு, அடுத்து புது பாடல்கள் விறுவிறுப்பான பாடல்கள் பக்கமா திரும்புவோமா? மாணவர்களுக்கான கேள்வி ஆக மாணவர்கள் பங்கெடுத்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். சரியா, அடுத்து வர தகவலை நல்லா கேளுங்க. ஜப்பான்ல ஒரு சுவாரஸ்யமான அறிவிப்பு பலகை இருக்கு. இந்த பலகையில அவங்க குறிப்பா என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த பக்கமா திடீர்னு பூனைகள் பாயலாம், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும், குறிப்பா ஜப்பான்ல அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் பூனைகள் திடீர்னு பாயறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமா. அதை பார்த்து வாகனங்களும் சரி மக்களும் சரி பீதி அடைய கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேலோட்டமா பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிற பலகைக்கு பதிலா குறிப்பிட்டு இங்க பூனைகள் இருக்கு, அது திடீர்னு பாயலாம், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அந்த பலகைய அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லுது. கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கலாம், சில பேருக்கு வினோதமா இருக்கலாம், ஆனா ஜப்பான்ல இதுவும் பாதுகாப்பு கருதி வைக்கப்படுது அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. சரி மாணவர்களே, நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்விதான், இந்த பக்கமா பூனைகள் இருக்கு, அது எந்த இடத்துல பாயலாம், ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற பலகை, அறிவிப்பு பலகை எந்த நாட்டில் வைக்கப்பட்டிருக்கு? மாணவர்களே, உங்களுக்கு பதில் தெரியும் சொன்னா நீங்க வாட்ஸ்அப் வாயிலாக தெரியப்படுத்தலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9678889 மாணவர்களே, உங்களுடைய பேர், வயது, எந்த பள்ளியில படிக்கிறீங்க, பிறகு பதில், இவற்றை குரல் பதிவு வாயிலா இப்பவே எனக்கு அனுப்பி வச்சிருங்க. சரியா,
4: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக CTE AYE செல்லும் வழியில் புக்கெட் தீமா அந்த சாலைக்கு பிறகு 4 தடத்தில், காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
5: போக்குவரத்து நிலவரம்.

0: பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: இதுதான் KFC சார்ந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சார்ந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
3: எங்களுக்கு இன்னும் வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
3: எனக்கு எல்லாமே வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலமேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்லா தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.

0: ஸ்ரீகாந்த் தேவாவோட சில பாடலை கேட்டீங்க. சிவகாசி பரத்ல இந்த பாட்டு வந்துச்சு. திப்பு சோபா சந்திரசேகர் அந்த பாடலை பாடிருந்தாங்க. அடுத்து சேது பட பாடல் காத்துட்டு
1: இருக்கு.
0: வாங்க வாங்க, கோவை கமலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இசை ஞானி இளையராஜோட சில இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இடம்பெற போகுது. 6:37 ஆகிவிட்டது. நம்ம சஜினி விடுப்புல இருக்காங்க, கவலையப்படாதீங்க, நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. ECP சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் பேஷா சாலைக்கு பிறகு
3: போக்குவரத்து நிலவரம்.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. மேனகா இன்றைய கூற்ற நமக்காக அனுப்பி வைத்திருக்காங்க. அது எப்படி போகுதுன்னா, விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன். விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும். பிரம்மாதமான இந்த சிந்தனையோட இந்த நாளை வெற்றிகரமா தடக்க நான் தயார். நீங்க எப்படி?
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: வணக்கம் சிங்கை.

0: 6:43 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக கருப்பு பட பாடல் காத்துட்டு இருக்குது. பாடல் உங்களுக்காக கொஞ்ச நேரத்துல வானிலையை பொறுத்தவரை இன்னைக்கு மழை வருமானு கேட்டீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. மழை வரும், குறிப்பா மதிய வேளையில மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்க வானிலை ஆய்வகத்தா.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
0: ஆரோக்கியமா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி கூடங்களுக்கு போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க இப்ப உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் நல்லா உடற்பயிற்சி செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான ஓய்வையும் எடுக்கணுங்க. குறிப்பிட்ட பாகங்களுக்கு குறிப்பிட்ட நேர ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. குறிப்பா இப்ப நெஞ்சு பகுதி செஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு குறைந்தது 48 மணி நேர ஓய்வை நீங்க கொடுக்கணும்ன்றாங்க. வயிற்று பகுதி ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு 24 மணி நேர ஓய்வு தேவைப்படுதுன்றாங்க. முதுகு பேக் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு 72 மணி நேர ஓய்வு தேவைப்படுது அப்படின்றாங்க. தோல் ஷோல்டர்ஸுக்கு 48 மணி நேர ஓய்வு தேவை. பைசெப் ட்ரைசெப் இப்ப கைகள் பகுதி, அதுக்கு 24 to 48 மணி நேர ஓய்வு தேவைப்படுது. கால்கள் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு 72 மணி நேர ஓய்வு தேவைப்படுது. இந்த நேரம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உடற்பயிற்சி கூட எங்களுக்கு போங்க, ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யுங்க, ஆனா வெவ்வேறு பகுதிகள் மேல நீங்க கவனம் செலுத்தும் போது வெவ்வேறு பகுதிகளுக்கு ஓய்வு கிடைக்கும். இதன் வாயிலா ஓய்வு வாயிலா நீங்க இன்னும் சிறப்பா செயல்பட முடியும் ஜிம்மில் அப்படின்றாங்க. செய்து பாருங்க. ஆனா அதுக்கு முன்னால நீங்க எந்த உடற்பயிற்சி செய்யறதா இருந்தாலும் சரி, மருத்துவரை நாடி இது இது நான் செய்யப்படுறேன் இப்படி இப்படி செஞ்சா இதனால பிரச்சனை வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. சரியா?
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மள பார்த்து நல்லாதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா
2: ஜனநாயகன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க அனிருத் தளபதி விஜய் அறிவு பாடிய பாடல் இடம்பெற்றது. அடுத்ததான் லால் சலாம் படத்துல இருந்து ஏ ரஹ்மானுடைய இசையில இந்த பாடல கேட்க போறீங்க. விருப்பான பாடல் உங்களை தேடி வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல. இதுக்கிடையில ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நானும் கூவாத கூவில்ல மாணவர்களுக்கான போட்டின்னு பலமுறை சொன்னேன், ஆனா தொடர்ந்து பெரியவங்களா வந்து பதில சொல்லி எனக்கு பரிசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கான போட்டி வருங்க, கவலைப்படாதீங்க. மாணவர்களுக்கான போட்டியை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். ஒரு நாட்டுல இந்த பக்கமா போனீங்கன்னா பூய்கள் பூனைகள் திடீர்னு பாயும் அப்படின்னு சொல்லி ஒரு பலகையை வச்சிருக்காங்க, அறிவிப்பு பலகையே. இது எந்த நாட்டில் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி மாணவர்கள்ட்ட கேள்வியும் கேட்டேன். மாணவர்களே உங்களுக்கு பதில் தெரியும் சொன்னா வாட்ஸ்அப் வாயிலாக தெரியப்படுத்துங்க. 9678889689 எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
3: 9678 நிலவரம்
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. SLEBKE செல்லும் வழியில் TPEPIE எக்ஸிட் அங்கே, காரணம் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எப்படி சீதா உன் கையில செய்யற சப்பாத்தி மட்டும் இவ்வளவு மென்மையா ருசியா இருக்கு? என்ன ரகசியம்? அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு, இதுதான் ரகசியம். உயர்தரமான முழு கோதுமையில தயாரிச்சிருக்காங்க, இதுல மைதாவே கிடையாது. 8 மணி நேரம் ஆனாலும் கூட சப்பாத்திகள் மென்மையாவே இருக்குமா? ஆமா ஜெயா, உண்மை சொல்லுனா இந்த அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சோடியம் சேர்க்கப்படல, ஆரோக்கியம் வருதும் கூட. எல்லா பிரபலமான கடைகளிலும் கிடைக்கும் அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு. இதுதான் இனி நம்ம தேர்வு. நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படகு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. கே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 850-94-1234 வழி தொடர்பு கொள்ளலாம்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7. மீடியா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. புக்கிட் பாஞ்சாங் இலகு ரயில் தடத்தில் செஞ்சா பெற்றியர் நிலையங்களுக்கிடையே இரு வழிகளிலும் சேவை தடைபட்டிருக்கிறது. காலை 6 மணி அளவில் மை டிரான்ஸ்போர்ட் SG செயலியில் அதுகுறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட நிலையங்களில் பயணிகள் இலவச பேருந்து சேவையை பயன்படுத்தும்படி நிலப்போக்குவரத்து ஆணையம் கேட்டுக்கொண்டது. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பொதுத் தேர்தல் நடத்தி கடுமையான போட்டி கொடுக்க தயார் என்று தெரிவித்திருக்கிறார். பர்சா நேஷனல் தேசிய முன்னணி ஜோஹூர் மாநிலத்தில் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்த பிறகு திரு அன்வார் அவ்வாறு கூறினார். தேசிய முன்னணியின் அறிவிப்பு ஒற்றுமை கூட்டணி அரசாங்கத்துக்கு துரோகம் செய்ய வழியமைக்கும் அச்சுறுத்தல் என்றார் அவர். பக்கட்டான் ஹரப்பான் கூட்டணி மாநாட்டில் திரு அன்வார் உரையாற்றினார். ஜோஹூரில் தனித்து போட்டியிடும் தேசிய முன்னணியின் அறிவிப்பில் தமக்கு ஆச்சரியம் இல்லை என்றார் அவர். தேசிய முன்னணி ஜோஹூரில் கூட்டணி அமைக்க விரும்பாவிட்டால் அனைத்து மாநிலங்களிலும் பக்கட்டான் ஹரப்பான் போட்டியிட தயார் என்று கூறினார். மலேசியாவின் தென் மாநிலங்களில் மட்டுமல்ல, நெகிரி செம்பிலான், சிலாங்கூர், பஹாங், பினாங் ஆகிய மாநிலங்களுக்கும் அது பொருந்தும் என்றார் திரு அன்பார். திடீர் பொதுத் தேர்தலுக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். மலேசியாவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கடிதான் கட்சியிலிருந்து விலகிவிட்டனர். அவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறக்கின்றனர். மலேசிய முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரமிலி, இயற்கை வளங்கள், நீடித்த நிலைத்தன்மை, சுற்றுப்புற முன்னாள் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது இருவரும் கடிதான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர். நாடாளுமன்ற நாயகருக்கு தங்கள் முடிவை இன்று அதிகாரப்பூர்வமாய் தெரிவிக்க இருப்பதாக அவர்கள் இருவரும் கூறினர். தற்போதைய நாடாளுமன்றத்தின் தவணைக்காலம் 3 ஆண்டுக்கு மேல் கடந்துவிட்டது. எனவே அடுத்த பொதுத் தேர்தல் வரை அவர்கள் இருவரின் தொகுதிகள் காலியாகவே இருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காலம் கடந்து கொண்டிருப்பதாக ஈரானை எச்சரித்திருக்கிறார். அமெரிக்க ஈரான் நிரந்தர போர் நிறுத்த பேச்சு முடங்கியிருக்கும் நிலையில் அவர் அவ்வாறு கூறியிருக்கிறார். ஈரான் விரைவாக செயல்பட வேண்டும், தவறினால் அந்நாட்டுக்கென எதுவும் மீஞ்சி இருக்காது, காலம் மிகவும் முக்கியம் என்று ட்ரூத் சமூக ஊடகத்தில் திரு டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் பேசவிருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் அவ்வாறு கூறியிருக்கிறார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஆக அண்மையில் முன்வைத்த யோசனைகளுக்கு அமெரிக்கா உறுதியாக எந்த பதிலும் அளிக்க தவறிவிட்டது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா சமரசம் செய்து கொள்ள தயங்குவது பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் என்று ஈரானின் மெஹர் செய்தி நிறுவனம் கூறியது. ஈரானின் கோரிக்கைகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்று திரு டிரம்ப் முன்னர் கூறியிருந்தார். ஆனால் மிகுந்த பொறுப்புடன் யோசனைகளை தெரிவித்திருப்பதாக ஈரான் கூறியது. அபுதாபியில் உள்ள அணுமின் நிலையம் அருகே ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது அபாயகரமான தூண்டுதல் என்று ஐக்கிய அரபு சிற்றரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். மேற்கு எல்லையிலிருந்து 3 ஆளில்லா வானூர்திகள் ஐக்கிய அரபு சிற்றரசுக்குள் புகுந்ததாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சு கூறியது. 2 ஆளில்லா வானூர்திகள் இடைமறித்து வீழ்த்தப்பட்டன. எஞ்சிய 1 பரக்கா அணுமின் நிலைய வட்டாரத்துக்கு வெளியே விழுந்தது. எவரும் காயமடையவில்லை. கதிரியக்க பாதுகாப்பு நிலையில் எந்த பாதிப்பும் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். இஸ்ரேலிய அமைச்சரவை கிழக்கு ஜெருசலத்தில் தற்காப்பு வளாகம் அமைக்க ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவன நிவாரணப் பணிக்குழு கிழக்கு ஜெருசலத்தில் செயல்பட்டு வந்தது. சென்ற ஆண்டு அந்த வளாகத்தை கைப்பற்றிய இஸ்ரேல் ஜனவரியில் அதை இடித்து தள்ளியது. அது அனைத்துலக சட்ட மீறல் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் கண்டித்தது. இந்நிலையில் உலக நிறுவன நிவாரண பணிக்குழு செயல்பட்ட இடத்தில் இஸ்ரேல் அதன் தற்காப்பு வளாகத்தை அமைக்கவிருக்கிறது. அங்கு ராணுவ அருங்காட்சியகம், ஆள் சேர்ப்பு நிலையம், தற்காப்பு அமைச்சர் அலுவலகம் ஆகியன அமைக்கப்படும் என்று இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சம் ஜெருசலம் நகராட்சியும் தெரிவித்திருக்கின்றன. மாலத்தீவில் காணாமல் போன இத்தாலியர்களை தேடி மீட்க அனைத்துலக முக்குழிப்பாளர் பாதுகாப்பு குழு களமிறங்குகிறது. மாலத்தீவில் முக்குழிப்பில் ஈடுபட்டிருந்த இத்தாலியர்கள் ஐவர் வியாழக்கிழமை தண்ணீரில் மூழ்கினர். அவர்களில் ஒருவரின் உடலை மாலத்தீவு அதிகாரிகள் அன்றே மீட்டனர். நேற்று முன்தினம் மீட்புப் பணியின் போது மாலத்தீவு தேசிய தற்காப்பு படை முக்குழிப்பாளர் ஒருவர் உயிரிழந்தார். அதனால் மீட்புப் பணி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இத்தாலி, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் தேடல் மீட்புப் பணியில் உதவுகின்றன. காணாமல் போன 4 இத்தாலியர்களை தேடி மீட்பதில் அபாயம் நீடிக்கிறது. இத்தாலிய அரசாங்கம் பின்லாந்தின் முக்குழிப்பு நிபுணர்கள் 3 அனுப்பி வைத்திருக்கிறது. அவர்கள் இன்று தேடல் மீட்புப் பணியில் இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று மாலத்தீவு அரசாங்க பேச்சாளர் கூறினார். மூத்த அமைச்சர் லீசியன்லும் 5 நாள் அதிகாரத்துவ பயணமாக இன்று சீனா செல்கிறார். சிங்கப்பூரும் சீனாவும் உறவை மேலும் வலுப்படுத்தும் வழிகளை ஆராய்கின்றன. சீனாவின் குவாங்ஸி, ஷாங்காய் நகரங்களுக்கு திரு லீ செல்வார். அமைச்சர்கள் சிலரும் அவருடன் சீனா செல்கின்றனர். குவாங்ஸி நகரம் சீனாவுக்கும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் நுழைவாயிலாக திகழ்கிறது. அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள அங்குள்ள முக்கியமான இடங்களை திரு லீ பார்வையிடுவார். ஷாங்காய் செல்லும் அவர் அந்நகர மேயரை சந்தித்து பேசுவார். நவீன தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ள அங்குள்ள நிறுவனங்களையும் திரு லீ பார்வையிடுவார்.
3: சொல்லும் பொருளும் கம்போஷர், நிதானம், பதற்றமில்லாமல் நிதானம் காக்கும்போது செய்யும் செயலில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகும். கம்போஷர், நிதானம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: செயலி வழி

0: விடயங்களையும் வரையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன்.sg. மே 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: தலைவன் தலைவி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுப்லாஷினி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணனுடைய சில பாடல் இடம்பெற்றது. 7:12 சில வினைகள் மட்டும்தான் இருக்கு. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. சில பாடல் வரப்போகுது. அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து அதனை எடுத்து சித் ஸ்ரீராம் குரல்ல இந்த பாடலை கேட்க போறோம்.
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
0: இவ்வாறு நட்சத்திரம் அவர்தான். அவர் பாடிய பாடல்கள் உங்களுக்காக இந்த வாரம் முழுவதும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல இடம்பெறும். எதிர்பார்த்து காத்துருங்க. ஒலி 968 நீங்க இணைந்திருங்க.
2: வணக்கம், என் பேர் ஏகன். நான் பள்ளியில படிக்கிறேன். நான் தொடக்க நிலை 6. ஆன்சர் வந்தா ஜப்பான்.
0: வாழ்த்துக்கள் ஏகன், சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துகள். ஜப்பான்ல தெரியாத உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன், ஜப்பான்ல ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க. அதாவது இந்த பக்கமா நீங்க போனீங்கன்னா திடீர்னு பூனைகள் பாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு பலகையா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனா இதுவும் ஒரு வித சேஃப்டி ஹேசர்ட், பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்க கூடிய ஒரு விஷயம் தான். குறிப்பா நீங்க வாகனத்தை செலுத்திட்டு போகும்போது திடீர்னு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். நீங்க பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிறதுக்காகவே ஜப்பான்ல இப்படி ஒரு பலகையை வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. ஆக உங்களை பலர் குறிப்பா மாணவர்கள் முயற்சி எடுத்திருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பரிசு ஏகனுக்கு கிடைச்சிருச்சு, நாளைக்கு பரிசு உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் மறக்காம வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை கேட்கணும், சரியா? இன்னைக்கு என்னோட இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் காலாங்வே அந்த பகுதிக்கு பிறகு
4: போக்குவரத்து நிலவரம்.

0: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கல. ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர் தேசிய சுற்றுப்புற அமைப்பு. கொஞ்சோண்டு தேங்கி இருக்கிற தண்ணி இருந்தா போதுங்க, ஏடி சொசுக்கள் சுலபமா இனப்பெருக்கம் செய்யலாம், டெங்கி நோய நம்மில் பலருக்கு பரப்பலாம். இது சிறிய விஷயம் அல்ல. டெங்கி மற்றும் ஜர்கா போன்ற நோய்களால் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ஆக உங்களையோ உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் அனைவரையும் பாதுகாப்ப வைத்திருக்க பிளாக் வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம். பி பிரேக், இறுகி போன மண்ணை கிளறி விடுங்கள். எல் லிப்ட், புந்தொட்டி தட்டிகளில் உள்ள தண்ணீரை அகற்றிடுங்கள். ஓ ஓவர்டர்ன், வாளிகளை கவிழ்த்து வையுங்கள், அவற்றின் விளிம்பு வளையங்களை துடைத்திடுங்கள். சி சேஞ்ச், பூச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மாற்றிடுங்கள். கே கீப், கூரை வடிகால்களை சுத்தம் செய்திடுங்கள், அவற்றில் BTI பூச்சிக்கொல்லியை வைத்திடுங்கள். இத்தகவலை உங்களுக்கு வழங்கியோர் தேசிய சுற்றுப்புற அமைப்பு.

டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய கால்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 ஆட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகோர். FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீ வாட்சில் நீங்கள் FIFA உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு mewatch.sg/FIFAWorldCup. FIFA உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
2: 7:37 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. வேலைக்காரன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால நாயகன் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. அடுத்து மலேசியா வாசிவன் சித்ரா கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்க போறோம். கோவில் மணி ஓசை படத்துல இருந்து பாட்டு வருது, அதனை அடுத்து மாவீரன் பட பாடல உங்களுக்காக இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல.

0: காத்துக்கிட்டே இருக்குது பெரியவங்களே, உங்களுக்கான இந்த போட்டி அங்கத்துல நீங்க தாராளமா பங்கெடுக்கலாம், தப்பே கிடையாது. மூன்று தகவல்களை நான் கொடுக்க போறேன், இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க தயார்னா உங்களுக்கான முதல் தகவல், அனைத்துலக அருங்காட்சியக தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஜாபி அலோன்சோ புத்தம் புதிய செல்சி பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மூன்றாவது தகவல், சீனா இதன் தலைநகரம் ஷாங்காய். இந்த மூணுல எது தவறான தகவல் முதல்ல சொல்ற நேருக்கு காத்துட்டு இருக்கு. ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி. வாட்ஸ்அப் எண் 9678 8 9 6 8.
1: ஒலி 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது TPEPIE செல்லும் வழியில் லோயாங் அவென்யூ பொங்கல் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளிலும், லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் தாம்சன் சாலை, புக்கிட்டிம சாலை, ஜாலான் பஹார் இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரணம், ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: இனிமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: கொடி படத்துல வேற முட்டை நகைச்சுவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: பாருங்கண்ணா, நீங்களே பாருங்க. எந்த முட்டை பெருசுன்னு? நான் வச்சிருக்கேன் என்னோட முட்டை
3: தானே. ஆமாமா.
2: என்ன நாட்டுக்கோழி இவ்வளவு பெரிய முட்டையை எப்படி போடுவோம்னு சந்தேகம்.
3: சந்தேகம் என்ன? இப்படி ஒரு முட்டையை போட்ட நாட்டுக்கோழி உசுரோடவே இருந்திருக்காது.
0: எந்த வகையான கோழி முட்டை அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி முட்டையை எப்படி ருசியா சமைச்சு சாப்பிடுறோம் என்பதும் முக்கியம். அதற்கு பிறகு மசாலா முட்டையை சமைச்சு சாப்பிட விருப்பப்படுவாங்க. ஆனா முட்டையில மசாலா சேர்க்கும் போது பல நேரங்கள அது திட்டு திட்டா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முட்டையில மசாலா சேர்க்கறதுக்கு முன்னால கொஞ்சம் தண்ணீர்ல மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் கரைச்சிருங்க. அதன் பிறகு அதுல முட்டைய அடிச்சு உடைச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான மசாலா முட்டை கிடைச்சிருங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு
1: அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் முகமது டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
3: மூன்று தகவல்கள் எது தவறு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்த முதல் தகவல், இன்று அனைத்துலக அருங்காட்சியக தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஜாபி அலோன்சோ புத்தம் புதிய செல்சி கார்பந்து குழுவின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மூன்றாவது தகவல், சீனா இதன் தலைநகரம் ஷாங்காய். இந்த மூணுல தவறான தகவல் எதுவென்றால் சீனாவின் தலைநகரம் ஷாங்காய் கிடையாதுங்க, பெய்ஜிங். இத உங்களை பரவில் சரியா சொல்லிட்டீங்க. மின்னல் வேகத்துல முதல்ல சொன்ன நேயர் யார் என்றால்
4: சீனாவோட தலைநகரம் பெய்ஜிங், ஷாங்காய் என்பது தவறு.
3: வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீ. உங்களுக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. அவங்கள போலவே நீங்களும் வெல்லணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சுலபம், ஒவ்வொரு நாளும் தவறாம கேளுங்க. வணக்கம் சிங்கை.

0: மாநகர காவல் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டுங்க. சந்திரபோஸோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா வழங்கியிருந்தாங்க அந்த பாடலை உங்களுக்காக.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா வாகனங்கள் பழுதாகியுள்ளன. எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கல் சாலை அந்த பகுதிக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு. சிங்கப்பூரர்கள், சிங்கப்பூர்ல வசிக்கும் நபர்கள், சமுதாயம், தொழில்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இயற்கைக்கோ சுற்றுச்சூழலுக்கோ உகந்த முறையில செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே தீவு முழுவதும் கொண்டு வரப்பட்டிருக்கிற முயற்சி தான் கோ கிரீன் எஸ்ஜி. கோ கிரீன் எஸ்ஜி மீண்டும் வந்தாச்சு. 4வது முறையா நடக்குது. மே 11 முதல் June 28 வரை இந்த முறை இயர் ஆஃப் கிளைமேட் அடாப்டேஷன் இதற்கு ஆதரவா இடம்பெற போகுது. 500 மேற்பட்ட பங்காளிகள் 1000 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்த போறாங்க. இதன் வாயிலா சுற்றுச்சூழலுக்கு, இயற்கைக்கு நாம நம்முடைய கடமையை எப்படி செய்யலாம் என்பதை நாம விவரமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, சுவாரஸ்யமான பயிலரங்கு மற்றும் பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நடவடிக்கைகளின் வாயிலா. ஆக மேல் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் நினைச்சா போக வேண்டிய இணைய பக்க முகவரி gogreen.gov.sg. மீண்டும் சொல்றேன், gogreen.gov.sg. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
2: அடுத்த குற்ற கண்காணிப்பு. அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
3: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
4: என்ன முடிய போகுதானே?
3: KFC-ன் சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இத வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
4: என்ன சொல்றீங்க?
3: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
4: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
3: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு KFC-யில் மட்டுமே.
5: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம், இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். காலை மணி 8, மீடியா கப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. புக்கிட் பாஞ்சாங் இலகு ரயில் தடத்தில் செஞ்சா பெற்ற நிலையங்களுக்கிடையே இரு வழிகளிலும் சேவை தடைபட்டுள்ளது. காலை 6 அளவில் மை டிரான்ஸ்போர்ட் எஸ்ஜி செயலியில் அதுகுறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. செகா நிலையம் அருகே காலை 5 அளவில் ஓர் ஆடவர் ரயில் தண்டவாளத்தில் அத்துமீறி நுழைந்ததாக தெரிகிறது. அதனால் புக்கிட் பாஞ்சாங் இலகு ரயில் தடத்தில் இருவழி சேவைகள் முடங்கியிருக்கின்றன. SMRT travelchit.sg தளத்தில் பயணிகள் தாமதத்துக்கான சான்ற குறிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று SMRT நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட நிலையங்களில் பயணிகள் இலவச பேருந்து சேவையை பயன்படுத்தும்படி நிலப்போக்குவரத்து ஆணையம் கேட்டுக் கொண்டது.